நினைவூட்டுகின்றோம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

உலகமேங்கும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 120 கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சகாண்டாரத்தில் 48 ஜேஷ்ட மாதம் 30 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 6 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 20 தேதி சனிக்கிழமை. பண்பலை 101 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: காலை 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகள் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
2: நேரம் இப்போ காலை 6:03. கருமேகங்கள் புடைசூழ குளத்தென்றலுடன் இன்றைய காலை பொழுது புலர்ந்து கொண்டிருக்கிறது. கேட்டுக்கொண்டிருப்பது எங்கேயும் எப்போதும் என்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 காலை நேர நிகழ்ச்சிகளில் உங்களோடு இணைவது ஆர்ஜே ஜெயலிஜு. குமரி பண்பலை 101 இன்று வரப்போகும் நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். இன்று மாலை 3:55 மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மேற்கு வங்காளம் கூகுளியில் உள்ள தாராகேஸ்வரில் நடைபெறும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகையை வெளியிடும் நிகழ்ச்சியின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள். இன்று காலை 6:02 நிகழ்ச்சிகள். 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குவோர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 குரலந்தம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவுகள். காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை. பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:10, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:05 மற்றும் இரவு 10:00. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்கள் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை. 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல். விளம்பரதார் நிகழ்ச்சி தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸில் பிலிம் ஹிட்ஸ். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அறம் ஆயுஷ் மருத்துவமனையின் யோகா பயிற்றுநர் வி புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்டது இன்றைய நிகழ்ச்சி நிரல் குமரேபம் 101 நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: Chidambaram Stadium in Chennai this afternoon. The match is scheduled to begin at 1:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: தன்னிடம் உள்ள பொருளை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதே ஈகையாகும். பசியால் வாடுபொருளுக்கு உணவிடுவது மிகச்சிறந்த அறமும் ஈகையும் ஆகும். இம்மி அரிசி துணையானும் வைகலும் நும்மில் இயைய கொடுத்து உண்பின் உம்மை கெடா அவதரன்பர் குண்டிநீர் வையத்து அடா அடுப்பினவர் என்கிறது நாலடியாரின் பாடல். ஒரு சிறிய அரிசியின் அளவாவது நாள்தோறும் உங்களால் என்ற அளவு பிறருக்கு கொடுத்து அதற்கு பின் உண்ணுங்கள் என்கிறது நாலடியார். ஏனென்றால் ஆழமான கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் சமைத்தலில்லாத அடுப்பினை உடைய வறியவர்களை முற்பிறப்பில் பிறருக்கு ஒன்றும் உதவாது இருந்தவர்கள் என்று சான்றோர் உரைப்பர். திருமூலரும் சொல்கிறார், யாவர்க்குமா உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி அன்னம் என்கிறார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிறது நமது நூல்கள். சங்ககால மக்கள் வறியோர் பசிதீர்த்தலே செல்வத்தை சேமிக்கும் சிறந்த இடமாக கருதினர். சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து ஏழைகளின் பசிப்பிணி போக்குறது ஈகையாகும். எதையும் எதிர்பார்த்து செய்வது ஈகை ஆகாது. இதுபற்றி திருவள்ளுவரும் வறியார் குன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர என்கிறார். ரமண பகவான் சொல்கிறார், நீ பிறருக்கு செய்கின்ற உதவி உனக்கு செய்வதாக நினைத்துக்கொள். நாலடியாரில் மற்றொரு பாடல் சொல்கிறதை பார்ப்போம். இறப்பச் சிறிதென்னாது இல்லென்னாது என்றும் அறப்பயன் யார் மாட்டும் செய்க முறைப்புதவின் துயம் புகுவூர் தபசி கடுங்கி போல் பைய நிறைந்துவிடும் என்கிறது. நாம் தருவது மிகவும் சிறியது என்று கருதாது, இல்லையென்று சொல்லாது, எப்போதும் பயனுடை அறத்தை அனைவரிடத்தும் செய்க என்கிறது. அது வாயில்தோறும் பிச்சைக்கு செல்லும் தவசியும் பிச்சை பாத்திரம் சிறுசுதாய் நிரப்புவது போல மெல்ல மெல்ல புண்ணிய பயனை சேர்க்கும் என்கிறது. கடையெழு வள்ளல்களில் பாரியின் ஈகைத்திறன் போற்றப்படுகிறது. உயிர்களிடத்து கருணை வைப்பதும் ஈகைதான். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வள்ளல் பாரி. படர்வதற்கு கொழுகொம்பு இல்லாமல் தவித்த அந்த முல்லை கொடுக்கி தவழ்வதற்கு தான் ஏறி வந்த தேரையே நிறுத்தி அதனை படரவிட்டான் பாரியின் ஈகைத்திறன் இன்றளவும் பேசப்படுகிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னால் முடிந்த அளவிற்கு ஈகைத்திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். இது நாளடியார் காட்டும் ஈகையின் சிறப்பாகும்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 1

நேரம் இப்போது காலை 6:15. கிழக்கு விளக்க கீழ்வானம் சிவக்க வெயோன் சில்லுகளுக்கிடையே புலர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய காலை பொழுது. இணைந்திருப்பது இப்பொழுதும் எப்பொழுதும் முப்பொழுதும். இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: இரு வரிகளில் உலகளந்த நம் தெய்வ புலவன் வள்ளுவனின் அமுதமொழிகளோடு இங்கே மலர்கிறது குரல் அமுதம்.
1: இளைதாக முள்மரம் கொள்க களையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து.
2: முள்மரம் இளையதாக இருக்கும் போது வெட்டி அழித்து விட வேண்டும். பின்னர் முதிர்ந்து வைரம் பாய்ந்து விட்டால் வெட்டுகிறவர்களின் கைகளையே அது பதம் பார்த்து விடும். குறள் எண் 879 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: இளைதாக முள்மரம் கொள்க களையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து.
2: முள்மரம் இளையதாக இருக்கும் போது வெட்டி அழித்து விட வேண்டும். பின்னர் முதிர்ந்து வைரம் பாய்ந்து விட்டால் வெட்டுகிறவர்களின் கைகளையே அது பதம் பார்த்து விடும். குறள் எண் 879 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
0: கேட்டது குரல் அமுதம்.

உயிரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் அனைவருக்கும் கிடைத்திட அன்புடன் வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

சர்வ வல்லமையுள்ள இறைவனை உனக்குள் தேடு என்கிறார் சுவாமி விவேகானந்தர். இசை வடிவில் இறையை தேட அருளின் அமுது சுரபியாய் காலை நேர திறவுகோலாய் குமரி பண்பலை நூற்றொன்றில் வருகிறது பக்தி மாலை.

ஏமாற்றத்தில் நிதானமாகவும் ஏமாற்றத்தில் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொண்டால் நிலையான நிம்மதி உன் வாழ்வில் இருக்கும் என்கிறது கீதை மொழிகள். ஆன்மீக சாரலில் நனைத்திட வரும் பாடல் கே. வீரமணி பாடியது.

நேரம் இப்போது காலை 6:26. புலர்காலை பொழுதில் ஆன்மீக ராகங்களோடு உங்களை இணைத்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 பக்தி மாலை.

நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் என்கிறது பைபிளின் நீதிமொழிகள். அருள்மழையில் உங்களை நனைத்திட வருகிறது எம் எஸ் விஸ்வநாதன் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் இப்போது காலை 6:33. குமரி பண்பலை 101 இது பக்தி மாலை. பக்தி ரசம் சுட்டிட அடுத்து வருவது வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

சனிக்கிழமை காலை பனிக்குழிகளாக பக்தி குழிகளை கோர்த்து ஆன்மீக மழையில் உங்களை நனைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை நூற்றொன்றின் பக்தி மாலை. அல்லாவின் அருட்கொடைகளை நீங்கள் எண்ணினால் உங்களால் எண்ண முடியாது. அல்லாஹ் மன்னிப்பவன், அன்புடையவன் என்கிறது திருக்குர்ஆன் மொழிகள். பக்தி மாலையை நிறைவு செய்திட வரும் பக்தி கானம் கேட்கலாம் நாகூர் எம் ஹனீஃபாவின் குரலில்.

மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள். ஏனென்றால் மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாதென்கிறார் புத்தர். இன்றைய நாள் இனிய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு தரும் நாளாக அமையும்.

0: சின்ன சிரிப்புகள், புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினந்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.
2: இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையில் இருந்து.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம்

0: சட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் 2 நாள் பயணம் மேற்கொள்ளவுள்ள அவர் ஹூக்ளி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த நிதியை விடுவிக்கிறார். இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள 9,44,00,000 அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு 18,880 கோடி ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தினை பதிவிட்டுள்ள அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 15,00,000 அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் இளைஞர் சக்தியை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பயணம் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த ஊக்கத்தொகை பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: வணக்கம், என்னோட நேம் அஜித் குமார். நான் ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். இந்த பிரதான் மந்திர் விக்ஷித் பாரத் ரோக்சார் யோஜனா ஸ்கீம் மூலயமா எனக்கு 7,500 இன்றைக்கி கிரெடிட் ஆச்சு. இது வந்து ஆகஸ்ட்லேருந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து ஜான்வரியில் ஜாயின் பண்ணேன். ஸோ 6 மந்த்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு இந்த 7,500 வந்து ஜூனில் கிரெடிட் ஆயிருக்கு. நான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: இந்த சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிமன்ற தடையாணை காரணமாகவும் கோயில்களின் நிதிச்சுமையை கருத்தில் கொண்டும் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 பணிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியை கொண்டு கோயில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைபேசி வழியாக ஆலோசனை பெறுவதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 1446 அல்லது 1004 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் இந்த சேவை வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் கடைசியாக முன்மொழிந்த இடைச்செருகல் தீர்மானத்தை அஇஅதிமுக

0: வைக்கவில்லை என்றும் திருத்திய தீர்மானம் அரசினர் தனி தீர்மானம் ஆகாது என்றும் தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அது வழிமொழியப்பட்டு பேரவையின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பின்னர்தான் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த திருத்தம் விவாதிக்கப்படாமல் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு திருத்தத்துடன் கூடிய அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தது சட்டப்பேரவை விதிகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். நாகப்பட்டினத்தில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தின் நிறுவன தினத்தை முன்னிட்டு வேளாண் பெருவிழா நேற்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்த இந்த விழாவில் சமச்சீராக உரமிடுதல், கால்நடை வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகப்பட்டினம் தமிழ்நாடு ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் 15வது நிறுவன தினத்தினை முன்னிட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறும் வேளாண் சங்கமம் 2026 வேளாண்மை பெருவிழா விவசாயிகள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன் நாயர் அவர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வேளாண் செடிகள், தோட்டக்கலை பயிர்கள், நவீனப்படுத்தப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்கள் அங்கு விவசாயிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேளாண் பெருவிழாவில் விவசாயம் காப்போம் பிரச்சாரம், கேத் பச்சோவா அபியான், சமச்சீர் உரமிடுதல், விழிப்புணர்வு, மண்ணோடு மகிழும் வேளாண்மை, பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு, நாட்டு இனங்களின் பாதுகாப்பில் அதன் பங்கு, பாரத பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டம் வழங்குதல், இணையவழி ஒளிபரப்பு, மீன் வள ஆராய்ச்சி புதுமைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் கோயில்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சிறுபான்மை மக்கள் சார்பில் நேற்று டாக்காவில் பேரணி நடத்தப்பட்டது. நீட் மறுதேர்வு குறித்த வினாத்தாள் என்று போலியான வினாத்தாளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவரை ராஜஸ்தான் மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய அலுவலகம் புதுதில்லியில் உள்ள டல்கொட்டரா இணைப்பு கட்டிடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறை சார்பில் நேற்று நடைபெற்றது. கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணு உலையை விரிவுபடுத்துவதற்கான திட்டம் குறித்து தொழில்துறை நிபுணர்களுடனான கலந்துரையாடல் சென்னையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்க உள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று 2-0 என்ற புள்ளிக் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் காயத்தின் காரணமாக குணமாகியுள்ள இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷித் ராணா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன்

நேரம் இப்போது காலை 6:56. சிலண்ட புத்தம் புதிய சனிக்கிழமை காலை வேளையில் உங்களை இணைத்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது இதயங்களில் குதூகலம் கொண்டாட்டம். இந்த பராப வருடம் ஆனி மாதம் 6 சனிக்கிழமை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலி சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குலுகுலியேசி மேளா. நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

முதலில் வேளாண் சார்ந்த வானிலை. இன்று முதல் வரும் 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகும். வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். காலை நேர அதிகபட்ச வெப்பநிலை 80 முதல் 90% பதிவாக வாய்ப்புள்ளது. இனி வேளாண் அறிவுரை. குலை தள்ளிய வாழையில் இருபுறமும் திறக்கப்பட்ட துளையுள்ள பொதிகளை பயன்படுத்தி வாழைத்தார்களை பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை மேம்படுத்தலாம். தென்னை மரங்களுக்கிடையில் பசுந்தாள் உரம் பயிரிட்டிருந்தால் 50% பூக்கும் தருணத்தில் மண்ணில் மடக்கி உழவு செய்ய வேண்டும். ரப்பர் மரங்களில் நெகிழிமழை தடுப்பான்களை பால்வடி பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் விட்டலாம். வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை, ஜாதிக்காய், மிளகு மற்றும் லவங்கப்பட்டை ஆகிய மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். தரையில் படரும் மிளகு ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு முரங்களை சுற்றிவிடவும். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். வாழைக்கண்டுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். வேளாண் பெருமக்களை உங்களுக்கு தேவையான அறிவிப்புகளை குறிப்பிடுத்து செயல்படுத்தி பயன்பெறுங்கள்.

காலை 7 மணி. குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.

0: கன்னியாகுமரியில் வரும் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தகவல். ஆசிரியர்கள் அடுத்த தலைமுறையினர் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கிட முன்மாதிரியாக திகழ வேண்டும். நிமிர்தினல் புத்தாக்க நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பேராசிரியர்களுக்கு அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பில் குமரி திருவிழா நிகழ்ச்சியானது வருகிற 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கொண்டாடப்படவுள்ளது. இவ்விழா குறித்து மாவட்ட ஆட்சியர் பேசியபோது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கும் வகையில் மீண்டும் சுற்றுலாப் பயணிகள் வந்து சுற்றுலா தலங்களை கண்டுகளிக்கும் வகையிலும் சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், இதன் ஒரு பகுதியாக சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கும் வகையில் குமரி திருவிழா என்ற மையப்பொருளை கொண்டு அறிவிக்கப்பட்ட 5 நாட்களும் கன்னியாகுமரி திருவேணி சங்கமத்தில் பல்வேறு கலை வடிவங்கள், திரைப்பட மற்றும் சின்னத்திரை பிரபலங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும், சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் வெளிமாநில உள்மாநில கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது என்றும், ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை பல்வேறு கலை வடிவங்களில் குமரி திருவிழா நடைபெற உள்ளது என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் அவர் பேசியபோது, மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட சுற்றுலாத்துறை இணைந்து வெகு விமர்சையாக பெருவிழா நம் குமரி திருவிழா கொண்டாடப்பட உள்ளது என்றும், நடைபெறவுள்ள குமரி திருவிழாவில் அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு உயர் அலுவலர்கள், கலைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்ட தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் அரசு, அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரிகள், தொழில் பயிற்சி நிறுவனங்கள், செவிலியர் கல்லூரிகள், கல்வியியல் கல்லூரிகள் உள்ளிட்ட கல்லூரிகளில் பணியாற்றும் பேராசிரியர்களுக்கு நிமிர்தினல் தொழில் புத்தாக்க பயிற்சி முகாம் ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட ஆட்சியர் பேராசிரியர்களுக்கிடையே பேசியபோது, தமிழ்நாடு அரசு இளைஞர்களிடையே புத்தாக்க மற்றும் தொழில் முனைவு சிந்தனைகளை ஊக்குவிக்கவும், தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனங்கள் மூலமாக நிமிர்தினல் ஹேக்கத்தான் திட்டத்தை பயன்படுத்தி வருகிறது என்றும், மாணவர்கள் தங்களிடம் உள்ள கற்பனை திறன் மற்றும் தனித்திறமைகளை பயன்படுத்தி சமூகத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் புத்தாக்க படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும், அந்த படைப்புகள் மூலம் எதிர்காலத்தில் அவர்கள் சிறந்த தொழில் முனைவோராக உருவாக முடியும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், ஆசிரியர்களை நீங்கள் உயர்கல்வி பயிலும் மாணவர்களிடம் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை சவால்களாக எடுத்து வெற்றி பெற முன்மாதிரியாக மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் என்றும், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை காவல்துறையின் அதிரடி நடவடிக்கையால் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை மீறுபவர்கள், தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டுவது, 4 சக்கர வாகனங்களில் சீட் பெல்ட் அணியாமல் செல்பவர்கள் மீது எந்தவிதமான தயவு பாராமல் அபராதம் விதிக்கப்படுவதால் விபத்துக்கள் தவிர்க்கப்படுவதோடு அவர்களுக்கு ஒரு பாடமாகவும் அமைந்துள்ளது என்றும், இதுபோன்ற உறுதியான முடிவுகளை மாணவர்கள் எடுத்திட நீங்கள் ஊன்றுகோலாக திகழ வேண்டும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். மேலும், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கும் தொழில் முனைவோர்களை பாராட்டுகின்றது, அதுபோன்று நம் நாட்டிலும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொழில் முனைவோரின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்றும், ஆசிரியர்கள் அடுத்த தலைமுறையினர் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கிட முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விவசாயிகளின் முக்கியமான கோரிக்கைகள் விவாதிக்கப்பட்டது. மேலும், கடந்த மாதம் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாளில் பெறப்பட்ட மனுக்களுக்கான பதில் வாசிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் விவாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில், இம்மாதம் 28ஆம் தேதி அன்று நடைபெறும் போலியோ சொட்டு மருந்து முகாமில் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுத்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் தோவாலை ஊராட்சி ஒன்றியம், திருப்பதிசாரம் பீமநகரி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும், தக்கலை ஊராட்சி ஒன்றியம் வடக்கு நுள்ளிவிளை பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர், டெங்கு பரவலை தடுக்க துறை அலுவலர்களுக்கு ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என மாவட்ட சுகாதார அலுவலர்கள், வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்களுக்கு அறிவுறுத்தினார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாள்லயே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
8: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ, அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை.

0: ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இனி அண்ணனின் தம்பி என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கலாமா?
3: முற்றத்தில் இன்று
4: சார் எனக்கு டிக்கெட் கொடுத்துருங்க சார். கோணம் கோணம் ஒரு டிக்கெட் கொடுங்க.
5: என்ன கேட்ட குரல் மாதிரி இருக்க?
4: என்ன கேட்ட குரலா? நான் உன் பக்கத்துல வந்து இருந்து அமைதியா இருந்தேன். நடத்துனர் இப்ப வரலன்னா கோணம் போறது வர உன்னுடைய அசைவே இருக்காது. என்னப்பா இது, அலைபேசியில என்ன பாத்துட்டு இருக்க? அப்படி என்ன ஈர்ப்போடி பாக்குற? குனிஞ்ச தலை நிமிராம. நீ மட்டும் இல்ல, பின்னால பாரு, மின்னுக்கு பாரு, எல்லாரும் குனிஞ்ச தலை நிமிராம, உடல் அசைவே இல்லாம பஸ் போயிட்டு இருக்க. மின்னுக்கு என்ன நடக்குது ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? என்னப்பா, நடத்துனர் வந்து அந்த இடத்தினுடைய பேரை சொன்னதுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் தான் ஒரு விழிப்பு ஏற்படுது. அந்த அளவுல என்ன தம்பி, என்ன பார்த்த அத சொல்லு.
5: நான் முக்கியமான ஒரு தகவல் பாத்துட்டு இருந்தேன்.
4: பாத்த பாத்த, நான் பாத்துட்டு தானே இருந்தேன். இந்த பார்வை தேவையா?
5: ஏனே நாங்க இளம் வயசுன்னு என்னதாவது பாப்போம்னு உங்களுக்கு என்னன்னு?
4: ஏ, இளம் வயசுதான்ப்பா, ஆனா இளம் வயசுக்குள்ள அளவுல திறன் இருக்கா உங்ககிட்ட? அன்னைக்கு கூட ஏதோ ஒண்ணு தகவல் சொன்னிய, மறந்துட்டனே.
5: ஆமாண்ணே, ஞாபகம் வந்துருச்சுன்னு. அன்னைக்கு ஒரு நாள் எங்க தெரு பக்கம் ஒரு காரு விரைவா வந்துட்டு இருந்தேன்னு, வழியில ஒரு கல்லுன்னு ஒரு 15 கிலோ இருக்கும்னு. அந்த நேரத்துல எங்க அப்பா சொன்னாங்க, ஏ மக்கா அதை தூக்கி லேச ஒதுக்கி போடு, காருக்கு ஏதாவது சேதாரம் ஆயிரும்னு சொன்னாரு. நான் தயங்கி தயங்கி நின்னம்னே. அந்த வழியா ஒரு வயசானவர், ஒரு 70-72 வயசு இருக்கும்னே, மம்பட்டியும் கொண்டு அப்படியே வந்துட்டு இருந்தாரு. டக்குன்னு தூக்கி அந்த பக்கமா போட்டாருனே.
4: பாத்தையா பாத்தையா, என்ன நடக்குது? அப்போ வயோதிகர்கள் வந்து இளைஞர்கள் மாதிரி செயல்படுறாங்க. அப்ப இளைஞனான நீ வந்து தயக்கத்தோடி பின்னோக்கி போனையா?
5: இளே சத்தம் போட்டு சொல்லாதீங்கண்ணே, குறைச்சல் தாம்னே.
4: குறைச்சல்னு தெரியலா அண்ணா, கோணம் வந்துட்டு போலுக்க. இறங்கு இறங்கு, ஸ்டாப்பாவது வந்துட்டு, அதா தெரியுதா?
5: நல்ல வேலைண்ணே. ஏனே நடந்து போவோம்னே, சில விஷயம் உங்கள்ட்ட கேட்டுட்டே போவோம்னே. நானும் விழிப்பாகற மாதிரி ஏதாவது திட்டங்கள் இருந்தா சொல்லுங்கண்ணே, மாத்திக்கிறேன்னே.
4: தம்பி, ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் அப்படின்னு மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. தம்பி பட்டியல் இனத்தவரா அல்லது பழங்குடியினராப்பா?
5: ஏனே நான் பழங்குடியினர்.
4: ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. 2016 ஏப்ரல் மாசம் பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தை பொறுத்த அளவுல கூட புதுசா சுய தொழில் தொடங்கக்கூடியவங்களை ஊக்கப்படுத்தணும், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கறது தொழில் வளர்ச்சியை பொறுத்து தான் அமையும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்த திட்டம்.
5: என்ன கதைய சொல்லுங்கண்ணே.
4: நீ வேலை தேடக்கூடிய நிலையில இருந்து ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கற மாதிரியான தன்மையை உருவாக்கக்கூடிய திட்டம் தான் அண்ணன் இப்ப குறிப்பிட்டு சொன்ன பாரு. என்ன திட்டம் சொல்லு?
5: ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டமானே.
4: பரவாயில்லையே, புரிஞ்சுகிட்டே.
5: இந்த திட்டத்துல எவ்வளவு கடன் கொடுப்பாங்க? ஒருவேளை ஜாமீனுக்கு ஏதாவது ஆள் தேவைப்படுமானே? அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா அண்ணனை தான் கூப்பிடுவேன்.
4: நல்ல வேலை, உங்ககிட்ட சொன்ன திட்டத்துல எந்த வித பிணையமும் கிடையாது. தொழில் மையம் இருக்கு, தொழில் மையத்துல போய் சில தகவல்களை கேளு. கேப்பியா இப்படி?
5: ஏனே நீங்க இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி கோணம் வரைக்கும் வரணும், ஒரு சின்ன வேலை இருக்கு. முடிச்சிட்டு இந்த பாருங்க, பக்கத்துல ஆலமரமோ அரச மரமோ எங்கேயா இருக்கும், அதுல உட்கார்ந்து போனை தட்டணும் நினைச்சோம்னே. ஒரு வளர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி ஒரு அருமையான திட்டத்தை சொல்லி இருக்கீங்களே. நான் இன்னைக்கே மாவட்ட தொழில் மையத்தை போய் அணுகி எனக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னே.
3: முற்றத்தில் இன்று

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலி சமாளி கேம் ஷோ இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ. நேரம் காலை 7:10 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 செல்ல சிட்டுக்களின் நேரம் இது.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
2: காதில் கேட்கின்றதா
1: இன்றைய காலை பொழுதை இனிதாக்க வரும் மழலையை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லும்

0: தேவதை எங்கிருந்து வரீங்க? கருக்கு பனை. அது எங்க இருக்கு? உங்க ஊர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? தாத்தா பாட்டினா பிள்ளைக்கு ரொம்ப
1: பிடிக்குமா?
0: இந்த குட்டி தேவதையின் பெயர் என்ன? ஆஸ்மி ஃபியோனாவா?
1: ஆமா.
0: உங்களுக்கு இந்த பெயர் யார் வச்சாங்க?
1: அம்மா.
0: உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு சொல்றீங்களா?
1: எங்க அப்பா பேரு அபீஸ், எங்க அம்மா பேரு மோனிசா, எங்க தாத்தா பேரு பிரான்சிஸ், எங்க பாட்டி பேரு அனிவா, எங்க சித்தப்பா பேரு அதீஷ்.
0: சித்தப்பா உங்கள்ட்ட விளையாடுவாங்களா?
1: ஆமா.
0: பிள்ளைக்கு என்னெல்லாம் வாங்கி தருவாங்க?
1: வேட்டு, பந்தம், சூட்டிங்ஸ், டாய்ஸ், பொம்மு பேகு, வெளியெல்லாம் கூட்டிட்டு போவாங்க.
0: சரிமா, சூப்பர். நீங்க வெளியில போனதுல உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிக்கும்?
1: கடல்.
0: ஏன்? நிறைய கடைகள் பாப்பீங்கல்ல, அங்க இருந்து என்னெல்லாம் வாங்குவீங்க?
1: பொம்மை, சாஸ், பேக்.
0: பிள்ளை எத்தனை பேக் வச்சிருக்கீங்க? என்ன படிக்கிறீங்க
1: பிள்ளை?
0: ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா?
1: ஆமா.
0: காலையில பிள்ளைய யார் ரெடி பண்ணி விடுவாங்க?
1: அம்மா.
0: சாப்பிடும் போது அடம் பிடிக்காம சாப்பிடுவீங்களா?
1: ஆமா.
0: உங்களுக்கு ஸ்கூல்லயே எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
1: சிந்து மேம்.
0: ஏமா ரொம்ப பிடிக்கும் உங்களே?
1: படிச்சிருவாங்க.
0: வேற என்னெல்லாம் சொல்லி தருவாங்க ஸ்கூல்ல?
1: ஏபிசிடி படிச்சிருவாங்க, ரைம்ஸ், சோதி எல்லாம் படிச்சிருவாங்க.
0: சரி, ஓகே. அதுல ஏதாவது ஒண்ணு எங்களுக்காக சொல்றீங்களா? என்ன சொல்ல போறீங்க?
1: ரைம்ஸ். குள்ள குள்ள வாத்து, குவா குவா வாத்து, நல்ல உதலை சாய்த்து, மேலும் கீழும் பார்த்து, செல்லமாகும் நரகம், சின்ன மணி வாத்து.
0: அழகா பாடிட்டீங்களே. வீட்டுல வந்து ஸ்கூல் பாடங்கள் எல்லாம் படிப்பீங்களா?
1: ஆமா.
0: யார் சொல்லி தருவாங்க?
1: அம்மா.
0: என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: கதை, சயின்ஸ், சோதி எல்லாம் சொல்லி தருவாங்க.
0: வீட்டுல அடம் பிடிப்பீங்களா இல்ல நல்ல பிள்ளையா இருப்பீங்களா?
1: நல்ல பிள்ளையா இருப்பேன்.
0: ஓகேமா, இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு எங்க காலை பொழுதை இனிதாக்குனீங்க, எங்களுக்காக அழகான ஒரு பாட்டு எல்லாம் பாடினீங்க, சூப்பரா பேசினீங்க. ஃபியூச்சர்ல நீங்க என்னாக விரும்புறீங்க?
1: டீச்சர்.
0: டீச்சர் ஆகணுமா? ஏன்? அப்படியாமா, ஃபியூச்சர்ல நீங்க ஒரு டீச்சரா வர வாழ்த்துக்கள். இன்றைய காலை பொழுதை அழகாக்கியதற்கு நன்றி.
1: நன்றி.
0: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். பை பை. யாரது?
2: நான் தான்.
0: என்ன வேணும்?
2: செய்தி வேணும்.
0: என்ன செய்தி?
2: குறுஞ்செய்தி. எப்ப வரும்?
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் குழுவுலி ஏசி மேலா.

உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று மாலை 3:55 மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மேற்கு வங்காளம் கூகுளியில் உள்ள தாரகேஸ்வரில் நடைபெறும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகையை வெளியிடும் நிகழ்ச்சியின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து. ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய

0: செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலக சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370th சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 2 பயணமாக அம்மாநிலத்திற்கு செல்லும் அவர் ராய்ரங்பூரில் நடைபெறும் விழாவில் எரிசக்தி, தொழில்துறை, உள்கட்டமைப்பு, சாலை இணைப்பு, குடிநீர் வசதி, நீர்ப்பாசனம், கல்வி உள்ளிட்ட மாநிலத்தின் மிக முக்கியமான துறைகளை வலுப்படுத்தும் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு மயூபாஞ்ச் மாவட்டத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக பகதுபூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டு மையத்தையும் பள்ளி ஒன்றையும் பார்வையிடும் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் மற்றும் இச்சல்கரஞ்சி பகுதிகளில் பயணம் மேற்கொள்கிறார். அங்குள்ள மகாலட்சுமி கோயில் வளாகத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் மேற்கு மகாராஷ்டிரா கோயில் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோலாப்பூரில் உள்ள காவல்துறை அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திரு அமித்ஷா உரையாற்றுகிறார். பின்னர் இச்சல்கரஞ்சி செல்லும் அவர் அங்குள்ள ஜனதா சககாரி வங்கியின் புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதுடன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஒன்றின் பெயர் மாற்றம் மற்றும் விரிவாக்க நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இச்சல்கரஞ்சியில் நடைபெறும் விவசாயிகள் கூட்டத்திலும் திரு அமித்ஷா உரையாற்றவுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காணவும் குற்ற வழக்குகளில் நீதியை விரைவாக வழங்கவும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் காவல்துறை மற்றும் நீதித்துறை அமைப்புகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். கைரேகைகளை நொடிப்பொழுதில் கண்டறிதல், டிஎன்ஏ, கருவுள்ளி மற்றும் முகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து குற்றவாளிகளை எளிதாக கண்டறிய இந்த தொழில்நுட்பம் உதவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெவ்வேறு புலனாய்வு முகமைகளுக்கிடையே தடையற்ற டிஜிட்டல் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் நீதித்துறையின் செயல்பாடுகளில் வேகமும் துல்லியமும் அதிகரிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய அமெரிக்க மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர் தற்போதைய பதற்றமான உலகச் சூழலில் நாட்டின் நலன்கள், தன்னாட்சி அதிகாரம் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் அதே வேளையில் உலகின் பல்வேறு நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் சிக்கலான விவகாரங்களை நாம் கையாண்டாலும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் அதன் நலன்களும் விரிவடைந்து பன்முகத்தன்மை கொண்டதாக மாறும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் 370th சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சிறிய நகரங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கூட இன்று தேர்வுகளில் முதலிடம் பெறுகிறார்கள் என்றும் மக்களிடையே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முன்பு பெண்களுக்கு தங்கள் சொத்துக்களின் மீது உரிமை இல்லை, பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று கூறிய அவர் தற்போது அவர்கள் தங்களை இந்தியாவின் சமமான குடிமக்களாக உணர்கிறார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 370th சட்டப்பிரிவு இருந்தபோது தங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர்களாக அம்மாநில மக்கள் கருதியதாகவும் தற்போது தாங்களும் இந்தியாவின் ஒரு பகுதி என்ற உணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்தர் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகை அனைத்தும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில்

0: மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: வங்கிகள், சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள் மற்றும் கடன் வாங்கியவர்களுக்கிடையே ஒரு ஆழமான ரகசிய கூட்டணி இருப்பதாகவும், பெரிய அளவிலான கடன் தவணைகளை திருப்பிச் செலுத்துவதில் முறையற்ற நடவடிக்கைகள் கையாளப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று இது தொடர்பான வழக்கினை விசாரித்தபோது இதனை தெரிவித்தது. மக்களின் வரிப்பணமே வங்கிகள் மூலம் கடனாக வழங்கப்படுகிறது என்றும், ஆனால் இந்த கடனை திரும்பப் பெறுவதற்கான எந்தவொரு முறையான முயற்சியையும் வங்கிகள் மேற்கொள்வது இல்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். பொதுமக்களின் நலனுக்காக செலவிடப்பட வேண்டிய வரிப்பணம் இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுவது மிகுந்த கவலையளிக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பங்குச்சந்தையை முறைப்படுத்தும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி முதலீட்டாளர்களின் வசதிக்காக பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. மும்பையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு முதலீட்டாளர் எதிர்பாராத விதமாக மறைந்தால் அவர் வாங்கிய பங்குகளை அவரது வாரிசுதாரர்கள் பெறுவதில் இருந்த கடினமான நடைமுறைகளை எளிதாக்க, சிறிய மதிப்புள்ள பங்குகளை பெற விரைவான பங்கு உரிமை மாற்ற நடைமுறை என்ற புதிய முறை அறிமுகமாக உள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதுடன் QR கோடு வசதி கொண்ட இறப்பு சான்றிதழை கொண்டு எளிதில் சரிபார்க்கலாம் என செபி தெரிவித்துள்ளது. நாளை நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வு தொடர்பான இரண்டு வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டபோது இவை அனைத்தும் அடுத்த மாதம் நீதிபதி BS நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையினை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று விடுவித்தார். முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது என்று சேலத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
2: என்னோட பேரு ஹரிக்குமார். இந்த பிரதம மந்திரி ஸ்கீமால ஃபர்ஸ்ட் யூனியன் இருக்கிற எம்ப்ளாய்க்கு ₹15,000 வரை அவங்க வந்து ஊக்கத்தொகையா கொடுக்கறாங்க. மாதந்தோறும் நிறுவனத்திற்கு ₹3,000 வழங்குறாங்க. புதுசா வர எம்ப்ளாயிஸ்க்கு அந்த செலவை வந்து ஈடுகட்ட முடியுது. இதனால ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸும் வந்து வேலை விட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்குது, அதனால வேற கம்பெனிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை.
1: அமெரிக்கா, கத்தார் மற்றும் ஈரான் நாடுகளின் தீவிர தூதராக முயற்சிகளின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இது மேற்கு ஆசியாவிற்கான அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் சிதைந்து விடாமல் தடுக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த கடுமையான மோதல்களுக்கு பிறகு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொரோக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே மொராக்கோ அணி ஆதிக்கம் செலுத்தியது. ஸ்காட்லாந்து அணி பலமுறை முயற்சித்த போதும் கோல் அடிக்கும் வாய்ப்புகளை மொராக்கோ அணியினர் வெற்றிகரமாக தடுத்தனர். பிலடெல்பியாவில் ஹைத்தி அணிக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்த 3 கோல்களும் முதல் பாதி ஆட்டத்தில் போடப்பட்டன. துருக்கி பராகுவே அணிகளுக்கிடையான ஆட்டம் சான் பிரான்சிஸ்கோவில் காலை மணி 8:30 தொடங்க உள்ளது. இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் மணி 1:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: மனதின் குரலாக,
4: சிரிப்பின் மகிழ்வாக,
3: ஆனந்தத்தின் நிறைவாக
4: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
3: குமரிப்பண்பரை 101.

0: காலை 7:26 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
4: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
3: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை 8:30 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
5: குடல் எரிப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
6: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல் கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
6: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
5: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
6: போன் 7358737358.
0: சேவை செய்திகள். மார்த்தாண்டம் அருள்மிகு கோதீஸ்வரம் பத்ரகாளி அம்மன் அனந்த கிருஷ்ணன் ஸ்ரீ மகாதேவர் திருக்கோவில் வருஷாபிஷேக விழாவில் இன்று காலை 7:30 சிறப்பு பூஜை, தீபாராதனை, 9:00 நவகிரக பூஜை, சாந்தி பூஜை, மதியம் 12:00 சுவாமி ஆலயம் வலம் வருதல், 12:30 சிறப்பு அலங்கார தீபாராதனை, 7:00 தீபாராதனை. முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவில் ஆனி மாத வளர்பிறை சஷ்டியை முன்னிட்டு இன்று காலை 8:30 வழிபாடு, 9:30 சிறப்பு அபிஷேகம், முற்பகல் 11:30 மாலை 6:30 வழிபாடு. காரங்காடு புனித ஞான பிரகாசியார் ஆலய பங்கு குடும்ப விழாவில் மாலை 6:30 ஜபமாலை, திருப்புகழ் மாலை, நற்கருணை ஆசிர், 8:00 பாதுகாவலர் சிறப்பு தேர்பவனி ஆகியன நடைபெறும்.

அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான நேரடி மாணவர் சேர்க்கை வருகிற 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தொழில் பயிற்சி நிலையங்களில் சேருவதற்கு வயது வரம்பு ஆண்களுக்கு 14 முதல் 40 வயது வரை ஆகும். பெண்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ஐடிஐயில் பல்வேறு பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழில் பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ டிகிரி தேர்ச்சி, தோல்வி மற்றும் இடை நின்றோர் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அரசின தொழில் பயிற்சி நிலையம் கோணம் நாகர்கோவிலில் தொழில் 4.0 திட்டத்தின் கீழ் அதிநவீன தொழில்நுட்ப புதிய தொழில் பிரிவுகள், அட்வான்ஸ் சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன், இண்டஸ்ட்ரியல் ரோபாட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுபேக்சரிங் மற்றும் மெக்கானிக் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆகிய 3 தொழில் பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளன. அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கட்டணமின்றி பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மாதம் 750 ரூபாயும், பேருந்து கட்டண சலுகை, மிதிவண்டி, பாடப்புத்தகங்கள், வரைபட கருவிகள், 2 செட் சீருடைகள், 1 செட் காலணிகள் போன்ற சலுகைகள் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. சேர்க்கை தொடர்பாக மேலும் விவரங்களுக்கு நாகர்கோவில் கோணம் அரசினர் தொழில் பயிற்சி நிலைய முதல்வரை நேரில் அணுகலாம். மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04652261463, அலைபேசி எண் 9499055806, 9499055805. அரசு தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உள்ளதால் அனைவரும் அரசு ஐடிஐயில் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்று நாகர்கோவில் கோணம் அரசு தொழில் பயிற்சி நிலைய முதல்வர் கேட்டுக்கொள்கிறார்.

0: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னா.
1: வணக்கம் வணக்கம். வாரும் இப்படி அமரும்.
0: என்ன மன்னா இது, அரண்மனையில் கோடு போட்டு விளையாடி இருக்கிறீர்கள்?
1: சமூக வலைதளத்தில் ஒருவர் வீடியோ போட்டிருந்தார். அதில் இப்படிதான் ஒரு கோட்டை போட்டு கோட்டிற்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நின்று

0: அதில் இப்படிதான் ஒரு கோட்டை போட்டு கோட்டிற்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நின்று கொண்டு பார்த்தால் பூமியின் வடப்பகுதியும் பூமியின் தென்பகுதியும் தனித்தனியாக தெரியும் என்று கூறினார். அதுதான் அரண்மனை நடுவில் ஒரு கோட்டை போட்டு அப்படி தெரிகிறதா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தேன்.
1: அடடா, என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு ஆராய்ச்சி! தாங்கள் இங்கு இருக்க வேண்டியவரே அல்ல, வேறு எங்கோ இருக்க வேண்டியவர்.
0: பாராட்டுக்கு நன்றி. சற்று போறும், சற்று போறும். என்னை வைத்து காமெடி கீமெடி எதுவும் செய்யவில்லையே.
1: சமூக வலைதளத்தில் வெளிவந்த வீடியோவை பதிவேற்றியவர் உகாண்டா நாட்டை சேர்ந்தவர். உகாண்டா நாட்டில் அவர் நின்ற இடத்தில் அப்படி வித்தியாசம் தெரியும். அதை தான் அவர் வீடியோவாக எடுத்து பதிவேற்றிருந்தார்.
0: அவர் நின்றிருந்த இடத்திற்கும் நமது அரண்மனையில் இருக்கும் இந்த இடத்திற்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒரே பூமியில் தானே இருக்கிறது.
1: மன்னா, வித்தியாசம் இருக்கிறது. உகாண்டா நாட்டில் அவர் நின்ற இடம் பூமியை இரண்டாக பிரிக்கும் கோடு போகும் இடம்.
0: பூமியை இரண்டாக பிரிக்கும் கோடா?
1: ஆம், அதைத்தான் பூமத்திய ரேகை என்று கூறுகிறார்கள்.
0: பூமத்திய ரேகை, அதுதான் எனக்கு தெரிந்த விஷயம். ஆயிட்டே, உமக்கு தெரிகிறதா என்றுதான் நான் டெஸ்ட் செய்து பார்த்தேன்.
1: நல்ல சமாளிப்பு. அண்ணா, இந்த பூமத்திய ரேகை பல நாடுகளின் வழியாக செல்கிறது என்பது தங்களுக்கு தெரியுமா?
0: அது தெரிந்த விஷயம்தான். ஆனால் உகாண்டா நாட்டில் இருக்கும் இந்த பூமத்திய ரேகை கோட்டிற்கு மட்டும் அப்படி என்ன தனி சிறப்பு இருக்கிறது? ஏன் பிரபலமாக இருக்கிறது?
1: அண்ணா, பூமியில் ஒரு கற்பனை கோடு உள்ளது. அதை இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம். அதை நாம் பூமத்திய ரேகை என்று அழைக்கிறோம். இந்த கோடு பூமியை வடக்கு மற்றும் தெற்கு அரை கோளங்களாக பிரிக்கிறது. பிரிக்கிறது என்று கூறிய இந்த வரியின் சிறப்பு என்னவென்றால், தண்ணீரை வடக்கு திசையில் வைத்து அசைக்கும் போது அது கடிகார திசையில், அதாவது கிளாக் வைஸ் திசையில் சுழலும். தெற்கில் வைத்து அசைக்கும் போது கடிகார திசையின் எதிர் திசையில், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் சுழலும்.
0: ஓஹோ, அதனால் தான் அங்கு நின்று அவர் வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்கிறார்.
1: ஆம், இந்த கோடு பூமியின் பல நாடுகளின் வழியாக செல்கிறது. ஆனால் அதன் இந்த பகுதி குறிப்பாக உகாண்டாவில் பிரபலமானது. சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து இந்த அற்புதமான இயற்கை நிகழ்வை பார்க்கிறார்கள். மன்னா, இந்த கோடானது புவியியல் மாணவர்களை மட்டுமல்ல, சாதாரண மக்களையும் ஈர்க்கும் மையமாக உள்ளது.
0: ஆஹா, அற்புதம். நாமும் ஒரு முறை உகாண்டா நாட்டிற்கு சென்று வர வேண்டும். நமது ஊரில் இப்போது மழைக்காலம், அங்கு வானிலை எப்படியோ. முன்னேற்பாடுகளுடன் செல்ல வேண்டும் மந்திரியாரே.
1: மன்னா, பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள பகுதிகள் எல்லாம், அதுவும் குறிப்பாக இந்த இடம் சூடாக இருக்கும். மன்னா,
0: அப்படியா? ஏன்?
1: ஏனெனில் சூரியனின் கதிர்கள் இந்த பகுதியில் நேரடியாக விழுகின்றன. இதன் காரணமாக மற்ற பகுதிகளை விட இங்கு வெப்பம் அதிகமாக இருக்கும். பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள நாடுகளில் பகல் மற்றும் இரவின் கால அளவு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதாவது 12 மணி நேர பகல் மற்றும் 12 மணி நேர இரவு என்ற அளவில் தான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய ரேகை பகுதிகளில் மட்டும்தான் இந்த காட்சிகள் எல்லாம் காண முடியும்.
0: சரி சரி, அப்படியெனில் உகாண்டா நாட்டிற்கு ஒரு பிளைட் டிக்கெட்டை புக் செய்யும். உகாண்டா மட்டுமல்ல, அருகில் இருக்கும் நாடுகளையும் சுற்றி வருவோம்.
1: அப்படியே செய்து விடுவோம். நல்ல வேலை, நானும் ஏதோ அரண்மனை வாசலில் அந்த கோட்டை பார்த்ததும் தங்களுக்கும் இளவரசுக்கும் இடையே ஏதோ பாகப்பிரிவினை தான் நடக்கப் போகிறதோ என்று பயந்து விட்டேன்.
0: மந்திரியாரே, சற்று மெதுவாக பேசும். பாகப்பிரிவினை குறித்து தம்பி இளவரசனின் காதில் விழுந்து தொலைத்து விட போகிறது.
1: ஏன் மன்னா இப்படி பயப்படுகிறீர்கள்?
0: இளவரசன் நேற்று நண்பர்களுடன் விளையாடப் போகிறேன் என்றான். சாரி, அனுமதிக்கிறேன் என்று. அதற்கு அவன் கூறுகிறான், ஐ எம் நாட் ஆஸ்கிங் பர்மிஷன், திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் என்று கூறி என்னை அவமானப்படுத்தி விட்டான். என்னை பார்த்து பயமே இல்லை மந்திரியாரே அவனுக்கு. ஆனால் மந்திரியாரே நீர், நான் ஒரு கோட்டை போட்டால் அதை தாண்டாமல் லட்சுமண ரேகையாக எண்ணி என் வார்த்தைகளை கடைபிடிப்பீர்.
1: மன்னா, நான் தாங்களிட்ட லட்சுமண ரேகை கோட்டை எப்படி தாண்டுவேன்? மன்னா, எப்படி தாண்டுவேன்?
0: நீதான் எனது மந்திரியாராயிற்று.
1: ஆனால் அந்த கோட்டை காலால் அடித்து விட்டு பேசாமல் அப்படியே நடந்து
0: அந்த பயம் இருக்கட்டும். இந்த மந்திரியாருக்கு கூட என் மீது பயம் இல்லை. எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டி இருக்கிறது.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

சரி, இன்னைக்கு சனிக்கிழமை காலை நேரத்துல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தொடர் 2026 நடந்துட்டு உங்களுக்கே தெரியும். இதுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு மேட்ச்லையும் பயன்படுத்தப்படக்கூடிய ஃபுட்பால் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எல்லா மேட்சுக்கும் முன்னாடி வந்து சார்ஜ் பண்றாங்களா, அதாவது மொபைல் சார்ஜ் பண்ற மாதிரி இல்ல ஒரு டூ வீலரை சார்ஜ் பண்ற மாதிரி. ஏன் சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஏன்னா இந்த பாலுக்கு உள்ள 500 ஹெசார்ட் சென்சார் இருக்கு. இந்த சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு செகண்ட்ல 500 தடவை டேட்டா வந்து அனுப்புமாங்க. என்ன டேட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபுட்பால் வந்து எந்த சைட்ல போகுது, எவ்வளவு ஸ்பீட்ல போகுது, யாரால் அடிக்கப்படுது, கால்பந்து வீரரின் தலை கால் இல்ல எது வந்து கையில வந்து பட்டுச்சா, ஃபவுல் ஆச்சா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் டேட்டாவா அனுப்புமா. அதுவும் அங்க இருக்கக்கூடிய கேமராக்கள் வழியா இது போட்டி நடுவருக்கு போகும். போட்டி நடுவர் AI உதவியோட எந்த டேட்டா தேவையோ அதை எடுத்து ரிவ்யூக்காக யூஸ் பண்ணிப்பாங்களாம். பாத்தீங்களா, நவீன உலகம் எங்க போயிட்டு இருக்கு. இனி வருங்காலத்துல மற்ற விளையாட்டு போட்டிகள்லயும் வந்து பால் எல்லாம் இந்த மாதிரி சென்சார் வைப்பாங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். சரி, இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு சாங் வந்துகிட்டே இருக்குங்க. திபுனா தாமஸ் இசையில, ராகேஷ் வரிகளில், எஸ்டிஆர் ஸ்வேதா மோகன் பாடி இருக்கும் டீசல் பட பாடல். ஸ்டே டியூன்ட் வித் குமரி 101.1. இது தென்குமரி தேனலை.

0: சிறப்பான சுறுசுறுப்பான சனிக்கிழமை காலை நேரத்தில் ஆரம்பமாகிறது குமரி பண்பலை நூற்றொன்றின் மார்னிங் ஷோ தென் குமரி தேனலை. இது நமது குமரி மண்ணிலிருந்து புறப்படும் இசையலை. உலகமெங்கும் நமது குமரி பண்பலை நூற்றொண்டை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும்
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லி உங்களோடு இணைவது ஆர்ஜே ஜி லிஜு. ஆமாங்க, சாங்ஸ் தெரிக்க விட போறோம்.

0: பாக்கு அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது. ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு கேட்டு வாங்குங்கள். ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சரக்கோடு.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
3: செல்
5: 7305365016.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: வேக 100க்கு மேல போனா 108 பின்னால வருங்க. ஸோ அதிவேகம் வேண்டாம், கவனமாக போங்க. காரு, பஸ் ஆட்டோ, பைக்கு, ட்ரெயின் அப்படின்னு நீங்கள் எதில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ டைமை செக் பண்ணிக்கலாமா? நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 7:42:43 நோக்கி போயிட்டு இருக்குங்க. குமரி பண்பலை 101 இது மார்னிங் ஷோ. தென்குமரி தேனில் இது பொது அறிவு கேள்விக்கான நேரம். இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, இந்தியாவின் சமூக வானொலியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? மீண்டும் ஒருமுறை கூட பொது அறிவு கேள்வியை சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் சமூக வானொலியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான பதில நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஆமாங்க, அதுக்குள்ள உங்களுக்காக வந்து உமாதேவியின் வரிகள்ல சுபலட்சுமி குழுவினர் பாடியிருக்காங்க. சிவனோட நிசையில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. வித்ல படத்துலேருந்து அழகான ஒரு சாங், ஸ்டே டியூன் வித் குமரி 101. இது தென்குமரி தேனலை.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: தேதியும் செய்தியும் இன்று ஜூன் மாதம் 20ஆம் தேதி.
3: உலக அகதிகள் நாள் இன்று.
2: ஐநா சபையின் தீர்மானத்தின்படி 2000ஆவது ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 20ஆம் தேதி அன்று உலக அகதிகள் நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
3: அகதிகளுக்கான தமது ஆதரவினை வெளிப்படுத்தும் முகமாக இந்நாள் பிரகடனப்படுத்தப்பட்டது.
2: பல்வேறு மோதல்களுக்குள் சிக்கி அகதிகளாக தாம் வசிக்கும் நாட்டிலோ அல்லது பிற நாடுகளிலோ இடம்பெயர்ந்து பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாகி வாழ்ந்து வரும் அகதிகள் பற்றிய விழிப்புணர்வினை உலக மக்களிடத்தில் ஏற்படுத்துவதே இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருவதின் முக்கியமான நோக்கமாகும்.
4: காலம் கொடுத்தவன்.
3: சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் விக்ரம் சேத் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: 1952ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த விக்ரம் சேத் அவர்கள் கவிஞரும் நாவலாசிரியரும் வாழ்க்கை வரலாற்று ஆசிரியரும் குழந்தைகள் நூலாசிரியரும் ஆவார்.
3: பத்மஸ்ரீ விருது, பிரவாசி பாரதிய சம்மான் விருது, WH ஸ்மித் இலக்கிய விருது போன்ற பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார்.
2: தி கோல்டன் கேட் அண்ட் ஈக்குவல் மியூசிக் போன்றவை இவரது நூல்களுள் சிலவாகும்.
3: 1248ஆம் ஆண்டு இதே நாளில் ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி அரசு அங்கீகாரத்தை பெற்றது.
2: 1837ஆம் ஆண்டு இதே நாளில்தான் குயின் விக்டோரியா அவர்கள் இங்கிலாந்தின் பேரரசியானார்.
3: 1840ஆம் ஆண்டு இதே நாளில்தான் சாம்வேல் மோர்ஸ் தந்திக்கான காப்புரிமத்தை பெற்றார்.
2: அலெக்சாண்டர் கிரகம்பல் 1877ஆம் ஆண்டு இதே நாளில் உலகின் முதலாவது வர்த்தக முறை தொலைபேசி சேவையை துவக்கி வைத்தார்.
3: MW 180 வீட்டு என்னும் சோதனை ஏவுகணை 1944ஆம் ஆண்டு இதே நாளில்தான் 176 கிலோமீட்டர் உயரத்தை அடைந்து வெளியுலகிற்கு சென்ற முதலாவது மனிதனால் செய்யப்பட்ட பொருள் என்ற சாதனையை படைத்தது.
2: 1990ஆம் ஆண்டு இதே நாளில்தான் 5261 யுரேகா என்ற சிறுகோள் கண்டறியப்பட்டது.
3: கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான சுரதா அவர்கள் நினைவு தினம் இன்று.
5: அமுதும் தேனும் எதற்கு.
2: ராசகோபாலன் என்ற இயற்பெயரை கொண்ட கவிஞர் சுரதா அவர்கள் பாரதிதாசன் மேல் கொண்ட பற்றுதலால் அவரது பெயரை அடிப்படையாக கொண்டு சுப்பு ரத்னதாசன் என்று மாற்றிக்கொண்டார்.
3: அதன் சுருக்கமாக சுரதா என்னும் பெயரில் பல மரபு கவிதை தொகுப்புகளை தந்தார்.
2: செய்யுள் மரபு மாறாமல் எழுதி வந்த இவர் உவமைகள் தருவதில் தனிப்புகழ் ஈட்டியவர்.
3: இதனால் இவரை உவமை கவிஞர் என்று சிறப்பித்து கூறுவர்.
2: அமுதும் தேனும் எதற்கு, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா போன்ற 100க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களையும் இவர் எழுதியுள்ளார்.
3: கலைமாமணி விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, மகாகவி குமரன் ஆசான் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ள இவர் 2006ஆம் ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: கலைமாமணி விருது பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற வீணை இசை கலைஞரான ஆர். பிச்சுமணி ஐயர் அவர்கள் 2015ஆம் ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: தேதியும் செய்தியும்
6: ஐடிஐ மத்தியக்கோடு திக்கணங்கோடு.
7: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
6: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
7: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
6: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
7: மற்றும் 04651

0: 2964 83. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
3: சாலையில் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இண்டிகேட்டரை வந்து நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பும்போது போட மறந்துடாதீங்க. இதுவரை சிக்னல் இல்லைங்க, பின்னால் வர்றவங்களுக்கு தரக்கூடிய எச்சரிக்கை, அது மட்டும் இல்லை நாம் மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய ஆகச்சிறந்த மரியாதை பண்பாடு, அந்த மறக்காமல் இண்டிகேட்டரை வந்து டர்னிங்லாம் போகும்போது போடுங்க. அதனால் விபத்துக்களை வந்து காலை நேர பயணங்களில் தவிர்க்கலாம். அப்படியே நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 7:52. குமரி பண்பலை 121 இது தென்குமரி தென்லை மார்னிங் ஷோ கேட்டுட்டே இருக்கீங்க. இது பொது அறிவு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். இன்னைக்கு என்ன பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம் அப்படிங்கறத ஞாபகப்படுத்திடலாம். இந்தியாவின் சமூக வானொலியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதில் டாக்டர் ராமமூர்த்தி ஸ்ரீதர் தாங்க. அடித்தட்டு மக்களுக்கு வந்து கிராமப்புற மக்களுக்கும் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஊடகம் தேவை அப்படிங்கறத உணர்ந்து இந்தியாவின் சமூக வானொலி இயக்கத்தை ஆரம்பித்தவர் இவர். இன்னைக்கு நம்ம நாடு முழுக்க 550 அதிகமான சமூக வானொலி நிலையங்கள் இயங்க இவரது உழைப்பு தான் காரணங்க. அகில இந்திய வானொலியின் இந்தியாவின் முதல் அறிவியல் நிருபர்கள்ல ஒருவரா இவர் வேலை பார்த்திருக்காரு. இவர் தயாரித்த ஒரு மனிதன் கதை அப்படிங்கிற அறிவியல் தொடர் குழந்தைகளுக்காக உலகிலேயே மிக நீண்ட காலம் வானொலி ஒளிபரப்பப்பட்ட ஒரு தொடருங்க. இப்ப ஏ காலத்துக்கு ஏற்ப விஷுவல் ரேடியோவா வானொலியை மாற்றக்கூடிய முயற்சியில இவர் ஈடுபட்டிருக்காராம். இவருக்கு நம்ம இந்திய அரசு 2026 பத்மஸ்ரீ விருதை அறிவிச்சிருக்கு. மீண்டும் இன்றைய பொது அறிவு கேள்வியும் பதிலும் ஒரு முறை கூட, இந்தியாவின் சமூக வானொலியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதில் டாக்டர் ராமமூர்த்தி ஸ்ரீதர். இனி இப்போ ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக், பிரேக் அப்புறமா தொடர்ந்து நாம பேசலாம். ஸ்டே டியூன் வித் குமரி 101, இது தென்குமரி தேனலை.
4: பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க, பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
5: கிம்ஸ்க்கு போ, ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02. சவாலி சமாளி கேம் ஷோ இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் குழுகுழு ஏசி மேளா. வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, செவ்வாழை சாகுபடி அனுபவங்கள், எறும்புக்காடு எஸ் லிங்கேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம், கேத் பஜாவோ அபியான், விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாலம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
7: இது நம்ம அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
8: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
7: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
8: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
7: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
8: உலகத்தரத்தில் லேப் வசதி,
7: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
8: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, மூட்டம்.
7: கால் 7900447-3872.
9: உடலோடு மனதையும் மூச்சையும் உடன் ஒத்ததாக ஒன்றிணைத்து ஆரோக்கியமும் அமைதியும் தருகின்ற அற்புத கலை யோகம். முறைப்படுத்தப்பட்ட மூச்சு பயிற்சி நிறைவான மனநிலை தரும். ஆசனங்கள் ஆயுளை நீட்டிக்கும். தியானம் ஆழ்ந்த அமைதி தரும். நமக்காக நாம் செய்யும் யாகமே யோகம். நாளும் முயல்வோமா?
3: பண்பலை 101 இது தென்குமரி தேனலை. இப்ப உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.

நேயம் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் என்ன செய்யணும். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றோடு உங்களை இணைத்திருப்பது தென்குமரி தேனிலை. இன்னைக்கு கேட்கலாம் செய்தி சுருக்கம். செய்தி சுருக்கத்துக்கு பிறகு மீண்டும் தென்குமரி தேனிலை தொடரும். ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. நாட்டில் காசநோயின் பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.

0: உள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: கடை, பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன், காட்டில், மேட்ல, ரோட்ல, வீட்டில், அங்க எங்க நீங்க எங்க நின்னாலும் இப்போ டைம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 8:03. எங்கேயும் எப்போதும் இது உங்களுடன் இசையுடனாக சிவாணி நாகர் கோவில் குமரி பண்பலை 101. இது தென்குமரி தேனலை. மார்க்கெட்டுக்கு போறீங்க அப்படின்னா இப்போ இந்த விஷயத்த கேட்டுட்டு போங்க. நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில இன்றைய காய்கறி விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் 1 கிலோ 90 ரூபாய், கத்திரிக்காய் சாதா ரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 40, வெண்டைக்காய் பச்சை 45, தக்காளி 40, ஆப்பிள் தக்காளி 50, நாட்டு மிளகாய் 60, நாடன் மிளகாய் 100, சீனி அவரைக்காய் 55, வெள்ளரிக்காய் 40, பாகற்காய் 48, இஞ்சி 160, உருளைக்கிழங்கு 35, சேனைக்கிழங்கு 40, பல்லாரி 35, கேரட் 80, முட்டைக்கோஸ் 60, வாழைக்காய் 10 எண்ணம் 50, முருங்கைக்காய் 10 எண்ணம் 110, சின்ன வெங்காயம் 80, பூசணி 20, தடியங்காய் 18, மரவள்ளி 40, புளி 1 கிலோ 140, புடலை 40, பீன்ஸ் 125, சௌசௌ 150, தட்டைப்பயிறு 45, நாடன் மாங்காய் 20, பீட்ரூட் 48, முள்ளங்கி 45, எலுமிச்சை 1 கிலோ 80 ரூபாய், நார்த்தங்காய் 60, காலிஃபிளவர் 50, தேங்காய் குடுமியுடன் 45, கொப்பரை தேங்காய் குடுமி இல்லாதது 50, வாழையிலே 1 பூட்டு 15, மல்லிக்கீரை 60, புதினா 100, பால் சேம்பு மற்றும் வழுதலங்காய் தலா 1 கிலோ 75, கோவைக்காய் 25, சுரக்காய் 25, காரமணி 50, நூல்கோல் 85, ஒட்டு மாங்காய் 25, பஜ்ஜி மிளகாய் 120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்றைய நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதிசாரம் 3 நெல் ரகத்தின் ஸ்ரீ குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாய், உள்ளூர் சந்தையில் விலை 1700 ரூபாய். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகள் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணையில் 36.83 அடியாகவும், பெருஞ்சாணி அணையில் 68.10 அடியாகவும், சிற்றாறு 1 அணையில் 14.07 அடியாகவும், சிற்றாறு 2 அணையில் 14.17 அடியாகவும், பொய்கை அணையில் 16.20 அடியாகவும், மாம்படித்துறை அணையில் 38.30 அடியாகவும் நீர்மட்டம் உள்ளது. குமரி பண்பலை 101, இது தென்குமரி தேனில். இன்னொரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் வருதுங்க, அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
6: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
6: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
5: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
6: போன் 7358737358.
7: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
8: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: அகில இந்திய
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்.

0: ராமநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
3: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: நேர்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், இன்று மாலை 3:55 மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மேற்கு வங்காளம் கூகுளியில் உள்ள தாராகேஸ்வரில் நடைபெறும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகையை வெளியிடும் நிகழ்ச்சியின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
7: ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: உங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம், இன்று காலை 12 சவால் ஏ சமாளி கேம் ஷோ உங்களுக்காக காத்திருக்கும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேச நீங்க கால் பண்ண வேண்டிய நம்ம எஃப்எம் நம்பர் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 2602240 மற்றும் 2907722 முன்னிணைப்பினா 0465 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8903257309. மறக்காம கேளுங்க, பங்கேற்று பேசுங்க. இன்று காலை 12 சவாலே சமாளி கேம் ஷோ.

உங்க வீட்டு கிளாக்ல கையில கட்டிருக்கிற வாட்ச்ல கையில வச்சிருக்கிற மொபைல டைம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல இப்போ காலை நேரம் 8:09. குமரி பண்பலை 100.1, இது தென்குமரி தேனிலை மார்னிங் ஷோ கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்ததா உங்களுக்காக ஒரு சாங் வந்துகிட்டே இருக்குங்க. தேரே இஷ்குமே படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில ஹரிச்சரண் பாடியது. ஸ்டே டியூன்ட் குமரி எஃப்எம் 101, இது தென்குமரி தேனிலை. உங்களுக்கான பாடல்

குமரி பண்பலை நூற்றொன்றில் இது தென்குமரி தென்னில் நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சுங்க. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில கென் கருணாஸ் எழுதி பாடிய யூத் பட பாடல் கேட்டீங்க. இன்றைய நாளின் பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். எங்கேயும் எப்போதும் என்று இது உங்களுடன் செய்தன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்று. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து. ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101.

ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் நரேஷ் மாகோ. தி ஹெட்லைன்ஸ்: பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அண்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டு இனாகுரேட் அண்ட் லே ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வர்த் ஓவர் 47,000 கரோர் ருபீஸ் இன் ஒடிஷாஸ் மயூர்பஞ்ச் டிஸ்ட்ரிக்ட் டுடே. Prime Minister Modi to release 23rd installment of the PM Kisan to over 9 crore farmers from Hooghly in West Bengal. Senior Indian bureaucrat Vivek Agarwal appointed as Vice President of Financial Action Task Force FATF. New Delhi reiterates its commitment to combat terror financing. NTA to conduct nationwide mock drill today ahead of NEET UG re-examination scheduled for tomorrow. SEBI clears channel for easier transfer of shares to legal heirs of deceased investors. And in men's cricket, India to take on Afghanistan in third and final ODI of the series in Chennai this afternoon. In a rare confluence

0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்க சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.

0: பால்.
1: ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு குரு. அவர் தொடர்ந்து தியான கூட்டங்கள் நடத்துவார். அந்த கூட்டத்தில் கலந்துகிறதுக்காக பல ஊர்களிலிருந்து சீடர்கள் நிறைய பேர் வருவாங்க, போவாங்க. ஒரு நாள் அங்கே கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் சீடர்களில் ஒருத்தன் என்னத்தையே திருடி விட்டான். மற்ற சீடர்கள் அதை கவனிச்சுட்டாங்க, இவன் ஆப்பிட்டுக்கிட்டான். கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு இவன் திருடின விஷயத்தை அந்த பெரியவர்கிட்ட போய் சொன்னாங்களாம். அவர் கவனத்துக்கு கொண்டுகிட்டு போனாங்க. ஆனால் அவர் இதை காதிலே போட்டுக்கல, கண்டுக்கவே இல்லை. போய் சொன்ன சீடர்களுக்கெல்லாம் ஏமாத்தமாக போயிட்டுது. என்ன இது, இவ்வளவு தூரம் நாம் கண்டுபிடிச்சி போய் சொல்கிறோம், அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றுமே சொல்லிக்கல, பேசாமல் இருந்துட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, அதே ஆள் மறுபடியும் ஒரு திருட்டில் மாட்டிக்கிட்டான்.

முடிஞ்ச பிற்பாடு இவன் திருடின விஷயத்தை அந்த பெரியவர்கிட்ட போய் சொன்னாங்களாம். அவர் கவனத்துக்கு கொண்டுகிட்டு போனாங்க. ஆனால் அவர் இதை காதலே போட்டுக்கல, கண்டுக்கவே இல்லை. போய் சொன்ன சீடர்களுக்கெல்லாம் ஏமாத்தமாக போயிட்டுது. என்ன இது, இவ்வளவு தூரம் நாம் கண்டுபிடிச்சி போய் சொல்கிறோம், அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றுமே சொல்லிக்கல, பேசாமல் இருந்துட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, அதே ஆள் மறுபடியும் ஒரு திருட்டில் மாட்டிக்கிட்டான். சீடர்கள் மறுபடியும் அந்த குருக்கிட்ட விஷயத்தை சொன்னாங்க. அவர் அப்பவும் வழக்கம் போல் சும்மாவே இருந்துட்டார். இவர் இப்படி இருக்கிறத பார்த்ததும் அந்த சீடர்களுக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த சீடர்கள்லாம் ஒன்று கூடி பேசினாங்களாம். எல்லாருமா சேர்ந்து ஒரு விண்ணப்பம் தயார் பண்ணாங்க. அதை குருநாதர்கிட்ட கொண்டுகிட்டு போய் கொடுத்தாங்க. அந்த விண்ணப்பத்தில் இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? குருநாதர் அவர்களே, உடனே திருடனவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள்.

0: அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக பல ஊர்களில் இருந்து மற்ற சீடர்கள் அதை கவனிச்சுட்டாங்க. இவன் ஆப்பிட்டுக்கிட்டான். கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு இவன் திருடின விஷயத்தை அந்த பெரியவர்கிட்ட போய் சொன்னாங்களாம். அவர் கவனத்துக்கு கொண்டுகிட்டு போனாங்க. ஆனால் அவர் இதை காதலே போட்டுக்கல, கண்டுக்கவே இல்லை. போய் சொன்ன சீடர்களுக்கெல்லாம் ஏமாத்தமாக போயிட்டுது. என்ன இது, இவ்வளவு தூரம் நாம் கண்டுபிடிச்சி போய் சொல்கிறோம், அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றுமே சொல்லிக்கல, பேசாமல் இருந்துட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, அதே ஆள் மறுபடியும் ஒரு திருட்டில் மாட்டிக்கிட்டான். சீடர்கள் மறுபடியும் அந்த குருக்கிட்ட விஷயத்தை சொன்னாங்க. அவர் அப்பவும் வழக்கம் போல் சும்மாவே இருந்துட்டார். இவர் இப்படி இருக்கிறத பார்த்ததும் அந்த சீடர்களுக்கு கோபம் வந்துட்டது. உடனே அந்த சீடர்கள்லாம் ஒன்று கூடி பேசினாங்களாம். எல்லாருமா சேர்ந்து ஒரு விண்ணப்பம் தயார் பண்ணாங்க. அதை குருநாதர்கிட்ட கொண்டுகிட்டு போய் கொடுத்தாங்க. அந்த விண்ணப்பத்தில் இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? குருநாதர் அவர்களே, உடனே திருடனவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் அப்படி அவனை இங்கே சேர்க்கக்கூடாது. நீங்கள் சேர்த்திங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். அவனை வந்து இந்த மடத்தை விட்டே துரத்தி பண்ணணும். நீங்கள் அவனை வெளியில் அனுப்புங்க, இல்லைன்னா நாங்கள் அத்தனை பேரும் வெளியில் போயிடுறோம். இப்படி தான் அந்த விண்ணப்பத்தில் எழுதியிருக்கிறாங்க. குரு அந்த விண்ணப்பத்தை வாங்கி படித்து பார்த்தார். அதுக்கப்புறம் அதை எழுதின அத்தனை பேரையும் கூப்பிட்டார். எல்லாரும் இப்படி வாங்கன்னார், வந்தாங்க. இப்படி என் எதிரில் உட்காருங்கன்னார். உட்காந்தாங்க. அப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, நீங்கள் எல்லாரும் புத்திசாலிகள். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது நல்லா தெரியும். நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது படிக்கணும்னு நினச்சா வேறு எங்கே வேணும்னாலும் போகலாம். அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களால் குற்றம் சாட்டப்பட்ட அவன் இருக்கானே, அவன் எப்படின்னா அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால தான் திருடுறான். நீங்கள் சொல்கிறது மாதிரி அவனை அடித்து துரத்தி விடுறோம்னு வச்சுங்க, அவனுக்கு எப்படி நல்லது கெட்டது தெரியும்? அவனுக்கு அதை யார் சொல்லி கொடுக்கறது? அதனால் இங்கேயே இருக்கட்டும், அதுதான் சரி. இதுக்காக நீங்கள் எல்லோரும் என்னை விட்டுட்டு போனாலும் சரி, அவனை நான் விரட்ட மாட்டேன் அப்படின்னு விட்டாரான். இவ்வளவையும் திருடனை அந்த சீடன் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அவன் கண்களில் கண்ணீர். அப்படியே எழுந்திரிச்சு வந்தான், குரு காலில் விழுந்தான். அவன் கண்ணீரில் அவனது தீமை கழுவப்பட்டது அப்படிம்பாங்க. அதாவது சீடர்களுக்கு அந்த குருவோட பெருமை அப்போ தான் புரிஞ்சுதான். ஒரு நல்ல ஆசிரியர் இருக்காருன்னு வச்சுங்க, நல்லா படிக்கிற பையனுக்கு தான் பாடம் சொல்லி கொடுப்பேன்னா அது என்ன பெரிய விஷயமா? மோசமாக படிக்கிறவனையும் மாற்றி காட்டுறேங்கிறது தான் பெருமை. இந்த காலத்து குரு ஒருத்தர் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திக்கிட்டு வந்தார். நிறைய பேர் தினம் வருவாங்க போவாங்க. ஒரு நாள் ஒருத்தன் வந்தான். அந்த குரு முன்னாடி போய் நின்னான். ஐயா, என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கணும்னா. அந்த குரு நிமிந்து பார்த்தார். உன்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டார். ஐயா, உங்ககிட்ட கொஞ்ச நாள் இருந்தேன்னா நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் வெளியில் போய் ஒரு நல்ல தொழில் தொடங்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிறது தான் என்னோடய நோக்கம் அப்படின்னா. நீ சொல்கிறது சரி, ஆனால் உன்னால் இங்கே நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்க முடியலேன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார் அவர். அப்படி ஆச்சுன்னா என்ன, உங்களை மாதிரி ஒரு ஆசிரமம் ஆரம்பித்து அதுக்கு குருவாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: குமரி 101 ஆரம்பமாகிறது. கே கே

0: எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை கேட்பதற்கு முன்
1: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் மிஸ் கன்னியாகுமரி சூஸ் பண்ணனும்.
2: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
3: மிஸ் கன்னியாகுமரி
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
7: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
9: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
10: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
11: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
12: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
13: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
0: குமரி FM 101 ஆரம்பமாகிறது KK Express. இது குதூகலம் கொண்டாட்டம்.

எக்ஸ்பிரஸில் வந்தவை பட்டாஸ் மற்றும் டக் லைஃப் பட பாடல்கள். உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி தொடர்வது யோகா சிறப்பு நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வலம் பெறுவோம், நலம் பெறுவோம். வளர்ந்து வரும் நாகரிக உலகத்தில் பல்வேறு நோய்களும் நம்மோடு சேர்ந்தே வளர்ந்து வருகிறது. இந்நிலையில் நமது வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளாமல் நம்மால் இந்த நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அதற்கு பல நீண்ட காலமாகவே நம் இந்தியர்கள் பின்பற்றி வரும் முக்கியமான பயிற்சி தான் இந்த யோகா. நம் உடல் மனம் ஆரோக்கியத்தை பேணிக்காக்கும் யோகாவை சர்வதேச நிகழ்வாக கொண்டாடி மகிழ்கின்றோம். வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி. புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே. வாழ்க்கை முறை நோய்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. இப்போ இறப்பு விகிதமே வந்து வாழ்க்கை முறை சரியில்லாத வர வியாதிகள்னால தான் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் வந்து யோகா மூலம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகாங்கிற விஷயம் மெடிடேஷன்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஆசன பயிற்சி, பிராணாயம் பயிற்சி, ரிலாக்ஸ்

ரிலாக்ஸேஷன் ஒன்று கொடுப்போம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கோர்வாக செய்யும்போது உங்களுடைய மனசும் உடம்பும் சுறுசுறுப்பாக இருக்கும். ரெண்டாவது, யோகா பண்ணும்போது நம்ம உணவும் சொல்லுவோம், உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் காலை உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7:30 சாப்பிட்ணும், மதிய உணவுன்னு எடுத்துட்டிங்கன்னா 1 மணிக்கு சாப்பிட்ணும், நைட்டு ராத்திரி சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 சாப்பிட்ணும், நைட்டு தூங்க போகிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தூங்க போகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். அந்த வாழ்க்கை முறை சரியில்லாதனால தான் இந்த பிரச்சனையே வருது. நீங்கள் ஒரு நைட் ஷிஃப்ட் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த உணவை கையில் எடுத்துகிட்டு போயோ அந்த நேரத்துக்கு அந்த சாப்பிட்ணும். நேரத்துக்கு சாப்பிட்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக விஷயம். நம்ம எப்ப அந்த உணவு சீரான அளவுல நல்ல ஒரு சமச்சீரான உணவா எடுத்துக்கிட்டோம்னாலே உடம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, சின்ன சின்ன எளிய பயிற்சிகள் தான் யோகால, கைகளை மடக்கிறது, கால்களை மடக்கிறது, சின்ன சின்ன ஆசனங்கள் வந்து பிரீத்திங் பேட்டர்ன், அதாவது மூச்சு இழுத்து கையை தூக்குறது, மூச்சு இழுத்து காலை தூக்குறது. ஸோ இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கனாலே உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து உடம்புல கிடைக்கும். ஸோ அப்ப உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளும் உங்களுக்கு ஒரு புத்துணர்வோட இருக்கும். உங்களுக்கு காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்தம் டைம்ல நீங்க யோகா பண்ணுறதுங்கிறது ரொம்ப உத்தமமான டைம். ஏன் காலையில பண்ண சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு காலையில தான் ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் இருக்கும். யோகாசனம் பண்ணும்போது நம்ம இழுக்கும் போது நிறைய ஆக்சிஜன் உள்ளார போகும் இல்லைங்களா. ஸோ நம்ம சாதாரணமா இருக்கும்போது அவ்வளோ மூச்சு வந்து நம்மளால இழுக்க முடியாது. ஒரு யோகாசன பயிற்சிங்க பண்ணும்போது மூச்சை இழுத்து காலை தூக்குங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு காலை தூக்குறோமோ அது வரைக்கும் நம்ம மூச்சு இழுக்க போறோம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு அதிகமான மூச்சு உள்வாங்கும் போது நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். ஸோ இதனால அவங்க உடம்பும் மனசும் ரொம்ப புத்துணர்வோடு இருக்கும். ரெண்டாவது, இந்த வாழ்க்கை முறை பிரச்சனையினால என்ன ஆகுதுன்னா தூக்கமின்மை இப்போ அதிகமாக வருது. தூக்கமின்மைக்கு மெயினான பிரச்சனை உங்களுக்கு மனசு வந்து சாந்தமா இல்லாத நிலைமை. ஸோ அந்த மனசை வந்து கட்டுப்பட்டு படுத்தணும் அப்படின்னா யோகாசனத்தில் மெடிடேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மெடிடேஷன் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து கண்ணை மூடி ஒரு விளக்கு வெளிச்சத்தில் நீங்கள் உட்காந்திங்கனாலே போதும், ரொம்ப வெளிச்சமான ஒரு லைட்டு வெளிச்சம் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு சாதாரணமான விளக்கு வெளிச்சத்தில் நீங்கள் கண்ணை மூடி உட்காரும்போது இனிஷியலாக ஒரு 1000 சிந்தனைகள் உங்களுக்குள்ளார வரும், சத்தங்கள்லாம் கேட்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் கண்ணை மூடி அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய ப்ரீத்திங்கை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ மெடிடேஷன்னா என்ன, இதை எதை பற்றி நினைக்கிறது அப்படிங்கிற உணர்வே தேவையில்லை. இது எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரியான பயிற்சி தான். உங்களுடைய மூச்சு பயிற்சி பண்ணுவோம்ல, மூச்சை எப்படி உள்ளார இழுக்கிறோம், எப்படி வெளியில் விடுறோன்னு பண்ணுறோம்ல, அதே தான் மெடிடேஷனில். கண்ணை மூடி நீங்கள் பொறுமையாக அதை கவனிக்கணும். நேராக நிமிந்து உட்காந்துக்கிட்டு ஒரு விளக்கு வெளிச்சத்தில் ஸ்லோவாக நிறைய மூச்சை உள்ளார இழுக்கிறோம், நிறைய மூச்சை வெளியில் வரும், அதை கவனிக்கணும். அப்படி இல்லையா, மூச்சு உள்ளார இழுக்கும் போது சில்லுன்னு காத்து உள்ளார போகுது, வெளியில விடும் போது சூடான காத்து வெளியில வருது. சோ அதையும் கவனிக்கலாம். சோ இதன் மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது நாளடைவுல மனசு வந்து ரொம்ப கண்ட்ரோலுக்கு வந்துடும். எப்ப மனசு கண்ட்ரோலுக்கு வந்துருதோ நம்ம என்ன செய்யணுங்கிற விஷயம் நம்ம நினைக்கிறோமோ அதை நம்மளால தடையில்லாம செய்ய முடியும். ஒரு ஆசிலேஷன் மைண்டே நமக்கு இருக்காது, ஒரு கிளியர் தாட் கிடைக்கும். சோ அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா யோகா பயிற்சியில கரெக்டா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். ரெண்டாவது, தூங்க போற டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செல்போன் பாக்குறத நிப்பாட்டிடணும். சோ எப்ப நீங்க அந்த மாதிரி சும்மா படுத்துக்கிட்டு நீங்க உங்களுடைய மூச்சை கவனிக்கிறது, பக்கத்துல சத்தத்தை கவனிக்கிறது, சோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுடைய உடம்பு மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகளை குறைக்கலாம். மெயினா நம்ம நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இருந்தா அது படிக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய சிந்தனை நிறைய மாற்றம் இருக்கும், தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சிடலாம். சோ யோக பயிற்சிங்கிறது இப்ப உள்ள காலகட்டத்துக்கு அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு தேவையான விஷயமா இருக்குது. இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கனாலே மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ல இருந்து 1 வாரம் கின்னஸ் ரெக்கார்டுக்காக எல்லா மக்களுக்கும் இது போய் சேரணுங்கிறதுனால ஆன்லைன் பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. சோ இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்க அனைவரும் யோகா பயிற்சியில ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வு ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, யோக பயிற்சிங்கிறது வெளிப்புற ஆர்கன் மட்டும், உறுப்புகள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்க வேண்டாம். உள் உறுப்புகளுக்கும் தேவையான பயிற்சி இதுல கிடைக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், கிரியா பயிற்சின்னு ஒரு இருக்கு. அந்த கிரியாங்கிறது வந்து மூக்கை சுத்தப்படுத்துறதுக்கு, கண்ணு சுத்தப்படுத்துறதுக்கு, குடல் சுத்தப்படுத்துறதுக்கு, அந்த மலக்குடல் சுத்தப்படுத்துறதுக்கான பயிற்சி எல்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உடம்புல உள்ள கழிவு வந்து வெளியேறும். எப்ப உடம்புல உள்ள கழிவு வெளியேறதுனாலே நம்ம மனிதன் வந்து நல்ல இயல்பா இயங்கக்கூட தன்மை கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கிரியா பயிற்சிங்கிறது நார்மலா விடிய காலம்பரை பண்ண விதம் வெறும் வயிற்றுல பண்ணினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ நீங்க உங்களுக்கு பண்ண தெரியல

எப்படி பண்ணணும் தெரியல அப்படின்னா ஒரு முறையான ஆசிரியர்கள்ட்டயோ இல்ல யோகா பயிற்றுநர்கிட்ட போயோ நீங்க இதை கத்துக்கலாம். சோ ஒரு கழிவுங்கிறது ஏன் உடம்புக்கு வருது, நம்ம வந்து வெளி சாப்பாடு சாப்பிட்றதுனாலயோ ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றதுனாலயோ மீந்த சாப்பாடை சாப்பிட்றதுனாலதான் அந்த கழிவு தன்மைங்கிறது வருது. நம்ம இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எப்ப சாப்பிட்ற சாப்பாடு தேவையான அளவுக்கு உடம்பு பயன்படுத்திக்கலையோ அதுவும் கழிவா மாறுறதுக்கான தன்மை இருக்கு. சோ அப்ப நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு அரை வயிறு சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு கால் வயிறு தண்ணி குடிக்கணும், ஒரு கால் வயிறு சும்மாவே விடணும். அப்போ நம்ம எப்படி சாப்பிட்றோங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன சாப்பிடணுங்கிறது முக்கியம். அதுவும் ஒரு சீரான சாப்பாடா இருக்கணும். இந்த கால் வயிறு காலியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு உங்களுக்கு சாப்பிட்ட ஃபீலிங்காகவே இருக்காது. உங்களுக்கு எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வயிறு இருந்ததோ அதே மாதிரி தான் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இருக்கும். நீங்கள் இந்த பயிற்சிகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உணவு முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதாரணமான தலைவலியிலேருந்து ஜுரம்லேருந்து எதுவுமே வராது. ஸோ இந்த வாழ்க்கை முறை தான் அரசும் நமக்கு வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேலாம் வந்து உங்களுக்கு வந்து வருஷம் அது கண்டக்ட் பண்ணுறதுக்கான பர்பஸும் அதுதான். எல்லாரோடைய வாழ்க்கை முறையும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யோகா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த யோகா பயிற்சிங்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இப்போ சின்ன குழந்தைங்கன்னா ஒரு 5 வயசுக்கு மேலேருந்து 60-70 வயசு வரைக்கும் பண்ணலாம். இந்த வயதினர் பண்ணலாம் இவங்க பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஏன் 5 வயசுக்கு மேலே சொல்கிறேன்னா அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்கும். ஸோ அப்போ அந்த வயசுலேருந்து வயசானவங்க 70, 80, 90 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செய்யலாம். இப்போ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கடினமான பயிற்சிகள் செய்ய முடியாது, ஒரு ஓடுறதோ அப்புறம் ஸ்பீட் வாக் பண்ணுறதோ அதெல்லாம் அவங்களுக்கு முடியாது. ஆனால் யோகா பயிற்சியில் வந்து உங்களுக்கு நார்மலாக ஸ்லோவாக காலை தூக்குங்க, ஸ்லோவாக கையை தூக்குங்க, நிறைய மூச்சு இழுங்க. ஸோ இதுதானே வேணும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ அப்போ வயசானவங்களும் ஈஸியாக பண்ணலாம். இப்போ ஒரு ஜிம்முக்கு போய் அவங்களால ஒரு சிலது பண்ண முடியல அப்படின்னா யோகா பயிற்சியில் சிம்பிளாக உள்ள எக்ஸசைஸ் பண்ணலாம். எங்களால் எல்லாமே பண்ண முடியும், ஒரு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கனால அதுக்கான பயிற்சிகளும் இருக்குது. இந்த மாதிரி எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு வராங்க, அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸுக்கும் வந்து எளிய பயிற்சிகள்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்த யோகாங்கிற விஷயம் வந்து ஹாஸ்பிட்டல் செக்டரில் ஹெல்த் பர்பஸ்க்காக கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ யோகா பண்ணனா நோய் வராமல் இருக்கிறதுக்காகவும் யோகா பண்ணிக்கலாம், நோய் வந்த பிறகும் யோகா பண்ணிக்கலாம். அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கான பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா அதே பிராணாயம் பயிற்சி, அதே மூச்சு பயிற்சி, எக்ஸசைஸை வந்து ப்ரீத்திங் பேட்டர்னோட பண்ணுறது. ஸோ இதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனையும் வராது. கவர்மெண்ட் வந்து இதை இலவசமாக கொடுக்குறாங்க, பாண்டிச்சேரி இதில் வந்து தமிழ்நாட்லேயும் வச்சுருக்காங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. அதனால மக்கள் வந்து இதை அனைத்தும் ஃபாலோ பண்ணி இதை பயன்பெற்றுட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த யோகாசனம் அப்படிங்கிற இந்த யோகாங்கிற ஒரு வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. வெறும் ஆசனங்கள் மட்டுமே அடங்கியிருக்காது, ஆசனங்கள், பிராணாயம், கிரியா, முத்ரா, பந்தா, ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த அனைத்து விஷயமும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு அந்த யோகாங்கிற வார்த்தையே கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதில் ஆசனங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிராணாயங்கிற விஷயமும் மூச்சு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது முத்திரைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அந்த முத்திரைகள் என்னென்னா நம்ம கை விரல்களை வச்சு ஒரு சில இன்டர்லாக் பண்ணுறது, ஒரு 2 விரலை சேர்த்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்புல ஒரு அனைத்து நரம்புகளும் கை பாதங்கள்லையும் கால் பாதத்துலேயும் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ எந்த ஒரு 2 விரல்களை நம்ம ஒன்னா சேர்க்கிறோமோ அந்த விரல்கள்லேருந்து போற சீரான ரத்த ஓட்டம் எந்த உறுப்புக்கு போகுதோ அந்த உறுப்பு நல்லா இயங்கும். இதுதான் முத்ராவோட சிம்பிள் கான்செப்ட். ரெண்டாவது, நம்ம யோகா வந்து இந்த 5 விரல்கள் பஞ்சபூதங்களை கம்பேர் பண்ணுவாங்க, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நீர், அந்த மாதிரி உடம்பு. ஸோ இந்த 5 விஷயங்கள் வந்து நம்ம உடம்பை கம்பேர் பண்றாங்க. இப்ப நீருங்கிறது வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை குறிக்கிறது, நெருப்புங்கிறது உடம்புல வர உஷ்ணத்தை குறைக்கிறது, ஆகாயங்கிறது நம்ம உடம்புல நிறைய வெற்றிடம், சுவாசம் அதெல்லாம் இருக்குல்ல அதை குறிக்கிறது, உடம்புங்கிறது வந்து பூமியை குறிக்கிறது, அதை வந்து உடம்புக்கு சேர்த்து குறிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பஞ்சபூதத்தோட நம்ம கம்பேர் பண்ணுறதுனால நம்ம உடம்புல உள்ள பிரச்சனையை சாதாரண முத்திரை தான், கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் நம்ம சேர்த்து ஒன்றா சேர்த்து சின்முத்திரைன்னு சொல்லுவோம். அந்த சின்முத்திரையில் உக்காந்தனாலே நம்ம மூளைக்கு போகிற நரம்புகள் வந்து சீராக நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் சின்முதிரையில் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. ஸோ எப்போ சின்முதிரையில் உட்காந்தீங்கனாலோ உங்களுக்கு மனசை சாந்தமாக ஆகணும், நம்மளுக்கு வந்து

0: ஒரு அமைதியான நிலைமை கிடைக்கணும் அப்படின்னா தியானத்துக்கு சிறந்த முதிரங்கிறது சென்முதிரை. ரெண்டாவது உடம்பு உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா கட்ட விரலையும் அந்த மோதிர விரலையும் ஒன்னா சேர்த்துக்கணும். ஸோ உடம்புல உள்ள அனைத்து பிரச்சனை, ஒரு ஹார்ட் பிரச்சனை, ஒரு உடம்புல வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் கூட அந்த முதிரையை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் இந்த முதிராசனோல கிடைக்கிற பயன்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா நம்ம சாதாரண இன்டர்லாக்கிங் தான், அது வந்து நம்ம இன்டர்லாக் பண்ண ரொம்ப நேரம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த நரம்பு மண்டலம் வந்து சீராகும். அதாவது அது எந்த உறுப்புக்கு போகுதோ அதுக்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதுதான் இந்த முதிராவோட கான்செப்டே. ஸோ இன்னொன்று வந்து பந்தாசுன்னு சொன்னேன். அந்த பந்தாசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தசைகளை வந்து இறுக்கி பிடிச்சி கொஞ்ச நேரம் வைக்கணும். இப்போ பந்தாசுங்கிறது வந்து நிறைய பந்தாசு இருக்கு யோகாவில், மூல பந்தா இருக்குது, உட்யான பந்தா இருக்கு, ஜலந்திர பந்தான்னு இருக்குது. ஸோ இந்த பந்தாவை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மூல பந்தா அப்படின்னா நம்மளுடைய இடுப்பெலும்பை சுத்தி நம்ம ஆசன வாயு பெண்ணுறுப்பை சுத்தி உள்ள தசைகளை வந்து இறுக்கி கொஞ்ச நேரம் இறுக்கி பிடிக்கணும் மூச்சு இழுத்துக்கிட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். அப்போ பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனை, அப்புறம் வந்து மலச்சிக்கல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் அந்த இடத்துல இருந்ததுன்னா அது சரியாகும். உட்யாயின பந்தான்னு சொல்லுவோம். உட்யாயின பந்தாங்கிறது மூச்சை இழுத்துக்கிட்டு அடிவயிறை நல்லா இறுக்கி பிடிக்கணும், உள்வாங்கணும், மூச்சை வந்து வைத்த உள்ளார இழுக்கணும் மூச்சை இழுத்துட்டு. ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது குடல் சார்ந்த பிரச்சனை வந்து சரியாகும். ஜலந்திர பந்தாங்கிறது மூச்சை இழுத்துட்டு தலையை ஸ்லைட்டாக முன்னாடி குனியணும். அப்போ அந்த தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க, தொண்டையில் ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க, வாய்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த பந்தாங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மாதிரி இந்த யோகா பயிற்சியினால நம்மளுக்கு அன்றாட நோய்கள், சின்ன சின்ன நோய்கள் இருக்குல்ல, வாழ்க்கை முறை மாற்றத்தினால வர நோய்களையும் கட்டுப்படுத்திக்கலாம். அன்றாட வாழ்வியலில் வர சின்ன சின்ன கைகால் வலி, சளி, இருமல் இதெல்லாம் கூட கட்டுப்படுத்திக்கலாம். எல்லாரும் இந்த யோகா பயிற்சி மூலமா நம்மளுடைய உடம்பையும் மனசையும் சுத்தமா வச்சுக்கோங்க. நல்லா நலமா வாழுங்க எல்லாரும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி புவனேஸ்வரி அவர்கள் தந்த தகவல்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: கரை தொடும் வானம் அழகு, அதைவிட நம் மனதை தொடும் புன்னகை மிகவும் அழகு. நேர்களே, உங்களின் புன்னகையை பரிசாக பெற்றுக்கொண்டு நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசையில் ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். துளசி தள முலச்சே என தொடங்கும் மாயா மாளவ கௌளை ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்.
1: நித்தம் நித்தம் புத்தம்புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 9:02. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இப்போது உங்களோட அறிவிப்பாளர் எஸ் தங்க பிரியங்கா. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம் ஓம் சாந்தி ஓசன்னா மலையாள பட பாடல். வரிகள் மனு மஞ்சித், பாடலை பாடியவர்கள் ஜாப் குரியன்,

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலே சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 வசந்தன் கோ. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருவது தெலுங்கு பட பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகதீரா. வரிகள் சந்திரபோஸ், இசை கீரவாணி, பாடியவர்கள் டாலர் மெகந்தி, கீதா மாதுரி.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
5: நேரம் 9:12.

குமரி பண்பலை நூற்றி ஒன்றில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில். இனி வருவது கன்னட மொழி பாடல். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் நம்மூரா மந்தாரா ஹூவே. பாடல் வரிகள் கல்யாண், இசை இளையராஜா, பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: அந்த இயரிங்க காட்டுங்க.
1: போச்சுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
0: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
1: எங்க?
0: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
2: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
3: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
2: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
3: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
2: அது மட்டும் இல்ல, யூஜி ஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
3: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
4: நிகழ்ச்சியில் இனி பிரம்மாஸ்திரா என்ற ஹிந்தி படத்திற்காக அமிதாப் பட்டாச்சாரியா வரிகளில் பிரதம் இசையில் அர்ஜித் சிங் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: ஒவ்வொரு மூச்சும் ஒரு சக்தி, ஒவ்வொரு அசைவும் ஒரு புத்துணர்ச்சி, ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய தொடக்கம். அழுத்தங்கள் அதிகமான இன்றைய காலத்தில் அமைதியாக வாழ கற்றுத்தரும் இனிய வழிகாட்டி, வயது பாராது எல்லோரையும் ஆரோக்கிய பாதைக்கு அழைக்கும் நல்ல நண்பன், சுறுசுறுப்பான காலை, தெளிவான சிந்தனை, ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம், இவை அனைத்திற்கும் அழகான திறவுகோல் யோகா. இந்த யோகா தினத்தில் நம்முள்ள இருக்கும் நேர்மறை சக்தியை விழிப்போம், மன அமைதியையும் உடல் நலத்தையும் இணைத்து கொண்டாடுவோம். யோகா செய்வோம், நலமுடன் வாழ்வோம், அமைதியுடன் நாளை நோக்கி பயணிப்போம்.
1: நிகழ்ச்சியில் இனி வருவது யூத் ஃபெஸ்டிவல் என்ற மலையாள பட பாடல். இசை ஜெயச்சந்திரன், வரிகள் சிபு சக்கரவர்த்தி, பாடியவர்கள் ராஜேஷ் விஜய், ஜோஸ்னா.
2: I know you love me too.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகும்போது முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பன்மொழி பாடல்கள். நேரம் 9:30. காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலே சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 வசந்தன் கோ. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்

வெல்கம் டு குமரி எஃப்எம் 101. ஹாய், குட் மார்னிங் ஆல். எல்லாரும் சுகமானல்லோ? எல்லாரும் சுகமாயிருக்கணும், சந்தோஷமாயிருக்கணும், என்ன விஜயா இருக்கணும்?

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் விடுவிக்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், திரு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக நாட்டில் காசநோய் பாதிப்பு குறைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி திருப்பத்தூர் சேலம், சின்னசேலம், சேலம் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இயந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என்று வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் அலுவலகம் அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியராக திரு ஆகாஷும் மதுரை மாவட்ட ஆட்சியராக திரு நிஷாந்த் கிருஷ்ணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,08,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 79.21 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2,253 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஹைத்தி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து

0: கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: குட் மார்னிங் கன்னியாகுமரி, இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
2: நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 10:03.
1: ஆரம்பமாகிறது சவாலே சவாலி கேம் ஷோ.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் சனிக்கிழமையை சூப்பரான நாளாக மாத்துறதுக்கு நாங்க வந்தாச்சு குமரி எஃப்எம் 101.
2: கே மக்களே மற்றும் உலகமெங்கும் நமது குமரி பண்பலை 101 இணைந்திருக்கும் நம் நட்புகள் உறவுகளுக்கு சூப்பரான சனிக்கிழமை காலை வணக்கம். நம்ம சவாலே சமாளி கேம் ஷோல உங்க கூட விளையாட உங்க கூட பேசுறதுக்காக சைன் இன் பண்றோம்.
1: ஆர்ஜே டிஜே தி நிக்ஸ் லைன்,
2: ஆர்ஜே ஜெலிஜு,
7: வெல்கம் டு தி கிளப்.
1: வெல்கம் டு தி கிளப். வாங்க விளையாடலாம். நம்ம கேம் ஷோல உங்களுக்காக 3 ரவுண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. அதுல என்னெல்லாம் ரவுண்ட்ஸ் இப்ப தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்காக வர முதல் ரவுண்ட், ஆமாங்க, திரும்ப திரும்ப பேசுறேன். இந்த ரவுண்ட்ல சம் செட் ஆஃப் பொருட்கள் நான் பெயர்கள் உங்களுக்காக ஆர்ஜே சொல்லுவோம், நீங்களும் சொல்லிட்டே வரணும். ஒரு கட்டத்துல ஒரு தடவை சொன்ன பேர் மறு தடவை வரும்போது நீங்க ரிப்பீட் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லி சொல்லி நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க போகலாம் செகண்ட் ரவுண்ட். தனியே தனித்தனி, உங்களை அப்படி தனியெல்லாம் விட்டுருக்க மாட்டோங்க. 4 ஆப்ஷன்ஸ் தருவோம், அதுல ஒன்று தனித்திருக்கும். அது எது, ஏன் அப்படிங்கிற ரீசனோடு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க போகலாம் தேர்ட் ரவுண்ட்.
8: சங்கிலி முங்கிலி கதவை தொடர்றேன் நான் மாட்டேன் வெங்கல புள்ளே.
2: என்னாகும்?
1: யா, சங்கிலி புங்கிலி கதவை தர அருமையான ரவுண்ட், அட்டகாசமான ரவுண்ட், ஃபைனல் ரவுண்ட். இதுல உங்களுக்கு 10 பாக்ஸஸ் காத்துட்டு இருக்கு. அதுல 10 விதமான வெரைட்டியான இருக்கு.
2: அந்த பாக்ஸ்ல வந்து ஓபன் ஆகணும்னா என்ன சொல்லணும்?
1: ஜி பூம் பா அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி அதுல வர டாஸ்க் வின் பண்ணிட்டீங்கன்னா பாஸ் நீங்க தான் மாஸ்.
2: ஓகே, இப்ப இந்த கேம் ஷோல வந்து பங்கேற்று பேசணும் அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் இப்ப சொல்றோம். எஃப்எம் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 260-2240 மற்றும் 1-2907-2 முன்னிணைப்பினா 0-4-6-5-2 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு 8-9-0-3-2-5-7-0-3-1. Questions shoot out பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். விளையாட நீங்க ரெடியா?
1: ரெடி அப்படின்னா உங்களுக்காக நாங்க ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறோம். ஒன்னு ரூல்ஸ் வச்சிருக்கிறோம் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க கேம் ஷோல கண்டினியூ பண்ணி ஜாலியா விளையாடி வின் பண்ணலாம் முதல் ரூல்ஸ் என்ன அப்படின்னா மாதம் ஒரு முறை மட்டுமே ஒரு மணியை கலந்து கொள்ள முடியும் இரண்டாவது என்ன அப்படின்னா நீங்க போன் பேசும்போது வானொலியின் அளவை குறைத்து வைத்து விட்டு எங்களிடம் பேச வேண்டும். இதுதான் செகண்ட் ரூல். மூணாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னா நீங்க ஸ்பீக்கர் போட்டு பேசக்கூடாது, பேசினா எக்கோ அடிக்கும். சோ ஸ்பீக்கர் போடாம போன்ல எங்க கூட பேசலாம். வாங்க பேசலாம், விளையாடலாம், வின் பண்ணலாம். வணக்கம்
2: சவாலி சமாளி.

0: பேசுறீங்க.
1: இனிய சகோதரர், இனிய சகோதரி இருவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோயில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான் சார்.
2: வணக்கம் ஐயா.
3: உங்களுக்கான வார்த்தைகள் எழுதுகோல்,
1: எழுதுகோல்,
3: வரைபடம்,
1: வரைபடம்,
3: அளவுகோல்,
1: அளவுகோல்,
3: கோண அளவுகோல்,
1: சம அளவுகோல்,
3: எழுதுகோல்,
1: ரிப்பீட்டு,
3: பாகுபடுத்திக்கோல்,
1: பாகுபடுத்திக்கோல்,
3: அளவுகோல்,
1: ரிப்பீட்டு,
3: வரைபடம்,
1: ரிப்பீட்டு,
3: கூர்மையாக்கு,
1: கூர்மையாக்கு,
3: வரைபடம்,
1: ரிப்பீட்டு.
3: ஆஹா, பரவாயில்லையே, ஜெயிச்சுட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்க.
2: என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்குன்னு
1: தெரிஞ்சுக்கலாமா?
2: வார்த்தைகள் வாய்மை, நேர்மை, மெய்மை, தனிமை.
1: தனிமை மட்டும்
2: தனிமையா இருக்கு. ஏன் அப்படிங்கிற ரீசன்
1: சொல்லிட்டீங்க?
2: உண்மையோட வேறு பெயர்கள் தான் வாய்மை, நேர்மை, மெய்மை எல்லாமே. தனிமை மட்டும் ஒரு பெயர் சொல், அது மட்டும் தனிமை அப்படின்னு சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார், வாழ்த்துக்கள் சார்.
3: அப்ப அப்படியே போறாங்க தேர்ட் ரவுண்டுக்கு.
2: தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்காக என்ன வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க பத்துக்குள்ள நம்பர் ஒன்னு சொல்லி உங்க பாக்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத வைக்கிறோம்.
1: நம்பர் ஒன்னு சார்.
2: ஒன்றுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னு தெரியணும்னா நீங்க மேஜிக்கல் வேர்ட் சொல்லணும். வெளியில மழை குறைஞ்சதுதான் குறைஞ்சு நம்ம எஃப்எம்ல மழை அடிக்குது. அய்யா உங்களுக்கு வந்திருக்கிறாரு அவன் சிங் இன் த ரைம்.
3: சரி, ரெடியா நீங்க?
2: உங்களுக்காக ஒரு பாடல் வரிகளை நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்துல, சிம்பிள் ஆங்கிலத்துல, அதாவது தங்கிலீஷ் கூட நம்ம எழுதும் போது சொல்லலாம். அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை நாங்க சொல்லும் போது நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன பாடல், தமிழ் பாடல் வரிகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் வெற்றியாளர். ஓகேவா? ஒரு தடவை கூட முயற்சிக்கலாம். I will think of you. It's take few seconds. But I forget you. It's make many years.
1: ஒரு
3: முயற்சி தானே. சரி, பரவாயில்ல, நல்லதா முயற்சி பண்ணீங்க. நன்றி, அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.
1: நன்றி.
3: சரி, அவர் கண்டுபிடிக்க முயற்சி பண்ண பாடல் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா?
2: பிளே பண்ணி காட்டிடலாம்.

0: திங்க் பண்றதுக்கு செகண்ட்ஸ் போதும், ஆனா ஃபர்கெட் பண்றதுக்கு ரொம்ப இயர்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு அழகான பாடல் தான். இந்த பாடலோட அப்படியே அடுத்த நேரம் சந்திக்கலாம். சவாலி சமாளி கேம் ஷோல இந்த பக்கம் நாங்க, அந்த பக்கம் யாருங்க? வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்,
2: புதப்பாண்டில இருந்து முத்துலட்சுமி.
0: புதப்பாண்டில இருந்து முத்துலட்சுமி, உங்களுக்கான வார்த்தைகளை சொல்லிடலாமா?
2: வெண்கடல்.
0: வெண்கடல்.

0: ஆழ்கடல்,
1: ஆழ்கடல்,
0: அலைக்கடல்,
1: அலைக்கடல்,
0: செங்கடல்,
1: செங்கடல்.
0: நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களான்னு உங்களை கேம் ஷோல இருந்து விளக்கிடலாமா? உங்க வானொலி அளவு நீங்க கம்மி பண்ணி வைக்கணும், அப்பதான் எங்களுக்கு கரெக்டா பேச முடியும்.
1: ஓகே,
0: கடல்,
1: கடல்,
0: கடல்,

0: ஓஹோ
1: பூச்சிகளால பட்டுங்கிற வார்த்தை வரல, பட்டு சம்பந்தமானது. இது மட்டும் கேரள மாநிலம். ஆனா ரீசன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார்.
0: சரி, அப்போ அப்படியே போறீங்க அடுத்த ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட். உங்களுக்கே தெரியும், பாக்ஸஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு. முதல் பாக்ஸ் தவிர மீதி பாக்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அதுல பாக்ஸ் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க.
1: சும்மா சொல்லி பாப்போம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா நீங்க மேஜிக்கல் வேர்ட் சொல்லலாம். உங்களுக்கான மேஜிக்கல் வேர்ட் சொன்னா பாக்ஸ் ஓபன் ஆகிரும்.
0: ஆமா,
2: ஜி பூம்பா.
0: ஓகே, இவங்களுக்கு என்ன வருதுன்னு
1: பாக்கலாம். வண்டி வண்டி ரயில் வண்டி, இது ஒரு அற்புதமான ரவுண்டுன்னு சொல்லலாம். அதாவது நாங்க சம் செட் அப் க்வெஸ்சன்ஸ் வச்சிருக்கோம், அதை கேட்போம். முதல் கேள்விக்கு பதில் நீங்க சொல்லிடலாம், செகண்ட் கேள்விக்கான பதிலை நீங்க முதல் கேள்விக்கான பதிலோடு சேர்த்து சொல்லணும். மூணாவது கேள்விக்கு முதல் கேள்விக்கான ஆன்சர், ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர், அடுத்துதான் மூணாவது கேள்விக்கான ஆன்சரை நீங்க ரயில் வண்டி மாதிரி அடிக்கிட்டே போகணும். ஓகேவா?
0: சரி, நான் இப்ப கேள்வியை கேக்குறேன், சார் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடுவாரு. ஓகேங்களா, ரெடிங்களா?
1: ஓகே, உங்களுக்கான விளையாட்டு இதோ தொடங்குகிறது.
0: ரெடி கோ. உங்களுக்கு பிடித்த பாடம்?
2: பிடித்த
0: பாடம்
2: பாடம் தமிழ்.
0: சரி, வானவில்லில் பிடித்த நிறம்?
2: வெள்ளை.
0: ஆஹா, முதல்லயே அவுட் ஆயிட்டீங்களே. சச்சோ, ஏன்னா முதல்ல இருக்கிற க்வெஸ்சனோட ஆன்சரை சொல்லி ரெண்டாவது ஆன்சர் சொல்லணும் இல்லீங்களா?
2: தமிழ் வெள்ளைன்னு
0: சொல்லணும். ஆமா, ஆனா பரவாயில்ல, ஆட்டத்தை
2: சரி அழகமாக பாபா மேடம்.
0: ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, நல்ல முயற்சி.
2: நன்றி நன்றி. ஐயோ,
0: மாபெரும்
3: கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
5: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
6: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
9: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
10: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
11: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
12: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும்.
13: அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
14: நேஷ் கன்னியாகுமரி.
15: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
16: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
17: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
18: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
19: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
1: மாமா, என்னாச்சு?
8: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
11: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
1: வாங்க விளையாடலாம். குமரி பண்பலை 120 பெருமையுடன் வழங்கும் இது சவாலே சமாளி கேம் ஷோ.
0: நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 10:19.
1: சூப்பரா கலகலப்பா இன்றைக்கு நாள் போயிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. அந்த கலகலப்பை இன்னும் மெருகூட்ட வரும் அடுத்த நேயர் யாரு அப்படின்னு சந்திச்சிடலாம். வணக்கம், இந்த பக்கம் நாங்க, அந்த பக்கம் யாருங்க?
10: ஹலோ,
0: இது சவாலே சமாளி.
1: வணக்கம், யாருங்க இருந்து?
10: நான் பால்மணி அகஸ்தீஸ்வரன்.

0: ஆகஸ்தீஸ்வரத்துல பேசுறீங்க, முதல் ரவுண்ட் பேர்லாமா? ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க, கேட்டு அப்படியே சொல்லிருங்க.
1: உங்களுக்கான வார்த்தைகள் சொல்றோம், கேட்டுக்கோங்க. பாக்ஸ் பாக்ஸ் ஓபன்
2: ஓபன்
1: டோர்
2: டோர்
1: ஓபன்
2: ரிபீட்
1: பாக்ஸ்
2: ரிபீட்
1: க்ளோஸ்
2: ரிபீட்.
0: அடுத்த நேரம் சந்திக்க நேரம் இது. வணக்கம் சவாலி சமாளி.
3: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க, சவுண்டா பேசுங்க. ஓகே ஸ்ருதி, உங்களுக்கான வார்த்தைகள் வான்வெளி
3: வான்வெளி
0: மின்னொளி
3: மின்னொளி
0: செவ்விழி
3: கேக்கல
0: செவ்விழி
3: செய்யொளி
0: பொன்னொளி
3: ரிபீட்.
0: ஆஹா, பொன்னொளி இதுவரை சொல்லலையே.
1: சரி பரவாயில்லைங்க, அதனால நல்ல முயற்சி.
0: Nice try. அடுத்த மாதம் சந்திக்கலாம். நன்றி, மீண்டும் வருக. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹலோ,
0: வணக்கமா, இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சவாலி சமாளி.
0: மண்டைக்கால்ல இருந்து யார் பேசுறீங்க? உங்க இணைப்பு சரியா இல்ல, நீங்க டவர் உள்ள இடத்துல வந்து இருந்து பேசலாமா? ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாம். பாரதி
4: பாரதி
0: பாரதியார்
4: பாரதியார்
0: பாரதி ராஜா
4: பாரதி ராஜா
0: பாரதி
4: ரிபீட்
0: பாரதிதாசன்
4: பாரதிதாசன்
0: பாரதியார்
4: ரிபீட்
0: பாரதி ராஜா
4: ரிபீட்
0: பாண்டியன்
4: பாண்டியன்
0: பாவலன்
4: பாவலன்
0: பாண்டியன்
4: ரிபீட்.
0: அவ்வளவுதாங்க, வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: ஓகே, அப்படியே போறீங்க செகண்ட் ரவுண்டுக்கு.
0: செகண்ட் ரவுண்ட்ல என்ன வார்த்தைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி, உங்களுக்கான வார்த்தைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடற்பயிற்சி. கேக்குதாமா உங்களுக்கு, பேசுறது கேக்குதுங்களா? ரிபீட் பண்ணுங்க. உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, பத்மாசனம், சுகாசனம், இந்த நாள் எது தனித்திருக்கு?
4: நீதி எல்லாம் வந்து ஒரு ஒரு நம்மளோட ஒரு எக்ஸசைஸ்.
1: சுகாசனம் என்ன? சுகாசனமும் வந்து
0: உடற்பயிற்சி அப்படிங்கறது உடலுக்கு வலிமை தர்றதுக்காக நம்ம செய்யறது உடற்பயிற்சி. நம்ம மூச்சு பயிற்சி, பத்மாசனம், சுகாசனம் இதெல்லாம் வந்து யோகால வரும்.
1: நாளைக்கு வந்து சர்வதேச யோகா தினம் வேற அனுசரிக்க போறோம் இல்லீங்களா?
0: நினைச்சிருந்தோம்,
1: ஆர்வமா இருந்தோம். சரி, அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம் சவாலி சமாளி கேம் ஷோ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: வடசேரில இருந்து கீதா.
0: வடசேரில இருந்து கீதா, நீங்க கேம் ஷோ வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் இன்னைக்கு நிறைவான நேயர், முதல் வெற்றியாளர் கூட.
1: ஆமா,
0: ஓகே, முதல்ல நாம பேர்லாமா?
5: ஆ, போலாம்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் ஈசி
5: ஈடி
0: ஹார்ட்
5: ஆகா
0: ஹார்ட்
1: ஈசி ஹார்ட் ஆப்போசிட் வார்த்தைகளை சொல்றாரா?
5: ஆ ஹார்ட்
0: மீடியம்
5: மீடியம்
0: மீடியம்
5: ரிபீட்
0: லைட்
5: லைட்
0: வெயிட்
5: வெயிட்
0: லைட்
5: ரிபீட்
0: லைட் வெயிட்
5: லைட் வெயிட்
0: ஈசி
5: ரிபீட்
0: லைட்
5: ரிபீட்
0: மீடியம்
5: ரிபீட்.
0: அவ்வளவுதாங்க, வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: நீ கேக்குற மாதிரி லைட் மீடியம் லைட் மீடியம்
0: புரியுது. என்ன வந்து வரலாம்?
1: ஆமா, செகண்ட் ரவுண்ட் போலாமா?

0: ஓகே,
1: சரி,
0: உங்களுக்காக என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: என்னென்ன வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா,
0: நாங்க சொல்றோம் கேட்டுக்கோங்க, அப்படியே ரிப்பீட் பண்ணிருங்க. சரியா இருக்கிறத பிரிண்டர், பேப்பர் ட்ரே, டைப்பிஸ்ட், இங்க். என்ன பாக்ஸ் ஓபன்ல இருக்கு அப்படின்னா, ஒன்றும் ஐந்தும் தவிர மீதி எல்லா பாக்ஸஸும் வெயிட்டிங்ல இருக்கு. எந்த பாக்ஸ் ஓபன் பண்ண போறீங்க?
2: மூன்று
0: மூன்று மூன்று பிள்ளை என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க மேஜிக்கல் வேர்ட் சொல்லணும், சொல்லிடலாம்.
1: சொல்லலாமா?
2: பூம்பா.
1: என்ன இருக்கு அப்படின்னு பாத்துடலாமா?
0: சரியா தவறா, சரியா தவறா, சரியா தவறா, சரி தவறு எதுன்னு கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் இன்றைய வெற்றியாளர். அதனால யோசிச்சு கரெக்டா பதில் சொல்லுங்க. வெற்றியாளர் ஆக வாழ்த்துக்களோடு க்வெஸ்சன்ஸ் கேட்கிறோம், ஆன்சர் சொல்லுங்க.
1: சரி, உங்களுக்கு வந்து கேட்கப்படும் கேள்வி வந்து சரியா தவறான்னு சொல்லணும். போயிடலாமா? சூரியன் நிறம் எல்லோ. சூரியனின் நிறம் எல்லோ, சரியா தவறா? எவ்வளோ யோசிக்கிறீங்க? ஆ சொல்லுங்க.
0: நீங்க சரின்னு சொன்னது சரி இல்ல,
1: தவறு. சரி, அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். அண்டார்டிகா ஒரு காலத்தில் மலை காடுகளாக இருந்தது, சரியா தவறா?
0: சரி
1: என்பது சரி. சரி, மூணாவது க்வெஸ்சன் போயிடலாம். யானைகள் கால்களை பயன்படுத்தி கம்யூனிகேட் செய்யும், ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிறது தவறா? அப்படிங்கிறது தவறான பதில். சரி என்பதுதான் சரியானது. சரி, இன்னும் ஒரு க்வெஸ்சன் கூட போயிடலாமா? வவ்வால்களுக்கு கண்கள் தெரியாது, சரியா தவறா?
2: தெரியும்
1: என்பது தவறா? அப்படி சரியா தவறான்னு சொல்றதுக்கு தெரியுங்கிறாங்களே.
0: வவ்வால்களுக்கு கண்கள் தெரியாது, சரியா தவறா?
2: சரி.
0: தவறுமா? கண்கள் அதுகளுக்கு நைட்ல தெரியும். ஓகே,
1: ஆனாலும் வந்து நல்லா முயற்சி பண்ணாங்க, ஆனா வின்னர் ஆக முடியாதுன்னு சொல்லலாம். ஓகேம்மா, அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி.
0: அட்டகாசமா விறுவிறுப்பா தொடங்கின நமது சவாலி சமாளி கேம் ஷோ வந்து இன்னைக்கு இப்போ நிறைவடைய போகிறது.
1: போனதே தெரியல.
0: கண்டிப்பா வெற்றியாளர்களுக்கு பாடல் கொடுப்போம். இன்றைக்கு எல்லாருக்குமாகவும் ஒரு பாடல் வரப்போகுது, அதோட நம்ம கேம் ஷோ முடிய போகுது. இன்னைக்கு கேம் ஷோல கலந்துகிட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: ஆமா, அடுத்த சனிக்கிழமை சவாலே சமாளில மீட் பண்றோம். அது வரைக்கும் நீங்க ஜாலியா வீக்கெண்ட என்ஜாய் பண்ணுங்க. இப்போதைக்கு சைன் ஆஃப் பண்றோம்.
0: ஆர்ஜே டிஜே பின் நிக்ஸ்லே,
1: ஆர்ஜே ஜிவிஜு, உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: நிறைவேற்றது சவாலை சமாளி கேம் ஷோ.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம் காலை 10:30. இனி கேட்கலாம்.
8: கடிதமும் கருத்தும், நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்கள். வணக்கம் நேயர்களே, நம்ம குமரி பண்பலை 101 ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு நேயர்கள் தங்களோட என்ன கருத்துக்களை வண்ண மடல்களா எழுதி நமக்காக அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதங்களை இப்ப வாசிக்க கேட்கலாம். திங்கள் நகர் வி ஞானப்பிரகாசம் இந்த நேயரின் கடிதங்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல நம்ம படிக்க போறோம். இவர் இம்மாதம் 3 காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் உழைப்போம் உயர்வோம் எனும் தலைப்பில் முனைவர் சதீஷ்குமார் அவர்கள் இலக்கிய வரலாற்றை மேற்கோள் காட்டி கூறிய கருத்துக்கள் யாவும் நிறைவாக இருந்தன. அன்றைய தினம் 8:30 திரைக்களஞ்சியம், இதில் மாத்தூர் செம்மன் விளை செல்லன் அவர்களின் தேர்வாக ஆசை எனும் தலைப்பில் வளம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை, இணைப்புறையும் சூப்பராக இருந்தது, பாராட்டுக்கள். 4 பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் சந்திப்போம் சிந்திப்போம் நேரலை நிகழ்ச்சியில் சட்ட விழிப்புணர்வு தகவலில் வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நிலவரி பட்டா மற்றும் சிட்டா சம்பந்தமான முழு விவரங்களையும் அதன் பயன்பாட்டை விரிவாக தெரிவித்தார். நல்ல நிகழ்வை எல்லோரும் தெரிந்து கொள்ளும் விதமாக வழிநடத்தியது, மிகவும் அருமை, பாராட்டுக்கள். அன்றைய தினம் 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நஞ்சில்லா வேளாண்மை குறித்து முள்ளங்கினா விளை ஜோ பிரகாஷ் அவர்கள் ஓய்விற்கு பின் 10 நஞ்சில்லா வேளாண்மை செய்து வரும் அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட விதம் பயனுள்ளதாக இருந்தது. உடன் உரையாடி நல்ல கேள்விகளை கேட்ட டி எட்வின் ஜெயராஜ் அவர்களுக்கும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் டி எல் ஜேக்கப் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். 5 திரைக்களம் இதில் சொர்க்கம் எனும் தலைப்பில் வளம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை, இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. 6 பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் திரைக்களஞ்சியம், இதில் கள்ளுக்கூட்டம் வருவேல் அவர்களின் தேர்வாக தங்கம் எனும் தலைப்பில் வளம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை, ஏற்புறையும் சிறப்பாக இருந்தது. அன்றைய தினம் இரவு இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் ஆசிரியை ராஜகுமாரி அவர்கள் சேரமான் காதலி நூல் சிறப்பு குறித்து உரையாற்றிய விதம் நன்றாக இருந்தது. தேனமது தொடரில் படைப்பாளர் ஆதிரா அவர்களுடன் சந்திப்பு தகவல்கள் யாவும் மிக மிக அருமை, பாராட்டுக்கள். 7 இரவு உழவர் உலகம், இதில் குளங்கள் பராமரித்தல் குறித்து தாளக்குடி விவசாயி மகராஜ பிள்ளை அவர்களுடன் சந்திப்பு நிகழ்ச்சி கேட்டேன். அன்றைய இன்றைய விவசாய மாறுபாடுகளை குறித்து கூறியதோடு நிகழ்ச்சி வாயிலாக நிறைய பயனுள்ள விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. உடன் உரையாடி நல்ல கேள்விகளை கேட்ட தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். 9 காலை என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், இதில் பெரும் செல்வ விளை லட்சுமிபாய் ராமசாமி அவர்களுடன் சந்திப்பு நிகழ்ச்சி கேட்டேன். ஏழ்மையில் பிறந்து தனது 10 முதல் தற்போது 70 வரை தனது தொடர் உழைப்பால் வாழ்க்கையில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் சொன்ன விதம் மனதை நெருடியது. 10 இரவு மணி 8:30 திரைக்களஞ்சியம், இதில் குலசேகரபுரம் எம் செல்லப்பன் அவர்களின் தேர்வாக அவள் எனும் தலைப்பில் வளம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. 11 முற்பகல் மணி 11:02 கல்லூரி கலட்டா நேரலை நிகழ்ச்சியில் சுங்கான்கடை மகளிர் கல்லூரி மாணவியர்கள் கலந்து கொண்ட பல்சுவை நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. இயற்கை அழகு, அறிவியல் கருத்து, பொது அறிவு தகவல், பாடல்கள், நகைச்சுவை துணுக்குகள், சான்றோர் பொன்மொழிகள் என நிகழ்ச்சி கலகலப்பாக சென்றது, பாராட்டுக்கள். அன்றைய தினம் பகல் 1:10 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சியில் பார்த்து மனதை கவர்ந்த இடத்தின் பெருமையை பற்றிய சிறப்புகளை பல மகளிர்கள் பகிர்ந்து கொண்ட விதம் அருமையாக இருந்தது. 12 இரவு மணி 8:30 திரைக்களஞ்சியம், இதில் செட்டியார் மடம் சி மணிகண்டன் அவர்களின் தேர்வாக குழந்தைகள் எனும் தலைப்பில்

சான்றோர் பொன்மொழிகள் என நிகழ்ச்சி கலகலப்பாக சென்றது. பாராட்டுகள். அன்றைய தினம் பகல் 1:10 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சியில் பார்த்து மனதை கவர்ந்த இடத்தின் பெருமையை பற்றிய சிறப்புகளை பல மகளிர்கள் பகிர்ந்து கொண்ட விதம் அருமையாக இருந்தது. 12 இரவு 8:30 திரைக்களஞ்சியம். இதில் செட்டியார் மடம் சி மணிகண்டன் அவர்களின் தேர்வாக குழந்தைகள் எனும் தலைப்பில் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தன. இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. 13 பிற்பகல் 3:00 தேனி நேரம் திரைக்களஞ்சியம். இதில் தோவாளை கிருஷ்ணம்மாள் அவர்களின் தேர்வாக வலமந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. அன்றைய தினம் இரவு 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் இரணியல் ராஜகுமாரி அவர்கள் இலக்கியத்தில் தமிழ் மருத்துவம் எனும் தலைப்பில் கோடிட்ட கருத்துக்கள் யாவும் சிறப்பாக இருந்தன. தேனமுது தொடரில் படிப்பாளர் ஆதிரா அவர்களுடன் சந்திப்பு தகவல்கள் யாவும் மிக மிக அருமை. பாராட்டுகள். நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் வழிநடத்திய ஆர் ஆர் குமுதினிக்கும், நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் நவரத்னா அவர்களுக்கும், பண்பலை நூற்றுமன்றுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். 15 பகல் 1:10 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சியில் முதுமையை போற்றுவோம், முதியவரை பேணுவோம் எனும் தலைப்பில் முதுமையான மகளிரும் முதியோரை பேணிக் கொண்டிருக்கின்ற மகளிரும் தங்களுடைய அனுபவ கருத்துக்களை நேரலை வழி தெரிவித்தது மிக நன்று. மனமார்ந்த பாராட்டுக்கள். அன்றைய தினம் இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கோழிகள் வளர்ப்பு குறித்து திருமூலநகர் ஜி ஆல்வின் அவர்களுடன் ரதி அருண்குமார் அவர்கள் உரையாட கேட்டேன். கோழி வளர்ப்பு குறித்து பல கேள்விகளை கேட்க ஆல்வின் அவர்களின் பதில் உரை நேயர்கள் விரும்பும் விதமாக அமைந்திருந்தது. கோழி வளர்ப்பின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி கருங்கல் எஸ் விஜயா, இந்த நேரின் கடிதம். இம்மாதம் 2 மற்றும் 9 காலை 10:30 வலம் வந்த என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். இதில் லட்சுமிபாய் ராமசாமி அவர்களுடன் இடம்பெற்ற நேர்முகம் மனதை மிகவும் கவர்ந்தது, கண்களில் நீர் வழிய வைத்தது. பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி திட்டுவிளை சாஃபி, இந்த நேயரின் கடிதங்கள். தினம்தோறும் 12:10 வலம் வரும் நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கேட்கும் அனைத்து பாடல்களும் காதுக்கு இனிமையாகவும் மனதிற்கு இதமாகவும் இருக்கின்றது. தொடரட்டும் நிலாமுற்றம் நிகழ்ச்சி, மகிழட்டும் குமரி பண்பலை 101 நேயர்கள். மனம் நிறைந்த நன்றி. மேலும் இம்மாதம் 3 இரவு 8:30 திரைக்களஞ்சியம். இதில் மாத்தூர் செம்மன் விளைச்செல்லன் அவர்களின் தேர்வாக ஆசை எனும் தலைப்பில் வளர்ந்த பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தன. பழமையான இனிமையான பாடல்களை இரவு நேரத்தில் கேட்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாகர்கோவில் நம்பி இடை தெருவிலிருந்து எஸ் மந்திரமூர்த்தி, இந்த நேயரின் கடிதங்கள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் விழிப்புணர்வு ஊட்டும் வண்ணம் ஜூன் மாதம் 5 காலை 8:02 கிட்டிய ஆலோசனைகள் விலை மதிப்பற்றவை. இதில் நெகிழிகள் தான் நிலத்தடி நீரை செயலிழக்க செய்கின்றது என்பது முக்கியமான விஷயம். நன்றி. வீட்டு வாசலில் யாரோ வரும் அரவம் கேட்டு மனைவியிடம் பால் பாக்கெட் தனை ஒழித்து வைக்க சொல்லி வந்த நபருக்கு கடுந்தேயிலை தருவதும் என சுவாரஸ்யம் ஊட்டினார் சிவசுவாத்தியார். இன்னும் கருப்பு கவுனி அரிசியில் புட்டு, குதிரைவாளி தோசை, தொட்டுக்க பொரிகடலை சட்னி என சிறுதானிய உணவு முறையை உறக்க தந்த ஜூன் 9 முற்றத்தில் இன்று உரையாடல் பிரமாதம். இந்தியாவிலேயே பண்பலை ஒலிபரப்பு முதன் முதலாக சென்னையில் தான் தொடங்கப்பட்டது என்பது போன்ற வானொலி சம்பந்தப்பட்ட கேள்வி பதில்களை ஜூன் 8 மாலை 5 தந்தது பாராட்டுக்குரியது. அடேங்கப்பா, அபரிமிதமான அன்றாட உணவு வகைகள் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் நம்மவர்களால் உண்டு மகிழப்படுவதே இம்மாதம் 10 குமரி பண்பலையுடன் நேரலையில் பாரம்பரிய உணவு எனும் தலைப்பில் நேரலையாக கேட்டபோது வியப்பில் ஆழ்ந்தேன். அன்றைய தினம் தேனிய நேரம் வெள்ளித்திரையில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களை பற்றிய தகவல்களும் வலம் வந்த பாடல்களும் சூப்பராக இருந்தன. குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் ஜூன் 12 என்று அறிய தந்ததுடன் அது சம்பந்தப்பட்ட வல்லுநர் தினை நேர்முகம் கண்டு பல அறியப்படாத தகவல்களை நேயர்கள் அறியும் வண்ணம் வெளிக்கொணர்ந்த பாணியும் போற்றும்படியானதே. ஜி ஜார்ஜ் அவர்களுக்கும் குமரி பண்பலை 101 வாழ்த்துக்கள். வருண பகவான் கருணை பொழிந்து கொண்டிருக்கும் தருணம் தனில் வானில் நின்று பொழியும் கார்மேகத்தின் எடை 10,00,000 டன் வரை இருக்கும் என்றும் இன்னும் அதனை சார்ந்த வியத்தகு தகவல்களையும் ஜூன் 12 தென்குமரி தேனலையில் அறிய தந்தமைக்கு பாராட்டுக்கள். மொபைல் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும், தூங்கும் போது ஆஃப் செய்து வைப்பது நன்மை பயக்கும். இப்படி பற்பல உபதேசங்களின் வலியுறுத்தலுடன் ஜூன் 13 காலை 9:30 மலையாள மொழி பாடல்கள் பொழுதுபோக்காய் அமைந்தது. நன்றி. அன்றைய தினம் மூக்குத்தி பாடல்கள் கேட்டபோது மூக்கின் மேல் விரலை வைத்து அதிசயித்தேன். இப்படிப்பட்ட பாடல்களை தேர்ந்தெடுத்து திரைக்களஞ்சியமாக்கி நேயர் தூதுவிட்ட அந்த பாடல்களையெல்லாம் சுழலும் மூக்குத்தியாக்கி ஓடவிட்ட 101 மாண்புக்கு பாராட்டுக்கள். உலக இரத்த தான தினத்தில்

இவ்வருடம் இரத்த தானம் செய்வோம், உயிர்களை காப்போம் என்ற கருப்பொருள் எனவும், இரத்த தானம் செய்யும் கொடையாளிகளுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்றவை வர வாய்ப்பில்லை என பற்பல தகவல்களை ஜூன் மாதம் 14 நாள் நலமாய் வாழ்வோம் தொடரில் கேட்டு மகிழ்ச்சியுட்டேன். மருத்துவர் ராஜேஷ் அவர்களுக்கும் பண்பலை 101 நன்றி. தளிர்கள் தொழில்கள் ஒரு சேர பட்டாம்பூச்சியாய் சிட்டாய் சிறகடித்து பண்பலை இணைப்புக்குள் தொடர்பு கொள்ள பிஞ்சுகளின் திறமையை வெளிக்கொணர்ந்து நிகழ்ச்சி நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பூதபாண்டியிலிருந்து முத்துலட்சுமி. இந்த நேயரின் கடிதங்கள் இம்மாதம் 4 காலை மணி 10:02 சொல்லாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் மிகவும் நன்றாக பேசி அசத்திவிட்டார்கள். 5 காலை உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இயற்கையை அழிக்காமல் காப்பது பற்றி நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. அன்றைய தினம் இளஞ்சாரல் நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் சுற்றுப்புற சூழலை காப்பது குறித்து கூறிய அறிவுரைகள் யாவும் பயனுள்ளதாக இருந்தன. 6 செம்மொழி பற்றிய தகவல்கள் அருமையாக இருந்தன. தமிழின் பெருமை அருமை, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி செட்டியார் மடம் சி மணிகண்டன். இந்த நேரின் கடிதங்கள் இம்மாதம் 7 பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம். சாரி என்ற ஒற்றை சொல் குறித்து நேர்கள் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் அருமையாக இருந்தன. 8 காலை பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் முன்னிசையை கேட்டு பாடல்களை விரைவாக கண்டுபிடித்து கூறியதோடு விருப்ப பாடலை பாடியும் அசத்தி விட்டார்கள். அன்றைய தினம் பகல் 1:10 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சியில் நம் வாழ்க்கை நமது கையில் எனும் தலைப்பில் தோழியர்கள் அனைவரும் பேசிய விதம் மிக மிக அருமை. இம்மாதம் 9 பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் உடனுக்குடன் பங்கேற்று பதில் கூறிய விதம் மிக மிக அருமை. 10 பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் வெள்ளித்திரையில் ஜி பி பிரகாஷ்குமார் அவர்களை பற்றிய தகவல்களும் இடையிடையே வரும் அந்த பாடல்களும் அருமையாக இருந்தன. 11 பகல் 1:10 ஹாய் சிநேகிதி நேரலை நிகழ்ச்சியில் உங்களின் மனதை கவர்ந்த இடங்கள் பற்றி தோழியர் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை, பாராட்டுக்கள். 13 காலை முற்றத்தில் இன்று நிகழ்ச்சி கேட்டேன், சிறப்பாக இருந்தது. அன்றைய தினம் பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் திரைக்களஞ்சியம் இதில் மூக்குத்தி எனும் தலைப்பில் வரும் அந்த பாடல்கள் அனைத்தும் அருமை, இணைப்புரையும் சூப்பராக இருந்தது. 14 காலை முற்றத்தில் இன்று நிகழ்ச்சியில் ட்ரோன் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள முடிந்தது. அன்றைய தினம் பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் நேரலை நிகழ்ச்சியில் சேமிப்பு குறித்து நேர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. 15 காலை அரும்புகளின் குறும்புகளில் பங்கேற்ற குழந்தை பாடல் திருக்குறள் என சிறப்பாக பேசி அசத்திவிட்டார், பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சக்தி கார்டன் சரஸ்வதி. இந்த நேரின் கடிதம் இம்மாதம் 9 காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை, பாராட்டுக்கள் எழுதியிருக்காங்க. இனி பழவூர் நல்லபெருமாள் ஆசாரி. இந்த நேயரின் கடிதங்கள் இம்மாதம் 9 காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி கேட்டே நேர்கள் அனைத்து சுற்றுகளிலும் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. 10 காலை தேதியும் செய்தியும் கேட்டேன், அன்றைய நாளில் சிறப்புகளை அறிந்து கொள்ள முடிந்தது. அன்றைய தினம் 8:30 திரைக்களஞ்சியம் இதில் குலசேகரபுரம் செல்லப்பன் அவர்களின் தேர்வாக வளம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை, இணைப்புறையும் சூப்பராக இருந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி சென்னை பாரி நகரிலிருந்து எம் சுபா. இந்த நேரின் கடிதங்கள் இம்மாதம் 9 காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி கேட்டேன், சிறப்பாக இருந்தது. 10 காலை குமரி பண்பலையுடன் நேரலையில் பாரம்பரிய உணவில் மறைந்திருக்கும் மகத்துவம் என்ன என்பது குறித்து நேர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. உளுந்தங்கஞ்சி, உளுந்தஞ்சோறு, மீன், கிழங்கு, தோசை, இட்லி என அனைத்து உணவு வகைகளையும் கூறியது அருமையாக இருந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அகஸ்தீஸ்வரத்திலிருந்து சி பால்மணி. இந்த நேரின் கடிதங்கள் இம்மாதம் 11 பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் நிஜங்களை புரிந்து கொண்டேன். பன்முக புலமை திறமை வாய்ந்த கவிஞர் கே சீதாராமன் அவர்களோடு நிலைய நேர்முக நிகழ்ச்சி எனக்கு மிக்க மகிழ்ச்சி. 1 மணி நேரம் சுழன்றதே தெரியாமல் உடன் நேர்முகத்தில் பங்கேற்று நிகழ்வை நெறிப்படுத்தி சிறப்பித்த அறிவிப்பாளர் என் சுதாநந்தி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். 12 காலை மணி 10:02 பண்பலையில் இளஞ்சாரல் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தேன், இதயம் கவர்ந்த நிகழ்ச்சி. கல்லூரி மாணவிகள் பலரும் தங்கள் வலிமையான கருத்துக்களை வலியுறுத்தி பேசிய போது வளமான வாழ்க்கைக்கு கல்விதான் தேவை, கல்விதான் சிந்தனையை விரிவாக்கும் ஆயுதம் என்றும், தன்னம்பிக்கையை வளர்த்து கேள்வி கேட்கும் ஆற்றலோடு ஆராய்ச்சி சிந்தனையை அதிகரிக்கும் என்றும் உரையாற்றி உறுதியளித்தது இளைஞர்களை தட்டி எழுப்புவது போல் அமைந்தது. நிகழ்ச்சியில் கலக்கிய கல்லூரி மாணவிகளுக்கும் தொகுத்து வழங்கிய நிலை தொகுப்பாளர் ஜி எம் தர்ஷினி அவர்களுக்கும் பண்பலை 101 மனம் நிறைந்த பாராட்டுக்கள். மேலும் இம்மாதம் 6 மற்றும் 13 தேதி 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் சேரமான
திருமான் காதலியின் சமய பதிவுகள் மற்றும் பக்தி இலக்கியங்களில் மருத்துவம் பற்றிய உரையினை கேட்டு கருத்துக்களை மனதில் பதிவு செய்தேன். நோய், மருந்து, மருத்துவர் என பல நிலைகளின் தரவுகளை மதிப்பிட்டு இலக்கியத்தோடு ஒப்பிட்டு விளக்கமளித்து உரையாற்றிய

இரணியல் ஏ ராஜகுமாரி மற்றும் தொகுத்து வழங்கிய ஆர் ஆர் குமுதினிக்கும், அமைப்பில் உதவிய எஸ் நவரத்னா அவர்களுக்கும், காற்றலை வழி கருத்துக்களை தந்த பண்பலை 101க்கும் மனமார்ந்த பாராட்டுகள். மேலும் அதே தினம் தேனமுது தொடரில் படைப்பாளர் ஆதிரா அவர்களின் உரையும் மிகச் சிறப்பாக அமைந்தது. பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க.

0: இனி வாட்ஸ்அப் மூலமாக வந்திருக்கும் கருத்துக்கள்.
1: குளச்சல் பிரசாந்த். இம்மாதம் 13 காலை மணி 9:30 கான கைரளி நிகழ்ச்சியில் வலம் வந்த மலையாள திரைப்பட பாடல்களும் அதற்கான இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. தொடர்ந்து வந்த சவாலி சமாளி நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் 3 சுற்றுகளிலும் சிறப்பாக பேசி அசத்திவிட்டார்கள். நேயர்களை உற்சாகப்படுத்தி நிகழ்ச்சியை திறம்பட நெறிப்படுத்திய அறிவிப்பாளர்கள் ஜெபின் நெக்ஸ்லின், ஜே லுஜு இருவருக்கும் பண்பலை 101 பாராட்டுகள். தொடர்ந்து வந்த கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடிதங்களை மிக மிக தெளிவாக வாசித்த

அறிவிப்பாளர் எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன் அவர்களுக்கும் படித்தளித்த குமரி பண்பலை 101 பாராட்டுக்கள். தொடர்ந்து வந்த குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் வாழ்வை எளிதாக்கிய நவீன தொழில்நுட்பம் எனும் தலைப்பில் நேயர்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் சிறப்பாக இருந்தன. மேலும் 14 பிற்பகல் 1:00 தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில் சிக்கனமும் சிறு சேமிப்பும் உங்கள் பார்வையில் எனும் தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் அருமையிலும் அருமை. நிகழ்ச்சியை கலகலப்புடன் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் ரீப்திகா அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். 15 முற்பகல் 11:10 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் முன்னிசையை கேட்டு விரைவாக பாடல்களை கண்டுபிடித்து கூறியதோடு விருப்ப பாடலை பாடியும் அசத்தி விட்டார்கள். நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் மெருகேற்றிய அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். 17 காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற நூலில் உள்ள நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைத்த விதம் அருமையிலும் அருமை. அன்றைய தினம் பிற்பகல் 3:02 தேனி நேரம் வெள்ளித்திரையில் இயக்குநர் பாரதிராஜா அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களோடு இடையிடையே வலம் வந்த அனைத்து பாடல்களும் அருமையிலும் அருமை. நிகழ்ச்சி திறம்பட நெறிப்படுத்திய அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 மனம் நிறைந்த பாராட்டுக்கள். புதுக்குடியிருப்பு ஏ கலீல் ரஹ்மான் இம்மாதம் 13 காலை 9:30 வலம் வந்த கான கைரளி, இதில் மலையாள திரைப்பட பாடல்கள் அத்தனையும் சூப்பர், விளக்க உரையும் மிகவும் சிறப்பாக இருந்தது பாராட்டுக்கள். அன்றைய தினம் குமரி பண்பலையுடன் வாழ்வை சுலபமாக்கிய தொழில்நுட்பம் எனும் தலைப்பில் நேயர்கள் பலரும் பல கருத்துக்களையும் சொல்லி அசத்தி விட்டார்கள். 50 போனதே தெரியவில்லை, அவ்வளவு சுவாரஸ்யம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். 16 காலை 10:02 திருக்குறள் சொல்லாடல் நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் 4 சுற்றுகளிலும் மிகவும் அற்புதமாக கலந்து கொண்டு பேசி அசத்தினார்கள். 16 பிற்பகல் 3:00 தேநீர் நேரம் பொது அறிவு பாசறையில் நல்ல பொது அறிவு கேள்விகளுக்கு நேயர்கள் பதில் சொன்ன விதம் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ், வதனஸ்ரீ பரமேஷ் இருவருக்கும் பண்பலை 101 வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 17 காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புத்தகத்திலிருந்து விதி மதி என்ற ஒரு சிறுகதையை கூறியது சிறப்பு. நிகழ்ச்சி நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் கலைமகள் பாலசுப்ரமணியம், வதனஸ்ரீ பரமேஷ் இருவருக்கும் பண்பலை 101 பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அன்றைய தினம் முற்பகல் குமரி பண்பலையுடன் நேரலையில் உங்களை முழு நேரமும் ஊக்கப்படுத்துவது எது எனும் தலைப்பில் நேயர்கள் பலரும் கலந்து கொண்டு அழகான அற்புதமான கருத்துக்களை சொல்லி அசத்தினார்கள். பல நேயர்கள் குமரி பண்பலை என சொன்னது என்னுடைய மனதுக்கு இதமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி இம்மாதம் 10 காலை 10:03 வலம் வந்த வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை வாசித்த விதம் மிக மிக அருமை. அன்றைய தினம் 8:30 திரைக்களஞ்சியம், இதில் குலசேகரபுரம் எம் செல்லப்பன் அவர்களின் தேர்வாக அவள் எனும் தலைப்பில் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. இணைப்புரையும் சூப்பராக இருந்தது. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் திலகவதி பிரம்மபுத்திரன் அவர்களுக்கும் பண்பலை 101 வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 12 பிற்பகல் 1:10 வலம் வந்த ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் மறதியால் உங்களை மறந்து சிரித்த சம்பவம் எனும் தலைப்பில் தோழியர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய மறதியை அழகாக தெரிவித்தார்கள். நிகழ்ச்சியில் தோழிகளுடன் கலந்து கொண்டு அருமையாக உரையாடிய அறிவிப்பாளர் வி சுகுமார் அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுகள் பல. மேலும் அதே தின பிற்பகல் 3:00 தேனி நேரம் வாராய் தோழி நேரலை நிகழ்ச்சியில் வலைக்கரங்களுக்கு வளையல்கள் தரும் மகிழ்ச்சி எனும் தலைப்பில் தோழியர்கள் கலந்து கொண்டு அருமையான கருத்துக்களை வழங்கினார்கள். அன்றைய தினம் 8:30 வலம் வந்த திரைக்களஞ்சியம், இதில் செட்டியார் மடம் சி மணிகண்டன் அவர்களின் தேர்வாக குழந்தை பாடல்கள் வலம் வந்தன. நிகழ்ச்சிக்கு ஏற்றார் போல நல்ல இணைப்புரையை வழங்கி சிறப்பித்த நமது அறிவிப்பாளர் சுபா செல்வகுமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். 13 பிற்பகல் 3:02 வலம் வந்த தேனீர் நேரம் திரைக்களஞ்சியம், இதில் மூக்குத்தி எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை, இணைப்புரையும் சூப்பராக இருந்தது. 15 பிற்பகல் 1:10 வலம் வந்த ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சியில் முதியோரை காப்போம் முதியோரை பாராட்டுவோம் எனும் தலைப்பில் சகோதரிகள் கலந்து கொண்டு அருமையாக பேசினார்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இம்மாதம் 17 காலை 10:03 வலம் வந்த வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற நூலின் கருத்துக்கள் அருமையாக தெரிவிக்கப்பட்டன. நிகழ்ச்சியை திறம்பட வழிநடத்திய அறிவிப்பாளர்கள் கலைமகள் பாலசுப்ரமணி மற்றும் வதனஸ்ரீ பரமேஷ் இருவருக்கும் பண்பலை 101 வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 17 முற்பகல் 11:08 பேசுங்க மக்களை.

0: பேசுங்க. சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் செம்பன்விளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர் செல்வங்கள் கலந்து கொண்டு நல்ல சிந்தனை தரக்கூடிய கருத்துக்களை சிறப்பாக பேசி அசத்திவிட்டார்கள். நிகழ்ச்சிக்கு மெருகூட்டும் விதமாக நமது நிலைய அறிவிப்பாளர்களும் குழந்தைகளோடு நல்ல முறையில் உரையாடி நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு சென்றார்கள். வாழ்த்துக்கள். அன்றைய தின பிற்பகல் மணி 3:02 தேனிய நேரம் வெள்ளித்திரையில் மறைந்த நமது திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா அவர்களை பற்றி அருமையான தகவல்களையும், அவர் இயக்கிய படங்கள் பற்றியும், அறிமுக நடிகர்கள் நடிகைகள் பற்றியும், அந்த படங்களிலிருந்து அருமையான பாடல்களும் ஒலிவலம் வந்தன. நிகழ்ச்சி அருமையாக அமைந்தது. குளச்சல் அபிஷா. இம்மாதம் 13 பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் திரைக்களஞ்சியம், இதில் தோவாளை கிருஷ்ணம்மாள் அவர்களின் தேர்வாக மூக்குத்தி எனும் தலைப்பில் வலம் வந்த அனைத்து பாடல்களும் மிக மிக அருமை. 14 முற்பகல் மணி 11:10 பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில் வலம் வந்த கேள்வி பதில்களும் அதற்கான கூடுதல் தகவல்களும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தன. நீர்களை உற்சாகப்படுத்திய நிகழ்ச்சியை சூப்பராக கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் ஸ்ரீ நிருத்யா ரீப்திகா இருவருக்கும் பண்பலை 101 மனம் நிறைந்த பாராட்டுகள். 15 காலை மணி 10:02 படிப்பும் பணியும் நிகழ்ச்சியில் வலம் வந்த வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்கள் யாவும் பயனுள்ளதாக இருந்தன. பாராட்டுகள் பல. நாகர்கோவில் கோபால் கான கைரளி நிகழ்ச்சியில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் சூப்பராக இருந்தன. இணைப்புரையும் மிக மிக அருமை. பாராட்டுகள். கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சியில் நேர்களின் கடிதங்களை வாசித்த விதம் மிக மிக அருமை. பாராட்டுகள். திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா அவர்களை பற்றிய தகவல்களும் இடையிடையே வலம் வந்த பாடல்களும் சூப்பராக இருந்தன. பாராட்டுகள். சுங்கான் கடை ஷீலா நாகேந்திரன் இம்மாதம் 13 திரைக்களஞ்சியம், இதில் மூக்குத்தி எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. 14 பகல் 1:10 பூவிய பூங்கா நிகழ்ச்சியில் தலக்குளம் பகவதி அவர்கள் மண்பாண்டம் பற்றி பேசிய விதம் நன்றாக இருந்தது. உடன் உரையாடிய சபரிவனிலாவுக்கும் பண்பலை 101 மனமார்ந்த வாழ்த்துக்கள். இம்மாதம் 16 பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். அதில் வலம் வந்த கேள்வி பதில்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்தன. நிகழ்ச்சி நல்ல வண்ணம் கொண்டு சென்று அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ், வதனஸ்ரீ பரமேஷ் இருவருக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். 17 தேனி நேரம் வெள்ளித்திரையில் இயக்குநர் பாரதி ராஜா அவர்களை பற்றிய செய்திகளும் வலம் வந்த பாடல்களும் அருமையாக இருந்தன. பண்பலுக்கு பாராட்டுகள் பல. துவரங்காடு முத்து ஆசாரி இம்மாதம் 12 இரவு மணி 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று குழந்தைகள் திருக்குறள் விடுகதை பாடல் என அசத்திவிட்டார்கள். 13 காலை குமரி பண்பலையுடன் நேரலையில் தொழில்நுட்பத்தால் நீங்கள் அடைந்த பலன்கள் எனும் தலைப்பில் நேர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. 14 பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம், இதில் சிறு சேமிப்பின் அவசியம் குறித்து நேர்கள் பங்கேற்று பேசிய விதம் சிறப்பாக இருந்தது. பாராட்டுகள். கண்ணமங்கலம் முனைவர் வி வேணுகுமார் இம்மாதம் 13 காலை மணி 9:30 வலம் வந்த கான கைரளி மலையாள பாடல்கள் கேட்டேன். நிகழ்ச்சி ரம்யமாக இருந்தது. அரிய தகவல்களுடன் இணைப்புரை நேர்களை கவரும் வகையில் அமைந்திருந்தது. நிகழ்வினை நெறிப்படுத்தி நடத்திய சகோதரி பிருந்தாஜி அவர்களுக்கு பாராட்டுகள். அன்றைய தினம் காலை மணி 10:30 ஒலிபரப்பாகிய கடிதம் கருத்தும் நிகழ்வு அருமையிலும் அருமை. நேயர்கள் கருத்துக்கள் அனைத்தையும் சீரிய முறையில் இனிமையாக வாசிக்கும் முறை நேர்களை வெகுவாக வரவேற்கிறது. பாராட்டுகள். மேலும் 18 பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்வு சூப்பர். சர்வதேச யோகா தினம் பற்றிய சிறப்பு நிகழ்வாக இருந்தது. மனதுக்கு மகிழ்ச்சி. பேராசிரியர் ஆறுமுகம் அவர்கள் யோகாவின் தேவை, யோகா தின சிறப்புகள், யோகாவின் பயன்பாடுகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்த விதம் சிறப்பாக இருந்தது. வயது முதிர்ந்தோரையும் நோயின்றி ஆரோக்கியமாக வாழ வகை செய்யும் யோகா பற்றிய தகவல்கள் அருமையிலும் அருமை. உடன் உரையாடிய அறிவிப்பாளர் என் சுதானந்தி அவர்களுக்கும், குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி தலைவர் சகோதரி எஸ் நவரத்னா அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களை கடிதம் மூலமாக அனுப்பி வரும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
1: மிக்க நன்றி நேயர்களே.
0: உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப
1: 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யலாம்.
0: நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி:
1: நிலைய இயக்குநர், கடிதமும் கருத்தும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம் நாகர்கோவில் 4.
0: அடுத்த வாரமும் உங்கள் கடிதங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: நேயர்கள் இதுவரை கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: பயிற்சியை பழக்கமாக்குவோம், யோகாவை வழக்கமாக்குவோம், இந்தியாவின் உன்னத கலையை வாழ்க்கையாக்குவோம். தினமும் செய்வோம், தொடர்ந்து செய்வோம், வாழ்வை வெல்வோம்.
2: யோகா, இது உடற்பயிற்சி மட்டுமல்ல, நம் உடல், மனம், ஆன்மா இந்த மூன்றையும் இணைக்கின்ற ஒரு அற்புத பாலம். உடலுக்கு வலிமை, மனதுக்கு அமைதி, இதுவே யோகாவின் மகிமை. தினமும் சில நிமிடங்கள் யோகா செய்வோம், ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி ஒரு புதிய பயணத்தை தொடங்குவோம்.
3: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் செமி கண்டக்டர் துறைகளில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். பாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாந்தா பூனாச்சா தாய்லாந்தின் புருச்சியா ஐசோரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகுல் மாலிக், கோபிநாத் சிங், பார்கவ் சோமசுந்தரா, அன்மேஷா கவுடா, அனேரி கோட்டக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறுகிறது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சிலி இடையேயான அரையிறுதி ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. சற்றுமுன் வரை இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் முற்பகல் 11:03. சிறப்பு நேர்முகம் கேட்கலாம்.

மத்திய அரசின் 12 ஆண்டுகால ஆட்சி நிறைவையொட்டி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் கல்வியாளர் அருமனை முனைவர் கமலசெல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: வணக்கம் அன்பு நேயர்களே, குமரி பண்பலை நூற்றொன்றுல இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு நபரை தான் சந்திக்க போறோம். யாரு அப்படின்னா, கல்வி மேம்பாட்டு கேந்திரம் பாரதிய மொழிகள் பேரவை தென் மாநில அமைப்பாளர் அருமனை முனைவர் கமல செல்வராஜ் அவங்கள தான் நம்ம சந்திக்க போறோம். நம்முடைய நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறாங்க. மத்திய அரசினுடைய கல்வி திட்டங்கள் என்னெல்லாம் இருக்கு, அதை பத்தியெல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவங்கள உங்களுடைய சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் வணக்கம் சொல்லி வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா.
1: ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: நிச்சயமா, நீங்க ஒரு கல்வி மேம்பாட்டு கேந்திரம் பாரதிய மொழிகள் பேரவை தென் மாநில அமைப்பாளர் அப்படிங்கிற வகையில நிறைய இடங்களுக்கு, அதாவது பல்கலைக்கழகங்களா இருக்கட்டும், கல்வி சாலைகளா இருக்கட்டும், கல்லூரிகளா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல உங்களுடைய பங்களிப்பை பார்க்க முடியுது. அப்போ இப்ப நம்ம மத்திய அரசினுடைய 12 ஆண்டு கால இந்த ஓட்டத்துல என்னெல்லாம் கல்வி திட்டங்கள் வந்திருக்கு அப்படிங்கறத நம்முடைய நேயர்களுக்கு முதல்ல சொல்லலாமா?
1: கண்டிப்பா சொல்லலாம். அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒருத்தர் கூட கல்வி அறிவு இல்லாம இருக்கக்கூடாது இந்த தேசத்துல. வள்ளுவர் சொல்றாரு பாத்தீங்களா, அதாவது கற்றவனுக்கு தான் முகத்துல ரெண்டு வந்து கண் இருக்குது, கல்லாதவனுக்கு இருக்கக்கூடியது அது புண்ணுதான் என்கிறத அவரு தெளிவா சொல்லி இருக்கிறார். ஆனால இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் என்ன செய்யணும்னா கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கறது கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு வந்து 1வகுப்பிலிருந்து 12வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, பசி அறியக்கூடாது, வறுமையை அவங்க அறியக்கூடாது என்கிறதுக்காக ரொம்ப அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. சமக்ரா சிக்ஷா அபியான் என்கிற ஒரு திட்டத்தை வந்து 2018-19 பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை இப்ப வந்து என்ன செய்திருக்கிறாங்கன்னா நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மழலையர் பள்ளியிலிருந்து தொடங்கி 12வகுப்பு வரையிலும் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வி, சமமான தொடர் கல்வி வழங்கக்கூடியதான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கமா இருக்கு. அந்த தரமான கல்வி என்று சொல்லக்கூடிய நேரத்துல நவீன கற்றல் முறை, அந்த டிஜிட்டல் முறையில் இருக்கக்கூடிய கல்வி முறையை எதுக்குள்ள கொடுக்கறாங்க, பாலின சமத்துவம் எதுக்குள்ள கொண்டு வராங்க. அது எப்படின்னா ஆண் பெண் பாகுபாடு இல்லாம, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை நீங்க பார்க்கக்கூடிய நேரத்துல நிறைய வேறுபாடுகள் இருக்குது. உயர்ந்தவர்கள் பொருளாதாரத்துல வசதி இருக்கக்கூடியவங்க, பொருளாதாரத்துல குறைஞ்சிருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் என்று சொல்லக்கூடியது, இந்த மாதிரி நிறைய ஏற்றத்தாழ்வுகள் கல்வி முறைக்குள்ள இருக்குது. ஆனா இந்த ஏற்றத்தாழ்வுகள் அத்தனையும் என்ன செய்யணும்னா மாற்றணும். மாற்றுறதுக்காக இந்த திட்டத்தை வந்து என்ன செய்திருக்கிறாங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த மாணவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பாகுபாடு இருக்கக்கூடாது. அந்த மாணவனுக்குள்ள இருக்கக்கூடிய பாகுபாடு தான் அவன் வளர்ந்ததுக்கு பிறகு சமுதாயத்துல ஒரு பெரிய வேற்றுமைய அல்லது ஒரு காழ்ப்புணர்ச்சியை வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா உருவாகுது. அதுதான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு நாட்டுல நடந்துட்டு இருக்கிறத கூட நம்ம என்ன செய்யறோம்னா பாக்குறோம். அதனால அந்த மாதிரி ஒரு திட்டத்தை, எல்லோரும் சமம், எல்லோரும் மாணவர்கள், எல்லோரும் கல்வி கற்க வேண்டும், எல்லோரும் அறிவுடையவர்களாக மாற வேண்டும், அந்த அறிவு என்கிறது எல்லோருக்கும் சமமாக நீதியாக நியாயமாக கிடைக்க வேண்டும் என்கிறது இந்த திட்டத்தினுடைய அடிப்படையாக என்ன செய்கிறது என்று சொன்னா இருக்குது.
0: சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படிங்கறது தான் SSA அப்படின்னு சொல்றாங்க.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா,
0: இந்த திட்டத்தை பத்தி சொல்லிட்டீங்க.
1: ஆமா,
0: இன்னும் நம்ம குழந்தைகள் மத்தியில நீங்க சொல்றது மாதிரி எந்த விதமான வேற்றுமை இல்லாம கல்வி கொடுக்கப்படும் போதுதான் அவங்க மனசுல வந்து ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் அது யாரா இருந்தாலும் ஒண்ணுதானே மகாகவி பாடுவார் இல்லையா, அந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல இருந்தே அடிப்படையில இருந்தே கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான திட்டம் தான் இந்த SSA அப்படிங்கறது.
1: அழகா சொல்றாரு, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா என்கிறாரு. அந்த கூடி விளையாடக்கூடிய நேரத்துல, அந்த கட்டி தழுவி அவன் விளையாடக்கூடிய நேரத்துல அங்க ஜாதி இல்ல, மதம் இல்ல, எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாத உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்கரை எல்லாமே அதுக்குள்ள அந்த ஒரு வரிக்குள்ள அவர் என்ன செய்துட்டாருன்னா அடக்கிட்டார். அதை மாணவனுக்கு புரிகிறது மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அதுல பெரிய விஷயம். ரெண்டாவது ஒரு திட்டத்தை சொல்றாரு, இது பாரத பிரதமருடைய போஷன் சக்தி நிர்மாண் திட்டம். இது வந்து 1வகுப்பிலிருந்து 8வகுப்பு வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிள்ளைகள் வந்து உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன், கல்வி கண் திறந்த காமராஜர் தமிழகத்துல முதலமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்துல அப்படியே அவரு போயிட்டு இருக்கிறாரு. சாலையில வந்து மக்களை சந்திக்க போகக்கூடிய நேரத்துல பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து படிக்க வேண்டிய பிள்ளைகள் தெருவுல நின்றுட்டு என்ன செய்யறாங்கன்னா மாடு மேய்க்கிறத பார்த்துட்டு தான் அவரு எதை கொண்டு வராரு அப்படின்னா, மதிய

0: மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வராரு. அதனுடைய நோக்கம் என்னன்னா, படிக்கக்கூடிய பயத்துல பிள்ளைகள் படிக்கணும், ஒரு பிள்ளை கூட என்ன செய்யக்கூடாது, படிக்காம இருக்கக்கூடாதுங்கிறதா.
1: உணவுக்காகவாவது அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டாங்களான்னு தான் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அதை தொடங்கினாங்க.
0: ஆமா, அந்த உணர்வு இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமருக்கும் அந்த உணர்வு என்ன செய்திருக்குன்னா வந்திருக்குது. அதனால தான் அவரு அந்த திட்டத்தை வந்து என்ன செய்திருக்கிறாருன்னா கொண்டு வந்திருக்கிறாரு. ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரையிலும் இருக்கக்கூடிய, நான்லாம் படிக்கக்கூடிய காலத்துல இந்த மாதிரி சாப்பாடு இது இருந்தது, ஆனா அது வந்து சின்ன கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி எல்லாம் தந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, ரொம்ப அருமையான திட்டமாக அதை கொண்டு வந்து அதுக்குன்னு நிறைய இதை ஒதுக்கி அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகள், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கறாங்க. இது ஒன்று, பசியையும் போக்கணும், அதோட சேர்த்து ஆரோக்கியத்தையும் கூட்டணும்.
1: ஊட்டச்சத்து வேணும்,
0: ஊட்டச்சத்து வேணும். நீங்க சொன்னது மாதிரி அந்த படிக்கணும், அந்த கவன சிதறல் இல்லாம அவன் படிக்கணும்னா அவனுடைய பசியும் இல்லாம இருக்கணும், உடம்புல ஆரோக்கியமும் இருக்கணும். அதனால தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு எட்டாம் வகுப்பு வரையிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுக்கறாரு. அது மதிய உணவு. அந்த மதிய உணவுங்கிறது சத்துணவாக மாறிட்டு இப்போதைக்கு அது இன்னும் மேம்படுத்தப்பட்ட முறைக்கு நாடு முழுக்க என்ன செய்துட்டாங்கன்னா அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்ல, மதியானம் மட்டும் கொடுத்தா போதாது, காலையிலும் என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிய திட்டத்துக்குள்ள காலை உணவு திட்டத்தையும் என்ன செய்திருக்கிறாங்கன்னா சேர்த்திருக்கிறாங்க. அப்ப இன்னும் பிள்ளைகள் வந்து அதிகமாக பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கும் தொடர்ந்து படிக்கிறதுக்கும் அந்த இடைநிட்டல்ங்கிறது ஒரு பேராபத்து நமக்கு. ஐந்தாம் வகுப்பு வரை படிப்பாங்க, அதுக்கப்புறம் ஆறு ஏழு எட்டு அதுக்கு இடைநிலைக்கு போக மாட்டாங்க, இடைநிலை வரை எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒன்பது பத்துக்கு உயர்நிலைக்கு போக மாட்டாங்க. அது முடிஞ்சதுக்கு பிறகு பொருளாதாரத்தை காரணம் காட்டிட்டு பத்து முடிஞ்சதுக்கு பிறகு பதினொன்று பன்னெண்டுக்கு போக மாட்டாங்க. இப்படி பல விஷயங்கள், பன்னெண்டு முடிஞ்சதுக்கு பிறகு கல்லூரிக்கு போக மாட்டாங்க. இந்த மாதிரி நிலைமைகளை எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா மாற்றணும் என்கிறதுக்காக இந்த திட்டத்தை அடிப்படையாக கொண்டு வந்துட்டு அதிலிருந்து படிப்படியா என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த திட்டங்களை என்ன செய்யறாங்கன்னா மாற்றுறாங்க. இந்த விஷயத்த நம்ம வந்து மக்களுக்கு பசி இல்லாம இருக்கணும், உடம்புல ஆரோக்கியம் வேணும், அதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும், சமைத்த உணவு கொடுக்கணும், சூடா கொடுக்கணும். அது வந்து யாருக்கு போய் சேரணும்னா ஏழைகளுக்கு போய் சேரணும், விழும்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேரணும். அதுதான் பெரிய விஷயம். அந்த விழும்பு நிலை மக்கள்னு சொல்லக்கூடிய நேரத்துல தான் அவங்க ஒதுங்கி ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த வெளிச்சம் படாம அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போனா என்ன கிடைக்கும், என்னெல்லாம் நமக்காக இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் விளிம்பு நிலை மக்கள். அவங்களை இதுக்குள்ள கொண்டு வரணும், கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்குதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி ஆசிரியர்கள் எங்கதான் இருப்பாங்க, வகுப்பறைக்குள்ள மட்டும்தான் இருப்பாங்க, பள்ளிக்கூடத்துக்குள்ளதான் இருப்பாங்க, பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க, மாணவர்களுடைய வீட்டுக்கு போக மாட்டாங்க, நிலைமைய சொல்ல மாட்டாங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து ஒரு மாணவன் வந்து ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு சொன்னா அவனுடைய வீட்டுல போய் அவனை தேடி பிடிச்சு என்ன காரணம் அவங்க தெரிவிக்கணும், அரசாங்கத்துக்கு உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கணும். அந்த ஒரு முறைக்குள்ள நம்ம வந்து என்ன செய்திருக்குன்னு சொன்னா வந்திருக்கிறோம். அதுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா கை கொடுக்குது. இந்த திட்டம் இல்லைன்னா விழும்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு இது புரியறதுக்கோ அறிகிறதுக்கோ முடியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அப்படின்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் என்கிறது இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய 14,500 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து உலகத்தரம் வாய்ந்த முன்மாதிரி பள்ளிகளாக அது ஆக்குறதுக்கு அந்த திட்டத்தை வந்து பயன்படுத்துறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா பள்ளிகளில் கல்வியின் தரம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள். இப்ப நிறைய பள்ளிக்கூடத்தை நீங்க பாத்தீங்கன்னா கூட பள்ளிக்கூடமும் சரிதான், சில இடங்கள்ல போகக்கூடிய நேரத்துல கல்லூரிகள் கூட அப்படிதான் இருக்குது. வகுப்பறையை விட கழிவுறதான் நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம நேரமே சொன்னோம் பாத்தீங்களா, அந்த பிள்ளைய பசி எறியக்கூடாது, ஆரோக்கியம் இருக்கணும். அந்த ஆரோக்கியத்தையும் இதெல்லாம் பேணி காக்கிறது வகுப்பறையை விட கழிவறை. நிறைய பள்ளிக்கூடத்துல கழிவறை வசதியே இல்லாம இருக்குது. வசதி இருந்தாலும் அதை சுத்தம் பண்ணி பேணக்கூடிய வாய்ப்புகள் இல்லாம இருக்குது. சோ அதனால அந்த உள்கட்டமைப்பு வசதிங்கிறது பள்ளிக்கூடத்துக்கு இன்றைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஒரு காலத்துல நீங்க பாத்திருப்பீங்க, மரத்தினுடைய அடியில உட்கார்ந்திருந்துதான் மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த நிலைமையெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. எங்க மாறுது அப்படிங்கிறது முக்கியம். இந்த திட்டங்களை எங்க சரியா பயன்படுத்துறாங்களோ அமல்படுத்துறாங்களோ அங்கதான் வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த இதெல்லாம் சரியா

0: அமையுது. திட்டங்கள் இருக்குது, அந்த திட்டங்களை எழுதி வச்சுட்டு அதை படிச்சுட்டு நம்ம உட்கார்ந்து இருந்துச்சுன்னா அது செயல்படாது. செயல்படுத்தணும், செயல்படுத்துறதுக்கு அந்த மாநிலம் தயாராகணும், கல்வித்துறை தயாராகணும், பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய அல்லது கல்வி நிறுவனத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த நிறுவனங்கள் தயாராகணும். இந்த மாதிரி அந்த அடுக்கு நிலையில் வரக்கூடிய நேரத்தில் அது சரியாகும். அதுக்கு அந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள் வந்து ரொம்ப சரியா இருக்குது. நல்ல உலக தரத்துக்கு அந்த பள்ளிக்கூடத்தை வந்து என்ன செய்யறாங்கன்னா இது பண்றாங்க. அதுல மிக முக்கியமானது நவீன வசதிகள் கொண்ட ஸ்மார்ட் வகுப்பறை ஆய்வகங்கள், அருமையான ஆய்வகங்களை வந்து உருவாக்குறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வகங்கள்ங்கிறது நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய நேரத்துல அல்லது கல்லூரியில படிக்கக்கூடிய நேரத்துல எதுக்கெல்லாம் ஆய்வகங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டா சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும், அறிவியல் பாடத்துக்கு மட்டும்தான் ஆய்வகங்கள் இருந்திருக்கும், சரிதானே? ஆனா இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல போய் அங்க இருக்கக்கூடிய ஆய்வகங்களை பார்த்துட்டு இருந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள் இருக்குது இல்லையா, அதுல எல்லாம் போய் ஆய்வகத்துல நாம் போய் வந்து பார்க்கக்கூடிய நேரத்துல அசந்து போயிடும். அந்த அளவுக்கு எல்லா வசதிகளையும் என்ன செய்திருக்கிறாங்கன்னா செய்திருக்கிறாங்க. நான் எது சொல்ல வந்தேன்னா அந்த காலத்துல அறிவியல் பாடத்துக்கு மட்டும்தான் ஆய்வகங்கள் இருந்தது, இன்னைக்கு அப்படி கிடையாது. மொழி பாடத்தை நீங்க படிக்கணும்னா கூட ஆய்வகம் இருக்குது, லாங்குவேஜ் லேப் அப்படின்னு மொழி ஆய்வுக்கூடம், ஆங்கிலத்துல லாங்குவேஜ் லேப்னு சொல்றாங்க, தமிழ்ல வந்து மொழி ஆய்வுக்கூடம்னு சொல்றாங்க. நீங்க தமிழ்ல லா ழா ரா ரா உச்சரிக்கணும்னா அது எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கறத அந்த மொழி ஆய்வு கூடத்துல தெள்ள தெளிவா என்ன செய்யறாங்கன்னா படிச்சு கொடுக்கறாங்க.
1: லிங்குவிஸ்டிக்ஸ்
0: கரெக்டா சொன்னீங்க. கணித ஆய்வு கூடம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்திருக்கிறாங்க பாத்தீங்களா, அது வந்து அற்புதமான ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்ல முடியும். அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா மாணவனுக்கு பள்ளிக்கூடத்துல சமையல் அறை கூட இருக்கணுங்கிறாங்க. அவன் படிச்சு வரக்கூடிய நேரத்துல எல்லா விஷயத்தையும் சமையல் வரைக்கும் அவன் என்ன செய்யணும்னா கைதேர்ந்துட்டு தான் வரணும். கட்டடக்கலை அவன் அங்க படிக்கணும். ஒரு மரத்தொழில் செய்யக்கூடியவரே என்ன வேலை செய்யறாரோ அது அவன் படிச்சிருக்கணும். ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து இந்த வேலை செய்யறாரு பாத்தீங்களா, அதனுடைய வேலையை அவன் படிச்சிருக்கணும். இதுக்கெல்லாம் தனித்தனியான ஆய்வகங்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடியதான் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய திட்டம். உலக தரத்துக்குள்ள அந்த பள்ளிக்கூடங்களை என்ன செய்திருக்கிறாங்கன்னா மாற்றி இருக்கிறாங்க. அந்த மாணவர்களும் அதே மாதிரி அனைத்து திறன்களையும் தன்னால் எதுவும் செய்ய இயலாது என்கிற ஒரு மனதிலே அவனுக்கு என்ன இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. என்னால் எல்லாம் எந்த இடத்திலும் எதுவும் செய்வதற்கு முடியும் என்கிற ஒரு உணர்வு, ஒரு தைரியம், அவனுக்குள்ள தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கையோட தான் வெளியே வரணும். அதுக்காக தான் இந்த மாதிரி திட்டத்தை வந்து என்ன செய்யிருக்காங்கன்னா கொடுத்திருக்கிறாங்க.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அரசின் 12 ஆண்டுகால ஆட்சி நிறைவையொட்டி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து கேட்கலாம் கல்வியாளர் அருமனை முனைவர் கமல செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம்.
1: தேசிய கல்விக் கொள்கை,
2: ஆமா,
1: அந்த கல்வி கொள்கை அடிப்படையில ஆரம்ப கல்வியில வந்திருக்கக்கூடிய மாற்றம் என்ன முதல்ல அதை கேட்கலாம். அதுக்கப்புறம் பெண்களுக்காக ஒரு திட்டம் வருதுன்னா அதுல பெண்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேக்குறதுக்கு ஒரு ஆர்வம் எல்லா பெண்களுக்குமே இருக்கும் இல்லையா?
2: ஏன்னா
1: கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு பாரதிதாசன் ஐயா.
2: நிச்சயமா.
1: அப்ப அந்த கல்வி வந்து முழுமையா கிடைக்க, நீங்க சொன்னீங்கல்ல, இடைநிற்றல் இல்லாத ஒரு கல்வி.
2: ஆமா,
1: ஒரு பெண் அற்றம் வரைக்கும், அற்றம் காணணும் அப்படின்னா ஒரு டாக்டரேட் முனைவர் பட்டம் பெறுவது வரைக்கும், அந்த ஆய்வை தொடர்வது வரைக்குமான ஒரு கல்வி கற்பதற்கு நம்முடைய மத்திய அரசினுடைய திட்டங்கள் என்ன இருக்கு? முதல்ல ஆரம்ப கல்வி, ஆரம்ப கல்வியில வந்திருக்கக்கூடிய மாற்றம், அப்புறம் பெண்களுக்கான கல்வி திட்டங்கள், இந்த ரெண்டையுமே சேர்த்து நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கேட்கிற நேயர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்.
2: நிச்சயமா. அதாவது அந்த பெண்களுடைய கல்வி வளர்ச்சி அடையணும், பெண்கள் கல்வியில ரொம்ப மேன்மை பெறணும் என்கிறதுல மத்திய அரசாங்கம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அது கவனமா இருக்குது. நமக்கு இன்னைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய குடியரசு தலைவரிலிருந்து நமக்கு பெண்மை தலைமையிடத்திற்கு வந்திருக்குது. அதுவும் நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப பிற்படுத்தப்பட்ட நிலைமையிலிருந்து அவங்க இன்னைக்கு முதன்மையான இடத்திற்கு வந்திருக்கிறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு கல்வி நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்குதான் ரொம்ப அருமையான ஒரு திட்டத்தையே என்ன செய்திருக்கிறாங்கன்னா, பேட்டி பச்சோவா பேட்டி படோவா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து என்ன செய்திருக்கிறாங்கன்னா வச்சிருக்கிறாங்க. இதுல பெண் குழந்தைகளை பாதுகாத்தல், பாலின பாகுபாட்டை குறைத்து கல்வி மற்றும் அதிகாரம் அளிப்பை மேம்படுத்துதல், இந்த விஷயத்தை இதுக்குள்ள கொண்டு வராங்க. இதுல என்ன விஷயம்னா, வெறுமனே கல்வி கற்பித்து விடக்கூடியது அல்ல பெண்களுக்கு, அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு என்ன செய்யணும்னா கொடுக்கணும். கூடவே அவங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையும் உருவாக்கணும், தரணியை ஆளணும். அந்த அளவு

0: ஒரு கல்வி முறையை தான் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. இப்ப பாதுகாப்புல வந்து ரொம்ப கருத்தா இருக்கிறாங்க. பெண்களுடைய பாதுகாப்புங்கிறது நாட்டினுடைய பாதுகாப்பு. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, அதாவது பறவைகளுக்கு பறக்கிறதுக்கு எப்படி இரண்டு இறக்கைகள் தேவைப்படுகிறதோ, அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறதும் எப்படி இருக்கணும்னா, ஆண்களும் பெண்களும் சமமா இருக்கணும். சமமா இருந்து பறவைக்கு ஒரு இறக்கைய வெட்டியாச்சுன்னா அதனால என்ன செய்ய முடியாது, பறக்க முடியாது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது சுவாமி விவேகானந்தர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்துல இந்த விஷயம். அதே மாதிரி அந்த பெண்களுக்கு அந்த கல்விங்கிறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு அந்த பாதுகாப்புங்கிறதும் மிக முக்கியமா இருக்குது. அந்த வகையில இந்த திட்டம் வந்து எப்படி பயன்படுது அப்படின்னு சொன்னா, இப்ப நிறைய விஷயத்த நம்ம சமூகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல பாலின பாகுபாடு நிறைய அந்த ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கி அதனால பிரச்சனைகள் வருதோ அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. ஆனா அந்த பாலின பாகுபாடை புரிந்து கொள்ளணும். அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி புரிந்து கொள்ளணும். நாங்க எல்லாம் படிக்கக்கூடிய நேரத்துல பள்ளிக்கூடத்திலையும் இருபாலார் பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது, கல்லூரியும் இருபாலார் கல்லூரி தான் இருந்தது. ஆனா இப்பதான் வந்து என்ன இதுன்னு சொன்னா, ஆண்களுக்கு தனி கல்லூரி, பெண்களுக்கு தனி கல்லூரி. அது தொழில் கல்வியிலிருந்து தொடங்கி என்ஜினியரிங் கல்லூரியிலிருந்து தொடங்கி எல்லாமே தனித்தனியா வைக்கிறாங்க. ஆனா இங்க வந்து அந்த பாலின சமத்துவம்னு சொல்லக்கூடிய நேரத்துல அப்படி அவங்க சேர்ந்து படிக்கக்கூடிய நேரத்துல பல பிரச்சனைகளுக்கு சில நேரத்துல விடை கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணத்தை வந்து என்ன செய்யறாங்கன்னா உருவாக்குறாங்க. பாலின பாகுபாட்டை குறைத்தல், அதிகாரம் அளிப்பது, அது மேம்படணும், அடிமட்டத்திலிருந்தே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா அந்த திட்டம் வந்து வழி வைக்கிறது. அதுக்காக கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா அப்படிங்கிற ஒன்ன என்ன செய்திருக்கிறாங்கன்னா 2004 என்ன செய்திருக்கிறாங்கன்னா அது நிறுவப்பட்டிருக்கிறது. அதுல சிறுபான்மை மக்கள், மாணவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைத்த குழந்தைகளுக்காக செயல்படுத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் வந்து இருக்குது, அன்னைக்கே இருக்குது. இன்னைக்கும் அதை வந்து ரொம்ப மேன்மைப்படுத்தி அந்த கல்வி முறையை கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சுகன்யா சமிருத்தி யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. இது பெண் குழந்தைகளினுடைய உயர்கல்வி மற்றும் எதிர்கால தேவைகளுக்காக நிதி பாதுகாப்பை உருவாக்கக்கூடியது. அதாவது ரெண்டு விஷயம், பெண் குழந்தையினுடைய உயர்கல்வி மற்றும் எதிர்கால தேவைகளுக்கான அந்த நிதியை வந்து இது பண்ணக்கூடியது. இதுல யாரையும் உட்படுத்துறாங்கன்னா பெற்றோர்களை கூட என்ன செய்யறாங்கன்னா உட்படுத்துறாங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, பிளஸ் டூ முடிச்சுட்டு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளஸ் டூக்கு போக மாட்டாங்க, பிளஸ் டூ முடிச்சதுக்கு பிறகு கல்லூரிக்கு போக மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்துல பெண்களுக்கு முழுமையான கல்வி கிடைக்காம போகுது. பெண்களுக்கு முழுமையான கல்வி கிடைக்காம போகிறதுக்கு காரணம் இந்த பொருளாதார சூழல்ங்கிறது உயர்கல்வியில வந்ததுக்கு பிறகு நமக்கு புரிந்து கொள்ள முடியுது. அதனால இந்த எல்லாரையுமே உள்ளடக்கிய ஒரு பொருளாதார மேம்பாட்டை கொடுத்து அதுக்காக படிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதிலிருந்து வங்கிகள்ல இன்னைக்கு கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட ஜீரோ வட்டி, அதாவது பூஜ்ஜியம் வட்டி, வட்டியே இல்லாம கடன் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் வந்து இன்னைக்கு பெண்களுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா உருவாக்கப்பட்டிருக்கிறது.
1: சுகன்யா சமிருத்தி யோஜனா அப்படிங்கிறது வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடிய பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ அவங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை வருடந்தோறும் சேமிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு அரசாங்கமும் நிதி உதவி பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயது, நீங்க சொன்னது மாதிரி ஒரு 21 வயது வரும்போது அவங்களுக்கு கல்விக்காகவோ அவங்களுடைய எதிர்கால தேவைக்காகவோ அதை பயன்படுத்திக்கிற மாதிரியும், அல்லது இடையில வந்து நம்ம கடன் பெற்று அதன் மூலமாக கல்வியை தொடர்வதற்கு வசதி பண்ற மாதிரியும் தான் அதை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ நீங்க இந்த பெண்களுடைய வளர்ச்சி அவங்களுக்கு ஒரு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கறத சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, அதிகமான பெண் விமானிகளை கொண்ட நாடு நம்முடைய இந்தியா தான். இன்னைக்கு அவங்களுக்கான அந்த ஒரு பயிற்சி கிடைச்சாதானே விமானியா போக முடியும் இல்லையா. அப்படி எல்லா விதங்கள்லயும் ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு வெற்றியை இன்னைக்கு பெண்கள் ஈட்டி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த திட்டங்கள் தான் பயனுடையதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப கல்வியில என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த அளவு சொல்லுங்களேன்.
0: இந்த இதுக்குள்ள நான் ஒரு சின்ன விஷயத்த கூட நான் உங்களுக்கு சொல்லலாம். அந்த பயிற்சி அளித்தல் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, விமானி ஆகணும், அதுக்கு பயிற்சி அளிக்கணும். அதனாலதான் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அக்னி பாத்துங்கிற ஒரு திட்டத்தை வந்து என்ன செய்யிருக்கிறாங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆரம்பத்துல வந்து பெண்கள் வந்து ராணுவத்துக்குள்ள போக முடியாது. இன்னைக்கு பெண்களை கூட இதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க, ராணுவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ராணுவத்துக்குள்ள

0: கொண்டு வந்துட்டாங்கன்னாலே அங்க என்ன கிடைக்குது, பயிற்சி கிடைக்குங்கிறதான அர்த்தம். சரிதானே?
1: கண்டிப்பா. அது ராணுவத்திற்கு தகுதியாக ஒரு பெண் அங்கீகாரப்படுத்தப்படும் போது உடலாலும் மனதாலும் ஒரு பெரிய வெற்றியை பெறுகிறாள் அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும்.
0: ஆமா ஆமா, அந்த இதை வந்து என்ன செய்திருக்கிறாங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால அந்த பெண்களுக்கு மேல ரொம்ப அக்கறையோட தான் இருக்கிறாங்க, ஒன்னும் குறைத்து மதிப்பிடல. காலத்துக்கு ஏற்றபடியான மாற்றம் என்கிறது அவசியம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி நிலைமை வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, அந்த போதைப் பொருட்களுடைய பழக்கம் அதெல்லாம் இருக்குது. அதை ஒழிச்சாச்சுன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும், இந்த தனிப்பட்ட முறையிலான இதெல்லாம் தேவையும் இல்லை. அது மாற்றி யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கட்டும். நீங்க கேட்டது NEP தேசிய கல்விக் கொள்கையில ஆரம்ப கல்வியில ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்னங்கிறீங்க. 5 வயசு என்ன செய்யணும்னா முடியணும் பள்ளிக்கூடத்துக்குள்ள போகிறதுக்கு.
1: இல்லையே, நாங்க 2 வயசுலயே கொண்டு விட்டுறோமே.
0: குழந்தையினுடைய மனநிலை அவன் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும். சரிதானே? நான் ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு கேக்குறேன். நீங்க 2 வயசுலயே கொண்டு விடுறேன்னு சொல்றீங்கல்ல, இந்த 2 வயசுல கொண்டு விட்டுறீங்கன்னா உங்க குழந்தை எழுதணுமா வாசிக்கணுமா? அப்ப அந்த எழுதணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு 6 மாசம் ஒரு பள்ளிக்கூடத்துல உங்க பிள்ளைய விடுறீங்க, 1 வருஷத்துக்கு விடுறீங்க. அந்த பிள்ளை வந்து ஆனா ஆவனா எழுதல, ABCD எழுதல, 1, 2 எழுதல, உங்க மனநிலை எப்படி இருக்கும்? 1 வருடமா பள்ளிக்கூடத்துக்கு போறேன், 1, 2 எழுத தெரிய மாட்டேங்க, ஆனா அவனா எழுத தெரிய மாட்டேங்குது, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆனா உளவியல் ரீதியாக என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தைக்கு 5 வயது வரைக்கும் சாக் பீஸ் பிடிச்சு எழுதக்கூடாது, பென்னு பிடிச்சு எழுதக்கூடாது, பென்சில் பிடிச்சு எழுதக்கூடாது, இந்த மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அந்த குழந்தையினுடைய விரல் வளர்ச்சிங்கிறது அதனுடைய நரம்பு வளர்ச்சி. அதனாலதான் 3 வயது நிரம்பும் போதுன்னா எழுத்துக்கு இருத்துறது. அப்போ எதுல எழுதி படிச்சு கொடுக்கறாங்கன்னா, ஆரம்ப காலத்துல அரிசியில நெல்லுல அப்படிதான் கொடுத்தாங்க, மணல்ல எழுதுறதுக்கு தான் பழக்கினாங்க. அப்பதான் அந்த குழந்தைக்கு அந்த எழுதக்கூடிய வலிமை அந்த விரலுக்கு கிடைக்கும், அந்த நரம்பு அது சரியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்பதான் அந்த புள்ள வந்து உளவியல் ரீதியாக விரும்பி எழுதும், எழுதக்கூடிய எழுத்துக்களை விரும்பி எழுதும். இல்ல அதுக்கு வேதனை வருது, எழுதக்கூடிய நேரத்துல வேதனை வருதுன்னா அது எழுதாது. அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா, நீங்க 2 வயசுக்கு விடுங்க, மழையிலறை பள்ளி முன் பள்ளி அப்படின்னு சொல்றாங்க, 1வது வகுப்புல இருந்து 5 ஆண்டுகள் அதுக்கு இருக்குது. 5 வயது பரிபூர்ணமானதுக்கு அப்புறம்தான் நீங்க என்ன செய்ய முடியும்னு சொன்னா, 1வது வகுப்புல அவனை சேர்க்கறதுக்கு முடியும் என்கிற அந்த திட்டத்தை வந்து என்ன செய்திருக்கிறாங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப அருமையான திட்டம். அப்பதான் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் அந்த மாணவன் படிப்பை என்ன செய்கிறான்னா தன்வசம் ஆக்குறதுக்கு கொண்டு வராங்க. அதனாலதான் என்ன செய்யறாங்க, பிள்ளைங்களை மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. இப்ப என்ன செய்துட்டாங்க, மனப்பாடத்தை நீக்கிட்டாங்க, புத்தக சுமைய குறைச்சிட்டாங்க. சரியா? முன்னாடி எல்லாம் ஓராண்டுக்குள்ள பாட புத்தகங்களை எல்லாம் சுமந்துட்டு போகணும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி புத்தக இருந்தது. இப்ப என்ன செய்துட்டாங்க, அதை குறைச்சிட்டாங்க. காலாண்டுக்கு 5 பாடங்கள், எத்தனை பாடம் இருக்குதோ அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகம் என்கிற முறையை கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஆரம்ப கல்வி, அதுக்கப்புறம் இடைக்கல்வி, உயர்கல்வி, அதுக்கப்புறம் அவங்க வந்து கல்லூரியோட சேர்ந்து அந்த படிப்புகள்லாம் என்ன செய்யறாங்கன்னா கொண்டு வராங்க. இதுல ஆரம்ப கல்வியில இருந்து வந்து கரெக்டா என்ன சொல்றாங்கன்னா, இது தாய்மொழியில தான் அவனுடைய படிப்பு இருக்கணும். ஏன்னா அந்த தாய்மொழி படிப்புங்கிறது தான் அவனுக்கு புரிதலுக்கு உறுதுணையாக இருக்கும், அந்த மூளை வளர்ச்சிக்கும் சிந்திக்கக்கூடிய திறனுக்கும் செயல்படக்கூடிய ஆற்றலும் எதுல கொடுத்தாதான் இருக்கும்னா தாய்மொழியில கொடுத்தாதான் இருக்கும் என்கிறத, அது தாய்மொழி கல்வி என்கிறது கட்டாய கல்வி என்கிற முறையில என்ன செய்திருக்கிறாங்கன்னா வச்சிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம்.
1: இப்ப நம்ம கனவு காண்றோம் அப்படின்னா, நம்முடைய கனவுல வரக்கூடிய மொழி அல்லது நம்முடைய சிந்தனையில வரக்கூடிய மொழி நம்முடைய தாய்மொழியா தான் நிச்சயமா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த அடிப்படை கல்வியை வந்து தாய்மொழியில கொடுக்கும் போதுதான் அவங்களுடைய சிந்தனை திறனும் கற்பனை திறனும் வளப்படும். அதன் மூலமா தான் அவங்களால வந்து கண்டுபிடிப்புகளுக்கான ஒரு ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் தொடர முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இந்த ஆதார கல்வியை வந்து தாய்மொழியில கொடுத்திருக்காங்க. வேற என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இருக்கு?
0: தொடக்க கல்விக்கு வரும் ஒரு குழந்தை, ஒரு மாணவன் வந்து அவனுக்கு மருத்துவர் ஆகணும்னு ஆசை இருக்குது, பொறியாளர் ஆகணும்னு ஆசை இருக்குது, அதிகாரி ஆகணும்னு ஆசை இருக்குது. அதிகாரி என்று சொல்லக்கூடிய நேரத்துல போலீஸ் அதிகாரியா இருக்கலாம், ஆட்சியாளராக இருக்கலாம். இந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கக்கூடிய தன்மை எல்லாம் இருந்தாச்சுன்னா அவன் வந்து ஆட்சியாளர் பொறுப்புக்கு போகக்கூடிய அந்த தன்மை இருக்கும். இதை எங்கிருந்து கொண்டு வரணும்ங்கிறாங்கன்னா, இந்த தொடக்க கல்வியிலிருந்து ஆரம்ப கல்வி முடிஞ்சு

தொடக்க கல்வி வரக்கூடிய நேரத்திலே அவனை கண்டுபிடிக்கணும். அவனுக்கு என்ன திறமை இருக்குது, திறன் சார்ந்த கல்வியை வந்து அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திறன் சார்ந்த கல்வி எங்கிருந்து தொடங்கணும்னு சொன்னா, இந்த தொடக்க கல்வியிலிருந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு தக்கபடி ஒரு மருத்துவர் ஆகக்கூடிய ஆசையும் அதற்கான அடிப்படை எண்ணமும் ஒரு மாணவனுக்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா, அது எங்கிருந்து தொடங்கும்? இப்ப நீங்க பிளஸ் டூ முடிச்சு அதுக்கப்புறம் நீட்டு தேர்வு எழுதி அதுக்கப்புறம்தான் அவன் வரணுங்கிறதுக்கு, அந்த நீட்டு தேர்வு எழுதுறதுக்கு அவனை என்ன செய்யணும்னு சொன்னா, இங்கிருந்தே தயார்படுத்தணும். அப்துல் கலாம் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மாணவர்களை இந்த காலத்திற்காக தயார்படுத்தாதீர்கள், எதிர்காலத்திற்காக தயார்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப அவனுக்கு என்ன ஆசை இருக்குதோ அந்த ஆசையை

0: தயார்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப அவனுக்கு என்ன ஆசை இருக்குதோ அந்த ஆசையே இந்த தொடக்க கல்வியிலிருந்தே நம்ம என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்கணும். அதுக்கு தக்கபடி அவனை என்ன செய்யணும்னா தயார்படுத்தணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் அதுக்கு தக்கபடியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த தேர்வு எழுதுறதுக்கும் இந்த தொடக்க கல்வியிலிருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய வேண்டும், தயாராகி வர வேண்டும் என்கிறதுதான் அந்த கல்வியினுடைய நோக்கமாக இருக்கிறது. உயர்கல்வி அவன் முடிக்கக்கூடிய நேரத்துல அவன் எப்படி இருக்கணும், எல்லாம் அறிந்தவனாக, எல்லாம் தெரிந்தவனாக, எல்லாம் உணர்ந்தவனாக இருக்கணும். பிளஸ் டூ முடிச்சவன் வெளியே வரக்கூடிய நேரத்துல அல்லது கல்லூரி முடிச்சவன் வெளியே வரக்கூடிய நேரத்துல வேலையை தேடக்கூடியவனாக இருக்கக்கூடாது, வேலையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும். இதுதான் கல்வியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம். புரியுதுல்ல? வேலை தேடக்கூடிய கல்வியை கொடுக்க கூடாது, அந்த கல்வியும் நமக்கு தேவையில்லை. படித்து முடித்ததும் வேலையை கொடுக்கணும். இப்ப ஒரு பயிற்சி நம்ம கொடுக்கறோம், எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் பயிற்சி கொடுத்தாச்சு முடிச்சாச்சு, அவன் அந்த பயிற்சி சார்ந்த வேலைக்கு போகணும். பயிற்சியை முடிச்சுட்டு அவன் என்ன செய்யக்கூடாது, சும்மா இருக்க கூடாது. சும்மா இருக்கும்போது தான் அவன் பிரச்சனையாட்டு மாறுகிறான். அந்த மாதிரி கல்வியில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட திட்டத்தை என்ன செய்திருக்கிறாங்கன்னா உருவாக்கி இருக்கிறாங்க. இது மிக முக்கியமான விஷயம்.
1: அப்ப மொத்தத்துல வந்து இப்ப உள்ள அந்த கல்வி கொள்கை என்ன அப்படின்னா, வயிற்றுக்கான கல்வியா இல்ல வாழ்க்கைக்கான கல்வியா இருக்கு அப்படின்னு சொல்லலாமா?
0: நிச்சயமா
1: நிச்சயமா, புரிஞ்சுக்கணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம சாப்பாட்டுக்காக ஏதோ கொஞ்சம் படிக்கிறோம், ஒரு வேலைக்கு போறோம், நம்ம வாழ்க்கை அப்படியே குட்டியா முடிச்சிடறோம் அப்படிங்கறது இல்ல. நாலு பேருக்கு வேலை கொடுக்கற மாதிரி வேலையை உருவாக்குபவர்களாக மாற்றக்கூடிய ஒரு கல்வி முறை அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. இப்ப கல்வி அப்படிங்கும்போது உயர்கல்வி அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சோம். உயர்கல்விக்கு போகக்கூடிய ஒரு பெண்கள் அல்லது ஆண்கள் அவங்க வந்து அவங்க குடும்பத்தை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. ஏன்னா வேலைக்கு போறது வரைக்கும் ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மா அப்பா தான் அவங்க எல்லாமே செலவழிச்சு ஆகணும். அப்ப இப்ப இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு அவங்க எல்லா செலவையும் பேர் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா அவனுடைய இப்ப நம்ம சொன்னது மாதிரி நிறைய அவனுக்கு திங்கிங் கொடுத்துட்டோம். அவன் அந்த வளத்தினால என்ன பண்ணுவான், நான் இங்க இருக்கேன் ஆனா நான் வந்து தலைநகர டெல்லியில போய் படிக்க போறேன்னு சொல்லுவான். இல்ல நான் வேற ஒண்ணு இதை படிச்சே ஆகணும், எனக்கு இதுல இந்த துறையில ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்ப இந்த மாதிரியான ஒரு குழந்தைக்கு அவங்க இந்த கல்வி ஊக்க உதவித்தொகை இந்த மாதிரியான திட்டங்கள் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய மத்திய அரசுல, அதை பத்தி சொல்லலாமா?
0: கண்டிப்பா சொல்லலாம். அதாவது இதுல வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த சுயம் அப்படின்னு ஒரு கல்வியை கொடுக்கறாங்க. இது இந்த நம்ம அடிப்படை கல்வியிலிருந்து நம்ம பேசிட்டு வந்தோம் இல்லையா, தேசிய கல்விக் கொள்கை. அதுல ஒரு விஷயத்த கூட நான் உங்களுக்கு சொல்லணும். அந்த கல்விக் கொள்கையில என்ன சொல்றாங்கன்னா, இப்ப உயர்கல்விக்கு நம்ம போயிட்டோம், கல்லூரி படிப்புக்கு நம்ம போயிட்டோம்னா இப்ப எல்லாம் இருக்கக்கூடிய முறைப்படி நம்ம கல்லூரியில சேர்ந்து படிக்கிறோம்னா நம்ம அந்த பாடத்தை மட்டும்தான், டிகிரி மட்டும்தான் படிக்கிறதுக்கு முடியும். படிச்சு முடியும்போது என்ன பாடத்தை மையமா கொண்டு படிக்கிறோமோ 3 ஆண்டுகள் முடியும் பொழுது அந்த சான்றிதழ் தான் நமக்கு கிடைக்கும். இப்ப இதுல சின்ன ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறாங்க. நீ படிக்கக்கூடிய நேரத்திலேயே டபுள் டிகிரி படிக்கலாம், 2 பட்டங்களை ஒரு சேர படிக்கலாம். ஒன்று கல்லூரியில சேர்ந்து நீங்க படிக்கலாம், இன்னொன்று நீங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா தொலைதூர கல்வி வழியாகவும் என்ன செய்யலாம், இன்னொரு பல்கலைக்கழகத்துல படிக்கலாம். இது ஒரு முறை வச்சிருக்கிறாங்க. இரண்டாவது ஒரு முறை சொல்றேன், ரொம்ப அற்புதமான முறை. இப்ப 3 ஆண்டு கல்வி கல்லூரியில நீங்க சேர்ந்துட்டீங்க, 1 ஆண்டு நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க. ஒரு பாடம் ஏதோ ஒரு அறிவியலா இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த படிப்பா இருக்கலாம். 1 ஆண்டு படிப்பை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நீங்க அடுத்த ஆண்டு உங்களுக்கு 2வது ஆண்டு உங்களால தொடர முடியல, படிப்பை தொடர முடியல. அப்ப நீங்க என்ன செய்யணும், அப்படியே விட்டுட்டு போயிட வேண்டியதான். உங்களுக்கு படிச்சதுக்கான எந்த ஆதாரமும் இருக்காது உங்களுக்கு. ஆனா இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன செய்யுதுன்னா, ஒரு பையன் 3 ஆண்டுகளுக்காக கல்லூரியில சேர்றான், 1 ஆண்டு படிச்சு முடிக்கிறான், 2வது ஆண்டு தொடர்றதுக்கு முடியல. அப்ப நீங்க என்ன செய்யணும், 1 ஆண்டு படிச்சதுக்கான சான்றிதழ் அவனுக்கு கொடுக்கணும். அதுக்கு சான்றிதழ் படிப்பு அப்படின்னு சொல்றாங்க 1 ஆண்டை. 2வது ஆண்டு அவன் முடிக்கிறான், 3வது ஆண்டு தொடர முடியல. அப்ப அவனுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா 2வது ஆண்டு அது பட்டய சான்றிதழ் அப்படின்னு அவனுக்கு கொடுக்கணும். 3வது ஆண்டு முடிக்கக்கூடிய நேரத்துல அவனுக்கு டிகிரி பட்டம் அவன் 3 ஆண்டுகள் நிறைவு செய்ததா. இந்த ஒரு அருமையான வாய்ப்பு இதுக்கு முன்னாடி இல்லாதது இப்ப என்ன செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா மாற்றப்பட்டிருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. நீங்க கேட்ட விஷயம் வந்து மத்திய அரசு அந்த பொருளாதாரத்துல படிக்கிறாங்க, படிச்சு முடிச்சாச்சு, பொருளாதாரம் இல்லை. அதுக்கு அருமையான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அது சுயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு பேர் வச்சிருக்காங்க, ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இளம் அந்த உள்ளங்களை அது அப்படியே ஒரு உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வை, உள்ளுணர்வை கொடுக்கக்கூடியதுக்கான ஒரு இது. நீங்க படிச்சுட்டு இருக்கும்போதே ஆன்லைன்ல

இங்க தொழில் சார்ந்த ஒரு படிப்பை என்ன செய்யணும்னா படிக்கணுங்கிறாங்க. புரியுதுல்ல? அந்த படிப்பு நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு வரும்னா, ஆன்லைன்லயே நீங்க வேலை செய்யக்கூடிய, வேலை தேடக்கூடிய, வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்த உங்களுக்கு செய்யறதுக்கு முடியும். ஒன்னும் இல்ல, ஒரு தாய் வந்து என்ன செய்யறாங்கன்னா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க, வேலையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு மீதி நேரம் இருக்குது, பொம்மை செய்யறாங்க. அந்த பொம்மைய எங்க கொண்டு போய் விக்கிறது, யாருக்கு விக்கிறது அங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனால் அதை செய்தது அப்படியே இருக்கும், வீட்டுல இருந்து அப்படியே இருக்கும். ஆனா இந்த சுயம் என்கிற கோர்ஸ் முடிக்கிறாங்க பாத்தீங்களா, ஆன்லைனை பத்தி, அதாவது எப்படி நம்ம வந்து என்னெல்லாம் செய்ய முடியும் அதுல, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. அப்ப நீங்க சந்தைப்படுத்துதல் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா அதுல உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிந்து கொள்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த ஆன்லைன் படிப்புங்கிறது வந்து யாரையும் உள்ளடக்கி கொண்டு வராங்கன்னு சொன்னா ஆசிரியர்களை உள்ளடக்கி கொண்டு வராங்க. இந்த ஆசிரியர்கள் என்கிற பொழுது அவங்க ஒரு 30 ஆண்டு அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், கற்பித்தல அனுபவம் இருக்கும். இவங்க என்ன செய்வாங்க, நான் 30 ஆண்டுகளாக என்ன செய்துட்டு இருக்கிறேன், ஆசிரியரா இருக்கிறேன், அதையே ஒரு பெருமையா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. நீங்க டே டு டே வந்து என்ன செய்யணும்னா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், உங்களை தகுதியை வளர்த்துட்டே இருக்கணும். அதுக்கும் என்ன செய்யறாங்கன்னா இந்த ஆன்லைன்ல வந்து மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இவர்களை உள்ளடக்கிய ஒரு முறையை வந்து என்ன செய்திருக்கிறாங்கன்னா ஆன்லைன்ல ஒரு கல்வி திட்டத்தை வந்து என்ன செய்திருக்கிறாங்கன்னா வச்சிருக்கிறாங்க. இதுல இந்த பெண்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா நிறைய வேலை வாய்ப்பு. இன்னைக்கு தெரியுது இல்ல உங்களுக்கு, ஒண்ணும் இல்லைங்க, ஒருத்தங்களுக்கு நல்ல ஓவியம் வரையக்கூடிய திறமை இருக்குன்னு வச்சுங்களேன், ஓவியத்தை வரைஞ்சிட்டு அவங்க சமூக ஊடகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்கள் இன்னைக்கு சமையலை கூட என்ன செய்திருக்கிறாங்க, சமையல் செய்யக்கூடிய கலை எப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காணொலி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அதுல கொண்டு வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. அதனால வாய்ப்புகள் இருக்குது, இந்த வாய்ப்புகளை சொல்லியும் தராங்க, அதை வந்து சரியா நீங்க பயன்படுத்தணும். அதுலயும் குறிப்பா பெண்கள் வந்து சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்கன்னா அவங்களே இந்த ஆன்லைன்ல டிகிரி எல்லாம் படிக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியாக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். கல்லூரியில ஆசிரியர்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க, பேராசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கறாங்க, வறுமையில வாடக்கூடிய பிள்ளைகள், ஏழை குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள், கட்டணம் கட்டுறதுக்கு முடியல அப்படின்னு சொன்னா நல்ல ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள சூப்பரா வழி நடத்த முடியும். எப்படி, உங்களுக்கு இந்தெந்த வாய்ப்புகள் இருக்குது, நீங்க இதை பயன்படுத்துங்கன்னு சொன்னா போதும். அம்மாவை அப்பாவை அண்டி இருக்க வேண்டிய காலகட்டம் அல்ல இது, சுயமாகவே வேலை செய்து பிழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கல்வி முறையில இருந்துட்டு இருக்குங்கிறதான் உண்மை. அதை தெரிந்து புரிந்து நம்ம பயன்படுத்தணும். பிளஸ் டூ பிள்ளைகளுக்கு வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உதவித்தொகை, அதனுடைய அடிப்படையில அவங்களுடைய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்கள திறமையான மாணவர்கள் ரெண்டு பேருக்கும் கொடுக்கறாங்க. ஒன்று பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கறாங்க, இரண்டு நல்ல திறமையான மாணவர்களுக்கும் அவங்களுடைய திறமைய இன்னும் மேன்மைப்படுத்துறதுக்கான உதவித்தொகையை என்ன செய்யறாங்கன்னா வழங்குறாங்க. இத பாத்தீங்கன்னா கல்லூரியில ஓராண்டுக்கு வந்து 12,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா உதவித்தொகை கொடுக்கறாங்க. 12வது வகுப்பு வரை படிக்கிறதுக்கு திறமையான மாணவர்களுக்கு 48,000 ரூபாய் வரையிலும் என்ன செய்யறாங்கன்னா உதவித்தொகையா கொடுக்கறாங்க. முதுகலை மாணவர்கள் இந்த ஆராய்ச்சி அந்த மாதிரி போறாங்க பாத்தீங்களா, முதுகலை மாணவர்களுக்கு ஓராண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வீதம் 2 ஆண்டுக்கு என்ன செய்யறாங்கன்னா கொடுக்கறாங்க. அப்ப இந்த அரசாங்கத்திலிருந்து நம்ம எல்லாம் படிக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த அளவுக்கு நமக்கு உதவித்தொகையெல்லாம் கிடைக்கவே இல்லை, அப்படி ஒரு திட்டமே கிடையாது. ஆனா இன்னைக்கு இவ்வளவு திட்டங்களை வச்சிருக்கிறாங்க, இவ்வளவு உதவித்தொகையை கொடுக்கறாங்க. ஆரம்ப கல்வியிலிருந்தே மாதந்தோறும் என்ன செய்யறாங்கன்னா 1,000 ரூபாய் பிள்ளைகளுடைய அக்கௌண்ட்டுக்கே வருது, அது பள்ளிக்கூடத்துக்கு கூட நேரடியாக கொடுக்கறது கிடையாது, மாணவர்களுடைய வங்கி கணக்கிலேயே அது சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஆரம்ப கல்வியில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கே வருதுன்னு சொன்னா இன்னைக்கு படிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் இருக்குது. ஆனா தெரியாம இருக்கிறாங்க, அவங்கள தெரிய வைக்கணும். அதுக்குதான் இந்த கல்விக்குள்ள யார கொண்டு வராங்கன்னா விழும்பு நிலை மக்களை கொண்டு வராங்க. அவங்களுக்கு போய் சேர்ந்த இடத்துல அவங்க விழிப்புணர்வு வரும், அவங்க வந்து கல்வியாளர்களாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா மாறுவாங்க. பிறகு தொழில்நுட்பம் சார்ந்து படிக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா 1,000 ரூபாய் கொடுக்கறாங்க. 1,000 ரூபாயிலிருந்து அவங்களுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறாங்க. அந்த மாதிரி நிலைமையில இன்னைக்கு படிப்பதற்கான திட்டங்கள், உதவித்தொகைகளை அரசாங்கம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா கொடுத்துட்டு இருக்கு. மத்திய அரசாங்கம் கொடுக்குது,
அதுக்கு என்ன செய்யணும்னா, மாநில அரசாங்கங்கள் இந்த திட்டத்தை வந்து என்ன செய்யணும்,

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அரசின் 12 ஆண்டுகால ஆட்சி நிறைவையொட்டி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து கேட்கலாம் கல்வியாளர் அருமனை முனைவர் கமல செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம்.
1: இப்ப கல்வி உதவித்தொகைன்னு வரும்போது அடிப்படை கல்வியிலிருந்து கல்லூரி கல்வி, அதுக்கப்புறமா அவங்க உயர்நிலை கல்வி படிக்கிறது, ஆராய்ச்சி படிப்புகளுக்குமே கல்வி உதவித்தொகைகள் நிறைய இருக்கு. அதை வந்து தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க.
2: ஆமா,
1: ஒரு பையன் வந்து நல்லா படிச்சு முடிச்சுட்டாப்ல, நீங்க சொன்னது மாதிரி திறன் மேம்பாட்டு பயிற்சி இன்டர்ன்ஷிப் வரைக்கும் போயிருக்கிறாரு. ஆனாலும் அவங்க வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒரு கம்பெனியோ எங்கேயோ தேடி ஓடாம அவங்களே சுயமா உருவாக்கிக்கிறது மாதிரியான திட்டங்கள், ஸ்டார்ட் அப், அதுல எல்லாம் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் அப் மூலமா நிறைய குழந்தைங்க அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறவங்களா இருக்கிறாங்க. அந்த விஷயங்கள் பத்தி சொல்லுங்க.
2: அந்த ஸ்டார்ட் அப்ங்கிற விஷயம் இன்னைக்கு நம்ம தெருவில் நடந்து போகக்கூடிய நேரத்துல ஒருத்தர் பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறார், அவருக்கு எதுவுமே இருக்காது, வெளிச்சம் இருக்காது, ஒரு கூடையை வச்சிருப்பாரு,

0: நடைபாதையில வச்சு விட்டுட்டு இருப்பாரு. அவரை கூப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னா, நீ வா வங்கியில கணக்கு நாங்களே தொடங்கி தரோம், ஜீரோ பேலன்ஸ்ல உனக்கு 1,00,000 ரூபாய் தாரோம், அருமையா நீ வேலை செய், உன் குடும்பத்தை காப்பாற்று, ஒரு வறுமைய போக்கு. செய்றாங்களா இல்லையா?
1: நிச்சயமா அந்த திட்டத்தோட பேரை நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும்.
0: ஆமா,
1: என்ன அப்பதான் வந்து கேக்குறவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச தொழில் அதை நான் வந்து விருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அவங்க போய் சேர்ந்துக்க வேண்டிய திட்டம் அப்படின்னா பிரதம மந்திரியோட முத்ரா திட்டம் அப்படிங்கறது தான். முத்ரா திட்டத்துல நீங்க சொன்னது மாதிரி பூக்கடை வைக்கிறதுல இருந்து அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது அதை மட்டும் அவங்க ஒரு திட்ட வடிவமாக எங்களுக்கு வந்து நான் இது இது தெரியும், இந்த பயிற்சி எடுத்துக்கிறேன், இந்த பயிற்சியில இருந்து எனக்கு வந்து இவ்வளவு ரூபாய் தேவைப்படுது அப்படிங்கறதுக்கான ஒரு திட்ட அறிக்கையையும் சமர்ப்பிச்சுட்டாங்கன்னா போதும், நிச்சயமா அதுல இருந்து நமக்கு PMMY அப்படின்னு சொல்றாங்க, PM முத்ரா
0: யோஜனா
1: இதுல கிடைக்கும். இதுலயுமே பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிசு அப்படின்னு சொல்றாங்க, அது இப்ப நீங்க பூ கடை அப்படின்னு சொன்னதுனால அந்த மாதிரி குறுந்தொழில்கள் சின்ன சின்ன தொழில்கள் தொடங்குறதுக்கு ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்கறாங்க.
0: சிறு குறு தொழில் நடுத்தர தொழில் செய்யக்கூடியவங்க.
1: கிஷோர் அப்படிங்கறது வந்து அந்த தொடங்கப்பட்ட தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு, அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம இப்ப 50,000 ரூபாய் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை சரியா வட்டியே கிடையாது அதை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்புறமேல அதுல இருந்து ஒரு மானியம் சப்சிடி வந்து நம்முடைய வங்கி கணக்குக்கே வரும், திரும்ப அதை மேம்படுத்துறதுக்காக 5 லட்சம் வரைக்கும் கொடுக்கறாங்க. அந்த 5 லட்சத்தையுமே நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் தருண் அப்படிங்கறது, அந்த வளர்ந்த தொழில்களை மேலும் மேம்படுத்துவதற்கு. அது வந்து 10 லட்சம் வரைக்கும், தருண் பிளஸ் அப்படிங்கறது 20 லட்சம் வரைக்குமே கொடுக்கறாங்க. அப்படி ஒரு சிறப்பான திட்டம் தான் அந்த முத்ரா திட்டம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து தொழில் முனைவோராக மாற்றி இருக்குது அப்படின்னா அந்த முத்ரா திட்டத்தை சொல்லலாம்.
0: அப்போ நீங்க கேட்ட கேள்வி, இந்த மாணவர்கள் படித்து முடித்ததுக்கு பிறகு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, ஒரு கம்பெனில போய் அவன் வேலை செய்யாம சுயமா வந்து அவன் படிக்கிறான். நான் எதுக்கு தொடங்கி வந்தேன்னா, அப்ப சாதாரண ஒரு பூக்கடை, ஒரு நடைபாதையில பூக்கடை வைத்து விற்பனை செய்யக்கூடியவருக்கே இந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு, கடன் உதவி தொகை கொடுக்கறாங்க அப்படின்னா படிச்சவங்களுக்கு எவ்வளவு பண்ணுவாங்க? அப்போ நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரியே நம்ம என்ன செய்யணும், தட்டணும், தேடணும், முயற்சி எடுக்கணும். வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்துட்டு எனக்கு வந்து வேலை இல்லை, ஒரு அம்மா இடையில பேசும்போது சொன்னாங்க, பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான், வேலை எதுவுமே கிடைக்கல, ரூம் அடைச்சிட்டு ரூமுக்குள்ளேயே இருக்கிறான், சாப்பிடறதுக்கு கூட கூட்டா கூட வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றாங்க, செல்லும் கையுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்டேன், படிச்சு என்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிடுறீங்க, அவனுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குது தெரியுமா? அவன் நினைச்சாலேயே 4 பேருக்கு வேலை கொடுக்க முடியுமே, அப்படியா, அப்படி என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, அவனுக்கு ஆன்லைன்லயே நிறைய வேலைகள் இருக்குது, அவன் செய்யலாம். வியாபாரம் செய்யறதுல இருந்து அவனுக்கு என்ன திறமையில அவனால என்ன உருவாக்க முடியுமோ அதை செய்யலாம். வங்கியில போய் அவன் அடிப்படை ஒரு வேலை செய்யணும், ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர், ஒரு செல்போன் சர்வீஸ் சென்டர், ஒரு இருசக்கர வாகனம் அதை பழுது பார்க்கக்கூடிய கடை வைக்கணும் அப்படின்னு சொன்னா கூட அரசாங்கம் இன்னைக்கு வங்கிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. அவங்களுக்கு என்ன மாதிரி கடன் தொகை கொடுக்கணும், உதவித்தொகை எப்படி கொடுக்கணும், மானியம் எப்படி கொடுக்கணும்ங்கிற விஷயத்த எல்லாமே இன்னைக்கு படிக்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கறாங்க. படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அவன் வாழ்க்கையில உயர்றதுக்கும் என்ன செய்யறாங்க, வழிவகையை செய்யறாங்க. படிச்சவங்களுக்கு அந்த உணர்வு வரலன்னா பெற்றோர்களுக்கு அந்த உணர்வு வரணும், அந்த உணர்வு வர்றதுக்கு தான் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் உள்ளடக்கிய மாணவர்களையும் உள்ளடக்கிய அந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, அவங்களுக்கும் கொடுக்கறாங்க.
1: 12 வருட கால இந்த தருணத்துல 12 வருடங்களை நிறைவு செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம். அப்ப இந்த தருணத்துல எந்த அளவிற்கு கல்வித்துறையில அவங்களுடைய ஈடுபாடு என்ன, எப்படி எல்லாம் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, அது மட்டும் இல்ல வேலையை உருவாக்குபவர்களாக இந்திய திருநாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கறதுல தீர்மானமா இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. மொத்தத்துல நம்ம இந்த திட்டங்கள் எல்லாம் சரியான முறையில செயல்பாட்டுக்கு வரணும், அல்லது எல்லாருக்கும் இந்த திட்டங்கள் எல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு தாட் மாதிரி நம்ம கேள்விப்படுறவங்க என்ன செய்வோம், பக்கத்துல உள்ளவங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா கண்டிப்பா சொல்லுவோம் இல்லையா? அதுதான் மனிதன் அப்படிங்கறதுக்கான ஒரு அடையாளம், நமக்கு தெரிஞ்சிருக்கு இது அவங்க பயன்படுத்திக்கிட்டுமே நல்லா வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு.
0: சுயநலம் இன்மையினுடைய அடையாளம். சுவாமி விவேகானந்தர் பற்றி சொல்லக்கூடிய நேரத்துல சொல்லுவாங்க, 100 இளைஞர்களை தாருங்கள் இந்த தேசத்தை தலைகீழாக மாற்றி காட்டுறேன்னு. அவர் 100 இளைஞர்களை கேட்கல, 100 சுயநலம் இல்லாத தன்னலம் இல்லாத இளைஞர்களை கேட்டாரு. அப்போ வந்து அந்த சுயநலம் இல்லாம இருந்தா தான் நமக்கு ஒரு தகவல் கிடைச்சாச்சுன்னா அந்த தகவல்களை வந்து நம்ம பகிர்ந்து

0: வந்து மற்றவங்களுக்கும் கொடுத்து மற்றவங்களையும் வாழறதுக்கு வழிகாட்டும். அதான் உண்மை.
1: நிச்சயமா முயற்சியும் பயிற்சியும் இருந்தா வெற்றி நிச்சயம். எப்படி இந்த இவ்வளவு திட்டங்களையும் உள்ள கொண்டு போய் சேர்க்கிறது, இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது, அதுக்கான ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு விளக்கத்தை நீங்க கொடுக்கணுமே.
0: கண்டிப்பா, இதுதான் நமக்கு தேவை. திட்டங்களை தீட்டி அதை கிராமப்புறங்களுக்குள் கொண்டு போய் அடிமட்ட மக்களுக்கு உணர்த்தி விட்டீர்கள் என்று சொன்னால், இந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, இந்த தேசம் உலகளாவிய மரியாதைக்குரிய தேசமாக என்ன செய்யும்னு சொன்னா மாறும். ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி அதிகாரிகள் இருக்கிறாங்க. இந்த அதிகாரிகள் என்ன செய்யணும்னா, அவங்க துறை சார்ந்து இவங்க என்ன செய்யணும்னா, அந்த துறையில இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி உங்களுக்கு திட்டம் இருக்குது. இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அவங்கவங்க துறையில இருக்கக்கூடிய மக்களுக்கான திட்டங்களை என்ன செய்யணும், அவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும், அவங்களுக்கு தெரிய வைக்கணும், அறிவுறுத்தணும். மத்திய அரசாங்கம், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த அதிகாரிகள் கூடவே சேர்ந்து நம்ம என்ன செய்யணும், கற்றவர்கள் நீங்க சொன்னது மாதிரி மற்றவர்களுக்கு, கற்றவர்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும்.
1: நிச்சயமா, இன்னைக்கு நிகழ்ச்சியில இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்திருக்கும். முதல்ல கல்வியினுடைய முக்கியத்துவத்திலையும் ஒவ்வொரு குழந்தையினுடைய எதிர்காலத்தையும் குறித்து நம்முடைய மத்திய அரசாங்கம் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வைத்திருக்கிறது, கல்வியில ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, கல்வி உதவித்தொகை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும், இந்த மாதிரியான விரிவான விளக்கங்களை கொடுத்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் சேர்த்தே கூட திட்டம் இருக்கு, நீங்க அதுல போய் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கேக்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த விளக்கங்களை ரொம்ப தெளிவா ரொம்ப பொறுமையா கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்ன உங்களுக்கு நிலையத்தார் சார்பாகவும் நம்முடைய நேயர்கள் சார்பாகவும் மிக்க மகிழ்ச்சியான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: மிக்க மகிழ்ச்சி. இந்த தேசத்திற்கு பயன்படக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம விவாதித்ததற்கு, அதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பை அடியேனுக்கு தந்ததுக்கு, நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய பேரானந்தத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மகிழ்ச்சி.
2: இதுவரை மத்திய அரசின் 12 ஆண்டுகால ஆட்சி நிறைவையொட்டி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் கல்வியாளர் அருமனை முனைவர் கமல செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஒய் கிருபா கணேஷ். நிகழ்ச்சி தொகுப்பு பி எஸ் சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
8: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன? ஒரு டிகிரி படிக்கணும், IAS ட்ரை பண்ணனும். மேஷ் கன்னியாகுமரியில BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% IAS டீச்சிங் பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க.
7: மேஷ் கன்னியாகுமரி.
9: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
10: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
11: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agn

0: chn1@gmail.com.
1: யோகா செய்வோம், நோயற்ற வாழ்வு பெறுவோம். ஒரு மூச்சு ஒரு மாற்றம். யோகாவால் புதிய வாழ்க்கை, உடல் நலமும் மன அமைதியும் யோகாவின் பரிசு. யோகா இன்று, ஆரோக்கியம் என்றென்றும்.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பலை 101.

தற்போது நண்பகல் 12 மணி. இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இனி இன்று ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். இன்று மாலை 3:55 மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மேற்கு வங்காளம் கூகுளியில் உள்ள தாராகேஸ்வரில் நடைபெறும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகை வெளியிடும் நிகழ்ச்சியில் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள். இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை இது தேரல் சுவையில் சாரலிசை, 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளுக்கான யோகாசனங்கள் குறித்த தகவல்களை தருகிறார் பூதபாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள். 12:55 திரையிசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம் கொங்கு மண்ணும் கோவை அழகும் உரை சித்திரம் எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். பிற்பகல் 1:55 2:15 திரை இசை கேட்கலாம். பிற்பகல் 2:30 நாட்டுப்புற கீதங்கள் இதில் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் மற்றும் கோட்டைசாமி குழுவினர் வழங்கும் கிராமிய பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம் இதில் மேலாசாரிப்பள்ளம் உபால்ராஜ் தொகுத்தனுப்பிய பாடல்கள் இடம்பெறும். பிற்பகல் 3:55 மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மேற்கு வங்காளம் கூகுளியில் உள்ள தாராகேஸ்வரில் நடைபெறும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகையை வெளியிடும் நிகழ்ச்சியின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கை. தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கேவி ரேகா அவர்கள். தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சிகள். 6:10 சேவை செய்திகள். 6:15 3 in 1. 6:20 மெல்லிசை. 6:40 திரை இசை. இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ.கே. தனசேகரன் அவர்கள். 7:25 உழவர் உலகம் இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து கிசான் வாணியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதனை அடுத்து செவ்வாழை சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் எறும்புக்காடு எஸ் லிங்கேஸ்வரன் அவர்கள். அதனை அடுத்து கேத் பஜாவோ அபியான் விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அதனை அடுத்து அமுது சுரபியில் அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். நெற்பயிரில் பாக்டீரியா இலை கருகல் நோய் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயில் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே. கவிதா அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 சிறப்பு செய்தி சுடர் உடலின் சீரமைப்பு மனதின் அமைதி யோகா தின சிறப்பு பார்வை கலந்துரையாடல் பங்கேற்கிற டாக்டர் அஜய் தங்கராஜ் டாக்டர் ஒய் தீபா அவர்கள். 8:35 9:15 திரையிசை. இரவு 9:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடர்

நேரம் இப்போது பகல் 12:11. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இதயங்களில் என்றென்றும் குதூகலம் கொண்டாட்டம்.

0: இளையராஜாவின் மாயாஜால இசையில் கவிஞர் வாலியின் துள்ளல் வரிகளில் பாடியிருக்காங்க எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. ஒன்றான இதயங்கள் இனி இரண்டாகுமா? பாடும் இள நெஞ்சங்களின் இதயராகம் திசையெட்டும் கேட்கிறதா? மதுரவனமாய் வருகிறது பாடல் ஒன்று, மைடியர் மார்த்தாண்டன் படத்தில இருந்து.
1: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில், எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 ஹவர்ஸ், அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:17. குமரி பண்பலை 101 இது மனம் தானே மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. காலத்தை வென்று நிற்கும் ராகங்களின் தொகுப்பு இது. மீண்டும் கவிஞர் வாலி இசைஞானி இளையராஜாவின் கூட்டணியில் எஸ் ஜானகியின் குரல் சேர மேற்கத்திய ஜாஸ் இசை பாணியில நம்ம ஒரு பாட்டு ஒண்ணு வருது, கேட்கலாமா? வருவது சத்ரியன் பட பாடல்.

0: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி அனுபவங்கள். எறும்புக்காடு எஸ் லிங்கேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம். கேத் பஜாவோ அபியான், விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாலம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி, அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நெல் பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: உடலின் பலமே மனதின் பலம்.
2: செய்யலாம் யோகா தினம் தினம்.
1: வாழ்வின் வரமாய் இதோ சுவாச கலை.
2: ஜூன் 21 சர்வதேச யோகா தினம்.
1: ஒன்றாய் இணைந்து செய்திடுவோம் யோகா.
2: நோயில்லா உலகை படைத்து வாழ்வோம் ஆரோக்கியமாய்.

நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:24. குமரி பண்பலை நூற்றொன்றில் நீங்கி கட்டிட்டே இருக்கிறது காலத்தை வென்ற ராகங்களின் தொகுப்பாய் மனம் நினையும் மதுரமழை. இது தீரல் சுவையில் சாரலிசை. இனி கங்கை அமரின் வரிகளில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் குரல். தேடல் கூட சுகமானது என்று இந்த குயில் யாரை தேடுகிறது? ஒரு மதுரகானம் அம்மன் கோயில் கிழக்காலே படத்திலிருந்து.

நினைவுபடுத்துகிறோம். இன்று மாலை 3:55 மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மேற்கு வங்காளம் கூகுளியில் உள்ள தாரகேஸ்வரில் நடைபெறும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகையை வெளியிடும் நிகழ்வில் நேரலையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மறக்காம கேளுங்க இன்று மாலை 3:55.

எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:30. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.1 கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனை மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மீண்டும் கங்கை அமரன் பாடல் வரிகள் பாடியிருக்காங்க எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா. இளையராஜாவின் இசையில் கரை தேடும் அலை போல துடிக்கும் நெஞ்சில் கனவுக்குள் தினம் 100 ராகங்கள் கொஞ்சும் அலைபாயும் மனதிற்குள் அது சங்கீதமாய் இப்படி மாறுமா. பாட்டுக்குறு தலைவன் படத்திலிருந்து ஒரு மதுரகானம்.

நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது. கரகர பிரியா ராகத்தில் இளையராஜா இசையமைக்க இளமை ததும்பும் பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்க, அதை பாடியிருக்காங்க கே ஜே யேசுதாஸ் ஜென்சி. ஒரே பாடலில் கிளாசிக்கலும் வெஸ்டர்னும் போட்டி போட வருகிறது. டிக் டிக் டிக் படப்பாடல்

உங்களுடன் இதுவரை இணைந்திருந்தது ஆர்ஜி ஜெயலிஜு. இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னையில் இருந்து. செய்திகளுக்கு பிறகு நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடர் உங்களுக்காக காத்திருக்கும். ஸ்டே டியூன் வித் குமரி FM 101.

சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். டிஜிட்டல் ஊடக செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமர் பதவியை திரு நரேந்திர மோடி வகித்து வருவதை சுட்டிக்காட்டினார். சர்வதேச விவகாரங்களை திறம்பட கையாண்டு வருவதோடு மதிப்பிற்குரிய தலைவராகவும் திரு நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு 100% மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அம்மாநிலங்களில் 96% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 8 பசுமை விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு 46,000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கூடுதலான சாலை பணிகள் ஊரக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே முதல் முறையாக இயற்கை வேளாண்மையை முழுமையாக பின்பற்றும் மாநிலமாக சிக்கிம் உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் 7 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அம்மாநிலங்களில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். காசநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மக்கள் பிரதிநிதிகளைக் கொண்டு ஆய்வு செய்ய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலக வளாகங்கள், தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆயுஷ் துறையின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள யோகா சங்கம் இணையதளத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பதிவு செய்துள்ளன. இதன் மூலம் தேசிய இயக்கமாக இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உத்வேகம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி கூறியுள்ளார். ஆக்ராவில் பிரிக்ஸின் சிறு குறு தொழில் துறையினருக்கான அமைப்பின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தென்கொரியாவைச் சேர்ந்த அரசு குழுவினர் புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட்டனா்.

இன்றைக்கி டே நல்லா போகலை அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கும், அதை செரிஷ் பண்ணுங்கள். புன்னகை தொடரும் என்றென்றும்.

தென்கொரிய உள்துறை அமைச்சர் திரு யுன் ஹோஜுங் தலைமையிலான இந்த குழுவினர் இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவையும் சந்தித்து பேசினர். இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் குடியரசுத் தலைவருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளாவில் பெண் ஒருவருக்கு எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கேரள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெற்கு சூடானிலிருந்து கேரளா திரும்பிய அவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை அம்மாநில காவல்துறை முடக்கியுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். வைஷாலி மாவட்டத்தில் 3 பேரும் நவாடா மற்றும் ஜமுய் மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ளன. இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் சென்றுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பேச்சுகள் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதிக்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது இந்த பேச்சுகள் மீண்டும் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் ரோஹித் கன்யானும் 25 மீட்டர் பிரிவில் சமீரும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஜோதி 3-2 என்ற புள்ளிக்கணக்கில் மெக்சிகோவின் ஃபாத்திமா ஹெரேராவை வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் தீபக் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் பிரான்சின் மக்கன் ட்ரவோரை வென்றார். ஆடவர் 85 கிலோ எடைப்பிரிவில் ஜுக்னு வெண்கலப் பதக்கம் வென்றார். ஃபாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, தாய்லாந்தின் புருஷியா ஐசாரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரோ, நதானியல் லேமன்ஸ் இணையை வென்றது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் சிலியை வென்றது. தீபிகா மற்றும் நவ்னீத் கவுர் தலா 2 கோல் அடித்தனர். நேஹாவும் ருதுஜாவும் தலா 1 கோல் அடித்தனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா டியாசிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு

0: டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் பெற்றனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 12:51. நலமாய் வாழ்வோம் நிகழ்ச்சி கேட்பதற்கு முன்
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இப்போது கேட்கலாம்
5: நலமாய் வாழ்வோம்.
6: குழந்தைகளுக்கான யோகாசனங்கள் குறித்து விளக்குகிறார் பூதபாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள்.
7: இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான யோகாசனம், அதாவது யோகாசனா ஃபார் சில்ட்ரன். குழந்தைங்க யோகா பண்றதுனால அவங்களோட உடலையும் மனதையும் நம்ம வந்து ஆரோக்கியமா வைத்துக்கொள்ள உதவுது. இது வந்து அவர்களோட நெகிழ்வு தன்மையை அதிகரிப்பதோடு கவனத்தை மேம்படுத்தவும் சிறந்த உடல் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தவும் உதவுது. அதோட முக்கியமான பயன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன், அதாவது கவனத்தை மேம்படுத்துதல். குழந்தைகளோட கவனச்சிதறலை தடுத்து படிப்பு மற்றும் பிற செயல்பாடுகள்ல அவர்களின் ஆற்றல் அதிகரிக்க இந்த யோகாசனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா, உடல் நெகிழ்வுத்தன்மை, அதாவது பிளெக்சிபிலிட்டி அண்ட் போஸ்டர். வளரும் பருவத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு சரியான உடல் அமைப்பை தந்து எலும்புகளையும் தசைகளையும் வலிமையாக்குது. மன அழுத்தத்தை குறைக்குது. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், குழந்தைகளின் மனதை வந்து அமைதிப்படுத்தி மனச்சோர்வை குறைத்து புத்துணர்ச்சியுடன் இருக்க உதவுது. இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, உடல்ல வளர்ச்சித மாற்றத்தை, அதாவது நம்மளோட உடம்புல இருக்க மெட்டபாலிசத்தை, ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே சீராக்கி செரிமானத்தை மேம்படுத்துவதன் மூலம் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் அதிகரிக்குது. சோ குழந்தைகளுக்கு ஏற்ற சில ஆசனங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பத்மாசனம், அதாவது நம்ம சும்மா உட்கார்ந்துருப்போம் இல்லையா, உட்கார்ந்துருக்க போஸ்டர்லயே நம்ம அந்த ஆசனம் நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஆசனம் பண்றது மூலயமா அவங்களோட மன அமைதிக்கு ஹெல்ப் பண்ணுது, தியானம் செய்யவும் பயன்படுது. விருஷாசனா, அதாவது ட்ரீ போஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு மரம் மாதிரி நம்ம எந்திரிச்சு நிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது நம்மளோட கைகளை மேல கூப்பி நம்மளோட பாதத்தை வந்து ஒரு முட்டியில வச்சு நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல போக்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது சமநிலை, அதாவது பேலன்ஸ் மற்றும் மன ஒருமைப்பாட்டை வந்து வளர்க்கும். நெக்ஸ்ட் புஜங்காசனா, கோப்ரா போஸ், அதாவது முதுகு தண்டை வந்து நம்ம இப்படி படுத்து இந்த ஆசனா பண்றது மூலமா முதுகு தண்டை வந்து வலிமையாக்குது. தனுராசனா வந்து உடல்ல நெகிழ்வு தன்மையை அதிகரிக்குது. ஏன்னா நம்ம தனுராசனா பண்ணும் போது நம்மளோட முதுகு தண்டவளும் வளையும் இல்லையா. குழந்தைங்க இப்படி டெய்லியுமே யோகாசனா, அந்த மூச்சு பயிற்சி, இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில அவங்க வந்து தினமும் பண்றது மூலமா அவங்களோட பிரெயினுக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து கெபாசிட்டி வந்து அதிகமா போகிறதுனால அவங்களோட போக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகி நல்லா ஆக்டிவா இருப்பாங்க.
6: குழந்தைகளுக்கான யோகாசனங்கள் குறித்து விளக்கியவர் பூதபாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள்.
8: Consciously super specialty hospital Parvathipuram Nagarkoil emergency services 24 hours anaitha sigichai muraigal ore idathil
9: ungal idayathai maaridipil irundhu paadhigaathida angiogram angioplasty open heart surgery pacemaker pondra sigichaigalukku Consciously super specialty hospital
2: காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. திரையில் கேட்கலாம் தனி ஒருவன் பட பாடல். பாடலை எழுதி இசையமைத்தவர் ஹிப்ஹாப் தமிழா. பாடலை பாடிய

0: நீங்கள் கேட்ட பாடல் மோகன்ராஜன் வர்களில் எம் லலிதா சுதா பாடிய குட் நைட் பட பாடல்.
1: இதழோர புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்று உங்களுடன் உறவாடும்

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? நிகழ்ச்சி கேட்பதற்கு முன்,
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோனு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல. சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
5: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
4: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
9: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
10: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
9: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
10: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
11: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
9: செல்
11: 7305365016.
12: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
13: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
12: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
13: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
14: மாமா, என்னாச்சு?
15: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
14: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
16: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
17: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
18: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
19: வேலைவாய்ப்பு
0: திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: Consciously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
0: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில ஒரு வித்தியாசமான தகவலை தான் தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே பணம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அப்புறமா நம்ம எங்க போனாலும் ஒரு சின்ன பர்ஸ் வச்சிருப்போம். அதுல ரூபாய் நோட்டுகள், சில்லறை காசுகள், அதாவது 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் நாணயங்கள் எல்லாம் போட்டு வச்சிருப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல உள்ள சின்ன குழந்தைங்க அவங்க வச்சிருக்கிற உண்டியல்ல இந்த மாதிரி நாணயங்கள் நிறைய சேமிச்சு வச்சிருப்பாங்க. இப்படி நம்ம எல்லாருமே பயன்படுத்துற நாணயங்கள் எல்லாமே வட்ட வடிவமா தான் இருக்கும். ஆனா இந்த காயின்ஸ் எல்லாம் ஏன் வட்ட வடிவமா இருக்கு? அதுவும் இல்லாம ஏன் மற்ற வடிவங்கள்ல உருவாக்கல? அதுக்கான பதில தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது காயின்ஸோட வட்ட வடிவம் வெறும் வடிவமைப்பு மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி வரலாறு, அறிவியல் மற்றும் நடைமுறை காரணங்களும் இருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்தில் நாம டிஜிட்டல் முறையில் பணத்தை பயன்படுத்தினாலும் நாணயங்களோட முக்கியத்துவம் கொஞ்சம் கூட குறையாம இருக்கு. இப்படிப்பட்ட நாணயங்களை நாம வட்ட வடிவத்தில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஆனா பண்டைய காலத்துல மன்னர்கள் மற்றும் மக்கள் பயன்படுத்திய நாணயங்கள் சதுரம், செவ்வகம், முக்கோணம் போன்ற வடிவமைப்புகள்லயும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நாணயங்களை உருவாக்க பயன்படுத்தப்படக்கூடிய உலோகம், உற்பத்தி நுட்பம் மற்றும் அதன் வடிவம் ராஜா மற்றும் ராஜ்யத்தின் சின்னத்தை பொறுத்து மாறுபடுமாம். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு முதன் முதல்ல 1 ரூபாய்

வடிவ நாணயம் 1950 வெளியிடப்பட்டது. அப்புறமா அடுத்தடுத்து வந்த ஆண்டுகளில் 2, 5 மற்றும் 10 ரூபாய் நாணயங்களும் வெவ்வேறு வகையில் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கு. இருந்தாலும் இந்த வட்ட வடிவ நாணயம் அறிமுகப்படுத்திய பிறகு அந்த வடிவத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அப்போதைய அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்காங்க. ஏன்னா வட்ட வடிவ நாணயம் மற்ற வடிவங்களை விட பல வழிகளில் சாதகமா இருந்திருக்கு. அப்புறமா இந்த நாணயங்களோட வடிவத்தை வட்ட வடிவமா மாற்றுறதுக்கான முக்கிய காரணங்களில் ஒண்ணு மதிப்பை பாதுகாக்கிறது தான். பண்டைய காலத்துல சதுர விளிம்புகளை கொண்ட நாணயங்கள் பயன்படுத்துறதுல ஒரு சிரமம் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, மக்கள் அந்த நாணயங்களின் விளிம்புகள்ல சின்ன சின்னதா வெட்டி உள்ள இருக்கக்கூடிய தங்கம் அல்லது வெள்ளியை அகற்றியதாலும் அதனால அந்த நாணயங்களோட அசல் மதிப்பு குறைஞ்சதாகவும் கூறப்பட்டிருக்கு. ஆனா வட்ட வடிவ நாணயங்களின் விளிம்புகள் சமமா இருக்கிறதால அதை வெட்டுறது ரொம்ப கஷ்டம். இதனால நாணயங்களோட மதிப்பு பாதுகாக்கப்படுது. அப்புறமா இந்த வட்ட வடிவ நாணயங்களால பல நன்மைகள் இருக்கு. அதாவது நாணயங்களை ஒன்னு மேல ஒன்னு அடுக்கி வைக்க ஈஸியா இருக்கும். அப்படி அடுக்கி வைக்கும் போது நழுவி போகாமலேயும் இருக்கும். அப்புறமா இந்த நாணயங்களை சிதைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால நாணயங்களோட மதிப்பு பாதுகாக்கப்படுது. இதனால உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகள் வட்ட வடிவ நாணயங்களையே புழக்கத்துல வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வாலி வரிகளில் கார்த்திக் ராஜா இசையில் கமல்ஹாசன் உதித் நாராயணன் பாடிய காதலா காதலா பட பாடலை கேட்கலாம்.

0: பெருமை மிகு பாரதம். கொங்கு மண்ணும் கோவை அழகும் உரைச்சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன்.
1: கோயம்புத்தூர் அல்லது கோவை என்பது தமிழ்நாட்டின் முக்கியமான சுற்றுலா நகரங்களில் ஒன்றாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த நகரம் இயற்கை அழகு, ஆன்மீகம், கலாச்சாரம் மற்றும் நவீன வளர்ச்சி ஆகிய அனைத்தையும் ஒருங்கே கொண்டுள்ளது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூர் தனது துணிநூல் தொழில் மற்றும் இனிமையான காலநிலைக்காக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது.
2: நொய்யல் நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த நகரம் ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் தன்மை கொண்டது. பொதுவாக தமிழ்நாடு இந்தியாவின் முக்கியமான சுற்றுலா மாநிலங்களில் ஒன்றாகும். கோவில்கள், மலைவாசஸ்தலங்கள், கடற்கரைகள், அருவிகள், வரலாற்று சின்னங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் ஆகியவற்றால் தமிழ்நாடு உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. சரியான திட்டமிடல், பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை மற்றும் பொறுப்பான அணுகுமுறை ஆகியவை இருந்தால் சுற்றுலா பயணம் மகிழ்ச்சியான மற்றும் மறக்க முடியாத அனுபவமாக அமையும்.
1: இப்போது நாம் கோவைக்கு செல்வோம். கோயம்புத்தூரின் முக்கிய சிறப்பு அதனை சுற்றியுள்ள இயற்கை சூழல் ஆகும். மருதமலை, சிறுவாணி, கோவை குற்றாலம், வால்பாறை, ஆழியாரணை போன்ற இடங்கள் இயற்கை நேசிகளுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குகின்றன. மேலும் ஆதியோகி சிவன் சிலை உலக புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களாக விளங்குகின்றன. நகரத்தின் குளிர்ச்சியான காலநிலை, பசுமையான மலைப்பகுதிகள் மற்றும் அமைதியான சூழல் பயணிகளுக்கு மன அமைதியை தருகின்றன.
2: குடும்ப சுற்றுலா, ஆன்மீக பயணம், இயற்கை ரசனை மற்றும் சாகச அனுபவம் ஆகிய அனைத்திற்கும் ஏற்ற இடமாக கோயம்புத்தூர் திகழ்கிறது. சிறந்த போக்குவரத்து வசதிகள், சுவையான கொங்கு நாட்டு உணவுகள் மற்றும் மக்கள் நட்பு பண்பு ஆகியவை கோயம்புத்தூரை தமிழ்நாட்டின் முக்கியமான சுற்றுலா மையமாக மாற்றியுள்ளன.
1: மருதமலை முருகன் கோவில் என்பது கோயம்புத்தூரின் மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற முருகன் திருத்தலம் ஆகும். கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த மலைக்கோவில் இயற்கை அழகும் ஆன்மீக அமைதியும் ஒன்றாக கலந்த புனித தலமாக விளங்குகிறது. தமிழர்களின் கடவுளாக போற்றப்படும் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் தமிழகத்தின் மிகவும் பிரபலமான முருகன் கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது.
2: மருதமலை என்ற பெயர் அந்த மலைப்பகுதியில் அதிகமாக காணப்பட்ட மருத மரங்கள் காரணமாக உருவானது. சுமார் 600 அடி உயரமுள்ள இந்த மலை மூலிகை செடிகள் நிறைந்த பசுமையான இயற்கை வளத்தால் சூழப்பட்டுள்ளது. இப்பகுதியில் பல அரிய மூலிகைகள் இருப்பதால் மருதமலை ஆன்மீக மையமாக மட்டுமல்லாமல் ஆரோக்கிய நலன்களையும் வழங்கும் இடமாகவும் கருதப்படுகிறது.
1: இந்த கோவில் சங்ககால வரலாற்றை தன்னகத்தே கொண்டதாக கூறப்படுகிறது. தற்போதைய கோவில் கட்டமைப்பு பெரும்பாலும் சோழர் காலத்தில், குறிப்பாக 12ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கின்றன. பின்னர் பாண்டியர்கள் மற்றும் நாயக்கர்கள் காலங்களில் கோவில் விரிவுபடுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கோவிலின் ராஜகோபுரம்,

0: கற்சிற்பங்கள் மற்றும் மண்டபங்கள் திராவிட கட்டடக்கலையின் அழகை வெளிப்படுத்துகின்றன.
1: மருதமலை முருகன் மருதாச்சலமூர்த்தி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார். இந்த கோவில் 7வது படை வீடு என்ற சிறப்பையும் பெற்றுள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு அடுத்தபடியாக பக்தர்கள் அதிகம் தரிசிக்கும் புனிதத்தலமாக மருதமலை விளங்குகிறது. குறிப்பாக தைப்பூசம், பங்குனி உத்திரம் மற்றும் கந்தசஷ்டி போன்ற திருவிழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றனர். சமீபத்திய தைப்பூச திருவிழாவில் 500,000+ மேற்பட்ட பக்தர்கள் கோவிலுக்கு வந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
0: மலையின் அடிவாரத்திலிருந்து கோவிலுக்கு செல்ல சுமார் 800+ மேற்பட்ட படிக்கட்டுகள் உள்ளன. வயதானவர்கள் மற்றும் சிறுவர்கள் வசதியாக செல்ல மினி பேருந்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மலைமேல் ஏறும்போது சுற்றியுள்ள பசுமை நிறைந்த மலைகள் மற்றும் கோயம்புத்தூர் நகரத்தின் அழகிய காட்சிகள் கண்களுக்கு விருந்தாகின்றன.
1: மருதமலையின் மற்றொரு முக்கிய சிறப்பு பாம்பாட்டி சித்தர் குகையாகும். 18 சித்தர்களில் ஒருவராக போற்றப்படும் பாம்பாட்டி சித்தர் இங்கு தவமிருந்து முருகப்பெருமானின் அருளை பெற்றதாக நம்பப்படுகிறது.
0: மருதமலை கோவில் பல தமிழ் திரைப்படங்களிலும் பாடல்களிலும் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக மருதமலை மாமணியே முருகையா போன்ற பக்தி பாடல்கள் இந்த தலத்தின் பெருமையை எடுத்துரைக்கின்றன. ஆன்மீகம், இயற்கை மற்றும் வரலாறு ஆகிய அனைத்தையும் ஒருசேர அனுபவிக்க விரும்புவோருக்கு மருதமலை முருகன் கோவில் சிறந்த தலமாக திகழ்கிறது. கோயம்புத்தூருக்கு வரும் ஒவ்வொரு பயணியும் தவறாமல் தரிசிக்க வேண்டிய புனித திருத்தலமாக இது விளங்குகிறது.
1: ஆதியோகி சிவன் சிலை என்பது கோயம்புத்தூரின் மேற்கு பகுதியில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள உலகப் புகழ்பெற்ற ஆன்மீக சின்னமாகும். சிவபெருமானை ஆதியோகி அல்லது முதல் யோகி என்ற வடிவில் பிரதிபலிக்கிறது. உலகின் மிகப்பெரிய முகச்சிலை என்ற பெருமையை பெற்றுள்ள இந்த நினைவு சின்னம் ஆன்மீகம், யோகம் மற்றும் மனித உள்ளார்ந்த வளர்ச்சியை எடுத்துரைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை 112 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது. யோக மரபில் கூறப்படும் மனிதர் முக்தியடையக்கூடிய 112 வழிகளை குறிக்கும் வகையில் இந்த உயரம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வெள்ளியங்கிரி மலையின் இயற்கை சூழல், குளிர்ச்சியான காற்று மற்றும் அமைதியான வளிமண்டலம் இந்த இடத்திற்கு தனித்துவமான ஆன்மீக உணர்வை வழங்குகின்றன. பலரும் இந்த இடத்தை மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு அமைதியை பெறும் தலமாக கருதுகின்றனர்.
0: அடுத்ததாக வரும் சிறுவாணி அணையும் கோவை குற்றால அருவியும் கோயம்புத்தூரின் மிகவும் பிரபலமான இயற்கை சுற்றுலா தலங்களாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பசுமை சூழலில் அமைந்துள்ள இந்த இடங்கள் இயற்கை அழகு, குளிர்ச்சியான காலநிலை மற்றும் தூய்மையான நீருக்காக உலகப்புகழ் பெற்றவை. கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பகுதிகள் ஆண்டுதோறும் 1000+ சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன.
1: சிறுவாணி அணை சிறுவாணி நதி மீது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆறு பவானி ஆற்றின் துணை நதியாகும். கோயம்புத்தூர் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த அணை உருவாக்கப்பட்டது. 1973 தமிழ்நாடு மற்றும் கேரள அரசுகளுக்கிடையே உடன்பாடு செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசு நிதி உதவியுடன் கேரள அரசால் இந்த அணை கட்டப்பட்டது. 1984 அணை முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்தது.
0: சிறுவாணி நீர் உலகின் மிகவும் இனிமையான குடிநீரில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நீரின் தனித்துவமான சுவைக்கு காரணம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள மூலிகை செடிகள் மற்றும் இயற்கை கனிமங்கள் என கூறப்படுகிறது. கோயம்புத்தூரில் வாழும் மக்கள் சிறுவாணி தண்ணீர் பற்றி பெருமையாக பேசுவது வழக்கமாகும். சமீப காலங்களிலும் சிறுவாணி அணை கோயம்புத்தூரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருந்து வருகிறது.
1: சிறுவாணி அணையை சுற்றியுள்ள பகுதி அடர்ந்த காடுகளாலும் பசுமையான மலைகளாலும் சூழப்பட்டுள்ளது. இங்கு பல்வேறு வகையான பறவைகள், விலங்குகள் மற்றும் அரிய தாவர இனங்கள் காணப்படுகின்றன. இயற்கையை ரசிக்க விரும்புவோருக்கும் புகைப்பட ஆர்வலர்களுக்கும் இந்த இடம் சொர்க்கம் போன்றதாக உள்ளது. அணை அருகில் உள்ள பழமையான பட்டியார் பங்களா கூட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது.
0: கோவை குற்றாலம் அருவி சிறுவாணி மலைத்தொடர்களில் உருவாகும் அழகிய அருவியாகும். சிறுவாணி அருவி என்றும்

0: இது அழைக்கப்படுகிறது. சுமார் 37 மீட்டர் உயரத்திலிருந்து கொட்டும் இந்த அருவி அமைதியையும் குளிர்ச்சியையும் தரும் இடமாக விளங்குகிறது. கோயம்புத்தூர் நகரத்தின் பரபரப்பிலிருந்து விலகி அமைதியான சூழலை அனுபவிக்க விரும்புவோருக்கு இந்த இடம் மிகவும் ஏற்றதாகும்.
1: கோவை குற்றாலம் பகுதி வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதனால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவியை அடைய சிறிய நடைப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். இந்த பயணம் சுற்றுலா பயணிகளுக்கு சாகச அனுபவத்தையும் இயற்கையுடன் நெருக்கமாக இருப்பதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது.
0: மழைக்காலங்களில் கோவை குற்றாலம் அருவியின் அழகு மேலும் அதிகரிக்கிறது. ஆனால் அதிக நீர்வரத்து ஏற்பட்டால் பாதுகாப்பு காரணங்களுக்காக வனத்துறை சில நேரங்களில் அருவிக்கு அருகே செல்ல பொதுமக்களை தற்காலிகமாக அனுமதிப்பது இல்லை. அதனால் பயணத்திற்கு முன் அனுமதி மற்றும் திறந்திருக்கும் நேரங்களை தெரிந்து கொள்வது நல்லது.
1: சிறுவாணி அணையும் கோவை குற்றாலம் அருவியும் இயற்கை அமைதி மற்றும் சுற்றுச்சூழல் அழகை ஒரு சேர வழங்கும் அரிய சுற்றுலா தலங்களாக திகழ்கின்றன. கோயம்புத்தூருக்கு வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் தவறாமல் பார்க்க வேண்டிய இடங்களில் இவை முக்கியமானவை.
0: கோயம்புத்தூர் நகரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது பேரூர் பட்டீஸ்வரர் கோவில். இந்த ஆலயம் ஆன்மீகம், வரலாறு மற்றும் திராவிட கட்டடக்கலையின் சிறப்பை வெளிப்படுத்தும் முக்கிய தலமாக விளங்குகிறது. அருள்மிகு பட்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் என்று அழைக்கப்படும் இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இங்கு சிவபெருமான் பட்டீஸ்வரர் என்ற பெயரிலும் அம்பாள் பச்சை நாயகி அம்மன் என்ற பெயரிலும் அருள் பாலிக்கின்றனர்.
1: இந்த கோவில் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கரிகால் சோழனால் கட்டப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இதனால் இது தமிழ்நாட்டின் மிகப் பழமையான கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பின்னர் சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர அரசர்கள் மற்றும் நாயக்க மன்னர்கள் இந்த ஆலயத்தை விரிவுபடுத்தி பல மண்டபங்களையும் சிற்பங்களையும் உருவாக்கினர். குறிப்பாக மதுரை நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட கனகசபை இந்த கோவிலின் முக்கிய சிறப்பாகும்.
0: உயரமான ராஜகோபுரம், கற்சிற்பங்கள், செதுக்கப்பட்ட தூண்கள் மற்றும் மண்டபங்கள் அனைத்தும் பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்துகின்றன. கோவிலின் கனகசபை மண்டபத்தில் உள்ள நடராஜர் சிலை மிகவும் புகழ்பெற்றது. இந்த மண்டபத்தின் தூண்களில் சிவபெருமானின் பல்வேறு வடிவங்கள் அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ளன. மேல்தளத்தில் கல்லால் உருவாக்கப்பட்ட சங்கிலிகள் கூட இந்த கோவிலின் கட்டடக்கலை திறமையை வெளிப்படுத்துகின்றன.
1: இந்த ஆலயத்தைச் சுற்றி பல புராணக்கதைகளும் பரவி வருகின்றன. காமதேனு என்னும் பசு சிவலிங்கத்தின் மீது பால் சொரிந்தபோது அதன் குழம்பு பட்டதால் சிவலிங்கத்தில் ஏற்பட்ட அடையாளம் இன்னும் காணப்படுவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். அதனால் இந்த ஆலயத்தின் இறைவன் பட்டீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் என்று கூறப்படுகிறது. மேலும் சிவபெருமான் இங்கு ஆனந்த தாண்டவம் ஆடியதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இதனால் இந்த தலம் மேலை சிதம்பரம் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது.
0: இந்த கோவில் தமிழ் சமய வரலாற்றிலும் முக்கிய இடம் பெற்றுள்ளது. அருணகிரிநாதர், கச்சியப்ப முனிவர் போன்ற பல தமிழ் புலவர்கள் இந்த ஆலயத்தை பற்றி பாடல்கள் பாடியுள்ளனர். தேவார பாடல்களிலும் இந்த தலத்தின் பெருமை குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவிலில் உள்ள இரவா பனை மற்றும் பிறவா புலி என்ற 2 ஸ்தல விருட்சங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை.
1: நம்மால் எளிதில் நம்ப முடியாத சில செய்திகள் இந்த கோவிலை சுற்றி சொல்லப்படுகின்றது. அதில் ஒன்று, அந்த ஊரில் இறந்து போகின்றவர்களின் உடல் எரிக்கப்பட்டு சடங்குகள் செய்யப்பட்ட பின் மற்ற எல்லா ஊர்களைப் போலவும் எலும்பு துண்டுகளை எடுத்துச் சென்று அவர்கள் முக்தியடைய வேண்டும் என்பதற்காக ஆற்றில் விட்டு விடுவார்களாம். அப்படி விடப்படுகிற எலும்பு துண்டுகள் ஒரு சில வாரங்களுக்கு உள்ளாகவே கல்லாக மாறிவிடுமாம். இந்த அதிசயம் தொடர்ந்து பல 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருப்பதாக அந்த ஊர் மக்கள் தெரிவிக்கிறார்கள்.
0: அடுத்த செய்தி, பொதுவாக பனைமரம் 100 முதல் 120 வருடங்கள் வரை உயிருடன் இருக்கும். ஆனால் இந்த பட்டீஸ்வரம் கோவிலில் உள்ள பனைமரம் 100 ஆண்டுகளாக இருக்கிறதாம். அது இளமையாகவே இருக்கிறதாம். கடும் கோடையிலும் சிறிதளவு கூட இந்த பனைமரம் வாடி போகாதாம்.
1: 3வதாக வரும் செய்தி, இந்த பட்டீஸ்வரர் கோவில் வளாகத்தில் ஒரு பெரிய புளிய மரம் உள்ளது. அதில் சீசன் சமயங்கள்

0: மரங்களில் புளியம் பழங்கள் காய்த்து தொங்குமாம். அந்த குறிப்பிட்ட புளிய மரத்தில் காய்க்கின்ற பழங்களில் உள்ள விதைகளை முளைக்க வைத்தால் எத்தனை நாட்களானாலும் முளைக்காதாம்.
1: நான்காவதாக வரும் செய்தி, பட்டீஸ்வரம் கோவிலை சுற்றியுள்ள மக்களுடைய ஆடுகள் மாடுகள் கோவில் வளாகத்திற்குள் வந்து மேய்ந்து கொண்டிருக்குமாம். அப்படி மேய்ந்து கொண்டிருக்கையில் அவை சாணங்கள் போட்டால் அவை எத்தனை நாட்கள் ஆனாலும் புழுத்து போகவே போகாதாம். அதாவது அந்த சாணங்களில் புழு உற்பத்தி ஆகாதாம்.
0: இப்போது சொன்ன இந்த நான்கு செய்திகளுக்கு மேல் உள்ளது ஐந்தாவதாக சொல்லப்போகிற செய்தி. இந்த பேரூரில் உள்ள உயிரினங்கள் மற்றும் மனிதர்கள் யார் இறந்து போனாலும் அவர்களுடைய வலது காது தூக்கியபடி இருக்குமாம். காலம் காலமாக இந்த ஊரில் இறப்பவர்கள் எல்லோருடைய வலது காதும் தூக்கியபடிதான் இறந்து போவார்களாம். இப்படிப்பட்ட ஆன்மீக அதிசய தகவல்களை வைத்திருக்கும் கொங்குமன் பல அறிவியல் அதிசய தகவல்களையும் வைத்திருக்கிறது. அந்த அறிவியல் அதிசயங்களை தெரிந்து கொள்ள நாம் ஒரு அருங்காட்சியகத்திற்கு செல்லப் போகிறோம்.
1: ஜிடி நாயுடு ஆட்டோமொபைல் மியூசியம் அல்லது ஜிடி கார் மியூசியம் என்பது கோயம்புத்தூரின் மிகவும் பிரபலமான தொழில்நுட்ப மற்றும் சுற்றுலா மையங்களில் ஒன்றாகும். அவினாஷி சாலையில் அமைந்துள்ள இந்த அருங்காட்சியகம் பழமையான மற்றும் அரிய வகை கார்கள், தொழில்நுட்ப சாதனங்கள் மற்றும் இந்தியாவின் புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளரான ஜிடி நாயுடுவின் அறிவியல் சாதனைகளை வெளிப்படுத்தும் முக்கிய இடமாக திகழ்கிறது. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கார் அருங்காட்சியகங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த இடம் கார் ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை நேசிப்பவர்களை பெரிதும் கவர்கிறது.
0: இந்த அருங்காட்சியகம் இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படும் கோபாலசுவாமி துரைசாமி நாயுடு அவர்களின் நினைவாக உருவாக்கப்பட்டது.
1: ஜிடி நாயுடு ஒரு சிறந்த விஞ்ஞானி, தொழிலதிபர், கண்டுபிடிப்பாளர் மற்றும் கல்வியாளர் ஆவார். இந்தியாவின் முதல் மின் மோட்டரை 1937 உருவாக்கிய பெருமை அவரையே சேரும். மேலும் போக்குவரத்து, இயந்திரவியல், மின்துறை மற்றும் வேளாண்மை போன்ற பல துறைகளில் அவர் புதுமைகளை உருவாக்கினார். கோயம்புத்தூரின் தொழில்துறை வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியதால் அவர் இன்றும் பெருமையுடன் நினைவு கூறப்படுகிறார்.
0: ஜிடி கார் மியூசியம் 2015 பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது. இந்த அருங்காட்சியகத்தை ஜிடி நாயுடுவின் மகன் ஜிடி கோபால் உருவாக்கினார். பல ஆண்டுகளாக உலகின் பல நாடுகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட பழமையான கார்கள் இங்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன. தற்போது 100 மேற்பட்ட பழமையான மற்றும் கிளாசிக் கார்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவை இங்கிலாந்து, ஜெர்மனி, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான் மற்றும் இந்தியா போன்ற பல நாடுகளைச் சேர்ந்தவை.
1: இந்த அருங்காட்சியகத்தின் மிகப்பெரிய சிறப்பு, கார்கள் வெறும் காட்சிப் பொருளாக மட்டும் அல்லாமல் அவற்றின் வரலாறு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பது ஆகும்.
0: உலகின் முதல் கார் என கருதப்படும் 1886 பென்ஸ் மோட்டார் வேகன் மாதிரி முதல் ரோல்ஸ் ராய்ஸ், டோஜ், கேடிலாக், பிஎம்டபிள்யூ, ஃபோக்ஸ் வேகன் பீட்டில், போர்ஷ் போன்ற பல பிரபலமான நிறுவனங்களின் கார்கள் வரை இங்கு காணப்படுகின்றன. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பழைய அம்பாசடர், பிரீமியர் மற்றும் பிற பாரம்பரிய வாகனங்களும் முக்கிய இடம் பெற்றுள்ளன.
1: இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள சில கார்கள் இன்னும் இயங்கக்கூடிய நிலையில் பாதுகாக்கப்பட்டு உள்ளன என்பது கூடுதல் சிறப்பாகும். ஒவ்வொரு காரின் அருகிலும் அதன் தயாரிப்பு ஆண்டு, நிறுவனம், தொழில்நுட்ப அம்சங்கள் மற்றும் வரலாறு பற்றிய விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன. இதனால் மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இந்த இடம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. கார்கள் எப்படி காலப்போக்கில் வளர்ச்சி பெற்றன என்பதையும் இங்கு தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது.
0: கார் அருங்காட்சியகத்துடன் இணைந்து ஜிடி நாயுடுவின் பல கண்டுபிடிப்புகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. பழமையான டெலிபோன்கள், கணினிகள், டைப்ரைட்டர்கள், கேமராக்கள், மின்சாதனங்கள் மற்றும் பல இயந்திரங்கள் இங்கு பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்துகின்றன. குறிப்பாக 1970 மற்றும் 1980களில் பயன்படுத்தப்பட்ட கணினிகள் மற்றும் தொழில்நுட்ப கருவிகள் அறிவியல் வளர்ச்சியின் வரலாற்றை புரிந்து கொள்ள உதவுகின்றன.
1: இந்த அருங்காட்சியகம் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. லேர்ன் பை டூயிங் என்ற ஜிடி நாயுடுவின் கொள்கையை அடிப்படையாக கொண்டு பல செயல்முறை விளக்கங்கள்

0: மற்றும் அறிவியல் காட்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதனால் இது வெறும் சுற்றுலா தலமாக இல்லாமல் கல்வி மையமாகவும் திகழ்கிறது.
1: அடுத்ததாக நாம் கோவையை சுற்றியுள்ள, அதாவது கொங்கு மண்ணில் உள்ள இடங்களை காணச் செல்வோம். இங்கு உள்ள வால்பாறை என்பது தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகிய மலைவாசஸ்தலமாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மடியில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3500 அடி உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த இடம் இயற்கை அழகு, தேயிலை தோட்டங்கள், குளிர்ச்சியான காலநிலை மற்றும் வனவிலங்குகளுக்காக மிகவும் பிரபலமானது.
0: கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வால்பாறை அமைதியான சூழலால் சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்க்கிறது. தமிழ்நாட்டின் மறைந்த சொர்க்கம் என்று பலர் வால்பாறையை அழைக்கின்றனர்.
1: வால்பாறைக்கு செல்லும் பயணமே ஒரு தனித்துவமான அனுபவமாகும். பொள்ளாச்சியிலிருந்து ஆரம்பிக்கும் மலைப்பாதையில் 40க்கும் மேற்பட்ட ஹேர்பின் வளைவுகள் உள்ளன. இந்த சாலையில் பயணிக்கும் போது ஆழியார் அணை, குரங்கு அருவி, அடர்ந்த காடுகள் மற்றும் பசுமையான மலைகள் கண்கவர் காட்சிகளை வழங்குகின்றன. மழைக்காலங்களில் இந்த பகுதி மேகமூட்டத்தால் சூழப்பட்டு மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது.
0: வால்பாறையின் முக்கிய அடையாளம் அதன் பரந்த தேயிலை மற்றும் காஃபி தோட்டங்கள் ஆகும். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த பகுதிகளில் தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இன்று பல பெரிய தேயிலை நிறுவனங்கள் இங்கு தோட்டங்களை பராமரித்து வருகின்றன. பசுமையாக விரிந்திருக்கும் தேயிலை தோட்டங்கள் வால்பாறையின் அழகை மேலும் அதிகரிக்கின்றன. சுற்றுலா பயணிகள் தேயிலை தொழிற்சாலைகளையும் பார்வையிட்டு தேயிலை தயாரிக்கும் முறைகளை அறிந்து கொள்ளலாம்.
1: வால்பாறை இயற்கை வளமிக்க வனப்பகுதிகளாலும் பிரபலமானது. இது ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் ஒரு பகுதியாகும். இங்கு இந்திய யானைகள், காட்டெருமைகள், சிறுத்தைகள், மான் வகைகள் மற்றும் அரிய வகை பறவைகள் காணப்படுகின்றன. குறிப்பாக அழிவின் விளிம்பில் உள்ள சிங்கவால் குரங்குகள் இந்த பகுதியில் அதிகமாக வாழ்கின்றன.
0: வால்பாறையில் பல அழகிய சுற்றுலா தலங்களும் உள்ளன. சோலையார் அணை, நீரார் அணை, சின்னக்கல்லார் அருவி, பாலாஜி கோவில், லோம்ஸ் வியூ பாயிண்ட் மற்றும் அக்காமலை புல்வெளிகள் போன்ற இடங்கள் மிகவும் பிரபலமானவை. குறிப்பாக சின்னக்கல்லார் இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதிகளில் ஒன்றாகும். அங்கு நிலவும் பசுமையான சூழலும் அடர்ந்த காடுகளும் சுற்றுலா பயணிகளை கவர்கின்றன.
1: வால்பாறையில் உள்ள மக்கள் பெரும்பாலும் தேயிலை தோட்ட வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். தமிழர்கள், மலையாளிகள் மற்றும் பழங்குடியினர் இங்கு இணக்கமாக வாழ்கின்றனர். அவர்களின் வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரம் வால்பாறையின் தனித்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. மேலும் இங்கு கிடைக்கும் சூடான தேநீர், ஹோம்மேட் சாக்லேட்டுகள் மற்றும் மலைப்பகுதி உணவுகள் சுற்றுலா பயணிகளால் விரும்பப்படுகின்றன.
0: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மிகவும் பிரபலமான இயற்கை சுற்றுலா தலங்கள் ஆழியார் அணையும் குரங்கு அருவியும் ஆகும். பொள்ளாச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த இடங்கள் இயற்கை அழகு, குளிர்ச்சியான காலநிலை மற்றும் அமைதியான சூழலால் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன.
1: ஆழியார் அணை ஆழியார் ஆற்றின் மீது கட்டப்பட்ட முக்கிய நீர்த்தேக்கமாகும். இது 1960களில் தமிழ்நாடு அரசால் பாசன வசதி மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த அணை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அணையின் நீர் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள பல விவசாய நிலங்களுக்கு பாசன வசதியை வழங்குகிறது. மலைகளால் சூழப்பட்ட இந்த அணை இயற்கை எழிலை வெளிப்படுத்தும் அழகிய இடமாக திகழ்கிறது.
0: டாப்ஸ்லிப் மற்றும் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டின் மிகவும் முக்கியமான இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பகுதிகளில் ஒன்றாகும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பொள்ளாச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த இடம் அடர்ந்த காடுகள், அரிய விலங்குகள், பசுமையான மலைகள் மற்றும் அமைதியான சூழலால் சுற்றுலா பயணிகளையும் இயற்கை ஆர்வலர்களையும் பெரிதும் கவர்கிறது.
1: டாப்ஸ்லிப் என்ற பெயர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மரக்கட்டைகளை மலை மேல் இருந்து கீழே சறுக்கி அனுப்பிய முறையிலிருந்து உருவானதாக கூறப்படுகிறது.
0: இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்கா 1976 வனவிலங்குகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது. இது ஆனைமலை புலிகள் காப்பகம் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது. இந்த காப்பகத்தின் பரப்பளவு

0: ஆயிரக்கணக்கான ஹெக்டேர்கள் வரை விரிந்துள்ளது. இது தமிழ்நாடு மற்றும் கேரள எல்லைப் பகுதிகளை இணைக்கும் முக்கிய உயிரியல் மண்டலமாக உள்ளது.
1: இந்த வனப்பகுதியில் பல அரிய விலங்குகள் வாழ்கின்றன. யானைகள், புலிகள், சிறுத்தைகள், காட்டெருமைகள், மான்கள், கரடிகள் மற்றும் காட்டு நாய்கள் போன்ற பல வனவிலங்குகளை இங்கு காணலாம். மேலும் நூற்றுக்கணக்கான பறவை இனங்களும் வண்ணத்து பூச்சிகளும் அரிய தாவர இனங்களும் இங்கு காணப்படுகின்றன. அதனால் இந்த பகுதி உயிரியல் செல்வம் நிறைந்த இடமாக கருதப்படுகிறது.
0: ஆனைக்கட்டி என்பது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மிகவும் அமைதியான மற்றும் இயற்கை வளம் நிறைந்த மலைப்பகுதிகளில் ஒன்றாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் தமிழ்நாடு மற்றும் கேரள எல்லைப் பகுதிகளில் அமைந்துள்ள இந்த அழகிய இடம் பசுமையான மலைகள், காடுகள், குளிர்ச்சியான

0: உள்ள இந்த அழகிய இடம் பசுமையான மலைகள், காடுகள், குளிர்ச்சியான காலநிலை மற்றும் அமைதியான சூழலால் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்கிறது. கோயம்புத்தூர் நகரத்திலிருந்து சுமார் 30 முதல் 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஆனைக்கட்டி நகர வாழ்க்கையின் பரபரப்பிலிருந்து விலகி மன அமைதியை பெற விரும்புவோருக்கு சிறந்த இடமாக திகழ்கிறது. ஆனைக்கட்டி என்ற பெயர் அந்த பகுதியில் யானைகள் அதிகமாக வாழ்ந்ததாலும் யானைகள் செல்லும் பாதையாக இருந்ததாலும் உருவானதாக கூறப்படுகிறது.
1: ஆனைக்கட்டியின் மிகப்பெரிய சிறப்பு அதனுடைய இயற்கை அழகாகும். பசுமையான மலைகள், அடர்ந்த காடுகள், சிறிய நீரோடைகள் மற்றும் தூய்மையான காற்று இந்த இடத்திற்கு தனித்துவமான அமைதியை வழங்குகின்றன. மழைக்காலங்களில் இந்த பகுதி முழுவதும் பசுமையால் மூடப்பட்டு மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. காலையில் மலைகளை சூழும் பனிமூட்டம் மற்றும் பறவைகளின் இனிய குரல்கள் மனதை கவரும் அனுபவத்தை தருகின்றன.
0: ஆனைக்கட்டி பகுதி யோகா, தியானம் மற்றும் இயற்கை மருத்துவ மையங்களுக்காகவும் பிரபலமானது. பலர் இங்கு வந்து அமைதியான சூழலில் ஓய்வு எடுத்து உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்துகின்றனர். இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புவோருக்கு இந்த பகுதி மிகவும் ஏற்றதாகும். பல இயற்கை ரிசார்ட்கள் மற்றும் ஓய்வு விடுதிகளும் இங்கு அமைந்துள்ளதால் குடும்பத்துடன் தங்குவதற்கும் சிறந்த வசதிகள் கிடைக்கின்றன.
1: இயற்கை அமைதி, பசுமையான மலைகள் மற்றும் மன அமைதியை ஒரே இடத்தில் அனுபவிக்க விரும்புவோருக்கு ஆனைக்கட்டி ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்கிறது.
0: மொத்தத்தில் கோயம்புத்தூர் சுற்றுலா என்பது வெறும் பயணம் அல்ல. அது இயற்கையையும் கலாச்சாரத்தையும் நெருக்கமாக உணரச் செய்யும் மறக்க முடியாத அனுபவமாகும்.
1: ஒருமுறை கோயம்புத்தூருக்கு சென்றவர்கள் மீண்டும் மீண்டும் செல்ல விரும்பும் அளவிற்கு இந்த நகரம் அனைவரின் மனதையும் கவர்கிறது.
0: நாமும் ஒருமுறை செல்வோமா?
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் கொங்கு மண்ணும் கோவை அழகும் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன். குரல் வண்ணம் விஜய், எம் ராஜராஜேஸ்வரி. அமைப்பில் உதவி எஸ் சீதாலட்சுமி. அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ்.
3: திரைப்பட பாடல் ஒன்றை கேட்கலாம். ஹரிஷ் ராகவேந்தர், உமாரமணன் குரல்களில் ஒலிக்கப் போகிறது திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதி உதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை

0: தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் முதலில் பேட் செய்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை இன்று விடுவிக்கிறார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இந்த திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். முன்னதாக ஒடிசா மாநிலத்தில் 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி 12வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை கொல்கத்தாவில் நாளை தொடங்கி வைக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோடு பகுதியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் சாதர் மைதானத்தில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 100 நகரங்களில் யோகா தின சிறப்பு நிகழ்வுகளுக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிலையில் அமெரிக்கா, துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகின்றன. ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் தினசரி வாழ்வில் யோகாவை வலியுறுத்தும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் 68வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்ட செய்தியில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கான நலன்களை பேணுவதில் உறுதிபூண்டுள்ளதுடன் நாட்டின் வளர்ச்சிக்கான அவரது அர்ப்பணிப்புமிக்க பயணம் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். வலிமைமிக்க இந்தியாவை உருவாக்கும் செமிகண்டக்டர் மற்றும் விண்வெளி ஸ்டார்ட் அப் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இந்தியாவின் உயர் தொழில்நுட்பத்துறையில் புதிய கட்டமைப்பு மாற்றத்தை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இதற்காக கடந்த டிசம்பர் 2021 76,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய குறைக்கடத்தி திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் காரணமாக தேசிய பாதுகாப்பு, பொருளாதார உறுதித்தன்மை, டிஜிட்டல் ஆளுமை மற்றும் எதிர்கால போட்டித்தன்மை சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் எட்டப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்தின் கீழ் எதிர்காலத்திற்கான திறமையான பணியாளர்கள், சிக்கலான அடிப்படை கட்டமைப்புகள் வெற்றிகரமாக உருவாக்கப்படுவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி கொள்கை 2023 ஏவுகணை, செயற்கைக்கோள் தயாரிப்பு, தரவு சேகரிப்பு உள்ளிட்டவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. இதனால் நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் 8.4 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதுடன் அடுத்த 10 ஆண்டுகளில் இது 45 பில்லியன் டாலரை எட்டும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் விண்வெளி பொருளாதாரம் கணிசமாக அதிகரித்து வருவதாக திருச்சி சிறு குறு தொழில் நிறுவனங்களின் துணைத்தலைவர் திரு சண்முகம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
2: இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி, தனியார் தொழில் நிறுவனங்களும் விண்வெளி சாதனங்களை தயாரித்து அளிப்பது, செயற்கை கோள்களை வர்த்தக ரீதியாக உருவாக்குவது, செயல்படுத்துவது, பகிர்ந்து கொள்வது போன்ற வலிமையான தனியார் அமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் சுமார் 450க்கும் மேலாக உருவாகி இயங்கி வருகிறது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். கடந்த 12 ஆண்டுகால வளர்ச்சியின் உதாரணமாக அமைந்திருக்கிறது தனியார் துறை, வெளியுறவுத்துறை, விண்வெளி துறையினுடைய வளர்ச்சி.
0: தமிழகம் முழுவதும் உள்ள உணவகங்களில் உணவுப் பொருட்கள் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களால் கேரளாவில் ஷெகல்லா தொற்று பரவும் நிலையில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவமனை மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவர அறிவுறுத்திய அவர், புற்றுநோய் சிகிச்சை மைய பணிகள் வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் முடிக்கப்படும் என்றார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்றார். சூரிய மின்சக்தி பயன்பாட்டில் வெளிப்படையான செயல்பாடுகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் ஊழல் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு.

0: உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் இடதுசாரிகள் வெளியேறிய நிலையில் தற்போது IUML வெளியேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் நேரலை நேற்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே தடைப்பட்டதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் எழுப்பப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் துறை சார்ந்த அமைச்சர்கள் உரிய பதில் அளித்து வருவதாக குறிப்பிட்டார். அண்மையில் ஓமன் நாட்டில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை தாயகம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த மாலுமியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் சிவகங்கை மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராகவும், சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா மதுரை ஆட்சித்தலைவராகவும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் ஈரோடு வணிக வரித்துறை இணை ஆணையராக பணியாற்றிய திருமதி பொன்மணி திருச்சி மண்டல இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் 4000 ரூபாய் மானியம் வழங்கப்பட உள்ளதால் விவசாயிகள் இ சேவை மையங்களில் பதிவு செய்யுமாறு வேளாண் துறை தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் எந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் 4000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. மானிய தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. விவசாயிகள் மானியம் பெற இ சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மயிலாடுதுறை வட்டார வேளாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி விழாவிற்கான ஏற்பாடுகள் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் இன்று தொடங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 50 அரசு அரங்குகளும் 50 தனியார் அரங்குகளும் அமைக்கப்பட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் இன்று தொடங்கி இருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் இருந்து தொடர்ந்து கருத்தரங்குகள், விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நாள்தோறும் அரசின் திட்டங்கள் குறித்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: மத்திய அரசின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா காப்பீட்டுத் திட்டம் குறைந்த கட்டணத்தில் காப்பீட்டு பலன்களை வழங்குவதாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி தெரிவிக்கிறார்.
4: என் பெயர் வந்து பிரியா, நான் வேலூர்ல இருக்கிறேன். ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 436 ரூபாய் பிடிப்பாங்க. இந்த ஸ்கீம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. கம்மியான அமௌண்ட் தான் இது. வருஷத்துக்கே 436 ரூபாய் மட்டும் பிடிப்பாங்க. என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்.
1: அரியலூரில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்தியாவுக்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம் 1:56 நிமிடம். இப்போது கேட்கலாம். பிரதமரின் நலத்திட்டங்களின் கீழ் இன்று நாம் பார்க்கவிருப்பது
1: ஞான பாரதம் இயக்கம்.
0: 2025-2026 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இந்தியாவின் கையெழுத்து பிரதி பாரம்பரியத்தை ஆய்வு செய்தல், ஆவணப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட ஞான பாரதம் இயக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள், அருங்காட்சியகங்கள், நூலகங்கள் மற்றும் தனியார் சேகரிப்புகளில் உள்ள 1 கோடிக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகளை பாதுகாப்பதே இந்த முன்னெடுப்பின் நோக்கமாகும். ஞான பாரதி இயக்கம் இந்திய அரசின் மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. இந்த திட்டமானது அழிந்து வரும் பண்டைய நூல்களை பட்டியலிடவும், ஆவணப்படுத்தவும், அவற்றின் பொருளை புரிந்து கொள்ளவும், மீட்டெடுக்கவும், பாரம்பரிய அறிவை செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் ஒருங்கிணைத்து செயல்படவும் உதவுகிறது. கையெழுத்து பிரதி என்பது காகிதம், மரப்பட்டை, துணி, உலோகம் அல்லது பனை ஓலை போன்ற பொருட்களில் கையால் எழுதப்பட்ட ஒரு படைப்பாகும். மேலும் அது குறைந்தது 75 ஆண்டுகள் பழமையானதாக இருக்க வேண்டும். தத்துவம், அறிவியல், மருத்துவம், இலக்கியம், கணிதம், ஜோதிடம் மற்றும் கலைகள் உள்ளிட்டவை தொடர்பாக அவை எழுதப்பட்டுள்ளன. நாடு சுதந்திரம் அடையும் முன் தேச தலைவர்கள் எழுதிய கடிதங்கள், கட்டுரைகள் போன்றவையும் உள்ளன. இந்த விலைமதிப்பில்லாத பொக்கிஷங்கள் நம் நாட்டின் பன்முகத்தன்மைக்கான சான்றுகளாகவும் அறிவின் கருவூலமாகவும் உள்ளன. அவற்றை பாதுகாப்பது சவால் நிறைந்ததாகவே உள்ளது. எனவே சக்தி வாய்ந்த ஸ்கேனர்களின் வாயிலாக அவற்றை ஸ்கேன் செய்து டிஜிட்டல் ஆவணங்களாக மாற்றி சர்வரில் பாதுகாப்பது மற்றும் உலகில் உள்ள அனைவரும் அணுகும் வகையில் பரவலாக்குவது போன்றவற்றுக்காக ஞான பாரதம் என்ற இயக்கம் மத்திய கலாச்சாரத்துறை அறிவித்துள்ளது. இதன்படி நாட்டில் உள்ள பழமையான சுவடிகள் அடையாளம் காணப்படுவதுடன் அவை சேகரிக்கப்பட்டு பாரம்பரிய அறிவு சொத்தாக மாற்றப்பட உள்ளன. இப்பணிக்காக அதிக திறன் வாய்ந்த 3-பரிமாண கேமராக்கள் உள்ளிட்ட சாதனங்களும் பயன்படுத்தப்பட உள்ளன. ஸ்கேன் செய்யப்பட்ட ஆவணங்களை பதிவேற்றும் முன் அவற்றின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து வல்லுநர் குழு சான்றளிக்கும். மேலும் ஆவணங்களை படித்தறியவும் எடுத்துரைக்கவும் துறை சார்ந்த வல்லுநர்கள், ஆய்வாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்களும் நியமிக்கப்பட உள்ளனர். முதற்கட்டமாக சென்னையில் உள்ள கீழ்த்திசை சுவடிகள் நூலகம், கொல்கட்டாவின் ஏசியாட்டிக் சொசைட்டி, ஸ்ரீநகரில் உள்ள காஷ்மீர் பல்கலைக்கழகம், பிரயாக்ராஜில் உள்ள ஹிந்தி சாகித்ய சம்மேளனம் போன்றவற்றின் ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளன. அடையாளம் காணுதல் மற்றும் ஆவணப்படுத்துதல், பாதுகாப்பு மற்றும் மீட்டமைப்பு, எண்ணிமமாக்கல் மற்றும் களஞ்சிய உருவாக்கம், ஆராய்ச்சி, மொழிபெயர்ப்பு மற்றும் வெளியீடு, திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி, தொழில்நுட்ப மேம்பாடு, ஈடுபாடு மற்றும் ஊக்கப்படுத்துதல், உலகளாவிய ஒத்துழைப்பு மற்றும் கல்வி ஆகியவை ஞான பாரதம் இயக்கத்தின் நோக்கங்களாகும். மத்திய கலாச்சார அமைச்சகம் ஞான பாரதம் இயக்கத்தின் கீழ் ஞான சேது என்ற தேசிய செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க சவாலை தொடங்கியுள்ளது. தத்துவம் மற்றும் மருத்துவம் முதல் ஆளுகை மற்றும் கலைகள் வரையிலான பாடங்களில் 10 மில்லியனுக்கும் அதிகமான கையெழுத்து பிரதிகள் உள்ள நிலையில் இந்த பாரம்பரியத்தை உலகிற்கு மேலும் அணுகக்கூடியதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதே இந்த சவால் நோக்கமாக கொண்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களின் பங்கேற்பை அதிகரிப்பதன் மூலம் ஞான சேது பாரம்பரிய பாதுகாப்பை ஒரு கூட்டு தேசிய முயற்சியாக நிலைநிறுத்துகிறது. அது கையெழுத்து பிரதிகளை எளிதில் சேதமடையக்கூடிய கலைப்பொருட்களிலிருந்து கற்றல் மற்றும் புத்தாக்கத்தின் உயிருள்ள ஆதாரங்களாக உருமாற்றி இந்தியாவின் பழமையான பாரம்பரிய அறிவு புது வலிமையுடன் எதிர்கால சந்ததியினரை சென்றடைவதை உறுதி செய்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில்
1: ஞான பாரதம் இயக்கம்
0: குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வாரம் ஒரு முறை அல்ல, தினமும் யோகா. இதுவே நீண்ட ஆயுளின் ரகசியம், வாழ்வின் அடையாளமும் கூட. June 21 அன்று மட்டுமே யோகா செய்யாமல் என்றுமே யோகா செய்வோம், நன்றாய் வாழ்வோம்.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

பிரசாரமாகிறது திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் லவ்லி படத்திற்காக ப. விஜய் வரிகளில் ஹரிஹரன் சுஜாதா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
3: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ், ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.

0: திரையிசை கேட்டீர்கள். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்றென்றும் காதல். காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இப்போது கேட்கலாம்.
1: கிராமிய பாடல்கள் இனிமையானவை, எளிமையானவை, எழுதப்படாதவை. நாவில் பிறந்து செவிகளில் உலவி காற்றில் மிதந்து கருத்தில் இனிப்பவை. கிராமிய பாடல்களின் வரிசையில் இன்று ஒலிக்களஞ்சியத்திலிருந்து டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் மற்றும் டி கோட்டைசாமி குழுவினரின் கிராமிய பாடல்களை ஒளிபரப்ப கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் கண்ணனூர் மாரியம்மனை கரகம் எடுத்து வழிபடுவோம். வாருங்கள் நேயர்களே.

0: தொடர்வது அவரை படர்ந்த மரத்தை வெட்டாதீர்கள், அது நானும் அவரும் பேசும் மரம் என்கிறாள் இவள்.
1: அவரை படர்ந்த மரம் அவர் என்ன?

இருக்குது ஒரு சாயம் சாயம் வாங்கி வையி நான் தச்சு தரேன் பையி.

ஒரு சாயம் சாயம் வாங்கி வையி நான் தச்சு தரேன் பையின்.

0: தொடர்வது? மானா மதுர பிள்ளைய கேலி செய்கிறான். பதிலுக்கு இவள் என்ன பாடுகிறாள்? பாடல் கேலி பாடல் வகையைச் சார்ந்தது.
1: ஓ

0: சோலைக்குள்ள அத்தமகன் பாடும் பாடலை கேட்க மாமன் மகளை அழைக்கிறான் இவன்.
1: தந்தனா பாட்டு ஒண்ணு கேட்டுக்கோ, தாளம் ஒண்ணு வச்சிருந்தா போட்டுக்கோ புள்ளே, தாளம் ஒண்ணு வச்சிருந்தா போட்டுக்கோ. தந்தனா பா

மாமரத்து தோலைக்குள்ளே மாமரத்து சோலைக்குள்ளே மாடு மேய்க்கே சின்ன புள்ளே மாமரத்து சோலைக்குள்ளே மாடு மேய்க்கே சின்ன புள்ளே அத்தமக பாட்டை கேட்க அருகில் நீயும் ஆடியும் உள்ளே அத்தமக பாட்டை கேட்க

கொம்பு நின்ற செவல மாடு குறும்புத்தனம் பண்ணுதான், கொம்பு நின்ற செவல மாடு குறும்புத்தனம் பண்ணுதான். இந்த குமாரி புள்ளைய கண்ட உடனே குதுகுளம் ஆடு, இந்த குமாரி புள்ளைய கண்ட உடனே.

உன் காலு கேத்த தலங்கமணி, உன் கழுத்து கேத்த கருகமணி, காலு கேத்த தலங்கமணி, நிறத்துக்கேத்த கருப்பு மணி, நெஞ்ச நிறைய வாங்கி தரேன், நிறத்துக்கேத்த கருப்பு

அடி புது வருஷம் பிறக்குது, நம்ம புது வாழ்வும் தொடங்குது. புன்னகையல் நமது உள்ள பூரிப்பையே அடையுது, புன்னகையல் நமது உள்ள

தொடர்வது ரோட்டோரம் வீட்டுக்காரி ரோசாப்பூ சேலக்காரி. நான் நிக்கட்டுமா போகட்டுமா சொல்லு என கேட்கிறாள் இவள்.

ரோட்டோரம் வீட்டுக்காரி ரோசாப்பு சேலக்காரி, நானி கெட்டுமா போகட்டுமா, நானி கெட்டுமா போகட்டுமா, முறைச்சு நிற்கும் முறை பொண்ணு தொட்டா காக்கட்டு விடுமா, நான் உன்ன கொஞ்சம் தொட்டா காக்கட்டு விடுமா. ஓட்டோர வீட்டுக்காரி ரோசா பூ சேலக்காரி, நீ கட்டுமா போகட்டுமா, நீ கட்டுமா போகட்டுமா, முறைச்சு நிற்கும் முறை பொண்ணு தொட்டா காக்கட்டு விடுமா, நான் உன்ன கொஞ்சம்

வச்சா வேம்பு கொலையடிச்சார், நாம் பிறந்த வேளாங்குளம் கம்மாக்கிலே மாறி ஆத்தா வாராளுன்னு மண்டியை இட்டு ஜனங்கணிக்குதான். அதுக்குள்ளே கொஞ்சம் பேசுனா கதப்பா போகுமா, மண்டியை இட்டு ஜனங்கணிக்குதான், அதுக்குள்ளே கொஞ்சம்

0: நாட்டுப்புற பாடல்கள் என்றாலே அத்தை மகளும் மாமன் மகளும் செய்யும் கிண்டலுக்கும் கேலிக்கும் அளவே இல்லை. அந்த வகையில் ஒத்தையிலே போகும் மாமன் மகளை கேலி செய்கிறான் இவன்.
1: ஒத்தையில பொறியலையே அத்தமக புள்ளே, ஒத்தையிலே ஒத்தையிலே ஒத்தையில பொறியல்.

சர்கையினால் பட்டெடுத்து இந்த மருகனமே தந்திடவாம், சர்கையினால் பட்டெடுத்து இந்த மருகனமே தந்திடவாம், உனக்கு சங்கடமா இருந்ததினா சாமி கதை சாத்திடவாம், சங்கடமா இருந்ததினா மாரியம்மே சாமி கதை சாத்திடவாம், ஒத்தையிலே ஒத்தையிலே ஒத்த

நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் மற்றும் டி கோட்டைசாமி குழுவினரின் கிராமிய பாடல்களை ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்ப கேட்டீர்கள். நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் ஆரூர் பகுதியில் 140 டிகிரி மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 3-4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்ந்துள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை இயல்பிலிருந்து 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. பாளையங்கோட்டையில் 39.0 செல்சியஸாக அதிகபட்ச வெப்பநிலை இருந்தது. குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸும் கொடைக்கானலில் 11.7 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக வெப்பநிலை பதிவாகியிருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை.

சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கேரள பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வரும் 23 மற்றும் 24, 25 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு இன்று ஏதும் இல்லை. நாளை முதல் வரும் 24ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். பதிவான மழை அளவு. திருவாரூர் மாவட்டத்தில் 14 மில்லிமீட்டர் மழையும், பொன்மலை, திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ஆகிய இடங்களில் தலா 4 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் பல பகுதிகளில் மழையின் அளவு அதிகமாக காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவராக திகழ்வதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் செமிகண்டக்டர் துறையில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். கேரளம் மாநிலத்தில் ஷெகெல்லா வைரஸ் பரவி வரும் நிலையில் சுகாதாரமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்தார்.

0: பெற்றுள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். பார்மா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ருச்சயா இசேரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டிற்கான உலக பாரா பேட்மிண்டன் போட்டி பிரேசிலில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 17.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101. ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 3:03. ஆரம்பமாகிறது தேனி நேரத்தில் திரைக்களஞ்சியம். ராசாத்தி, இந்த வார்த்தையை கேட்டாலே எப்படி இருக்கு? சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வர யார வேணாலும் நாம ராசாத்தின்னு அழைக்கலாம். இந்த ராசாத்தி அப்படிங்கிற வார்த்தையில ஒரு மேஜிக்கும் இருக்கு. இப்ப நம்ம குழந்தைக்கிட்ட ஏ இங்க வா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ராசாத்தி இங்க வாமான்னு சொல்லி பாருங்க, கூப்பிட்ட அடுத்த நிமிஷம் நம்ம பக்கத்துல இருப்பாங்க. இப்போ சில பேரோட பேர் கூட வேறையா தான் இருக்கும், ஆனா அவங்கள அன்பின் வெளிப்பாடு காரணமா ராசாத்தின்னே கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ராசாத்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அன்பும் ஈர்ப்பும் இருக்கு. அப்படிப்பட்ட அன்பும் பாசம் நிறைந்த ராசாத்தி அப்படிங்கிற வார்த்தையில தான் பாடல்களை அனுப்பியிருக்காங்க ஆசாரிப்பள்ளம் ஏ உபால்டு ராஜேந்திர நேயர். நிகழ்ச்சியில முதல்ல கேட்கலாம் சாமுண்டி படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
3: ஆஞ்சியோ பிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
2: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
3: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
2: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
3: உலகத்தரத்தில் லேப் வசதி,
2: சிடி MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
3: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
2: கால் 7900447-3872.
4: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
5: நிகழ்ச்சியில் இனி வருவது வைதேகி காத்திருந்தாள் படப்பாடல். மனையாளின் நொடிப்பொழுது பிரிவை கூட தாங்கிக் கொள்ள முடியாத மன்னவனின் உள்ளத்தின் ஓசையை நாமும் கேட்போமா? பாடலின் வரிகள் வாலி, இசை இளையராஜா, பாடலை பாடியவர் P.J. சந்திரன்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
4: AMP Furniture. AMP
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
6: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் உயிரே உனக்காக பட பாடல். மன்னவனின் நோக்கமோ மனையாளை குறையில்லாமல் வாழ வைப்பதில், மங்கை இவளின் நோக்கமோ என்றும் மன்னவன் நெஞ்சில் குடியிருப்பதில், இருவரின் நோக்கமும் காதலின் பயணத்தில். வரிகள் வாலி, இசை லக்ஷ்மிகாந்த், பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், S ஜானகி.
7: I want to be a big man.

0: எங்க அம்மா கீழ விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
4: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
3: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
4: 10th தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
3: மற்றும் 04651296483. Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.
5: அந்த இயரிங்க காட்டுங்க.
6: போச்சு வா, பிரைஸ் மணி
5: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
6: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து
5: எங்க?
6: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
5: ஹா,
6: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
5: நோ ப்ரோக்கரேஜ்,
6: நோ ஹிடன் ஃபீஸ்.
5: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல, ஆப்க்கு.
6: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: ஆரோக்கியமான ஓர் உடல்,
9: ஆரோக்கியமான ஓர் மனம்,
8: இவைதான் நம் அனைவரின் தேடல்.
9: பேரண்டத்தின் நெரிசலில் இருந்து விலகி அமைதியான மனநிலையினை அடைய
8: யோகாவை தொடங்குவோம்.
10: நேரம் 3:25. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனி நேரத்தில் திரைக்களஞ்சியம். இதில் ராசாத்தி என்ற தலைப்பில் மேல ஆசாரிப்பள்ளம் ஏ உபால்டராஜ் என்ற நேயர் அனுப்பியுள்ள பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எங்க ஊரு பாட்டுக்காரன். வரிகள் கங்கை அமரன், இசை இளையராஜா, பாடலை பாடியவர்கள் மனோ கே எஸ் சித்ரா. வாசமாய் சுவாசமாய் உன் நேசத்தை கண்டுகொண்டேன் அடி என்ற ஆசாத்தி.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: நிகழ்ச்சியில் இனி வருவது பெற்றால்தான் பிள்ளையா பட பாடல். வாலிவரிகளின் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது. என் ராசாத்தி அவளோடு நான் சொல்கிறேன் காதலோடு, அதனால் வந்ததோ இந்த பாடலும் இசையோடு.

0: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, செவ்வாழை சாகுபடி அனுபவங்கள், எறும்புக்காடு எஸ் லிங்கேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம், கேத் பஜாவோ அபியான், விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாலம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: காதலால் தன் மன்னவனின் நினைப்புக்காக அந்த நிலாவையும் பிடித்து கொண்டாள் ராசாத்தி இவள். இனி கேட்கலாம் முதல் மரியாதை படத்திற்காக வைரமுத்து வரிகளில் இசை அமைத்து பாடியுள்ளார் இளையராஜா, பாடகி கே எஸ் சித்ரா.

நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சிட்டுக்குருவி. வரிகள் வாலி, இசை இளையராஜா, பாடலை பாடியவர் எஸ் ஜானகி. நில்லாது செல்லும் நதியைப் போல உன் நினைவுகள் என் மனதில், மறப்பேனோ மன்னவனோ

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்,
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.

நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் நானும் ரவுடிதான் பட பாடல். வரிகள் விக்னேஷ் சிவன், இசை அமைத்து பாடியவர் அனிருத். தேடி சென்றேன் என் ராசாத்தியை, கூடி வாழவே காதலோடு.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றான்.

0: வருவது சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
0: அது வந்து மன்னா.
1: சரி, புறப்படுவோம், வாரும்.
0: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
1: வாள் எதற்கு?
0: போருக்கு.
1: போருக்கு செல்வது யார்?
0: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
1: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
0: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
1: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
0: இன்றைய குறுஞ்செய்தி.
1: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494658. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
3: குமரி பண்பலை 101 நீர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேனி நேரத்தில் திரைக்களஞ்சியம். இதில் ராசாத்தி என்ற தலைப்பில் மேல ஆசாரிப்பள்ளம் ஏ உபால்ட் ராஜ் என்ற நேயர் அனுப்பிய பாடல்களை தான் கேட்டு ரசித்தோம்.

எண்ணத்தின் உறுதி நம் செயல்களுக்கு ஊக்கமளித்து வெற்றிக்கு வழிகாட்டும். இதுவரை உங்களோடு பயணித்தது அறிவிப்பாளர் எஸ் தங்க பிரியங்கா. இன்னும் சில நொடிகளில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மேற்கு வங்காளம் கூக்லியில் உள்ள தாரகேஸ்வரில் நடைபெறும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகையை வெளியிடும் நிகழ்ச்சியின் நேரலையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101, நேரம் 5:37.
3: நாளும் யோகா நலமுடன் வாழ்வு. யோகா மற்றும்

0: இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் ஒரு வயது தாண்டினவங்க, இல்லை அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்க, இல்லை அவங்களுடைய வேலைகள் ஷிஃப்ட் மாறும்போது, அவங்களுக்கு வந்து கரெக்டான லைஃப் ஸ்டைல் போகாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா,

0: பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை தேடி வரப்போகுது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு, அதாவது இந்த பிரச்சனை இப்படி இவ்வளவு ஈஸியா நீ சால்வ் பண்ணிரு அப்படின்றத எடுத்து நம்ம கையில குடுக்கற மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ அந்த தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. சின்ன குழந்தைங்க வந்து தூங்கும் போது அவங்க கிட்ட தூங்கினாலும் நம்ம வந்து பேசும்போது அவங்களோட சப்கான்சியஸ் மெமரியில வந்து அது ஸ்டோர் ஆகும். எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, இப்போ குழந்தைங்க வந்து ரொம்ப சண்டையா இருக்காங்க அப்படின்னா, மீன்ஸ் சேட்டை பண்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட மெதுவா போய் சொல்லலாம், நீ ரொம்ப சேட்டை பண்ற, ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கணும், நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமான குழந்தையா வளரும். நம்ம என்ன பாசிட்டிவ் நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அது வந்து அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகுனா, அதையே அவங்க வந்து செயல்படுத்த தொடங்குவாங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்க வந்து செயல்படுத்த தொடங்குவாங்க. அப்போ அந்த அதை வந்து அதாவது கன்சிஸ்டண்டா நம்ம பண்ணும்போது அதை வந்து நம்மளால உணர முடியும். தூக்கம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப நல்ல ஆசனம் அப்படின்னா பாலாசனம், சைல்ட் போஸ், குழந்தைங்க வந்து எவ்வளவு அமைதியா சாந்தமா தூங்குறாங்களோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையை நமக்கு கொடுக்குது. அப்புறம் பிராணாயமம் பண்ணலாம். பிராணாயமம் பண்ணும்போது அனுலோம் விலோம் பிராணாயமம், அதாவது இடது மூக்கு வழியா சுவாசம் எடுக்கிறது, வலது மூக்கு வழியா சுவாசம் வெளியில விட்டு, வலது மூக்கு வழியா சுவாசம் உள்ள எடுத்து, இடது மூக்கு வழியா சுவாசம் வெளியில விடணும். இது நம்ம ஸ்டார்டிங்ல பண்ணும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி பண்ண முடியுமோ அப்படித்தான் பண்ணணும். ஆனா கண்டினியூ பண்ணி அந்த டைமிங்கை வந்து ரெகுலேட் பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கு அது கரெக்டான ஒரு அட்வைஸ், டாக்டருடைய அட்வைஸ் எடுத்து பண்ணும்போது உங்களுடைய பாடி கண்டிஷனுக்கு எப்படி பிரீத் எடுக்கணும் அப்படின்றது கரெக்டா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. சீரா நம்ம எடுக்கும்போது நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த நாளடைவில் தூக்கம் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை நம்மளை விட்டு போயிடும். அதே மாதிரி பிராமரி பிராணயமா இருக்கு. பிராமரி பிராணயமானா இந்த தேனீக்களுடைய அந்த ரீங்காரம் இருக்குல்ல, அதையே எடுத்துக்காட்டா வச்சு அந்த ஒரு பிராணயமம் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து தூக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குது. அது பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் இதுல முக்கியமா பார்க்கும்போது தூக்கம் இல்லாதவங்களுக்கு யோக நித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. யோக நித்ரானா நான் அந்த குழந்தைகளுக்கு சொன்னேன், சப்கான்சியஸ்ல வந்து அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணணுமோ அது அவங்களுடைய மைண்ட்ல பதியும் அப்படின்றது மாதிரி, நம்ம நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுப்பதற்காக யோக நித்ரான்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. யோக நித்ரா எல்லாருமே பண்ணலாம். தூக்கம் இல்லாதவங்கள படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொசீஜரை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களை வந்து கைட் பண்ணிட்டே இருக்கும்போது, அவங்க அதை கேட்க கேட்க கேட்க கண்டினியூஸா அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த தூக்கம்ன்றது சைக்கலாஜிக்கலி வரக்கூடிய ப்ராப்ளமும் சரி, இல்ல பிசிக்கலி வரக்கூடிய நம்மளுடைய உடல் சோர்வு சரி, உடல் வலி சரி, அது எல்லாத்துக்கும் அது ஒரு தீர்வா இருந்து நம்மளுடைய தூக்கத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு உதவுகிறது.
1: இதுவரை நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தந்தவர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள்.
2: குமரி பண்பலை நூற்று ஒன்றில் நாம கேட்கலாம் முல்லைச்சரம். மனிதர்களுக்கு உலக வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்த ஞானத்தை பழமாக வழங்கியதால் முருகனுக்கு ஞானப்பழம் அப்படிங்கிற பெயர் இருக்கு. இதை உணர்ந்த அவையும் முருகனை பழம் நீ அப்படின்னு பாடுறாரு. கேட்கலாமா? கே பி சுந்தராம்பாள் குரலில் கே வி மகாதவன் இசையில் வருகிறது திருவிளையாடல் திரைப்பட பாடல்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
4: ஏமா, காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கோம், களைஞ்சிரும்ல.
5: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
4: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
6: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
4: ஓவியா, காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
5: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
7: பொதுநலன்
8: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
9: புள்ளிச்சிறந்த நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது தங்கமலை ரகசியம். திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல்.

ஒவ்வொரு மூச்சும் ஒரு சக்தி, ஒவ்வொரு அசைவும் ஒரு புத்துணர்ச்சி, ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய தொடக்கம். அழுத்தங்கள் அதிகமான இன்றைய காலத்தில் அமைதியாக வாழ கற்றுத்தரும் இனிய வழிகாட்டி, வயது பாராது எல்லோரையும் ஆரோக்கிய பாதைக்கு அழைக்கும் நல்ல நண்பர், சுறுசுறுப்பான காலை, தெளிவான சிந்தனை, ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம், இவை அனைத்திற்கும் அழகான திறவுகோல் யோகா. இந்த யோகா தினத்தில் நம்முள்ளே இருக்கும் நேர்மறை சக்தியை விழிப்போம், மன அமைதியையும் உடல் நலத்தையும் இணைத்து கொண்டாடுவோம். யோகா செய்வோம், நலமுடன் வாழ்வோம், அமைதியுடன் நாளை நோக்கி பயணிப்போம். முல்லைச்சிறந்த நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது நினைத்தேன் வந்தாய் திரைப்பட பாடல். சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல், பாடலுக்கு இசை தேவா.

0: இந்திய கலாச்சாரம் இந்த உலகிற்கு கொடுத்த ஒரு அரிய கொடை யோகா. மனதையும் ஆன்மாவையும் புத்துணர்ச்சி அடைய செய்து பலப்படுத்த எந்த உபகரணங்களும் இன்றி உதவும் சிறந்த முறை யோகா. யோகா என்பது ஒரு கலை அல்ல, அது ஒரு அறிவியல். இதை புரிந்து கொண்டு படிப்படியாக பயிற்சி செய்தால் நன்மைகள் ஏராளம். மன அழுத்தத்தை குறைக்கவும், கவனத்தை மேம்படுத்தவும், உடல் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கவும் உதவும் அற்புத பயிற்சி யோகா. ஆரோக்கியமான உடல் இருந்தால் ஆரோக்கியமான மனம் இருக்கும். ஆரோக்கியமான மனம் இருந்தால் அகத்தின் மெய்மைகள் புரியும். எனவே ஆரோக்கியமான உடலை தரும் யோகாவை பயிற்சி செய்வோம், ஆனந்தமாய் வாழ்வோம். தினமும் சில நிமிடங்கள் நமக்காய், அதில் யோகா என்னும் அற்புத பயிற்சி தினமும் செய்வோம், சரிவர செய்வோம், தொடர்ச்சியாய் செய்வோம், நிலையாய் செய்வோம். செய்ததின் பலன் உடலிலும் மனதிலும் நாம் அறிவோம், பிறரையும் அறிய செய்வோம். ஆரோக்கியமாய் வாழ இன்றே தொடங்குவோம்.
1: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी 20 जून को हुगली पश्चिम बंगाल से प्रधानमंत्री किसान सम्मान निधि की 23वीं किश्त जारी करेंगे। इसके तहत 9 करोड़ 44 लाख से अधिक किसानों के खातों में 18,880 करोड़ रुपए से अधिक की सम्मान राशि सीधे हस्तांतरित की जाएगी। पीएम किसान की इस किश्त के साथ ही किसानों को हस्तांतरित कुल राशि 4,46,000 करोड़ रुपए से अधिक हो जाएगी, जो करोड़ों किसान परिवारों को आर्थिक संबल प्रदान कर रही है।
2: நேர்கள் இதுவரை கேட்டது முல்லைச்சரம்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: அன்பு நேர்களை, தகவலும் இசையும் பயனுடைய நிகழ்ச்சிகளும் நிறைந்த இன்றைய ஒலிபரப்பின் நிகழ்ச்சி நிரல் விவரங்கள் இதோ. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மேல் இசை, 6:40 திரை இசை. இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். இன்றிரவு 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, செவ்வாழை சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் எறும்புக்காடு எஸ் லிங்கேஸ்வரன் அவர்கள். கேத் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாகம் மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து அமுது சுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல் நிகழ்ச்சியில் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். நெல் பயிரில் பாக்டீரியா இலை கருகல் நோய், தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் அனைத்தும் இடம்பெறும். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 சிறப்பு செய்திச் சுடர், உடலின் சீரமைப்பு மனதின் அமைதி, யோகா தின சிறப்பு பார்வை கலந்துரையாடல். பங்கேற்கிறார் டாக்டர் அஜய் தங்கராஜ், டாக்டர் ஒய் தீபா அவர்கள். 8:35 திரை இசை, 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சோலை இலக்கிய சுடர், ஆற்றுப்படை இலக்கியங்களின் இசையும் இசைக்கருவிகளும். உரை வழங்குகிறார் முனைவர் பி விஜிலா ஜாஸ்மின் அவர்கள். தொடர்ந்து தேனமுது தொடர் படைப்பாளர் டி வி ஸ்னேகா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்றிரவு 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி, விவேக் கார்மா கே அவர்களின் பாட்டு தும்ரி தத்ரா. 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்கள நாதம். இனி நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைதானும் நல்லவே கேட்க. வழங்குபவர் ரவிச்சந்திரன், கணபதிதாசன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குழலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. நாளை காலை 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். நாளை செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி மற்றும் 5 மணி. நாளை காலை 7:50 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவச்சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம். தொடர்ந்து திரை இசை. சர்வதேச யோகா தின சிறப்புரை வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜன் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 8:30 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து கே கே எஸ் பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 8:45

பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி. முதுமையிலும் இனிமை தரும் யோகாசனங்கள். உரை வழங்குபவர் ஆசாரிப்பழம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா தெரேஸ் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில். நாளை காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பு நேரலை. நேர்களை நிகழ்ச்சிகளையும் கேளுங்கள் தவறாது. குமரிப்பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் வருகிறது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: 40 assembly constituencies in the state. The government has banned the manufacture, sale and distribution of 16 fixed-dose combination FDC drugs for human use with immediate effect. The move follows a Supreme Court-directed review by an expert committee set up by the Drugs Technical Advisory Board, which found the drug combinations lacked therapeutic justification and could pose health risks. In cricket, Afghanistan have set a target of 219 runs for India in the third and final ODI at the M.H. Chidambaram Stadium in Chennai. Electing to bat first, Afghanistan were all out for 218 in 44.2 overs. Captain Hashmatullah Shahidi was the top scorer with 102 runs off 131 deliveries. In reply, India were 37 for no loss in 4 overs when reports last came in. And with that, we end this news bulletin.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. செய்தி செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை சம்பந்தமாக பேரிடர் நடவடிக்கைகளில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பேரிடர் தடுப்பு, தணிப்பு, எதிர்நோக்கு நிலை, நிவாரணம், ஆராய்ச்சி, புதுமை மற்றும் திறன் வளர்த்தல் போன்ற வகைகளில் இந்திய அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வாயிலாக சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்தா பிரபந்தன் புரஷ்கர் என்ற வருடாந்திர தேசிய விருது வழங்க உள்ளது. எனவே மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை இனங்களில் சிறப்பாக பங்காற்றிய தனிநபர்கள், நிறுவனங்கள், ஆராய்ச்சி மையங்கள், தொண்டு நிறுவனங்கள், தனியார் துறை நிறுவனங்கள் ஆகியோர் கன்னியாகுமரி மாவட்ட இணையதளமான https://kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் கிளிக் செய்து தங்கள் விண்ணப்பங்களை உரிய ஆதார ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் செப்டம்பர் 30 என கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தொடர்பு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் போதை இல்லாத தமிழ்நாடு என்ற உயரிய இலக்கினை வலியுறுத்தும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் எனி ஆன்டி ட்ரக் 2026 என்ற மாபெரும் விழிப்புணர்வு ஓட்டம் வரும் 26 அன்று வெள்ளிக்கிழமை காலை 6:30 நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கத்திலிருந்து துவங்கப்பட உள்ளது. இவ்விழிப்புணர்வு ஓட்டமானது சுமார் 6.5 தூர ஓட்டத்தில் 14 மேற்பட்ட மாணவ மாணவிகள், இளைஞர்கள், என்சிசி, என்எஸ்எஸ் விளையாட்டு வீரர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ளும் அனைவருக்கும் டி ஷர்ட் வழங்கப்படும். இளைஞர்களுக்கிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கவும் நடத்தப்படும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு போதையில்லாத தமிழ்நாடு உருவாக்கிட ஒத்துழைப்பு நல்குமாறு இதன் மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் தகவலுக்கு மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தை நேரிலோ அல்லது 04652-262-060 மற்றும் ஒரு எண் 740-170-3507 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி கேட்போ.
3: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5
4: குட் ஈவினிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.

0: இன்னைக்கு நாம தமிழ்ல கத்துக்க போற வார்த்தை நயன். நயன் அப்படின்னா நீதி, ஒழுக்கம், நன்மை, இதெல்லாமே குறிக்கிறதுக்காக இந்த நயன் அப்படிங்கிற வார்த்தையை நாம பயன்படுத்தலாம்.
1: இதற்கு உதாரணமா ஒரு திருக்குறள் பார்க்கலாம். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல் அப்படிங்கிற திருக்குறள் நமக்கு என்ன பொருளை தருது அப்படின்னா, பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் அதை வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு அறிவுரை சொல்றாரு. சோ இதுல இருந்து நமக்கு நயன் அப்படின்னா நன்மை, நீதி அப்படிங்கிற பொருள்களை தருதை நாம புரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட். இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் நோஷன், NOTION. நோஷன் அப்படின்னா ஒரு ஐடியா, சம்திங் தட் யூ ஹாவ் இன் யுவர் மைண்ட், அதாவது நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒரு கருத்து, எண்ணம், ஒரு விஷயம், இதெல்லாம் குறிக்கிற வார்த்தை தான் நோஷன்.
0: சோ இந்த வேர்டை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ஹாவ் நோ நோஷன் ஆஃப் ரிசைனிங், அதாவது எனக்கு ராஜினாமா பண்ற எண்ணமே இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இந்த சென்டென்ஸ் நமக்கு குறிக்குது. சோ நோஷன் அப்படின்னா எண்ணம் அப்படிங்கறது அர்த்தம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்த பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். அதாவது மழை ஸ்டார்ட் ஆகுறது, அதாவது ஒரு துளி நம்மளுடைய மண்ணில் பட்ட உடனே ஒரு வாசனை வரும், மழை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த மண் வாசனை வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மண் வாசனை எதனால வருது, எங்கிருந்து வருது, எப்படி வருது, அதை தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
1: நம்மளை எப்பவுமே சூப்பரா ரெஃப்ரெஷிங்கா நாஸ்டால்ஜிக்கா ஃபீல் பண்ண வைக்கிற அந்த மண் வாசனை எப்படி உருவாகுது அப்படின்னா, வெயில் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா மண்ணுல, கல்லுல, செடிகள்ல எல்லாம் ஒரு விதமான ஒரு நேச்சுரல் ஆயில்ஸ் வந்து உருவாகி இருக்கும். அந்த நேச்சுரல் ஆயில்ஸ்ல வந்து மழை துளி வந்து படுது இல்லையா, அது பட்ட உடனே இந்த ரெண்டுமா சேர்ந்து ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அந்த ஆயில்ஸ் பிளஸ் மண்ணுல இருக்கக்கூடிய சிறு சிறு துகள்கள் எல்லாம் அப்படி காத்துல கலக்கும். இது எல்லாமா சேர்ந்துதான் நமக்கு அந்த அழகான மண் வாசனையை தருது. இந்த மண் வாசனைக்கு இங்கிலீஷ் நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெட்ரிகோ அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சோ இந்த மண் வாசனை அப்படி மண்ல உள்ள வாசனை மட்டும் கிடையாதுங்க, அந்த மழை துளி மண்ல வந்து சேர்றப்பதான் ஒரு விதமான வாசனை வருது. இந்த மண்ல ஆக்டினோமைசிட்ஸ் அப்படின்னு ஒரு நல்ல பாக்டீரியா இருக்கு, அது உருவாக்குற ஜியோஸ்மின் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கெமிக்கல் தான் நம்மள எல்லாம் ரெஃப்ரெஷிங்கா வைக்கிற இந்த மண் வாசனைக்கு முக்கியமான காரணம். சோ இதுல இருந்து மண் வாசனை அப்படிங்கறது வெறும் மண்ணோட வாசனை மட்டும் இல்லங்க, அது இயற்கை நமக்கு கொடுக்கற ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் அனுபவம் தான்.
1: இன்னைக்கான மூணு புதிய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.

0: தொடர்வது மெல்லிசை. கேட்பதற்கு முன்
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் ஏன் கன்னியாகுமரி சூஸ் பண்ணணும்?
4: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
5: கன்னியாகுமரி.
6: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
7: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
6: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
7: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
6: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
7: போன் 7358737358.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
10: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
11: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
12: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்,
13: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
12: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
13: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
14: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
15: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
16: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
17: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
18: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
17: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
18: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
19: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
17: செல்
19: 7305365016.
0: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
8: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
0: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
8: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
0: மற்றும் 0465129 6483. ஃப்ரெண்ட்ஸ் ITI, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
2: இது நம்ம KMMC மருத்துவம்.
8: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
0: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
8: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
0: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
8: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
0: உலக தரத்தில் லேப் வசதி,
8: CT, MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
0: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, மூட்டம்.
8: கால் 7904737872.
3: முகிலை துரத்தும் என தொடங்கும் TK ஜெயராமன் இசையமைப்பில் காதல் மதி இயற்றிய பாடலை பாடுவோர் TN கிருஷ்ணசந்தர் மற்றும் விஜயரவி ஆகியோர்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலையில் செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலகத் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் திருமதி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. தமிழகத்திலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வை எழுத வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அந்த சமயத்துல இந்த மாணவர்கள் நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, நீட் முன்னாடி வச்சு அது கேன்சல் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் வைக்கிறதுனால எவ்வளவு ஒரு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படும்ங்கிறது கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் எந்தவித தவறான முடிவுகளுக்கும் நீங்க போவானா அது தீர்வு அல்ல. அரசு இப்ப பாத்தீங்கன்னா பிரத்யேகமாக இதற்காக ஒரு உதவி மையம் நம்ம வச்சிருக்கோம். பிளஸ் ஹெல்ப் லைன் இருக்கு, 104 அப்படிங்கிற சேவை மையம் இருக்கு. மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களும் நீங்களும் பேசலாம். ஏதாவது தங்கள் குழந்தைகள் ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி இங்க இருக்கிற வசதிகளை அரசு ஒரு ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் சில கால் சென்டர்ஸ்ல, நீங்க அதை பயன்படுத்திக்கணும்னு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன்.
0: ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று மாநில அமைச்சர்

0: திரு மதன் ராஜா அறிவுறுத்தியுள்ளார். இத்திருக்கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட அவர், 22 தீர்த்த கிணறுகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கோவில் மற்றும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பக்தர்களுக்கு அளிக்கப்படும் உணவையும் திரு மதன் ராஜா ஆய்வு செய்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துகள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். திரு விஜய் தலைமையிலான அரசின் மெத்தன போக்கால் பச்சிளம் குழந்தை முதல் மூதாட்டி வரை அனைவரின் பாதுகாப்பும் சூறையாடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின்போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மவுனம் காப்பதும் மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்கப் பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். ஈரோட்டில் தூய்மைப் பணியாளர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் நேரடி சேர்க்கையில் மாணவர்கள் சேர்ந்து பயனடையுமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் தொடர்பான தகவல்களை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி பிரியா கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் கல்லூரியில் மாணவர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் 100 மாணவர்கள் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் குழந்தை திருமண தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த

0: மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் 100 மாணவர்கள் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் குழந்தை திருமண தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 9.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 82 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர் பிரஷித் கிருஷ்ணா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:40.

உதயாவின் உற்சாகம் உல்லாசத்தில் மகிழ்ச்சி, வானத்தை போல பாசம், வர்ண ஜாலத்தின் வண்ணங்கள். இந்த நான்கு படத்துல இருந்து நாம இன்னைக்கு இப்போ திரை செய்யல பாடல்கள் கேட்கலாம். சாதன சர்க்கம் ஹரிஹரன் பாடிய பாடல். உதயா திரைப்படத்திற்காக ஏ. அழகுமான் மியூசிக்ல அறிவு மதிப்பு எழுதிய வரிகள்ல கேட்கலாம்.

0: முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: நேரம் 6:48. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 திரையில்.

இளமைத்திலோடும் நட்பின் உற்சாகத்தோடும் மனசு லைட்டா மாற்றும் பாடல் உல்லாசம் திரைப்படத்திற்காக கமலஹாசன் பவதாரணி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
2: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சி ல
3: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
2: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
3: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், என்ஏசி ஜப்பான்.
2: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி, ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
3: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
4: அண்ணன் தம்பி பாசத்தையும் குடும்ப உறவுகளின் ஆழத்தையும் நினைவூட்டும் அழகான பாடல் தான் இடம்பெற்ற திரைப்படம் வானத்தை போல. ஸோ இந்த படத்துல இருந்து ஒரு பால் கேட்கலாம். மனோஜ் சித்ரா பாடிய பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைச்சிருக்காங்க, பா விஜய் வரிகளை கேட்கலாமா?

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. புதுகலம் கொண்டாட்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 1.

0: 01 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7 மணி. இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்,
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: இன்னிசை நேரம் நிகழ்ச்சியில் முதலில் யார் என்ன சொன்னாலும் என தொடங்கும் பாடல்.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்னிசை நேரம். இன்னும் சில நொடிகளில் வருகிறது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் 29,75,00,000 மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளையும், 1,20,00,000 மதிப்பீட்டில் கட்டப்படும் நகர்ப்புற சுகாதார நிலைய கட்டுமான பணிகளையும் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா முன்னிலையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் அமைச்சர் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர், திருவள்ளூர் மாவட்டத்தில் வருவாய், ஊரக வளர்ச்சி, பள்ளி கல்வி, நகராட்சி, மருத்துவம், வேளாண்மை துறை, நெடுஞ்சாலைகள் துறை என பல்வேறு துறைகளின் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் பணிகள் தொடர்பாக முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது என்றும், மேலும் வருங்காலங்களில் மதிப்பாய்வு கூட்டங்கள் நடத்தப்படும், அதில் மக்களின் குறைகளை கேட்டு நிறைவேற்றப்படும் என செயற்கை நுண்ணறிவுத்துறை அமைச்சர் கூறினார். முன்னதாக கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 17,20,00,000 மதிப்பீட்டில் கூவம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான பணிகளையும், பேரம்பாக்கம் ஊராட்சியில் கூவம் ஆற்றின் குறுக்கே 5,98,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணை கட்டுமான பணிகளையும் அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பூவிருந்தவள்ளி ஊராட்சி ஒன்றியம் பாப்பான்சத்திரம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 32,00,000 மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிட கட்டுமான பணிகளையும், செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் பிரதமரின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் 31,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் 16 வீடுகளின் கட்டுமான பணிகளையும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். பிரதம மந்திரியின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. சென்னை அம்புத்தூர் அருகே சூரப்பட்டில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் முதல் முறை பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார். இதில் 500 மேற்பட்ட புதிய ஊழியர் பணியமர்த்திய நிறுவனங்களும் புதிதாக வேலைக்கு சேர்ந்த இளைஞர்களுக்கும் நிதி உதவி மற்றும் ஊக்கத்தொகையை தொழிலாளர் நல தலைமை இயக்குநர் திரு மணிகண்டன், மண்டல சேமநிதி ஆணையர் திரு நினேஷ் உள்ளிட்ட தொழிலாளர் நலத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு பணி ஆணைகளையும் ஊக்கத்தொகையையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அலுவலர்கள், பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டம் புதிதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை என்பது மிக விரைவில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய உறுதுணையாக இருக்கும் என்று பாராட்டி பேசினர். பணி ஆணைகளை பெற்ற பயனாளிகள் இத்திட்டம் தங்களுக்கு பேருதவியாக இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
2: என் பேரு தனசேகர், நான் சென்னை ஆவடியிலிருந்து வரேன். இந்த ஸ்கீம் மூலம் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். தேங்க்ஸ் டு பிரதமர் மோடி அவர்கள்.
1: திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியுடன் இணைந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுய உதவி கடன் மேலா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா 512 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 75,41,00,000 வங்கி கடன்களை வழங்கி முதல் முறையாக கடனுதவி பெறும் மகளிர் சுய உதவி

0: குழு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி பேசினார். உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் தனியார் ரத்த தான முகாம் இணைந்து ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் ரத்த தான முகாம் காவல்துறை துணை இயக்குநர் திரு ஆனந்தா ரத்தம் வழங்கி முகாமினை துவங்கி வைத்தார். ரத்த தான முகாமில் 100 மேற்பட்ட மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் ரத்த தானம் வழங்கினர். ரத்த தானம் வழங்கிய அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் ஒருங்கிணைந்த மதுவான கிடங்கில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர்கள் அமைச்சரை நேரில் சந்தித்து பேசினர். அப்போது மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு காரணங்களால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த 3500 ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கியதற்காக டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் செல்வம் அமைச்சர் விக்னேஷுக்கு நன்றியை தெரிவித்தார். மேலும் மது பாட்டில்களுக்கு கூடுதல் கட்டணம் ₹10 வசூலிப்பதை தடுப்பது குறித்தும் கடைகளில் பாக்ஸ் இறக்குவதற்கு கூடுதல் பணம் வசூலிக்க கூடாது என்பது குறித்தும் அமைச்சர் விக்னேஷ் அறிவுறுத்தினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்வில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என அந்த அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தின் மகாபலிபுரம், தில்லியின் செங்கோட்டை, உத்தரகாண்டின் ஹரித்வார், கர்நாடகாவின் ஹம்பி, மகாராஷ்டிராவின் மும்பை, பீகாரின் நாலந்தா, உத்தரப்பிரதேசத்தின் சார்நாத், குஜராத்தின் அகமதாபாத், தெலங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட 12 முக்கிய இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி கொல்கத்தாவில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 3 இந்திய கடற்படை போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS துனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்ஷோதக் கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% கட்டுமான பணிகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் 1445 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், தேசிய பாதுகாப்பு, கலாச்சார சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேம்பாடு அடைந்துள்ளதாக கூறினார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறிய அவர், புனித மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பேணி பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் மூலம் சட்டவிரோத ஊடுருவலை தடுக்க முடியும் என குறிப்பிட்டார். கார்வீர் கோவில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொள்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள்

0: குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுடன் உரையாடிய அவர், ஜனநாயகத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் குறைபாடுகள் அகற்றப்பட்டதாகவும் புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உள்ள 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இத்தேர்வை 2,279,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2,5,00,000 பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யுங் ஹோஜுங்குடன் நடத்திய ஆலோசனைக்கு பின் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் டிஜிட்டல் நிர்வாகம், மின்னணு நிர்வாகம், பொது நிர்வாகம், திறன் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் தென்கொரியாவும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வரும் ஜனநாயக நாடுகள் என கூறிய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங், டிஜிட்டல் சான்றிதழ்கள், பொதுமக்கள் குறைதீர்ப்பு உள்ளிட்டவைகளில் வெளிப்படைத்தன்மை குறித்த செயல்திட்டம் குறித்தும் எடுத்துரைத்தார். பொதுத்துறை நிர்வாகம் மற்றும் அரசின் செயல்பாடுகள் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா தென்கொரியா இடையே வெளிப்படைத்தன்மையான, பொதுமக்களுக்கு உதவி அளிக்கும் வகையிலான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் தகுதியுடைய அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா மாநிலம் பனாஜியில் அம்மாநில பிஜேபி செயற்குழுவில் உரையாற்றிய அவர், கோவா மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு கட்சியினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் முடிவடைந்துள்ளது. கடந்த மே 22 தொடங்கிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 75 மாவட்டங்களில் உள்ள 17 மாநகராட்சிகள், 200 நகராட்சிகள், 545 பேரூராட்சிகள் உள்ளிட்டவையில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்ஷ்குவா மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட வெடிகுண்டு விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். பன்னு மாவட்டத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இதே பகுதியில் நேரிட்ட மற்றொன்று வெடிகுண்டு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹூடா ஸ்பெயினின் லாரா பெர்னாண்டஸை வென்றார். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிராச்சி பிரான்சின் அமீனா ஜிதானியை வென்றார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின்

0: அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் இந்தியா சற்று முன்வரை 17 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 133 ரன் எடுத்திருந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு 10:30 நெதர்லாந்து ஸ்வீடனை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி ஐவரி கோஸ்டையும் காலை 5:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஈக்வடார் கொராக்கோ அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:26. உளவுகளுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். எதிர்வரும் 3 தினங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33-34 டிகிரி சென்டிகிரேட்டாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24-25 டிகிரி சென்டிகிரேட்டாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை நேர அதிகபட்ச வெப்பநிலை 80-90% பதிவாக வாய்ப்புள்ளது. மதிய நேர அதிகபட்ச வெப்பநிலை 70-80% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 18-20 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வாழை இருபுறமும் திறக்கப்பட்ட துளையுள்ள பொதிகளை பயன்படுத்தி வாழைத்தார்களை பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை மேம்படுத்தலாம். தென்னை மரங்களுக்கு இடையில் பசுந்தாள் உரம் பயிரிட்டிருந்தால் 50% பூக்கும் தருணத்தில் மண்ணில் மடக்கி உழவு செய்ய வேண்டும். நெகிழிமலை தடுப்பான்களை மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை, ஜாதிக்காய், மிளகு மற்றும் லவங்கப்பட்டை ஆகிய மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போ பியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: கேட்டு இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, செவ்வாழை சாகுபடி அனுபவங்கள், எறும்புக்காடு எஸ் லிங்கேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம், கேத் பஜாவோ அபியான், விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாலம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
2: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: விவசாயிகள் விளைபொருட்களை அப்படியே விற்பனை செய்வதை விட அவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக நாம் விற்பனை செய்யும் போது விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும்.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: இப்பொழுது செவ்வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் எறும்புக்காடு எஸ் லிங்கேஸ்வரன் அவர்கள்.
4: வணக்கம்.
5: வணக்கம்
4: ஐயா. விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை வருடத்தை அனுபவங்கள் இருக்கும்?
5: எனக்கு 25 வருஷம் ஃபுல்லாக அனுபவம் இருக்குது. அதற்கு முன்னுக்கு விவசாய வேலைகள் செய்த கூட நான் வாழைகள்லாம் நிறையா போட்டு எடுத்து இது பண்ணி அந்த இதனால தான் கூடலும் தொடர்ந்து அந்த அளவுக்கு ஃபுல் விவசாயம் மட்டும் அப்படி ஆகிட்டேன்.
4: எதிர படிச்சிருக்கீங்க?
5: நான் ஐடிஐ முடிச்சிருவேன்.
4: ஐடிஐ முடிச்சுட்டு வந்து வேற ஏதாவது தொழில்கள் அந்த மாதிரி பார்த்தீங்க?
5: வேற எந்த தொழில்களும் பார்க்கல, ஃபுல்லாக வாழைகள் தான். ஊடு பெயர் மாதிரி பாட்டங்களை எடுத்து பாடத்துக்குள்ளே பராமரித்து கொடுத்து நாங்களும் தொழிலாக இது பண்ணிகிட்டு இருக்கோம்.
4: இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து நான் வந்து ஐடி முடித்தேன், ஐடி முடிச்சுட்டு முழுக்க முழுக்க வந்து விவசாயம் தான் பார்க்குறீங்க. எப்படி உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது இந்த விவசாயத்தில்?
5: ஆர்வம்னா ஃபஸ்ட்டு முதல்ல படிச்சுட்டு இருக்க முந்தைய வாழை கூட கூட வச்சு எடுத்து அனுபவத்தினால அந்த வாழையிலே அந்த வருமானங்கள் இருந்தனால நம்ம அந்த அப்படியே வச்சு அந்த விவசாயத்தை அப்படியே பெருக்கிட்டேன்.
4: இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கமோ கூட வந்து நீங்கள் அப்போவுமே வந்து விவசாயத்தில் வந்து ஆர்வம் காட்டிட்டு இருந்தீங்க.
5: ஆமாம், படிச்சுட்டு இருக்கும்போது நான் வாழையில நிறையா குறைஞ்சபட்சம் ஒரு 500 மேலே வாழை வச்சு போதில் அப்போவுமே வச்சு இது பண்ணிட்டு தான் வந்துட்டுருந்தேன்.
4: இப்போ எவ்வளோ ஏக்கரில் வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க?
5: இப்போ ஒரு 5 ஏக்கர்கிட்ட இருக்கும்.
4: அது எப்படி சொந்த நிலமா இல்லை குத்தை எடுத்து பண்ணுறதா?
5: சொந்த நிலம் இல்லை, குத்தை எடுத்தோம். அப்புறம் ஊடு பயிர் பாட்டங்கனாங்க, அந்த தோப்புக்காரர்களுக்கு தென்னை மரங்களை மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்தோம். அந்த மாதிரி அதில் வச்சு நம்ம தொழில்களும் இது பண்ணிட்டு அவங்களுக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி இருக்கும், எங்களுக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி இருக்கும்.
4: குத்தை எடுக்கணும்னு பார்க்கும்போது தனிப்பட்ட நிலங்களும் எடுக்கிறீங்க, அதே போல வந்து தென்னையை வந்து ஊடு பயிராட்டு அந்த நிலங்களை வந்து நீங்க குத்தையை வந்து எடுக்கிறீங்க?
5: ஆமா ஆமா, அது தனிப்பட்ட முறையாட்டம் எடுக்கும், ஊடு பயிர் பாட்டை மாதிரியும் எடுக்கும். பாட்டமாக எடுத்து அந்த தோப்புகளையும் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வருமானம் போல, அவங்களுக்கும் தென்னை மரத்துக்கு நல்லா இதாயிரும், நம்மளுக்கும் அது தனிப்பட்ட முறை
4: நல்லபடியா
5: செய்து பழகி இது பண்ணல மாத்தி உடனே இது பண்ணிட்டு போட்டுக்கிட்டு வேற
4: கொடுத்துருவாங்க. எடுத்திருப்பீங்க தொடர்ச்சியாட்டு அந்த நிலங்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குமா, இல்ல அந்த நிலங்கள் வந்து வேற யாராவது அதிக தொகை கொடுத்து அந்த நிலங்கள் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா?
5: நம்ம நல்லபடியா மெயின்டெனன்ஸ் பண்ணி தோப்பா நல்லபடியா வச்சுட்டு இருந்தா அது தொடர்ந்து நம்மகிட்ட தான் இருக்கும். அது அவையே ஒன்றும் இது பண்ணி பண்ண மாட்டாங்க. நிறைய வசதி உள்ள பார்ட்டிகள்லாம் தோப்புகளை வந்து பார்க்க வர்றதுக்கு நேரம் இருக்காது. நம்ம நீட்டா பண்ணி வச்சிருந்தா அவைய நம்ம கஸ்டடியிலே இருந்த மாதிரி இருக்கும். நம்ம தோப்பு போய் நம்ம பார்த்துக்கிட வேண்டியதான்.
4: உங்க தோப்பு போல பார்த்துக்கிட வேண்டியது. அவங்கள ஒரு நம்பிக்கையில வந்து அந்த நிலங்களை வந்து குத்தகை தந்துடும்.
5: நம்ம கையில இருக்க வரை நம்ம தோப்பு போல நம்ம பார்த்துக்கிட வேண்டியதான்.
4: இப்ப அதிக அளவுன்னு பார்க்கும்போது இங்க வந்து செவ்வாழை தான் வந்து சாகுபடி செய்றீங்க. இதனுடைய கன்றுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எங்கிருந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க?
5: கன்று நம்மகிட்ட நல்ல தரமான கன்றா இருந்தா நம்மகிட்ட உள்ளதே மாற்றி மாற்றி எடுத்துக்கிடுவோம். அதுமாரி கொஞ்சம் கண்ணு நிறைய தேவைப்பட்டு நம்மகிட்ட தட்டுப்பாடா இருந்ததுன்னா வெளியுள்ள திருநெல்வேலி வள்ளி உருந்த சைடுகளில் இருந்து அங்கே வியாபாரி மட்டும் சொல்லி அங்கேருந்து கொண்டு நாங்கள் இது பண்ணி இறக்கிடுவோம்.
4: அது வந்து நீங்கள் போய் அந்த கன்றுகளை வந்து தேர்ந்தெடுக்கிறதா, இல்லை வியாபாரிகள் கொண்டு வர அந்த கன்றுகளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுக்கிறதானா?
5: இல்லை நம்ம பெய்ய ஒன்றும் எடுத்து

0: அது பார்க்க கஷ்டம். அதனால யாவர்கிட்டே ஒப்படைச்சிருது, அதை நல்லா தரமாக இது பண்ணிக்கணும். அதில் எப்படியும் கொஞ்சம் கழிய தான் செய்யும், நம்ம தேவை கணக்கு பண்ணி எடுத்துக்கிட்டு மோசமானதை ஒதுக்கிட வேண்டியதான்.
1: இப்போ தரமான கன்றுன்னு பார்க்கும் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோ இருக்க வேண்டியிருக்கும்?
0: இது உரியாட்டு எடுத்தால் 5-6 கிலோ வரும். மற்றபடி கண்ணா இருந்தால் 10 கிலோ 12 கிலோ வர வைக்கலாம். நம்ம ஏரியாவில் உள்ள கண்ணா இருந்தால் ஒரு 12 கிலோ வர இருக்கும்.
1: அப்போ நீங்கள் வந்து அந்த ரெண்டு முறையில் வந்து நீங்கள் நடவு செய்கிறீங்க, அதாவது வெளி இடங்கள்லேருந்து நீங்கள் அந்த கன்றுகளை வந்து கொண்டு வரும்போது அது வந்து வெட்டி வச்சிருக்க அந்த கன்றுகளை எடுக்கிறது. இது இது நம்ம இடத்துலேருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்த பார்க்கும்போ அந்த பக்க கன்றுகள்லேருந்து நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் அந்த நிலங்களில் நடுறது.
0: ஆமாம், அது நம்ம ஏரியாவிலேருந்து நம்ம எடுத்து வைக்க கன்று ஒரு பாதிப்பு இல்லாமல் உடனே அப்படியே தழுத்துறோம். அங்கேருந்து வரக்கூடியது எப்படி நிறையா கொஞ்சம் டேமேஜ் ஆக தான் செய்யும் வெளியிலேருந்து எடுக்கும்போது. அதனால நம்ம கன்று நல்ல கன்றாக இருந்ததுனாக்கி நமக்கு நல்ல பிரயோஜனம். கன்று தட்டுப்பாடு சூழ்நிலையில் வரும்போது வெளியிலேருந்து எடுக்க வேண்டியதாக வரும், அதனால வெளியிலேருந்து எடுத்துக்கிட வேண்டியதான்.
1: இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த நிலங்களை வந்து நீங்கள் எப்படி பண்படுத்தி போடுறீங்க?
0: நிலங்களை பண்படுத்துனா இப்போ நம்ம இப்போ ஆள் வச்சு செய்ய முடியாது, இயந்திரங்களை வச்சு கிளச்சி போட்டு அது பண்ணி வைக்கலாம். தென்னை மரங்களாக இருந்தாலும் தென்னை மரத்து மூட்டை கொஞ்சம் அப்படியே வெட்டி வச்சு கிளியர் பண்ணி நம்மளும் அதையும் இதே மாதிரி கிளச்சி குண்டு எடுத்து போட்டு அந்த வாழை கன்று அப்படி நட்டுடலாம்.
1: இது சாலுகள் அந்த மாதிரி போடுறீங்களா?
0: அது தண்ணி ஊற்று நிலங்களில் சாலு மாதிரி போடணும். நம்ம ஏரியாவை பொறுத்தவரையில் சாலு மாதிரி போட வேண்டிய தேவையில்லை,
1: ஒரே சமநிலப்பரப்பில்
0: நிலப்பரப்பாக இருக்கும். தண்ணி நீர் விட்டு இருந்தால் மட்டும்தான் சாலு மாதிரி போடணும்.
1: இப்போ ஒரு கன்றினுடைய இடைவெளின்னு பார்க்கும்போது எவ்வளோ இடைவெளி நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம்?
0: ஒரு கன்றுக்கெல்லாம் செவ்வாழைக்கெல்லாம் 8 அடி குறையாமல் வைக்க வேண்டியதான். கொஞ்சம் சோளமாக விடுஞ்சுன்னா 9-10 அடி அப்படி வச்சா தான் வாழையாட்டு நல்லா தரமாக கொலை போடும்.
1: இது தென்னிக்கடையில் நீங்கள் ஊடு பயிராட்டு சாகுபடி செய்யும்போ
0: விடும்போது கொஞ்சம் வெளியே இருந்தனாக்கி ஒரு 8.5 அடி கணி பண்ணி வைப்போம். இல்லைன்னு சொன்னால் ரொம்ப இதாக இருந்தால் கொஞ்சம் ஒரு 10 அடியெல்லாம் அப்படி கலத்தி அப்படி வச்சமாக வச்சுக்கிடுவோம்.
1: இப்போ செவ்வாழைபுரத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாதத்தை பயிர்?
0: ஒரு நல்ல வெளிப்பரப்பாக இருந்ததுன்னா 10 மாதத்தில் 60 ஆயிரும்.
1: செவ்வாழை
0: கொஞ்சம் இதாக கொஞ்சம் தென்னை மரம் ரொம்ப இதாக இருந்தால் 1 வருஷம்.
1: அப்போ 10 மாதத்துலேயே வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுத்துடலாம் செவ்வாழை?
0: ஆமாம், 10 மாதம் எடுக்கலாம். இல்லை வெளியாக இருந்துன்னா 10 மாதத்தில் அறுவடை பண்ணிடலாம்.
1: நல்ல ஒரு பராமரிப்பு முக்கியத்துவம்,
0: நல்ல பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுனா 10 மாதத்தில் அறுவடை பண்ணலாம்.
1: இப்போ நட்ட பிறகு அந்த இலைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கணும் பார்ப்போம் கிட்டத்தட்ட எத்தனை நாள் வராகும்? ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டு முறையில் வந்து நீங்கள் கன்று தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க. ஒன்று வந்து நீங்கள் அந்த கன்றுகளை வந்து வெளி இடத்துலேருந்து வாங்கி அந்த உரி கன்றுகளை வந்து நீங்கள் நடுறீங்க. இன்னொன்று வந்து உங்கள் நிலத்தில் உள்ள கன்றுகளை எடுத்து நீங்கள் அப்படி நீங்கள் நிலத்தில் நடுறீங்க. ரெண்டுனுடைய வித்தியாசம் பார்க்கும்போது அதிலே நாட்கள் இந்த வாய்ப்பு இருக்குமா?
0: வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னாக்கி நம்ம ஏரியாவில் உள்ள கன்றுன்னு சொன்னால் உடனே 8 நாளையில் வேர் வச்சிடும், 15வது நாள் குறுத்து எடுத்துரும். இது அப்படி இல்லை, இப்படி 1 மாதம் ஆயிரும் இந்த உரி கன்று வைக்கும் போதுன்னா. அது அப்படி ரொம்ப கட்டாயம் இருக்கும்போது அது அப்படி உரிய வரும்போது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வரும்.
1: இலைகள் வந்து கொஞ்சம் லேட்டாக வர வாய்ப்பு,
0: லேட்டாக வரும். ஆனால் வாழை கொஞ்சம் குண்டுக்குள்ள கட்டி ரொம்ப கட்டாயம் இருந்த மாதிரி தான் இருக்கும்.
1: ஆனால் எத்தனை உரங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க?
0: உரம்னாக்கி சாணி வரும் 3 நேரம் வைக்கணும், ரசாயன உரம் 7 நேரம் வைக்க வேண்டியதான்.
1: இப்போ முதல்ல நட்ட பிறகு எத்தனை நாள் பிறகு வந்து நீங்கள் முதல் உரம் கொடுக்குறீங்க?
0: 1 மாதம் கழிச்சு தான் வைக்கணும்.
1: அந்த இலைகள் வந்த பிறகு,
0: இலைகளை வந்த பிறகு 1 மாதம் கழிச்சு குண்டெல்லாம் நம்ம வண்டி வச்சு குண்டு இது பண்ணாலே குண்டு தொலை கண்டியில எல்லாமே சாதா ஆள் வச்சு குண்டு எடுத்து வச்சா 1 மாதம் கழிச்சு குண்டை தொலைக்கி உரம் போட்டு அந்த இது பண்ணி வச்சு செய்த வேண்டியதான்.
1: இப்போ சாணி உரம் கூட நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ சாணியில பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எதாவது பசுமாடு வச்சிருக்கீங்களா இல்லை வந்து வெளி இடங்களில் நீங்கள் வாங்குறது?
0: பசுமாடுங்க இல்லை, எல்லாம் திருநெல்வேலி அங்கோடி உள்ள உரம் தான் லோடாட்டு அடிச்சிருது.
1: இப்போ அந்த உரங்கள் கொடுக்குறேன்னு பார்க்கும்போது ஒரு செவ்வாழைக்குன்னு பார்க்கும்போது எவ்வளோ குட்டைகள் நீங்கள் கொடுக்குறீங்க, அளவுகள் இருக்கும் இல்லையா?
0: முதல் உரம் வைக்கணும்னா இப்போ முதல்ல 1 மாதத்தில் வை சாணி உரம் வைக்கணும், அதுக்கு அடுத்தால 3வது மாதம் வைக்கணும், அதுக்கு அடுத்தால 5வது மாதம் வைக்கணும். இப்படி 3 நேரம் தொடர்ந்து சாணி உரங்களை வச்சு அதுக்குள்ள ரசாயன உரங்களும் மாசை உரங்களும் போடும். இல்லை போடும்போது அந்த மூட்டை சுற்றி இருக்க புல்லாவளையும் தட்டி அப்படியே போடும்போது அதே ஒரு உரம் போல ஆயிரும். மூடம் ஒரு லைட்டாக ஒரு 1.5 மண் உளம் விழும்போது அதுக்கு தந்தாரு மேல்படி அந்த வேர் வைக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். வேர் வச்சு அது மொத்தத்தில் வாழை வச்சு இது பண்ண உடனே ஒரு 8 நாளையில தெரியும் வாழையில, உடனே அது குறித்து தனியாக வித்தியாசமாக தெரியும். வாழை வர கொஞ்சம் திராணிப்பாட்டு ஜம்முனு அந்த குறித்துலேயே தெரியும். நம்ம இந்த ரசாயன உரங்களை வச்சு மூடு தட்டி போடுவதில்
1: இது நீங்கள் அந்த இயற்கையினால் பாதிப்பு வரும்போது நீங்கள் அந்த கம்புகளோ கயர்களோ அந்த மாதிரி கட்டுற அனுபவங்கள் இருக்கா?
0: இது தேவைப்பட்டால் கம்புகள்லாம் ரெண்டு தேவைக்கு வச்சுக்கிடுவோம், கயரும் கட்டிக்கிடுவோம். அதெல்லாம் பெரிய அளவு ஃபுல்லாகவே அதுதான்ட்டு இங்கே ஒன்று கயறணும் அப்படி கட்டி நாங்கள் இது பண்ணி பார்க்கல.
1: ஏன்னா செவ்வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது அது
0: மூடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இருந்தாலும் முத வாழைக்கு ஒன்றும் செய்யாது, ரெண்டாவது வாழை ஒதுக்கிவிட்டு வரும்போது மேலே மூடு வரும்போது நல்ல பக்குவமாக வேலை செய்து கொடுத்தா தான் அது தாக்கு பிடிக்கும். நல்ல மழையும் காற்று அடிக்கும் போது அது தாக்கு பிடிக்காததாக இருந்தாலும் மூட்டோட பேத்துறோம்.
1: இருந்தாலும் ஏதாவது நோய்களோ பூச்சிகளோ அந்த தாக்குதல் இருக்கா?
0: நோய்கள் பூச்சிகள் இருந்துருந்துச்சுன்னு சொன்னால் மூட்டில் கொஞ்சம் போல் மருந்து ஊற்றிக்கிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு பிறகு நம்ம வாழையெல்லாம் கொலைபட ஸ்டேஜுக்கு பிறகுலாம் ஸ்ப்ரே மாதிரி தான் அடிச்சுக்கிடுவோம்.
1: இது இந்த காய்ந்த இலைகள் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் என்ன அப்புறப்படுத்துறதா இல்லை அப்படி வெட்டி விடுறதுனா?
0: இல்லை அப்புறம் விடுது, அப்படியே வெட்டி வெட்டி அந்த மூட்டுக்குள்ளே எல்லாம் நம்ம உரம் வைக்கும் போதே மூட்டு கரைஞ்சி வரும்போது வைக்கும் போதே மூட்டில் எல்லாம் அறுத்து அப்படி செடியெல்லாம் வச்சு உரம் வைக்கும்போது அப்படியே மூட கரைக்கு மண் போட்டு அப்படியே இது மக்கிறோம்.

0: உரம் மண்ணோட மக்கிரும், அதுவும் ஒரு உரம் போல தான் ஆயிரும்.
1: இது பக்க கன்றுகள் வரும், அதை அப்படி விடுறதா இல்லை நீங்கள் அதை
0: அறுத்தறது விட்டு இது பண்ணிக்கிட வேண்டியதான்.
1: தாய் வாழை மட்டும் நீங்கள் விடுற,
0: தாய் வாழை மட்டும்தான் விட்டுட்டு மீதி வரும்போது இது பண்ணுங்க. எல்லாம் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் இப்போ கண்ணுகளே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை அறுத்து அறுத்து அதை விட்டு அதை பராமரிச்சுட்டே வர வேண்டியதான். அப்புறம் குலை போட்ட பிறகு நம்ம ஒரு கண்ணை விட்டு தொடர்ந்து அதுக்கப்புறம் மீதி கண்ணை பிடிங்கிட்டு மீதி அதில் உள்ள தேவை ஒரு கண்ணை விட்டு நம்ம அடுத்தால மாற்றி விட்டு அடுத்த விவசாயத்தை பண்ணிக்கிடுவோம்.
1: இப்போ குலை விழான்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாதங்கள் வர ஆகும்?
0: இப்போதைக்கு 7 மாதம் ஆயிரும். நல்ல சரியான பூமியாக இருந்தால் 7 மாதத்தில் கொலை வந்துடும், 10 மாதத்தில் கொலை வட்டும். இப்போதைக்கு இப்போ மண் வளங்கள் குறைஞ்சி இது பண்ணதுனால கொஞ்சம் கூட 1-2 மாதம் ஆயிரும்.
1: இது வந்து சமநல பரப்புகள். இது இது தென்னைக்கடையில் ஊடு பேர் பார்க்கும்போது அதிலே நாட்கள் இருந்த வாய்ப்பு இருக்குமா?
0: ஆமாம், நாட்கள் அதே மாதிரி இதாயிரும். அது சோள குளம் இல்லை, அதனால கொஞ்சம் அது பாதிக்கத்தான் செய்யும். அதுவும் 1 வருஷம் குறையாம

0: இது இது கொலவாளைக்காட்டு கொடுத்த அனுபவங்கள் இருக்கா?
1: ஆமாம், கொலவாளைக்கெல்லாம் ஜோடிக்கெல்லாம் இப்போ 3000 போவோம், 3500, இப்போதைக்கு 2000, 2500 இப்படி. அது என்ன மார்க்கெட்டு நிலவரத்தை பொறுத்து அப்படி போகும். அது அப்படி போயாச்சுன்னா கொஞ்சம் சாதா கொலவெட்டி கொடுக்கறத விட கொலவாளைக்கு கொடுத்தா கொஞ்சம் லாபம் தான் படும்.
0: அந்த கொலவாளைக்கு வெட்டுறன்னு பார்க்கும்போது வந்து நீங்களே வெட்டி கொடுக்கறதோ இல்லை அவங்க வந்து ஆள் வச்சு அவங்க வெட்டுறது? ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 10-2000 மூடு வந்து நீங்கள் நட்டிருப்பீங்க, அப்போ அந்த பக்கத்து அந்த வாழைக்கு வந்து அந்த டேமேஜ் இல்லாமல் இருக்கணும்.
1: அது நம்ம நின்று தான் வெட்டுவோம். ஏன்னா அவர் இப்போதுன்னா கண்டமட்டுக்கு வெட்டி அந்த வாழையில் உள்ளவங்க அந்த வாழைக்கு மேலே வெட்டி போட்டு முறிச்சு போட்டு அவங்க போயிடுவான். அவங்களுக்கு அனுபவம் தெரியாது இல்லை, வெட்டுவான் என்ன அவனுக்கு, அவனுக்கு கொலையை எப்படி வெட்டணுன்னு அவனுக்கு தெரியாமல் வெட்டிடுவான். அதில் அவன் வெட்டக்கூடிய கொலையே தண்டை முறிச்சிடுவான். அகத்தை முறிச்சுக்கிட்டு நம்மகிட்ட என்னன்னு பார்ப்பான். நம்ம அப்புறம் சைவர் மனசாமியத்தில் வேற கொலையை பார்த்து வேற வெட்டி கொடுத்துட்டு நம்ம இதை கடைக்கு கொடுத்துக்கிட வேண்டியதான். அப்படி தான் செய்யுது.
0: அப்போ அவங்க வந்து கொலவாளைக்கு வந்து வெட்ட வந்தாலும் நீங்கள் கொடுத்து
1: நாங்கள் நின்னாதான் எங்கள் வாழைக்கு சேஃப்டி. அதனால் அவன் வரவன் ஒன்றும் தெரியாது, சும்மா ஏதோ ஒரு கொலவாளை வேணும்ன்ட்டு வருவான். அது வேணும் வேணும் பெருசாக வேணும்னு வருவான். வெட்டி எப்படி வெட்டி கொண்டு போகணும்னு தெரியாமல் தான் வருவான். அது நாங்கள் தான் கூடமாட்டேன்னு வெட்டி எடுத்து இறக்கி கொடுத்துட்டு அவரை தூக்கிட்டு போயிடுறோம்.
0: இப்போ இந்த கொலைகளை வந்து நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க? நீங்கள் வந்து நேரடியாக சந்தைகளை கொடுக்குறது இல்லை வியாபாரிகள்ட்ட மொத்தமாக கொடுக்குறதுனா?
1: நாங்கள் சந்தைப்படுத்துகிறது, நாங்கள் வியாபாரிக்கு தோட்டத்திலே வந்து இடம் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் நாங்கள் கொடுக்கேன். அப்புறம் ஒரு கடைகளும் வச்சிருக்கேன், கடைகளுக்கும் வெட்டி அப்படி கொடுத்துக்கிடுவேன். அப்படி 2-3 இதில் கொடுத்துட்டு இருக்கேன்.
0: இப்போ வியாபாரிகள் கொடுக்குன்னு பார்க்கும்போது ஒரு நாள் வந்து 10-20-30 கொலைகள் வந்து மொத்தமாக வெட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து வியாபாரிகளுக்கு மொத்தமாக கொடுக்குறீங்க?
1: ஆமாம், அவளும் வார வாரத்துக்கு ஒருக்கா வருவாள் வியாபாரி மரம், அவளும் 20-30-40 எடுப்பாள். கொஞ்சம் மழை காலம்னா தான் கொஞ்சம் பார்த்து பிடிச்சி குறைச்சி வெட்ட சொல்லுவாள். அதில் நினைச்சாலும் இருக்கிற விளையாடும் விட்டதா சொல்லலாம்.
0: அவங்களுக்கு டிமாண்ட் இருக்குமா உங்கள்கிட்ட கேட்பாங்களா?
1: ஐயா, விலை மார்க்கெட் இருக்கும்போது 1-2 வந்து எடுக்க வருவான். இப்போத்தைக்கு 1-2 வர கஷ்டமாக இருக்கும். இப்போ 2-3 இப்போ கிடக்கிறது விட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி வருவோம்.
0: விலைகள் இருந்தால்
1: இப்போ விலை இருக்கிறனால 10 கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆளுவாக வரும். நல்லா எதனாலும் விலை மார்க்கெட் இருக்கும்போது எல்லாமே ஓடி ஓடி எல்லாரும் கேட்டு வாங்கி இன்னைக்கு வெட்டியாச்சுன்னு 4 கழிச்சு உடனே கிடக்கான்னு கேட்பான். இல்லைன்னு சொன்னாக்கி 1 கழிக்கட்டுன்னு சொல்லுவான். இப்படிதான் மார்க்கெட்.
0: இப்போ நீங்கள் விலைக்கு கொடுக்கன்னு பார்க்கும்போது இப்போ வந்து 1 வந்து அவங்க வந்து அந்த தண்டை வந்து கழிப்பாங்க. இப்போ ஒரு கொலை வந்து எத்தனை கிலோ இருந்த பிறகு அந்த எத்தனை கிலோ தண்டை வந்து கழிச்சு நீங்கள் கொடுக்குறீங்க?
1: சாதா 1 ஒரு கொலைக்கு 2 தண்டு கழிச்சிருவோம்.
0: 2
1: கழிச்சு 2 தண்டு கழிச்சிருவோம். கழிச்சிருவான். அது எத்தனை கிலோ இருந்தாலும் 2 கழிச்சிருவோம். 25 இருந்தாலும், 30 இருந்தாலும் 2 தண்டு தான். அதுக்கப்புறம் 10 இருந்தாலும் 2 கழிச்சிருவோம்.
0: இப்போ உங்கள் தோட்டத்தில் வந்து எத்தனை கிலோ வந்து கிடைச்ச அனுபவங்கள் இருக்கு?
1: இப்போ எல்லாம் 15-17 இப்போ 13 இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ
0: எத்தனை சீப்புகள் வர வாய்ப்பு இருக்கும்?
1: இப்போ எல்லாம் 5-4 இப்படி தான் கிடைக்கும்.
0: அந்த சீசன்ல காலங்கள்ல
1: ஆமா, இப்போ இந்த சீசன்ல இலக்கறிவுகள்லாம் வந்தனால இதுக்கெல்லாம் வாழைகள்லாம் கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் ரொம்ப பாதிப்பு தான்.
0: அது வந்து நீங்க வந்து நேரடியாட்டு வியாபாரிட்ட தான் மொத்தமா
1: நேரடியாட்டு கொடுப்பேன். நான் மொத்தமா தோட்டமாட்டு கொடுக்க மாட்டேன். நான் இப்போ தோறும் லாப நஷ்டமும் நானே வெட்டி தான் இடம் வச்சு கொடுத்துருவேன்.
0: இப்போ அந்த ரூபாயில பொறுத்துல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? இப்போ நீங்க அண்ணனைக்கு கொடுக்கறதுக்கு அண்ணனைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குமா, இல்லை இன்னைக்கு நீங்க கொடுத்துட்டு அதை வந்து அவங்க வியாபாரம் பண்ணின பிறகு அந்த ரூபாய் வந்து உங்களுக்கு நேரடியாக தர்றதுதானா?
1: இல்லை, ரூபா கையில இருந்ததுன்னா உடனே தந்துட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா 1 முன்ன பின்ன கொண்டு அது எல்லாம் கொண்டு உடனே தந்துடுவோம். நம்ம அப்படி போய் அலையணும்னு வேண்டாம், ரூபாயில் அப்படியே வந்துடும்.
0: இப்போ பராமரிப்பை பொறுத்தவரை சொல்லுங்க. இப்போ வந்து நீங்கள் 5 நட்டுருக்கீங்க, இது வந்து நீங்கள் சொந்த உழைப்பா இல்லை வந்து நீங்கள் வேலைக்கு ஆட்கள் வச்சு அந்த மாதிரி பண்ணுறதுனா?
1: சொந்த உழைப்பு தான் தேவைப்பட்டால் மட்டும் ஆட்களை இது பண்ணிக்கிடுவோம். தேவையில்லாமல் இருந்தால் கூடுதலாக உழைப்பு, நம்ம சொந்த உழைப்பு தான் கூடுதல்.
0: முழுக்க முழுக்க சொந்த உழைப்பு,
1: சொந்த உழைப்பு தான் கூடுதல். இப்போ வாழை கண்ணு நடும்போது ஆளை தேவைப்படும், உறைஞ்சு போகும்போது ஆள் தேவைப்படும். இந்த மாதிரிப்பட்ட பெரிய வேலைகள் இருக்கும்போது மட்டும் ஆட்களை வச்சுக்கிறது.
0: இப்போ கொலை வெட்டுற டைம் எல்லாம் பார்க்கும்போது நீங்களே வெட்டுறது தான்?
1: வெட்டும் போதெல்லாம் நானே வெட்டி அது பண்ணிடுவேன்.
0: இப்போ ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து செவ்வாழை நட்டுட்டு அதனுடைய பக்க கன்றுகள் விட்டு திரும்ப நீங்கள் அந்த நிலங்களில் நடுறதா, இல்லை வந்து திரும்ப அந்த நிலங்களை வந்து மொத்தம் மாற்றிட்டு திரும்ப வந்து மாற்று பயிர் வந்து நீங்கள் திரும்ப செவ்வாழை நடுறதானே?
1: இல்லை, மாற்று பயிர் இல்லை, ஒரு 4 6 காய போட்டுருவோம்.
0: ஓ, காய போட்டுருவீங்க?
1: ஆமாம், காயை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மழையப்படி வண்டி வச்சு களைச்சி குண்டு எடுத்து அப்படி வளர்த்துருவோம்.
0: அது வந்து நீங்கள் திரும்ப திரும்ப செவ்வாழை நடுறதா இல்லை மாற்று பயிர்கள் வேற ஏதாவது ரகங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுக்கிறதானா?
1: நாங்கள் செவ்வாழையும் நட்டுருக்கோம், அதுக்கப்புறம் கூட உடனே தேவைப்பட்டால் மட்டியும் கொஞ்சம் வச்சுக்கிடுவோம்.
0: என்ன அளவில் வருமானம் இருக்கு இந்த செவ்வாழையை பொறுத்தல பார்க்கும்போது?
1: இப்போ என்ன, ஒரு வாழையெல்லாம் வச்சிருந்து 400-500 செலவு வந்துடும்.
0: ஓ, 400 வந்துடும் ஒரு வாழைக்கு?
1: எல்லாம் வந்துடும், சிரமம் வந்துடும். இப்போ உள்ள வேலை கூலிகளை பார்க்கும்போது
0: கிட்டத்தட்ட ஒரு 400 வரும்.
1: 400 குறையாம எல்லாம் வந்துடும்.
0: எவ்வளோ ரூபா இருந்தால் உங்களுக்கு லாபம்னு நினைக்கிறீங்க?
1: இப்போ 40 இப்போ மார்க்கெட் இருக்கா, இந்த மார்க்கெட்ல இப்போ குறையாமலே அப்படி இருந்துட்டு இருந்தா எப்படி இருந்தாலும் நஷ்டம் வராது, அப்படியே ஓடிடும். அதோட கீழே வரும்போது தான் ரொம்ப மோசமாயிரும். இப்போ எல்லாம் 60-70 எல்லாம் மார்க்கெட் வரும்போது நல்ல லாபம் கிடைக்காதாங்க. அப்போ அந்த நேரத்தில் செழிப்பாக கொலை இருந்துட்டா போதும், ரொம்ப இதாகிடலாம்.
0: மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 40 மேலே இருந்தேன்னு பார்க்கும்போது செவ்வாழை சாகுபடி வந்து ஒரு லாபகரமான தொழில் சொல்லலாமா?
1: லாபகரமாக தொழில் சொல்லலாம். நம்ம கொலையை விட்டுனா டக்குனு கொண்டு கொடுத்தாவுன்னு ஏற்றனால வியாபாரியை கூப்பிட்டு கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு கடையில் கொண்டு கொடுத்தனாலும் டக்குனு அவசரம் சொன்னால் ரூபா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால

0: இப்போ ஒரு 1000 2000 இல்லை 5000 10000 தேவைப்பட்டால் கூட நம்ம அதுக்கு தேவைக்கு கொண்டு போய் கொலை வெட்டிடலாம். ஒரு கொஞ்சம் விளைச்சல் குறவாக இருந்தாலும் நம்ம வெட்டி விற்று இது பண்ணிடலாம். ரூபா தேவைப்பட்டுருங்க, அடுத்த ஆள்கிட்ட போய் கடன் வாங்கன்னு தேவையில்லை. நமக்கு தேவைக்கு நம்மளே வெட்டி என்ன செய்தாலும் நம்ம முதல் தானே இருக்குது, நம்ம இதே இது பண்ணி நம்ம அனுபவத்தை எடுத்துகிட்டு போய் தேவைக்கு எவ்வளவு பண்ணிட்டு போயிடலாம்.
1: அடுத்தவங்கள்ட்ட
0: எதிர்பார்க்கண்டாம அது.
1: அப்போ வந்து செவ்வாழை சாகுபடி வந்து ஒரு வருமான வாய்ப்பு,
0: வருமானம் தாமா.
1: இப்போ இவ்வளோ நேரம்னு பார்க்கும்போது செவ்வாழை சாகுபடி அனுபவங்கள் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா, நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
2: இதுவரை செவ்வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் எறும்புக்காடு எஸ் லிங்கேஸ்வரன் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ். இனி கேத் பஜாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது இயற்கை உரமா இருந்தாலும் சரி செயற்கை உரமா இருந்தாலும் சரி விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார் இருக்கு?
4: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர, இப்படி நம்ம வந்து இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்துல எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும், லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம்.
3: சார் பேசும்போது கூட சொல்றீங்க ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு. அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரிலாம் இருக்குது.
4: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மண்ணுடைய தரம் அதாவது மண்ணுடைய ஹெல்த்னு சொல்லுவாங்க அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும், தேவை இல்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் நம்முடைய மாவட்டத்துல கிடைக்கிறது ஒரு அடிப்படையாக அமையும்.
3: இப்ப கன்னிப்பு சாகுபடி அப்படிங்கிற நுட்பத்துல வந்து நெல் விவசாயிகள் ஈடுபாடு காட்டுறாங்க இல்லையா, கன்னிப்பு சாகுபடி உர நடைமுறைகள் என்ன சார்?
4: குறிப்பாக மண் பரிசோதனையின் அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரங்களை மட்டும் நம்ம போட்டாவதும். பொதுவாக வேளாண் பெருமக்கள் என்ன பண்றாங்கன்னா எந்த உரம் விலை குறைவா இருக்கிறதோ அதிக அளவு போடுறாங்க. அப்படி போடுறதுனால நம்மளுக்கு பூச்சி நோய்கள் அதிக அளவு பாதிப்பு மட்டுமல்ல நம்ம எடுக்க வேண்டிய மகசூல் வந்து இழப்பாகிறது, வீணாக ஒரு உரம் வந்து தட்டுப்பாடான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவதற்கு வாய்ப்பை வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிடுறோம். எனவே அப்படி இல்லாம மண் பரிசோதனை அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரத்தை மட்டும் போட்டா போதும். குறிப்பாக துத்தநாகம் குறைபாடு இருக்குது, இல்லாவிட்டால் மணிச்சத்து குறைபாடாக இருக்குதுன்னு வைங்க, அந்த உரத்தை மட்டும் நம்ம போட்டா போதும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக டிஏபி இல்லாவிட்டா காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்களை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நெற்பயிருக்கு ஒவ்வொரு பருவத்திலும் என்னென்ன உரம் அதுக்கு தேவை என்பதும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க, அந்த உரங்களை வந்து நம்ம வந்து போட்டா போதும். தேவையில்லாம சிலவங்க ஃபேக்டம்பாஸ் போடுவாங்க, ஆக்சுவலா அந்த விலை அதிகம், அந்த உரம் அந்த பருவத்திற்கு அது போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய மாவட்டத்துல மண்ணுடைய சூழ்நிலைக்கும் அந்த உரம் போடுறதுனால மண்ணிலையும் பாதிப்பு வரும். அந்த மாதிரி உள்ள தேவையில்லாம உரங்களை நம்ம போடுறதுனால இந்த உர தட்டுப்பாடு சூழ்நிலை உருவாகிறது. எனவே எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும் போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒருவேளை நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும் இல்ல டிஏபி போடும் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல, அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமாக பயிர் இருக்குதுன்னா

0: அது ஒரு சத்து அதுல குறைபாடாக இருக்கக்கூடாது. அப்ப வந்து அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மண் பரிசுதலில் தான் கண்டுபிடிக்க முடியும், நம்ம கண் பார்வையில கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அதுல இருந்து வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எந்த தேவைகளா இருந்தாலும், ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உரம் போடுறது, சமச்சீர் உரை நிர்வாகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், இந்த மாதிரி எந்த தொழிற்பண்ணாலும் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம், இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவு அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
1: இதுவரை கேத் பஜாவோ அபியான், விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தந்தவர் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
2: அமுத சுரபி.
1: இனி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
3: ஏ தம்பி, நேத்துக்கு மத்தியானம் உன்ன ராமசாமி அண்ணனை கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டுங்க ரிட்டர்ன் வந்த மாதிரி இருந்து எங்கப்பா போன நீ?
4: ஏக்கா, அது அக்கா, நம்ம அந்த ஓய்வூதிய திட்டம் இருக்கு இல்லையாக்கா, அந்த ஓய்வூதிய திட்டத்தில் வந்து சேர்க்கறதுக்கு வேண்டிதான் வந்து நம்ம ராமசாமி அண்ணனை வந்து கூட்டிட்டு போனேக்கா. ஏன் தெரியுமாக்கா, நான் வந்து ஓய்வூதிய திட்டத்தில் வந்து சேர்ந்திருக்கேன். இப்போ ஒரு 60 வயசு கழிஞ்சுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பென்ஷன் கிடைக்கணும் இல்லையாக்கா. இப்போ வந்து நம்ம கடின உழைப்பை செய்துட்டு இருக்கோம். 60 வயசு தாண்டின பிறகு வந்து நம்ம வந்து உழைப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால இப்போமே வந்து நம்ம அந்த ஓய்வூதிய திட்டத்தில் வந்து சேர்ந்தேன்னு பார்க்கும்போது நமக்கு 60 வயசுக்கு பிறகு வந்து ஓய்வூதியம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதனால தான் வந்து நம்ம அந்த ராமசாமி அண்ணனை வந்து கூட்டிட்டு போய் அவங்களே வந்து இந்த ஓய்வூதிய திட்டத்தில் வந்து சேர்த்து விட்டேன் அக்கா.
3: தம்பி, நீ பண்ணது நல்ல விஷயம்தான். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தோம்னா ஒரு 60 வயசுக்கு பிறகு நமக்கு இவ்வளவு அமௌண்ட் நமக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அரசு தர்றாங்க. அது ஒரு சில இடங்கள்ல இருக்கு, இனி ஒரு சில இடங்கள்ல இல்ல. ஆனாலுமே நம்ம ஒரு விவசாயம் பாக்குறோம், அந்த மாதிரி பாக்கும்போது நமக்கு உடல் உழைப்பு தான் நம்ம அதிகமா கொடுக்கறோம். உழைக்க முடிஞ்ச அளவுக்கு வரைக்கும் தான் நம்மளால உழைக்க முடியும். அதுக்கு பிறகு நம்ம வந்து ஓய்வாட்டு இருக்கக்கூடிய சமயத்துல நம்மளுடைய செலவுக்கு பைசா வேணும், நம்மளுடைய வாழ்வாதாரம் அந்த டைம்ல பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நம்முடைய மத்திய அரசு நீ சொன்னது மாதிரி இந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
4: கண்டிப்பாக்கா, இது வந்து நம்ம பாரத பிரதமர் அவங்க வந்து அடல் ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து எல்லா மக்களுக்கும் வந்து ஓய்வூதியம் கிடைக்கணும். இப்போ வந்து அவங்களுடைய உடல் உழைப்பு காலங்கள் வர வந்து உழைப்பாங்க, அதுக்கு பிறகு வந்து உழைப்புறதுக்கு வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஓய்வூதிய திட்டத்தில் வந்து நம்ம சேர்ந்தன்னு பார்க்கும்போது 60 வயசுக்கு பிறகு வந்து நமக்கு வந்து ஒரு பென்ஷன் தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த டைம்ல வந்து யாரையும் வந்து எதிர்பார்க்காம நமக்கு தேவையான ரூபா வந்து வங்கியில இருக்கும் வந்து நமக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து தேவைக்கு எடுத்து வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது ஒரு நல்ல திட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க.
3: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா நம்மளுடைய உழைப்பு நமக்கு கொடுக்கக்கூடிய டைம் வரைக்கும் நாம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட நமக்கு தெரியாமலேயே நாம கட்டிக்கிட்டே இருப்போம். கடைசியில நம்ம 60 வயசு ஆகும்போது அந்த அமௌண்டையே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வட்டியும் போட்டு நமக்கு வந்து ஓய்வூதிய அமௌண்ட் ஆட்ட நமக்கு கொடுக்கறாங்க. அப்போ நமக்கு உழைக்கக்கூடிய காலத்துல இருந்து ஒரு சிறு தொகையை நமக்கு எடுத்து அதுல கொஞ்சம் கூட ரூபாயை நம்மளுடைய கவர்மெண்ட் மத்திய அரசும் போட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் நமக்கு தருவாங்க. அது உண்மையிலேயே நமக்கு வந்து வாழ்வாதாரத்தை நமக்கு பெருக்கிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம்ப்பா. நம்ம அப்போ நம்ம யாரையும் நம்ம சார்ந்து இருக்காம நம்மளுடைய சொந்த காலிலேயே நம்மளுடைய உழைப்பில் உள்ள அந்த ஒரு அமௌண்டே நமக்கு வந்து ஒரு ஓய்வூதியமா கிடைக்கும் போது உண்மையிலே அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ப்பா. சரி தம்பி, நீ கூட்டிட்டு போன அந்த அண்ணனுக்கு கிட்டத்தட்ட 35 வயசுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு வரைக்கும் இந்த ஓய்வூதிய திட்டம் வந்து செல்லுபடி ஆகும்ப்பா? எவ்வளவு வயசு வரைக்கும் கெட்டலாம் அதை பத்தி சொல்ல?
4: ஏக்கா, இந்த அடல் ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்தவரை பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 18 வயது முதல் வந்து 40 வயது வரை உள்ளவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் வந்து சேரலாம். ஏன்னா வந்து 18 வயதுல இருந்து வந்து நம்ம ஆரம்பிச்சோம்னு பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பென்ஷன் தொகைன்னு பார்க்கும்போது ஒரு 5000 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்கும். வயதுக்கு ஏத்த அளவுக்கு வந்து நம்ம கெட்டமோன்னு பார்க்கும்போது 1000 ரூபா வந்து மாதம் மாதம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கக்கா.
3: ஆமா தம்பி, சாதாரண உடல் உழைப்பு சார்ந்து உழைக்கக்கூடிய இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்காக நம்முடைய அரசு வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அருமையான திட்டம் பா இது. கண்டிப்பா இந்த திட்டத்தை வந்து நீ சொன்னது மாதிரி நம்மளே மாதிரிப்பட்ட உழைக்கக்கூடிய அந்த விவசாயிகளையும் மற்ற மக்களையும் அதில் கண்டிப்பா ஒருங்கிணைக்கணும்ப்பா.
2: அமுத சிறவி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: நொடிகளில் சில நுட்பங்கள்.
1: தொடர்ந்து நெல் பயிரில் பாக்டீரியா இலை கருகல் நோய் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள்.
2: பாக்டீரியா இலை கருகல் நோய் இது மிக முக்கியமான நோய். இந்த இலைகளில் வந்து நீண்ட கோடுகள் அலை போன்ற மஞ்சள் நிறத்தில் ஓரம் காணப்படும். இந்த நுனிகளிலிருந்து இலைகள் வந்து கீழ் நோக்கி கருகி காணப்படும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த காற்று மூலம் அதிகமாக பரவக்கூடியது. இதை கட்டுப்பாடு செய்வது மிக முக்கியமானது. இல்லது மகசூல் அதிகமாக பாதிக்கப்படும். இயற்கை முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு 20% பசுஞ்சாண கரைசலை தெளிக்கலாம். அல்லது ஏக்கருக்கு 2 கிலோ பிளீச்சிங் பவுடர், அதாவது அதனை பாசன நிலையில் கலந்து விடுதல் அவசியம். பிளீச்சிங் பவுடரை வந்து தெளிக்கக்கூடாது, பாசன வாய்க்காலில் 2 கிலோவை வந்து ஒரு மூட்டையில் கட்டி அந்த பாசன வாய்க்கால் பகுதியில் வச்சுட்டு இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்தலாம். அது இல்லாமல் பூஞ்சான கொல்லிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட் டெட்ராசிக்ளின் 1 ஏக்கருக்கு 120 கிராம், காப்பர் ஆக்சி குளோரைடு 500 கிராம் கலந்து தெளிக்கலாம். அது இல்லாமல் காப்பர் ஹைட்ராக்சைடு, அதாவது ஏக்கருக்கு 500 கிராம் என்ற அளவில் இலைவழி தெளிப்பதன் மூலம் இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்தலாம்.
1: அமைப்பில் உதவி டி எட்வின் ஜெயராஜ். அமைப்பு டி எல் ஜேக்கப்.
3: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.
2: இனி வருவது செய்தி அறிக்கை, சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக

0: கூறினார். உலகத் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்ச்சியில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று ஆயுஷ் அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் இந்த தேர்வு கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் அது கூறியுள்ளது. இந்த தேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2,500 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் செல்வி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும் ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துகள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மௌனம் காப்பது, மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராட்ஷி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில யோகா மற்றும் மனதின் ஆரோக்கியத்தோட 2வது பகுதியை இன்னைக்கு கேட்க போறோம்.

0: ஸோ நேற்று வந்து டாக்டர் அஜய் அவர்கள் வந்து ஒருத்தருக்கு நல்ல ஈஸியாக தூங்கணும் அப்படின்னா எதெல்லாம் பண்ணலாம், ஜேர்னலிங் இந்த மாதிரிலாம் பண்ணால் ஓவர் திங்கிங் குறையும், ஸோ அப்போது மனசு ரொம்ப லேஸாகும், ஈஸியாக தூங்க முடியும் அப்படின்றத சொன்னார். இப்போது யோகா மூலமா நமக்கு ஈஸியாக தூங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத டாக்டர் தீபா அவர்கள் சொல்லுவாங்க.
1: ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ சார் சொன்ன மாதிரி ஓவர் திங்கிங், டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன், நைட்டு தூக்கம் வந்தால் நான் தூங்க போகிறேனே, நான் ஏன் ஃபோனை தேடுறேன் அப்படின்னு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஓவர் திங்கிங் தான் நமக்கு ஒரு கல்ப்ரெட்னே சொல்லலாம். அந்த ஓவர் திங்கிங் வரும்போது ஒன்று சார் சொன்ன மாதிரி எழுதலாம், பட் என்னோட பர்செப்ஷன் என்ன அப்படின்னா நம்ம அந்த இன்சிடென்ட்டை திருப்பி திருப்பி அதை ரீகலெக்ட் பண்ணும் போது தான் நமக்கு அந்த ஹர்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதை மறந்து மூவ் பண்ணி போகிறது பெட்டர் சாய்ஸ். நடந்த தவறான விஷயத்த அது என்னோட ஹர்ட்டை நான் திரும்பி திரும்பி ரீகலெக்ட் பண்ணும் போது அது இன்னும் என்ன ஹர்ட் பண்ண தான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா யூ ஜஸ்ட் ஆஸ்க் க்வெஸ்சன் பை யுவர் செல்ஃப். நீங்க யோசிக்கிற அந்த விஷயம், அதாவது அந்த கவலைக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா? சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா நம்ம கவலைப்படலாமா? எனிவே இட் இஸ் ஹேவிங் சொல்யூஷன். இன்னைக்கு இல்ல என்னைக்காவது நடக்கும், இல்ல இன்னைக்கு கிடைக்கல என்னைக்கு இருந்தாலும் நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னும் போது அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம யோசிக்கிற அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்ல, நான் அதுக்கு கவலைப்படலாமா?
2: கவலைப்பட்டோம், ஒன்னும் நடக்க போறது இல்ல.
1: இது ஏன் நடந்துச்சு, இது இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம்ன்றத நம்ம ஆராயறதுக்கு பதிலா அந்த ரிசர்ச் எல்லாம் ஓரமா வச்சுட்டு இதுக்கு முடிஞ்சிடுச்சு, சொல்யூஷன் கிடையாது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு கன்ஸ்ட்ரக்டிவா பாசிட்டிவா போகிறது இட் வில் கீப் யூ ஹெல்தி. சோ அந்த தாட்டை ரொம்ப சீக்கிரமா லைக் எனிவே ஐ அம் கோயிங் டு கிவ் இன்டெலெக்சுவல் ரிவெஞ்ச், அதாவது என்னைக்குமே நமக்கு அப்படி இருக்கணும், என்ன இப்படி பேசிட்டான்ல இவனை, நான் எப்படியாவது நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ரிவெஞ்சை ஒரு இன்டெலெக்சுவல் ரிவெஞ்சா கன்வெர்ட் பண்ணுங்க. அது வந்து நம்ம அப்பவே பேசணும், அப்பவே கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்ற தாட் ப்ராசஸே இல்லாம அதை ஒரு பாசிட்டிவ் ஹெல்தி ஆட்டிடியூடா நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு ஒரு ஹெல்தியான ஒரு விஷயத்த கொடுக்கும். ஒன்னு. ரெண்டாவது, ஸ்லீப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேபிச்சுவலா வர வேண்டிய ஒரு விஷயம். அது இட்ஸ் அ பயாலஜி கிளாக், நம்மளுடைய கிர்காடியம் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த டைமுக்கு ஒவ்வொரு ஆர்கன் ஃபங்க்ஷன்ல இருக்கும், அந்த டைம்ல நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், இந்த டைம்ல நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது போயிட்டு இருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி இன்டென்ஷனலோட நம்ம வந்து சில விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணும் போது அது ஹேபிச்சுவலா மாறிடுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஒரு 8:30 தூங்கிடுவேன். ஆனா இத கேள்விப்பட்ட நிறைய பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாயந்தரமே தூங்கிடுவியா அப்படின்னு கேட்பாங்க. அது இப்ப என்ன ஆயிடுச்சு, அதுவும் சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 11:00 12:00 தான் நைட் ஸ்லீப்கான டைம்ன்ற மாதிரியே ஆயிடுச்சு. ஏன்னா வெரி ஃபியூ, ஒன்லி 5% ஆஃப் பீப்புள் ஸ்லீப்பிங் அட் 9. மோஸ்ட் ஆஃப் தெம் பாத்தீங்கன்னாக்கா 95% வந்து 10:00 11:00 மேலதான் ஸ்டார்டே பண்றாங்க. நிறைய இதை பத்தி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும் போது எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா, மேடம் நான் வீட்டுக்கு வரதே 10 மணிக்கு, நான் 11 மணிக்கு தான் சாப்பிடுவேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பேன், அப்புறம் போய் படுப்பேன். ஸோ 1 மணி 2 மணிக்கு தான் படுக்கவே செய்யறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய ஸ்லீப் ஹைஜீன் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணலாம், போஸ்ட்போன் பண்ணாலும் நான் மொபைல் பார்த்தாதான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எனக்கு தூக்கம் வருது, நான் அதையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப நான் என்ன பண்ணலாம்? யூ கேன் டூ பிராணயாமா. ஸோ அந்த பிராணயாமால பிராமரி பிராணயாமம் அப்படின்னு இருக்கு. எல்லா மூச்சு பயிற்சியுமே நம்ம நைட்ல பண்ணக்கூடாது. இந்த பிராமரி அப்படின்றது ஒரு ஹம்மிங் பீ சவுண்ட் கொடுக்கக்கூடியது, லைக் ஒரு தேன் குளவி எப்படி ரீங்காரம் எழுப்புமோ அந்த மாதிரி. இதுல சயின்ஸும் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம அந்த ஹம்மிங் பீ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் போது நம்மளுடைய வேகஸ் நர்வ்ல அந்த டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் நம்மளுடைய வோக்கல் கார்ட் பக்கத்திலேயே அந்த வேகஸ் நர்வ் வருது. ஹம்மிங் பீ சவுண்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஸ்லீப் சைக்கிள இன்டியூஸ் பண்ணிவிடும். அது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கம்மி பண்ணுது. தெர் ஆர் மெனி ரிசர்ச்சர்ஸ் அது என்ன எவிடன்ஸா ப்ரூவ் பண்ணிருக்கு அப்படின்னா, இட் நாட் ஒன்லி இன்டியூஸ் அ ஸ்லீப், இது நம்மளுடைய இம்யூனியும் பூஸ்டப் பண்ணும், நம்மளுடைய கார்டியாக ஹெல்த்தையும் நல்லா ப்ரமோட் பண்ணும், அதே நேரத்தில் நம்மளை வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு, ஈவன் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை கூட நமக்கே தெரியாமல் அதை ரொம்ப அழகாக ரிலீவ் பண்ணும். பிகாஸ் அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் போது வி கேன் ஃபீல், நம்மளுடைய பிரெயினில் ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை கொண்டு போகும். அந்த வேகல் டோன் ரிஃப்ளெக்ஸ், ஈவன் பேரோ ரிஃப்ளெக்ஸ் ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம், இதனால நமக்கு பிபியும் கண்ட்ரோல் ஆகுது, பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன் கொடுக்குது. சோ எப்படி நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது ஃபைட் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் இருக்கோ, அதே இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணும் போது நமக்கு பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன், அதனால எண்ட் ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஸ்ட் அண்ட் பீஸ் தான். ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த மைண்ட் காம் டவுனுக்காக தான் நம்ம எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி படுத்த 5 நிமிஷத்துலயே தூக்கம் வரணும்னா, இந்த மாதிரி ஒரு கேள்வியை படுக்கிறதுக்கு

0: முன்னாடி காலையில இருந்து என்னத்தை சாதிச்ச அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஐ டிட் அப்படின்ற செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இட்ஸ் லைக் தபாஸ் மாதிரி, லைக் நான் என்ன பண்ணேன் இன்னும் என்னால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ரெண்டாவது, என்ன நடந்தாலும் என்னால முடியும், அடுத்தது இதை நான் எப்படி இருந்தாலும் சாதிப்பேன் அப்படின்ற தாட் ப்ராசஸ். இது சொல்யூஷன் இல்ல, இதை நான் திங்க் பண்ணி எந்த யூஸும் இல்ல அப்படின்னு அதை கடந்து வர்றதும். இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணும் போது இட் இன்டியூசஸ் யுவர் ஸ்லீப். இந்த பிராமரி பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துருக்கணும். நம்மளுடைய ரெண்டு நாசிகள் வழியா மூச்ச உள்ள இழுக்கிறோம். நம்மளுடைய ஆள்காட்டி விரலால காதுகளை மூடி மூச்சை வெளியே விடும் போதே அந்த ஹம்மிங் பீ லைக் சவுண்ட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் போது இட் கிவ்ஸ் யூ மோர் பிளஷர். அது ஒரு 5 times நீங்க பண்ணிட்டு படுத்தாலே போதும், நீங்க சொன்ன அந்த சொர்க்கத்துக்கு ரொம்ப ஈஸியா அவ்வளோ அருமையான தூக்கத்தோட நம்ம போயிடலாம். இதையும் தாண்டி நமக்கு அந்த ஸ்லீப் வரல. இது நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நான் பண்ண எனக்கு உடனே ரிசல்ட் வரணும் அப்படின்னாக்கா இட் கேனாட். டே பை டே எப்படி நீங்க ரொம்ப நாளா மொபைல் பார்த்து உங்களுக்கு அதை ஹேபிச்சுவல் ஆச்சோ, அதே மாதிரி நீங்க இந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் உங்களுக்கு அந்த நார்மல் பிசியாலஜிக்கு வர முடியும். யூ ஷுட் நாட் கிவ் அப். இனிஷியலா நான் ஒரு நாள் பண்ண எனக்கு தூக்கம் வரலங்க, நான் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லும் போது நான் ஒரு நாள் பண்ணேன், இது ஒன்றும் மாத்திரை கிடையாது. ஒரு நாள் போட்ட உடனே ரிசல்ட் வர்றதுக்கு இட் ஷுட் பி யுவர் வே ஆஃப் லைஃப். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல நம்ம மாத்தணும்ன்றது தான் இது. ஸோ இதை நம்ம பண்ணி ஒரு 5 times எவ்ரி டே இதை ப்ராக்டிஸ் பண்ணும் போது யூ வில் கெட் குட் ஸ்லீப். ரெண்டாவது, நம்ம பாடி ஹீட் அதிகமாக வச்சிருந்தாலும் நைட்டு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா நம்மளுடைய நாடிகளில் இடநாடி பிங்கள நாடின்னு சொல்லுவோம், அதாவது ரைட் சைட் ப்ரீதிங் வந்து நம்மளை ஆக்டிவாக வச்சிருக்கோம். டே ஃபுல்லாக நமக்கு அந்த ரைட் ப்ரீதிங் தான் ப்ரிடாமினாக இருக்கும். அதே வந்து லெஃப்ட் இடநாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன், நைட்டில் தான் அது ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கும். இதை நம்ம நைட்டில் செக் பண்ணீங்கன்னா தெரியும், யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ யூ ஜஸ்ட் செக். நைட் டைமில் நல்ல ஒரு ப்ளோ கொடுங்க. நைட்டில் நமக்கு லெஃப்ட் தான் ப்ரிடாமினாக இருக்கணும், டேல ரைட் தான் ப்ரிடாமினா இருக்கணும். அப்ப இத கரெக்ட் பண்றது எப்படி? இந்த மாதிரி காஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் ஒரு 5-5 ml எடுத்துட்டு அதை நம்ம தொப்புள்ள வச்சு ஒரு 5 times கிளாக் வைஸா ஒரு ரொட்டேஷனை கொடுத்துட்டு படுங்க. இது ஒரு 21 days கண்டினியூஸா பண்ணாலே போதும், அது உங்க பாடி ஹீட்டை குறைக்கும், உங்களுடைய நாடிஸ் கரெக்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, மார்னிங் நமக்கு பவல் மூவ்மெண்ட்டை ரொம்ப ஈஸியா, ஏன்னா இயற்கை மருத்துவத்துல நோய்க்கான முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல கழிவுகள் தங்கிறது தான். காலையில எழுந்துக்கும் போது மலச்சிக்கல் இல்லாம விடியணும், இரவு மனச்சிக்கல் இல்லாம முடியணும். இதுதான் ஒரு கரெக்ட் வே ஆஃப் லைஃப். அதுல நைட்டு நம்ம வைக்கக்கூடிய அந்த காஸ்டர் ஆயிலும் ஜிஞ்சலி ஆயிலும் பாடியை கூல் பண்ணுது, மார்னிங் நமக்கு அந்த டாக்ஸின் எலிமினேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அரோமா தெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பி இருக்கு, இதுல ரொம்ப க்ரானிக்கா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கூட ஒர்க் ஆகாது. அவங்களுக்கு லாவெண்டர் ஆயில் சொல்லி இருக்கு. இந்த லாவெண்டர் ஆயில நம்ம அந்த தூங்குற அந்த ரூம்ல ஜஸ்ட் டிஃப்யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பிரெயின்ல ஒரு சிடேட்டிவ் எஃபெக்ட கொண்டு வரும். பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நமக்கு ஒரு சிடேஷனை கொடுத்து நமக்கே தெரியாம போனெல்லாம் கூட வேண்டாம் எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ நமக்கு அந்த ட்ரிகர் பண்ணி நம்ம பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த சிடேஷன் நமக்கு லாவெண்டர் ஆயில்ல கிடைக்கும். ஸோ லாவெண்டர் ஆயில் ட்ரிகர்ஸ் யூ குட் ஸ்லீப், அது ஒரு குவாலிட்டியான ஸ்லீப்பை நமக்கு கொடுக்கும். நான் டயட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்க்கு 2 badam 8 பூசணி விதை 1/2 spoon கெசகெசா. ஸோ ஒரு 21 days நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பாடி அதுக்கேத்த மாதிரி அடாப்ட் ஆகி உங்களுடைய அந்த பிசியாலஜி கரெக்ட் ஆகும். இதை ஒரு 1/2 tumbler தண்ணியில ஊற வச்சுட்டு பாதாம் தோலை நீக்கிட்டு இதை அப்படியே ஜஸ்ட் தண்ணியிலயோ இல்ல பால்லயோ கலந்து குடிச்சிடலாம், நல்ல அருமையான தூக்கம் வரும். ஏன்னா இந்த கெசகெசால நமக்கு தேவையான டிராங்குலைசர்ஸ் இருக்கு, இது நமக்கு நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த பூசணி விதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள சிடேட் பண்ணும். பாதாம் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், அதுலயும் நமக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இது நம்மளுடைய பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணி நம்மளுடைய பாடியை ரெஸ்ட்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வருது. அண்ட் ஃபார் டீடாக்சிபிகேஷன் மட்டும் இல்லாம கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும், பிகாஸ் இட் இஸ் அ குட் கொலஸ்ட்ரால், HDL லெவல இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது. இதை டெய்லி நம்ம நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா வி வில் கெட் குட் ஸ்லீப்.
1: ரொம்ப அழகான ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்கஷனை இன்னும் அடுத்த ஆழமாக கொண்டு போனோம்னா சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த சோஷியல் மீடியா ஜென்ரேஷனில் ரெண்டு விதமான ஆட்களை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருந்தாலும் சொசைட்டிக்காக நான் என்னை போர்ட்ரே பண்ணி

0: சோஷியல் மீடியாவில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஃபோட்டோ காமிக்கிறது, நான் இப்படி இருக்கேன், என்னோட லைஃப் இப்படி இருக்கேன்னு காமிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு அதில் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி போகிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் நியூரோசயின்ஸ் ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தி மைண்டை வந்து நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஃபிக்ஸ்டு, யூ கேன் ஸ்ட்ரக்சர் யுவர் மைண்டு, எஸ்பெஷலி வித் தி மெடிடேஷன். வந்து உங்கள் மைண்டை சர்டன் வேல இதை பாரு, இதை சர்டன் வேல அப்படி பாரு அப்படின்னு பண்ண முடியும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. ஸோ பிகாஸ் யூ ஆர் அ சைக்காட்ரிஸ்ட் அண்ட் ஆல்சோ யுவர் எக்ஸ்பர்ட், ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: ஸோ இதை வந்து சைக்காட்ரில் வந்து இம்போஸ்டர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. நம்ம வந்து இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு நினச்சி நம்ம முயற்சி பண்ணுறது வந்து இம்போஸ்டர் சிண்ட்ரோம். நம்ம எப்போ இம்போஸ்டர் சிண்ட்ரோமாக மாறுமோ, நான் இப்படி தான் இருக்கணும் வெளியில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்போயே நம்ம செல்ஃபை வந்து நம்ம லூஸ் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து வெளியில் காட்ட மீது நல்லா இருந்தாலும் ஓவர் த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க அதே ஸ்ட்ரகிளில் வந்து சஃபர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் இப்போ நிறைய பேர் வந்து தன்னோட கான்டென்ட் பெட்டர் ஆகிறதுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்கன்னு ட்ரூத்தாக சொல்லும் போது உங்களோட அத்தென்டிக் செல்ஃபை நீங்கள் காட்டும் போது தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டராக கூட இருப்பீங்க அப்படின்றதே ஒரு ரீசர்ச்சாக சொல்கிறாங்க. செகண்ட் வந்து நம்ம பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று இல்லை, முன்னாடி வந்து அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களை பார்த்தோம், நம்ம பசங்களே பக்கத்து வீட்டு பசங்களோட கம்பேர் பண்ணுவோம். இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நம்ம எல்லாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து இப்போ நேற்று நடக்கிறது இல்லை, எப்போவுமே நடக்கிறது. இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால அதிகமாக நடக்குது, நிறையா நடக்குது. எப்போவுமே நம்ம வந்து ஒரு விஷயம் பேசிக்காக புரிஞ்சுக்கணும், எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான், எல்லாரும் ஈக்குவல் தான். அந்த கனெக்டட்னஸோட நம்ம இருக்கும் போது தான் நம்மளால ஹாப்பியாக இருக்க முடியும். எப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தர் நல்லா இருக்காரு ஒருத்தர் மோசமாக இருக்காங்க, அந்த அப் அண்ட் டவுன் அந்த ஏற்றத்தாழ்வு வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போத்துலேருந்தே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க மெடிடேஷன் சொல்லிட்டு, மெடிடேஷனில் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயினோட அரைசூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. நம்ம நார்மலாக முழிச்சிட்டு இருக்கும்போது பீட்டா வேவ்ஸ் இருக்கும் நம்ம பிரெயினில், இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் கண்ணை முன்னே வந்து ஒரு ஆல்ஃபா வேவ் போவேன், அதுக்கப்புறமா தீட்டா டெல்டா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. மெடிடேஷனில் இது தான் நடக்குது ஆக்சுவலாக. நம்ம எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி லோவாக இருக்குமோ அவ்வளோ பெட்டராக நம்மளால் காமாக இருக்க முடியும். ஒரு சுச்சுவேஷனுடைய முன்னாடி என்ன நடந்தது, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், அந்த கான்சிக்வன்ஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் நம்மளால் கவனிக்க முடியும். அதே நம்ம வந்து ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சி ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்மளால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது, தெரியாது, நம்ம அந்த நேரத்தில் நிதானமாக இருக்க மாட்டோம். ஸோ மெடிடேஷன் அந்த அளவுக்கு உதவி பண்ணும்.
2: நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய போஸ்ட்டை பார்த்துட்டு என்னால் இந்த மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தரும் அதை போஸ்ட் பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் என்னன்றதையும் பார்க்கணும். ஒவ்வொரு நைட்டில் யாருமே பெரிய லெவலுக்கு வந்துட முடியாது. ஸோ அவங்க ஒவ்வொரு நாள் அவங்க எந்த மாதிரி எஃபர்ட் போடுறாங்க. பர்சிவன்ஸ் லைக் எப்படி சொல்றதுனாக்கா ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும். ஒன்று, இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக அந்த திங்கிங் கொண்டு போகணும் அப்படின்னா அதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணணுன்றதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ஸ்பிரேஷன், இன்ஸ்பயர் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி பார்க்கும் போது நீங்க தான் ராஜாவாவும் ராணியாவும் தெரியணுமே தவிர, நான் இன்னொருத்தரை பார்த்து அவங்கள மாதிரி நான் இருக்கணும் அப்படின்ற அந்த டூப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வரவே கூடாது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கிங் ஜாஸ்தியாவே இருக்கணும். ஸோ செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் நோ கம்பாரிசன். ஈவன் ஒரு பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம குழந்தைங்க கிட்டயே நம்ம அந்த கம்பாரிசன் பார்க்கவே கூடாது. இது ஒன்று என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஆக்சுவலா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வயசு தான், ரெண்டுமே ட்வின்ஸ். ஸோ அந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து நேச்சுரல் வேலையே வளர்த்தாங்க. ஏன்னா அவங்க கன்சீவ் ஆனதுல இருந்து அவங்க ஃபுல் ஹோல் பிரெக்னன்சியும் நேச்சுரோபதிக் வேலையை ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். அவங்களுக்கு ஈவன் வேக்சினேஷன் கூட பண்ணாமல் கம்ப்ளீட் நேச்சுரல் ஃபுட் எல்லாம் கொடுத்து அவங்க வளர்த்தாங்க. அந்த ஒரு வயசு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் ரேஷஸ் எல்லாம் டெவலப் ஆயிருந்துச்சு, கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அவளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவளுடைய பல்ஸ் பார்த்து நாங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டது, நீங்கள் குழந்தைய ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஆமாம் மேடம், அப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டது என்னன்னாக்கா, இப்போ இவளை தூக்கி வச்சிருக்கும் போது அவள் அழறாளா அப்படின்னு. ஆமாம் அழறா. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். இவளை செட்டில் பண்ணிட்டு தான் நான் அவளை தூக்குவேன், இல்லை வேற யாரையாவது கூட்டிகிட்டு வந்து தூக்க சொல்லுவேன். ஆனால் அவள் ரொம்ப அழுதுகிட்டே தான் இருப்பா அப்படின்னு. அது என்னன்னா பொசசிவ்னஸ். அதாவது ஒரு சின்ன குழந்தையில இருந்தே நமக்கு அந்த மாதிரி ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். ஏன்னா ஒரு பேரண்ட் நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், அதுல கூட ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுக்கவே கூடாது. ஸோ அது அந்த குழந்தைக்கு கூட நமக்கு அந்த மனரீதியா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றதும் அந்த பொசசிவ்னஸ்ன்றதும் டெவலப் ஆகிடுச்சு. ஆயிட்டே இருக்கும். அது கண்டிப்பா ஹெல்த்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் அவளுக்கு அந்த ஸ்கின் ரேஷஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்னா உட்கார்ந்து பால் கொடுங்க, ரெண்டு பேர்கிட்டயும் விளையாடுங்க, இல்ல ரெண்டு பேருமே கீழே படுக்க போட்டு நீங்க நடுவில் உட்கார்ந்து விளையாடுங்க. சோ கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஒன்னு. வித்இன் ஒன் வீக் அவளுக்கு அந்த ரேஷஸ்

0: ரெக்கவர் ஆச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அதோடைய இன்டர்னல் ஹீலிங்கும் நம்ம கொடுக்குறோம் வித் டயட் அண்ட் அப்ளிகேஷன். இன்னொன்று, சைக்காலஜிக்கலாகவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணும் போது தான் ஃபிசிக்கல் சிம்டம்ஸும் மாறும். கம்பேரிசன், நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒருத்தர் எக்ஸலண்டாக பண்ணும் போது சி அவனை மாதிரி நீ வா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, நம்ம குழந்தைக்கு இல்லை நமக்கு என்ன டேலண்ட் அப்படின்றத அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வெளியே கொண்டு வந்தாலே நம்ம கண்டிப்பா அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ நோ கம்பேரிசன்.
1: ஸோ இப்போ இந்த விஷயங்கள் வந்து அந்த பாடி அண்ட் மைண்ட் அலைன்மெண்ட் இதுக்கான கனெக்ஷன், இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்களையோ இதையோ பார்க்கும் போது அவ்வளோ ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம். ஸோ இந்த வேகஸ் நர்வ் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதை பத்தி பேசும்போது, ஸோ எனி திங் மைண்ட் ஃபீல்ஸ் பாடி ஷோஸ் அப்படின்றது தான் அதை சிம்பிளா சொல்ல போனோம். அப்படி இருக்கும் போது எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு பதட்டம் வருது, இது வருது, எனக்கு வந்து திடீர்னு மூச்சு விட முடியல, அந்த மாதிரி எல்லாம் இது பண்றாங்க, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, சோ அந்த ஒரு ஆங்ஸைட்டி, அந்த மாதிரி ஒரு பதட்டம் வருது, இல்ல பானிக் அட்டாக் வருது. சோ அப்படி இருக்கிறப்ப அவங்களோட இமீடியட்டா அவங்க செய்யக்கூடிய ஏதாவது பிரீத்திங் எக்ஸசைஸோ இல்ல யோகாஸோ லைக் to calm them mind. So, என்னன்னா நீங்க சொன்ன மாதிரிதான், லைக் மைண்டுக்கு தேவையானதை கொடுத்துட்டா பாடி சரியாகுதுன்னும் போது, அப்போ அந்த ஆங்ஸைட்டியோ இல்ல அந்த பானிக் அட்டாக் வரும் போதோ இதை பண்ணா ஓகே ஆயிடும், பாடியும் மனசும் காம் டவுன் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிரீத்திங்கோ இல்ல வேற ஏதாவது யோகாஸோ இருக்கா?
0: கண்டிப்பா இருக்கு. ஆக்சுவலா வேகஸ் நர்வ் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் த மாஸ்டர் ஸ்விட்ச்னே சொல்லுவாங்க. என்னன்னா நமக்கு நம்மளுடைய கட்டுக்கும் அதுதான் வந்து கனெக்ஷன், நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் அதுதான். ஸோ இது என்ன பண்ணோம்னாக்கா நம்மளுடைய கட் பிரெயின் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது வேகஸ் நர்வை நம்ம வந்து அந்த டோனை கரெக்ட் பண்ணாலே நம்மளுடைய பாடியில் இருக்கிற பல விஷயத்தை சரிப்படுத்த முடியும். ஸோ அப்போ அந்த ஆங்ஸைட்டி அந்த மாதிரி பதட்டமாக இருக்கிற நேரத்தில் நம்ம சிம்பிளாக உட்காந்து, ஆக்சுவலாக யோகா அப்படின்னும் போது நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் தலைக்கீழா நிக்கிறது, கைய தூக்கணும், காலை தூக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான் யோகா நினைக்கிறோம். ஆனா நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலயுமே யோகா இருக்கு. சிம்பிளா நம்ம வந்து பாடி அவேர்னஸ், பிரெத் அவேர்னஸ், இந்த ரித்மிக் பிரீதிங் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் யூ ஸ்டார்ட் த டே வித் திஸ் டெக்னிக். எப்படின்னா நல்ல காலையில் எழுந்த உடனே பவல் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் எழுந்த உடனே ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். நம்ம மலம் கழித்து நம்மளுடைய பவலை கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து சமணம் போட்டு உட்காந்தா போதும். சின் முதிரையை அடாப்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ப்ரீதிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது ஈக்குவல் ப்ரீதிங், அதாவது எந்த அளவுக்கு இன்ஹேல் பண்ணுறோமோ அதே ரேஷியோக்கு எக்ஸலேஷன் பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா ப்ரொலாங்டு எக்ஸலேஷன், அதாவது யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் த எக்ஸலேஷன். இன்ஹேல் பண்ணதை இப்போ 2 seconds நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்கன்னா 4 seconds யூ ஹாவ் டு எக்ஸேல். ஸோ அந்த மாதிரி ப்ரொலாங்டு ப்ரீதிங் நம்ம பண்ணும் போது இட் டோன்ஸ் த வேகல் நர்வ். ஸோ அது மூலயமா நமக்கு பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். இட் மேக்ஸ் யுவர் மைண்ட் ஸோ காம். அந்த ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் மாதிரியே சொல்லலாம். அந்த தபஸ் ஃபீல்க்கு நமக்கு போகணும் அப்படின்னா அப்போ நம்ம நேராக உட்காரணும். எப்பவுமே நம்ம படிக்கும் போதோ இல்லை ஒர்க் பண்ணும் போதோ போஸ்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு, அப்போ ஸ்பைன் அலைன்மெண்ட் சரியாக இருந்துச்சுன்னா தான் பிரெயின் ஆக்டிவாகவே இருக்கும். ஈவன் போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லக்கூடியது நிமிந்து உட்காந்து படி. ஈவன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கூட அவன் ட்ரூப் பண்ணி உட்காந்துருந்தான், கூண்டு போட்டு உட்காந்துருக்கான்னு வைங்க, அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், யார் என்ன பேசுகிறாங்களோ அது மைண்ட்லேயே வராது. ஆனால் இந்த ஸ்பைன் இஸ் ஸ்ட்ரெயிட் அப்படின்னா பிரெயின் வில் பி மோர் ஆக்டிவ் அண்ட் த வேகஸ் நர்வ் கெட் ஸ்டிமுலேட்டட். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம லாங் எக்ஸலேஷன் கொடுத்து நம்ம பண்ணலாம். அடுத்தது பிராண முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த பிராண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, நம்ம பாடியை ரீவைட்டலைஸ் பண்றதுக்கு அந்த முத்ராவை நம்ம அடாப்ட் பண்ணலாம். என்னென்ன பண்ணணும், தம், ரிங் ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கர், மீதி ரெண்டு ஃபிங்கர் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸோ ரெண்டு கையிலையும் வச்சு ஃபேசிங் அப்வர்டா வைக்கிறோம். நம்மளுடைய தைஸ் மேல வச்சு நல்லா நிமிந்து உட்கார்ந்துருக்கும், கண்களை மூடி சுவாசத்தை எடுக்கிறோம். மூச்சு உள்ளிழுக்கும் போது வயிறு வெளியே வரணும், மூச்சை விடும் போது வயிறு உள்ளே போகணும். இது டயஃப்ராமேட்டிக் ப்ரீதிங். இந்த டயஃப்ரம் என்னன்னாக்க இட்ஸ் இம்பார்ட்டன்ட் மசில், நம்மளுடைய தொராசிக் கேவிட்டிக்கும் அப்டோமினல் கேவிட்டிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. இந்த டயஃப்ரம் கோஸ் டவுன் லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்போ நல்ல ஆக்சிஜனேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம எக்ஸைல் பண்ணும் போது வயிறு உள்ளே போகும் போது டயஃப்ரம் வில் புஷஸ் த லங்ஸ் அவுட், கார்பன் டை ஆக்சைடை நல்லா எக்ஸ்பெல் பண்ணும். ஸோ நம்மளுடைய லங் கெப்பாசிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது, அப்டோமினல் ஆர்கன்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ வேகஸ் நர்வும் நல்லாவே ட்ரிகர் ஆகும். ஸோ இட் ஸ்டிமுலேட்ஸ் த பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன், மேக்ஸ் யூ காம். ஸோ இந்த பிராண முத்ராவை ஒரு 5 times நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். வென் எவர் யூ ஆர் கோயிங் மேட், ரொம்ப

0: மாதிரி பிரெயின் ஃபோகையாக இருக்குது, லைக் ரொம்ப டிசீடாக ஃபீல் பண்ணுறோம், ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா அமைதியாக உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணியை சிப் பண்ணி கொடுங்க. அந்த சிப்பிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஸ்லோவாக நம்ம அந்த டெக்லூட்டேட் பண்ணும்போது, தண்ணி உள்ளே போகும்போது இது நமக்கு அந்த பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷனையும் கொடுக்குது. இட் மேக்ஸ் யூ காம், நமக்கு நல்ல ஒரு மைண்டை காம் பண்ணி நமக்கு அந்த பேனிக்னஸை குறைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பிராணமுத்ராவை ஒரு 5 times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கணும், இல்லை நீங்கள் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வரும்போது யூ வில் பி கிளியர் எனஃப் டு பிளான் வாட் எவர் டிசிஷன் யூ கேன் மேக், யூ கேன் டூ இட்.
1: ஓகே மேம், ரொம்ப அருமையான டிஸ்கஷன் நம்மளோட இது போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது எனக்கு என்னன்னா பெரிய விஷயம் புரிஞ்சது, இட்ஸ் லைக் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் இட் இஸ் அ ஹோல்சம் ஹெல்த்தினஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதை தான் அந்த கட் அண்ட் பிரெயின் ஆக்சஸ் எல்லாமே, பிகாஸ் ஒன்ஸ் பிரெயின் சொல்லுன்னா டைஜஷன் அடி வாங்குது, டைஜஷன் அடி வாங்குச்சுன்னா அகெயின் மொத்த ஹெல்த்துமே திசை. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் எனக்கு என்னன்னா ரெண்டு பேர்கிட்டையுமான பொதுவான கேள்வி, ஒருத்தர் பிரெயின் அண்ட் கட் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட மென்டல் ஹெல்த், இது எல்லாத்தையுமே அலைன்டாக வச்சுக்கிறதுக்கு டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இட்ஸ் லைக் ஒரு 10 minutes ஒரு 15 minutes இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க டாக்டர்?
2: கம்பல்சரியாக வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து 10 to 15 minutes கண்டிப்பாக எவ்ரிடே மார்னிங் கண்டிப்பாக பண்ணணும், அது வந்து மஸ்ட்டு. மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு 15 minutes மேடம் சொன்ன மாதிரி டயாஃப்ராமேட்டிக் பிரீத்திங், அது யூஸ்வலாக நான் என்னோட பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஆங்ஸைட்டி இருக்குன்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுறது 2 or 3 times a day கண்டிப்பாக பண்ணணுன்றது. தினமும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயங்களை உட்காந்து எழுதுறது, அதில் நல்ல விஷயம் வந்து அதை பாராட்டணும், நெகட்டிவான விஷயம்னா அது ஏன் நெகட்டிவாக போச்சுன்றதை அனலைஸ் பண்ணணும். மெடிடேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மெடிடேஷனையும் சேர்த்து பண்ணலாம். ஸோ இது வந்து காம்பன்சேட்டே பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், நம்ம பெட்டராக வச்சுக்கலாம், இது வந்து மஸ்ட். ஸோ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா மேம் வேகஸ் பற்றி நிறையா சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஆக்சிலேட்டர் ஒரு பிரேக், ஆக்சிலேட்டர்ன்றது நம்ம சிம்பத்தட்டிக் சிஸ்டம் சொல்லுவாங்க, தானியங்க மண்டலத்தில் 2 சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் ஆக்சிலேட்டர், அது நம்ம உடம்புல எல்லாத்தையும் அதிகமாக்கும். நம்ம உடம்புல பிரேக் அப்படின்னு சொன்னோம்னா அது பாராசிம்பத்தட்டிக் வேகஸ் மேடம் சொன்ன மாதிரி. இப்போ ஒருத்தருக்கு இமீடியட்டாக பேனிக் அட்டாக் வருது, ஃபர்ஸ்ட் டைம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து டாக்டர் போய் பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம். 100% ஷுவராக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பிரெயின்லேருந்து நம்ம பாடிக்கு ஏதோ ஆக போகுதுன்ற ஒரு த்ரெட்டை தான் பேனிக்காக நம்ம ஃபீல் பண்ணுறோம். பட் ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணி எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா பேனிக் அட்டாக் வரும்போது ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் நம்ம சாக மாட்டோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம பிரெயின் ரியாக்ட் பண்ணுறதே ஒரு உறுதியற்ற ஒரு நிலைமை, அதாவது ஏதோ ஆக போகுதுன்ற ஒரு பயம், அதுதான் வந்து அதை ரியாக்ட் பண்ணுற விதம். அதுக்கு வந்து ஒன்றும் ஆகாதுன்றது ஃபஸ்ட்டு தெரியணும். ரெண்டாவது ஒரு 15-20 minutes மேடம் சொன்ன மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸோ இல்லை ஜஸ்ட் உங்கள் ப்ரீத் அப்சர்வ் பண்ணுறீங்க, உங்கள் ப்ரீத்தை ஸ்லோ பண்ணுறீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். அதை கடந்து வர வரைக்கும் தான் நமக்கு அந்த ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ இது ரெண்டு விஷயம் பண்ணும்போது அது இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகும். ரீசெண்டாக நடந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம மைண்ட் அளவில் மூவ் ஆகிடுறோம் பட் எமோஷன் அளவில் மூவ் ஆக மாட்டேங்கிறோம், அதை ஃபோக்கஸே பண்ணுறதில்லை. ஒரு உதாரணத்தை எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா வந்து இப்போ எப்படி ட்ரெயின் ஆகிட்டோம்னா ஒரு பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணுறதுக்கு அனலைசிஸ் சூப்பராக பண்ணுவோம், அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலான்னு நம்ம ஈஸியாக வந்து ஒரு பிளான் பண்ணிடுவோம், அதை எக்ஸிக்யூட் கூட பண்ணிடலாம். ஆனால் அந்த எமோஷன்ஸ் வென் வி ஆர் கோயிங் த்ரூ தீஸ் திங்ஸில் அதை நம்ம அக்னாலேஜே பண்ணுறதில்லை, அந்த அக்னாலேஜ் பண்ணாத எமோஷன்ஸ்லாம் மசில் டெண்டான்ஸில் வந்து போய் வந்து தங்குதுன்னு ரிசர்ச் சொல்கிறாங்க. அதனால தான் யோகாவில் நம்ம பண்ணுற ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில போசஸ் வந்து பண்ணமேதே நிறைய பேர் அழுவாங்க, அவங்க எமோஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் யோகா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்தில் நம்மளும் நம்மளுடைய எமோஷன்ஸையும் அக்னாலேஜ் பண்ணணும். நான் ஒரு கஷ்டமான ஒரு பிரச்சனையில் சந்திச்சுட்டு வரேன் அப்படின்னா அந்த கஷ்டப்பட்டிருக்கேன்றதையும் நம்ம எழுதணும், அதுதான் ஜெர்னலிங் சொல்கிறது, இதை நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இட்ஸ் ஓகே அப்படின்றத சொல்லணும், நமக்கும் நம்ம சொல்லணும். அண்டு நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம எப்போ வந்து எமோஷ்னலாக அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றதை கேட்கும்போது தான், அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸும் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்றது விஷயம், அதுதான் மேஜரான ப்ராப்ளம் நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கில். அவங்க சொல்லுவாங்க இவங்க கேட்பாங்க, கேட்கறது வேற கவனிக்கிறது வேற. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த எமோஷன்ஸை நமக்கும் நம்ம ஹியர் பண்ணணும், மற்றவங்களும் நம்ம ஹியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாமல் மட்டும்னா தட் வில் எண்ட் அப் இன் மசில் டெண்டன்ஸ் தான் அப்படின்ற ரீசர்ச் சொல்லுது. ஸோ யோகா டெஃபினெட்லி கான்ட்ரிபியூட்டிங் டு தட் இன் ரிலீஸிங் தீஸ் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ்.
1: இப்போ என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயங்கள் லைக் ரொம்ப அழகான டிஸ்கஷன். இது கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னா இது ரெண்டு பேருக்கும், ஸோ ஜென்ரலாகவே வந்து ஃபிசிக்கலாக பிரச்சனை அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல்ஸ் போயிடுவோம் அண்ட் அதுலேயும்

0: அண்ட் இமோஷ்னல் பிரச்சனைனா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குன்றதே வந்து ஒரு பெரிய ஸ்டிக்மா இன்னமும் இருக்க தான் செய்யுது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் லைக், ஏன்னா இப்போ நம்ம பேசின வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது மெடிக்கல் சயின்ஸோ இல்லை ட்ரெடிஷ்னல் சயின்ஸோ, இட்ஸ் லைக் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் அப்படின்றது தான் இப்போ இந்த டிஸ்கஷன்ஸில் நமக்கு நல்ல தெளிவாக தெரிகிற விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்னோட மென்டல் ஹெல்த்துக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தால், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிசிக்கலில் வந்து சொல்கிறோம் ஒரு ஆக்சிடென்ட்டோ இந்த மாதிரி இமீடியட்டாக வேணால் யூ ஹேவ் டு கோ ஃபார் சர்ஜரி, தட் இஸ் இமீடியட். இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலியமாக ஏதாவது கொண்டு வருமா, யூ கோ ஃபார் யோகா அண்ட் நேச்சுரோபதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மென்டல் ஹெல்த்துக்கு வாட் ஆர் தி சிம்டம்ஸ், இமீடியட்லி ஹாவ் டு கோ டு சைக்காட்ரி, டாக்டரை பார்த்தாகணும். இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் இமீடியட்லி கோ ஃபார் அ டாக்டர். இல்லை இந்த சிம்டம்ஸ்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது அப்படின்னா யோகா போங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு ரெண்டு பேருமே எனக்கு.
1: ஸோ வந்து மென்டல் இல்னஸில் ரெண்டாக பிரிப்பாங்க, ஒன்று வந்து சிவியர் மென்டல் இல்னஸ், இன்னொன்று வந்து மைல்ட மென்டல் இல்னஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் அந்த பதட்டம், மனசோர்வு இதெல்லாம் வந்து மைல்டில் வரும். மனச்சிதைவு, ஸ்கிசோஃப்ரினியா, பைபோலார் டிஸார்டர் இதெல்லாம் சிவியர் மென்டல் இல்னஸில் வரும். சிவியர் மென்டல் இல்னஸ்க்கு கண்டிப்பாக மஸ்ட் மெடிசன் தேவை. இந்த நான் சிவியரில் இருக்கிற மென்டல் இல்னஸில் ஒரு சில விஷயத்தில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம்னா, அவங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ ஹார்ம் இருக்குதுன்னா கண்டிப்பாக உடனே வந்து ஒரு மென்டல் ஹெல்த் சீக் பண்ணி தான் ஆகணும். அது வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு சூசைடல் தாட்ஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மென்டல் ஹெல்த் எடுத்துக்கிறது அவசியம். இதை தவிர ஜென்ரலாக நம்மளுடைய எமோஷன்ஸ், இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது வேறு, ஆங்ஸைட்டி வேறு, நான் ரொம்ப கவலையாக இருக்கேன், சேடாக இருக்கிறது வேறு, டிப்ரெஸ்டாக இருக்கிறது வேறு. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம சேடாக இருக்கோம்னு சொல்கிறது இல்லை, இப்போலாம் நம்ம டிப்ரெஸ்டாக ஆகிட்டேன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணமேதே நம்ம ஹெல்ப் சீக் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருது ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம லைஃப்பில் என்றைக்குமே நம்ம யோகாவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, மூணு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்மளுடைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன், சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் சோஷியல் ஃபங்க்ஷன். ஸோ பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்னா நம்மளோட தூக்கம், பசி இந்த மாதிரி விஷயங்கள். சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷனாக நம்மளுடைய எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதம், நம்மளோட திங்கிங் பேட்டர்ன், ஒரு பிரச்சனைனா நம்ம கோப் பண்ணுற விதம். சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்ம மற்றவங்களோட பழகிறது, ஒரு சொசைட்டியில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம். இந்த மூணு ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கணும்னா மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும், நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த மூணுத்துலேயே டிஸ்ஃபங்க்ஷன் எப்போ வருதோ அப்போ கண்டிப்பாக மென்டல் ஹெல்த்துக்கு சீக் பண்ணணும் ஹெல்ப்புக்கு. ஸோ எப்போ நமக்கு அந்த செயலிழப்பு ஏற்படுதோ கண்டிப்பாக மருந்தோட அவசியம் அவசியம். அந்த செயலிழப்பு வராத வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து யோகா, மெடிடேஷன்ஸ், இன்ட்ராஸ்பெக்ஷன்ஸு இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். மேடம் சொன்ன மாதிரி நேச்சுரோபதியில் நிறையா டைப் ஆஃப் தெரப்பீஸ் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. இருந்தாலும் என்னுடைய செயலிழப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக மெடிசன்ஸ் எடுத்துக்கணும்.
2: ஸோ எங்கள் கான்செப்ட் யோகா இயற்கை மருத்துவத்தில் அந்த தீயே வரதுக்கு முன்னாடியே நம்ம யோகா இயற்கை மருத்துவத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய பேருக்கு என்ன அப்படின்னாக்கா, எனக்கு என்ன ஜஸ்ட் ஹேர் ஃபால் தானே, இதுக்கு நான் டாக்டர் கிட்ட போகணுமா, எனக்கு என்ன டைஜஷன் ப்ராப்ளம் தானே, வி எஸ்கியூசஸ் மெனி திங்ஸ். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நிறைய விஷயத்துக்கு நம்மளே நமக்கு எஸ்கியூஸ் பண்ணிக்கிறோம். டோன்ட் எஸ்கியூஸ் யுவர் செல்ஃப். ஸோ இது எந்தனால அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன அப்படின்ற லைஃப் ஸ்டைல சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கோம். அதுக்கான இயற்கை மருத்துவங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் ஆரம்பத்திலேயே அதோட அறிகுறியை பார்த்து இது எதனாலன்றத நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திட்டோம்னா நோயின்ற வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே இல்லாத அளவுக்கு நம்மளால இருக்க முடியும். ஸோ அந்த வே ஆஃப் லைஃபை தான் யோகா இயற்கை மருத்துவத்தோடைய பிரின்சிபலாகவும் அவங்களுக்கான லைஃப் ஸ்டைலாகவும் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம்.
0: தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு இந்த யோகா தினத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, யோகா உடல் நலத்தை மட்டும் இல்லை மனநலத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மனநலம் உடல் நலம் ரெண்டுமே வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் நம்ம முழு ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் கன்ஃபார்மாக நம்ம கொஞ்ச நேரம் நமக்கான டைம் ஸ்பென்ட் பண்ணி அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் இல்லை இமோஷ்னல் ப்ரீத்திங் எக்ஸசைசஸோ இல்லை இந்த இமோஷ்னல் வெல்பீயிங்கான சர்ஸ் அந்த மாதிரி ஜேர்னலிங்கோ இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்போம். ஸ்ட்ரகிள்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும், அதையும் ஃபேஸ் பண்ணுவோம். பட் திரும்ப திரும்ப எப்படியாவது பண்ணி அதை ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரும். அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் கிட்ட போய் பேசுவோம். ஸோ உடல் நலத்தையும் மனநலத்தையும் காப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம்,
2: தேங்க்யூ மேம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:36 குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது வர்ணஜாலம் திரைப்பட பாடல்.

0: பெண் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.

0: மகளிருக்கான நுண் துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நட்பு காதல் கல்லூரி வாழ்க்கை என இளமையின் திருப்பி அழகா சொல்லியிருக்கும் படம் தான் டான். அந்த படத்துல இருந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆன பாடல் கேட்கலாம் இதோ.

0: பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
6: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
7: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
6: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
8: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
6: போவியா? காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
7: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
9: பொதுநலன்
10: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
11: நேரம் 8:47 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 திரையிசைகள். குடும்ப உறவுகளும் காதலின் குறும்புகளும் கலந்த ஆழமான திரைப்படம் தான் தும் தும் தும். வந்ததை வருடும் இனிய பாடல் இது. ஸ்டேட்டின் குமரி எஃப்எம் 101. ஹரிஹரன் சாதனா சர்க்கம் ராமநாதன் பாடிய பாடல், கார்த்திக் ராஜா இசையில, நாமத்துக்குமார் வரிகள்ல.

0: அர்ஜென்ட்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு அர்ஜென்ட்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: நேர்களின் நினைவிற்கு நாளை காலை 8:02 சர்வதேச யோகா தின சிறப்புரை வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
3: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-249-8-6458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 044-249-8-6458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
2: திரையில் நிறைவாக கேட்கலாம். உலக தரத்துல உருவான தில்லர் அனுபவத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த படம் தான் விஸ்வரூபம். அந்த படத்துல இசை உலகில் இருந்து ஒரு சிறந்த பாடல் கேட்கலாம். கமலஹாசன், சங்கர் மகாதேவன் குழுவினர் பாடிய பாடல் வரிகள். கமலஹாசன் ஸ்டேட்டின் குமரஃபம் 101.
4: அபிநய ராஜா, கோகுல பாலா, கோடி பிரகாஷா, விலக நரக ஸ்ரீ ரட்சக மாலா, எத்தனை முறை நான் எங்கிச்சாவே, இத்தவணை என கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை துரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 9:16. திரை இசை கேட்கலாம். உறவுகளின் அருமையும் அண்ணன் தங்கை பாசத்தையும் உணர்வு பூர்வமாக சொன்ன திரைப்படம் தான் அண்ணாத்த. அந்த படத்துல இருந்து ஒரு மனம் கவரும் பாடல் இது. ஸ்டேட்டின் குமரி
1: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மல சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேர்களின் நினைவிற்கு நாளை காலை 8:45 வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி. முதுமையிலும் இனிமை தரும் யோகாசனங்கள். உரை வழங்குபவர் ஆசாரிப்பழம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா திரேசு அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில்.

நகைச்சுவையோடு கிராமத்து மண் வாசனையும் கலந்து ரசிகர்களை ரசிக்க வைத்த படம் தான் உண்டாசுப்பட்டி. அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு ஜாலியான பாடல் கேட்கலாமா? பிரவீன் குமார் கல்யாணி நாயர் பாடிய பாடல் முண்டாசப்பட்டி திரைப்படத்திற்காக. ஸ்டேட்டின் குமரி FM 101.

நேர்களின் நினைவுக்கு நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் உலக யோகா தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் ஆசாரிப்பழம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனாத்ரேஸ் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதே நேர்களே. திரை இசையில் நிறைவாக வருகிறது. காதலும் போராட்டமும் கலந்த வித்தியாசமான கதைக்களத்தில் உருவான திரைப்படம் தான் நான் சிகப்பு மனிதன். அந்த படத்தில் என்ன பாடு

0: திரை இசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:31. இனி கேட்கலாம். இலக்கிய சோலையில் இன்று இலக்கிய சுடர் தேனமுது ஆகியன கேட்கலாம். இலக்கிய சுடரில் இன்று ஆற்றுப்படை இலக்கியங்களில் இசையும் இசைக்கருவிகளும் உரை வழங்குகிறார் தமிழ்துறை உதவி பேராசிரியர் பி. விஜிலா ஜாஸ்மின் ஃபிளவர் அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இலக்கிய சுடர் பகுதியில் ஆற்றுப்படை இலக்கியங்களில் இசையும் இசைக்கருவிகளும் என்னும் தலைப்பில் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த பண்டைய தமிழ் மக்களின் மொழி, நாகரீகம் மற்றும் பண்பாடு இவற்றையெல்லாம் படம் பிடித்து காட்டக்கூடிய மிக தொன்மையான தமிழ் நூல்களின் தொகுப்பே சங்க இலக்கியங்களாகும். இது 8 தொகை 10 பாட்டு என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 10 பாட்டில் 10 நூல்கள் காணப்படுகின்றன. அவை திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைபடுகடான் அல்லது கூத்தராற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி என்பனவாகும். இவற்றுள் முதலில் குறிப்பிட்ட 5 நூல்களும் ஆற்றுப்படை இலக்கியங்கள் என்று போற்றப்படுகின்றன. 10 பாட்டில் செம்பாதியாக இருக்கும் இந்நூல்கள் இசையையும் இசை கலைஞர்களையும் இசை கருவிகள் குறித்தும் அதிகமாக பேசுகின்றன. இசை கலைஞர்களாக இருக்கக்கூடிய கூத்தர், பாணர், பொருணர் ஆகியோரை பற்றியும் இந்த நூல்கள் எடுத்து காட்டுகின்றன. ஆற்றுப்படை என்றால் என்ன? தொல்காப்பியர் தமிழினுடைய பழமையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரள தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறி சென்று பயனுதிர சொன்ன பக்கமும் என்று ஒரு நூற்பா காணப்படுகிறது. அதாவது நாடக கலைஞராகிய கூத்தரும் இசை கலைஞராகிய பாணரும் நடிப்பிலும் இசையிலும் வல்லவராகிய பொருணரும் ஆடல் பாடல் வல்லவராகிய விரலியும் வறுமையுற்று வள்ளல்களை நாடி செல்கையில் பரிசில் பெற்ற கலைஞன் வறுமையில் இருக்கும் கலைஞனிடம் தான் பரிசில் பெற்ற வள்ளல் அல்லது அரசனின் கொடை சிறப்புகளை கூறி நீயும் அங்கு சென்றால் பரிசில் பெறலாம் என ஆற்றுவிப்பதே ஆற்றுப்படை இலக்கியமாகும். இந்த ஆற்றுப்படை நூல்கள் 5. இந்த 5 நூல்களுள் திருமுருகாற்றுப்படை முதன் முதலாக போற்றப்படுகிறது. திருமுருகாற்றுப்படை மட்டும் மனிதனை இறைவனிடம் ஆற்றுப்படுத்துகிறது. ஏனைய 4 நூல்களும் மனிதனை மனிதனிடம் ஆற்றுப்படுத்துகின்றன. இசை என்பது இசைவிப்பது, பயப்படுத்துவது, ஆட்கொள்ளுவது என்னும் பொருட்களை உடையதாகும். பேச்சு மொழி உருவாவதற்கு முன்பே தகவல் தொடர்பிற்கு சைகை மொழியும் ஒலிக்குறிப்புகளும் பயன்படுத்தப்பட்டன. இந்த ஒலிக்குறிப்புகள் அனைத்துமே இசையின் பார்ப்படும். எனவே இசை என்பது பழங்காலத்தில் இருந்தே மக்களோடு இரண்டர கலந்த ஒன்றாக கருதப்படுகிறது. இசை கருவிகளை தோல் கருவிகள், துளை கருவிகள், நரம்பு கருவிகள், கஞ்ச கருவிகள் என்று 4 வகைப்படுத்துவர். ஆற்றுப்படை இலக்கியங்களில் தோல் கருவிகளும் துளை கருவிகளும் நரம்பு கருவிகளும் இடம்பெற்றுள்ளன. கஞ்ச கருவிகள் மட்டும் இடம்பெற்றதாக தெரியவில்லை. தோல் கருவிகள் என்பன மரத்தினை கருவிகள் செய்வதற்கு ஏற்றவாறு வெட்டி அதன் மேல் விலங்குகளின் தோலை கொண்டு மூடி உருவாக்கப்பட்ட கருவிகளை தோல் கருவிகள் என்கிறோம். தோல் கருவிகளை உருவாக்குவதற்கு கருங்காலி, செங்காலி, வேம்பு, பலா, குரவம் போன்ற மரங்களை பயன்படுத்தியதாக இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன. தோலாக பசுவின் தோல், மான் தோல் ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. மான் தோல் சிறுபறை கரங்க கல்லன வான் தோய் மீமிசை அயரும் குறவை என்று மலைபடுகடாம் மான் தோலால் பறைகள் செய்யப்பட்டதை குறிப்பிடுகின்றன. கொல் ஏற்று பைந்தோல் சீவாது போர்த்த மாக்கண் முரசம் என்ற வரிகளில் காளை மாட்டின் தோலை மயிர்ச்சீவாமல் அதனுடைய ரோமத்தோடு தோற்கருவிகளுக்கு போர்த்தியதை அறிய முடிகிறது. தன்னுமை, முழவு, துடி, முரசு, பறை போன்ற தோல் கருவிகள் ஆற்றுப்படை நூல்களில் இடம்பெற்றுள்ளன. வெண்ணல் அறிஞர் தன்னுமை வெறி, செங்கண் எருமை, இனம்பிரி ஒருத்தல் என்னும் மலைபடுகடாம் வரிகள் உழவர்கள் வெண்ணல்லை அறுவடை செய்யும் போது தன்னுமை

என்று சொல்லக்கூடிய இசைக்கருவியினை அடித்ததையும், அதன் முழக்கத்தால் சிவந்த கண்களை உடைய எருமைகள் பயந்து ஓடி ஒளிந்த தன்மையையும் கூறுகின்றன. முழவு என்று சொல்லக்கூடிய இசைக்கருவி குறித்தும் மலைப்படுகடாம் என்று சொல்லக்கூடிய ஆற்றுப்படை நூலில் செய்திகள் இடம்பெற்றுள்ளன. முழவு முழக்கம் என்ற சொல்லிலிருந்து உருவானது. நன்னனின் மலையில் ஆடலும் பாடலும் முழவின் ஓசையும் ஓயாது ஒலிக்கும் என்பதை குரு கண் பிணையர் கோதை மகளிர் முழவுத்துயில் அறியா வியலுள் ஆங்கன் விளவினற்று அவன் வியன் கண் வெறுப்பே என்று மலைப்படுகடாம் வரிகள் 349-351 வரை குறிப்பிடுகின்றன. முழவு குடம் போன்ற தோற்றத்தை உடையது என்று பெரும்பானாற்றுப்படை கூறுகின்றது. துடி என்னும் இசைக்கருவி உடுக்கை போன்ற வடிவுடையது. நடுப்பகுதி குறுகியும் இருபுறமும் விரிந்தும் தோலால் கட்டப்பட்டும் அமைந்திருக்கும். பெரும்பானாற்றுப்படை பாலை நிலத்தில் வாழும் எயினர்களினுடைய குடியிருப்புகளில் அவர்களினுடைய வீட்டு உத்தரத்தில் கடு துடி தூங்கும் கணைக்கார் பந்தர் என்று துடி என்ற கருவியானது வீட்டு உத்தரத்தில் கட்டி தொங்கவிடப்பட்ட செய்தி பெரும்பானாற்றுப்படையில் கூறப்படுகிறது. மேலும் அந்த துடி என்று சொல்லக்கூடிய கருவியின் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஓசையானது ஆந்தை என்று சொல்லக்கூடிய பறவையின் இறைச்சல் போன்று இருக்கும் என்பதையும் இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன. அடுத்து முரசு என்று சொல்லக்கூடிய தோல் கருவி. பலா மரத்தினால் வடிவமைக்கப்பட்டு தோலினால் மேல் போர்த்தப்பட்ட ஒரு கருவியே முரசு என்பதாகும். முரசு அரசனுக்குரிய சின்னங்களுள் முக்கியமான சின்னமாக போற்றப்படுகிறது. போர் முரசு, வெற்றி முரசு, நாள் முரசு என்றெல்லாம் அதனை வகைப்படுத்தினர். முரசின் ஒலி இடிவோசை போல இருக்கும் என்றும் அவ்வோசையை கேட்டு மயில்கள் அகவும் என்பதையும் திருமுருகாற்றுப்படை உரம் தலை கொண்ட உருமிடி முரசமோடு பல்போரி மஞ்சை வெல்கொடி அகவ என்று கூறுகின்றது. பறை என்ற இசைக்கருவியானது அறை என்னும் சொல்லிலிருந்து உருவானது. அறைதல் என்பதற்கு சொல்லுதல் என்பது பொருளாகும். சங்ககாலத்தில் அரசர்கள் செய்திகளை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக பறை அடித்தனர். குறிஞ்சி நிலத்திற்கு தொண்டகப்பறை, முல்லை நிலத்திற்கு ஏறுகோட்பறை, மருத நிலத்திற்கு மணமுளவு பறை, நெய்தல் நிலத்திற்கு மீன்கோட்பறை, பாலை நிலத்திற்கு துடிப்பறை போன்று பல்வேறு வகையான பறைகளை இலக்கியங்கள் பேசுகின்றன. பொருணர் ஆற்றுப்படையில் கரிகால் பெருவளத்தான் பொருணனுக்கு யானையை பரிசாக அளித்தான். பின் யானை வருதலை மக்களுக்கு அறிவிக்க வேண்டி பறையினையும் பரிசாக கொடுத்தான் என்னும் செய்தியினை நண்பல் ஊற நாட்டோடு நண்பல் வெறு பறையின் உவலும் பரு பெரும் தடக்கை வெறுவெரு செலவின் வெகுளி வேளம் என்னும் வரிகளால் அறியலாம். மலைப்படுகடாம் மருத நிலத்தில் எழும் பல்வேறு ஓசைகளை கூறுமிடத்து சேம்பும் மஞ்சளும் ஓம்பினர் காப்போர் பன்றி பறையும் குன்றக சிலம்பும் என்று மலைப்படுகடாம் கூறுகின்றது. சேம்பு மஞ்சள் போன்ற கிழங்கு வகைகளை பன்றிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக பறையடித்து விரட்டப்பட்ட செய்தியை இதன் வாயிலாக அறியலாம். அடுத்து துளைக்கருவிகள். துளைகளின் வழியே காற்றை செலுத்தி அவற்றில் உள்ள துளைகளை அடைப்பதன் மூலமும் திறக்க செய்வதன் மூலமும் இசை எழுப்பும் கருவிகள் துளை இசை கருவிகளாகும். குழல், தூம்பு, வயிர் ஆகிய துளை இசை கருவிகள் ஆற்றுப்படை நூல்களின் வாயிலாக அறியப்படுகின்றன. துளை இசை கருவிகளில் முதலாவதாக அறியப்படுவது குழலாகும். முல்லை நில மக்களான ஆயர்கள் ஆடு மாடு மேய்க்க செல்கையில் காட்டில் தங்கி தீக்கடை கோலாலே புகை பிறக்கும் நிலையில் கையாலே தீயை கடைந்து அக்கடை கோலில் உள்ள தீயினால் மூங்கிலில் துளையிட்டு குழலை அமைத்து அதில் பாலைப்பண்ணை வாசித்து மகிழ்ந்த செய்தியினை அம்னுனை அவிர்புகை கமழ கை முயன்று நெலிக்கோல் கொண்ட பெருவிரல் நெகிழி செந்தி தோட்ட கருந்துளை குழலின் இன் தீம் பாலை என்று பொருணராற்றுப்படை குறிப்பிடுகின்றது. மூங்கிலை தீயில் பதப்படுத்தி துளையிட்டு இசைக்கருவியாக பழந்தமிழர் பயன்படுத்தியதை இதன் மூலம் அறியலாம். நீண்ட துளையுடைய குழாய் போன்ற அமைப்புடைய கருவியே தூம்பு என்னும் இசைக்கருவியாகும். இது பாம்பின் பற்களை போன்று காணப்பட்டது என்பதை கடுவோடு ஒடுங்கிய தூம்புடை வால் ஏற்று என்று திருமுருகாற்றுப்படை கூறுகின்றது. மூங்கில் காற்றில் அசைந்தாடும் போது ஏற்படும் ஓசை போன்றும் யானையின் பிளிரல் ஒலி போன்றும் தூம்பின் இசை இருந்தது என மலைப்படுகடாம் குறிப்பிடுகிறது. வயிர் என்பது ஊது கொம்பு ஆகும். விலங்குகளின் கொம்பிலும் மரத்தின் வயிர் பகுதி அதாவது மரத்தின் உறுதியான நடுப்பகுதியையும் துளைத்து செய்ய படுவதாகும். முருகப்பெருமான் 6 முகங்களுடனும் 12 கரங்களுடனும் சூரபதுமனை வெல்வதற்கு திருச்செந்தூர் வருகிறார். அப்போது வானுலகில் இருந்து பல வகையான இசைக்கருவிகள் முழங்கின. அவற்றுள் திண்மையான வைரம் பொருந்திய ஊது கொம்புகளும் ஒலித்தன என்று திருமுருகாற்றுப்படை கூறுகின்றது. அடுத்து நரம்பு கருவிகள். நரம்பால் ஆக்கப்பெற்று இசைக்கப்படும் கருவிகள் நரம்பிசை கருவிகளாகும். இவற்றில் நரம்பு முதன்மையாக இருந்து இசைக்கு இனிமையை கூட்டுகிறது. ஆற்றுப்படை
திரைப்பட இலக்கியங்கள் யாழ்

என்னும் நரம்பிசை கருவியை மட்டுமே குறிப்பிடுகின்றன. சிறுபாணாற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை ஆகிய இரு நூல்களும் யாழை அடிப்படையாக கொண்ட நூல்களாகும். யாழ் நான்கு வகைப்படும். அவை பேரியாழ், மகரையாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ் என்பனவாகும். பேரியாழில் 21 நரம்புகளும், மகரையாழில் 19 நரம்புகளும், சகோடையாழில் 14 நரம்புகளும், செங்கோட்டியாழில் 7 நரம்புகளும் காணப்படுகின்றன.

0: ஏழு நரம்புகளும் காணப்படுகின்றன என்பர். மேலும் குறிஞ்சியாள், முல்லையாள், மருதையாள், நீதல்யாள், பாலையாள் என்று நிலத்தின் பெயராலும் யாழ் வகைப்படுத்தப்பட்டது. பாலையாளின் தோற்றத்தினை பொருணராற்றுப்படை மிக அழகாக விவரித்து கூறுகின்றது. குழப்பு வழி என்ன கவடுபடு பத்தல், விளக்கு அளல் உருவின் விசியுறு பச்சை, எய்யா இளஞ்சூல் செய்யோள் அவ்வயிற்று, ஐதுமயிர் ஒழுகிய தோற்றம் போல பொல்லம் பொத்திய பொதியுறு போர்வை, அலைவாழ் அலவன் கண் கண்டன்ன துளைவாய் தூர்ந்த துறப்பு அமையாணி, எண்ணாள் திங்கள் வடிவிற்று ஆகி அண்ணா இல்லா அமைவரு வருவாய், பாம்பு அனந்தன்ன ஓங்கு இரு மறுப்பின் மாயோள் முன்கை, ஆய்தொடி கடுக்கும் கண்கூடு இருக்கை, தின் பிணி திவவின் ஆய்த்திணை அரிசி அவையலன்ன, வேய்வை போகிய நீள்விசி தொடையல் மணங்கமல் மாதரை மண்ணியன்ன, அணங்கு மெய் நின்ற அமைவரு காட்சி என்று பாலையால் வர்ணிக்கப்படுகிறது. யாழில் உள்ள பத்தல் என்னும் உறுப்புக்கு மானின் குழம்புகள் பதிந்த சுவடும், பத்தலின் மேல் பொருத்தப்பட்ட தோலின் நிறத்திற்கு விளக்கு சுடரும், பத்தரின் நடுவிடம் தைக்கப்பட்டு விளங்குதலுக்கு பெண்ணின் வயிற்றின் நடுவிடத்தே உள்ள மயிர் ஒழுங்கும், பத்தரின் இருமருங்கும் முடுக்கப்பட்ட ஆணிகளுக்கு நண்டின் கண்களும், பத்தரின் அரைவட்டமாக குடைந்தெடுக்கப்பட்ட வாய்க்கு அரை வெண்ணிலாவும், யாழின் கருநிற தண்டிற்கு கருமை நிற பாம்பும், தண்டின் கண் சுற்றப்பட்ட வார்க்கட்டிற்கு பெண்ணின் முன்கை தொடியும், யாழ் நரம்பிற்கு நன்கு குத்தப்பட்ட திணையரிசியும் உவமையாக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு உறுப்பு நலன்களெல்லாம் குறைவர அமையப்பெற்ற யாழ் நன்கு அலங்கரிக்கப்பட்ட மணமகளின் ஒப்பனையோடு ஒத்து காணப்பட்டது என்று பாலையாளின் தோற்றத்தை பொருணராற்றுப்படை அழகாக எடுத்து இயம்புகிறது. இத்தகைய யாழை பாணன் தன் இடப்பக்கத்தை அணிந்துள்ளான். இது 21 நரம்புகளை உடைய பேரியாள் ஆகும். இதனை இசைப்பவன் பெரும்பாணன் ஆவான். பாணர் யாழின் நரம்பினை வருடும்போது யாழில் இருந்து தேன் போன்று இசை பிறக்கும். யாழ் இருவகைப்படும் என்று ஆற்றுப்படை நூல்கள் கூறுகின்றன. ஒன்று சீரியாள், மற்றொன்று பேரியாள். சீரியாளை இசைப்பவன் சிறுபாணன், பேரியாளை இசைப்பவன் பெரும்பாணன். மலைபடுகடாமும் பாணர்களும் கூத்தர்களும் யாழை தெய்வத்துக்கு நிகராக வணங்கி வழிபட்ட பின்னரே அந்த யாழை கைகளால் எடுத்து மீட்டினர் என்னும் செய்தியினை தெரிவிக்கின்றது. மலைபடுகடாம் 9 வகையான இசைக்கருவிகளை கூத்தர்கள் மூட்டையாக கட்டி எடுத்துச் சென்ற தன்மையினை கூறுகின்றது. திண்ணிய வாரினால் இருக கட்டப்பட்ட மத்தளத்துடன் சிறு பறையையும், நன்றாக உருக்கி தகடாக வார்க்கப்பட்ட கஞ்சத்தாளமும், கரிய பீலியை அழகிய தலையென கட்டியுள்ள ஊதுகொம்பும், யானையின் துதிக்கை போன்ற நெடு வங்கியமும், இழி என்னும் நரம்பின் ஓசையை தன்னகத்தே கொண்டு ஒலிக்கும் சிறந்த தூம்பும், பாட்டினை அதற்குரிய சுருதி குறையாமல் தன்கண் கொண்டு விளங்கும் இனிய குழலும் இணைந்து விளங்க, கரடிகை என்னும் கருவியும், சல்லிகை என்னும் பறையும், ஒரு கண் மாக்கினையும், பிற கருவிகளையும் முடிச்சிகளாக கட்டி காவடி போன்று தோளின் இருபுறமும் சுமந்தவர்களாக கூத்தர்கள் சென்றனர் என்று மலைபடுகடாம் குறிப்பிடுகின்றது. இசைக்கலை என்பது மிகவும் பழமையான கலை. மனிதர்களின் ஐம்புலன்களையும் தன்வயப்படுத்தும் ஆற்றல் இசைக்கு உண்டு. ஆற்றுப்படை இலக்கியங்கள் இசையையும் இசை கலைஞர்களையும் இசை கருவிகளையும் சிறப்பிக்கின்றன. இவ்விலக்கியங்கள் பாணர், பொருணர், கூத்தர் போன்ற இசைக்கலைஞர்களின் வாழ்வியலை படம் பிடித்து காட்டுகின்றன. ஆற்றுப்படை இலக்கியங்களில் தோலிசை கருவிகளாக தன்னுமை, முழவு, முரசு, பறை, துடி போன்ற இசைக்கருவிகளும், துளை இசை கருவிகளாக குழல், தூம்பு, வயிர் ஆகியனவும், நரம்பு கருவியாக யாழும் பேசப்படுகின்றன. ஆற்றுப்படை இலக்கியங்கள் காட்டும் இக்கருவிகள் பெரும்பாலும் தோலிசை கருவிகளில் இருந்து வெளிப்படும் ஓசை இடி போன்ற பேரோசையாகவும், துளை இசை மற்றும் நரம்பிசை கருவிகளில் இருந்து வெளிப்படக்கூடிய ஓசை மெல்லிய ஓசையாகவும் காணப்படுகின்றன. தற்கால இசைக்கருவிகளின் வளர்ச்சிக்கு ஆற்றுப்படை இலக்கியங்கள் குறிப்பிடும் இசைக்கருவிகள் உரு துணையாக இருந்துள்ளமையை அறிய முடிகிறது. இதுகாறும் ஆற்றுப்படை இலக்கியங்களில் இசையும் இசைக்கருவிகளும் என்பது குறித்த கருத்துக்களை எம்மோடு இணைந்து செவிமடுத்த குமரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம்.
1: இலக்கிய சுடரில் இதுவரை ஆற்றுப்படை இலக்கியங்களில் இசையும் இசைக்கருவிகளும் உரை வழங்கியவர் தமிழ்துறை உதவி பேராசிரியர் பி. விஜிலா ஜாஸ்மின் ஃபிளவர் அவர்கள். தேனமுது தொடரில் இன்று படைப்பாளர் டி. வி. சஹானா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே, இலக்கிய சோலையின் இரண்டாவது பகுதி தேனமுது தொடர். இந்த வாரம் தேனமுது தொடருக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க வளர்ந்து வரும் ஒரு இளம் எழுத்தாளர் சஹானா அவர்கள். வணக்கம் சஹானா.
3: வணக்கம் மேம்.
2: ஒரு இளம் படைப்பாளர்

0: லரா நிலையத்துக்கு வந்திருக்கிறீங்க. முதல்ல உங்களை நாங்க வரவேத்துக்கிறோம்.
1: தேங்க்யூ.
0: இன்னைக்கு ஒரு இளம் படைப்பாளரா இருக்கிறீங்க, ஆசிரியர் பயிற்சி மாணவியாவும் இருக்கிறீங்க. உங்களுக்கு எழுதலாம் அப்படிங்கிற ஆர்வமும் எண்ணமும் எப்ப வந்துச்சு?
1: சின்ன வயசுல இருந்தே அந்த ஆர்வம் எனக்கு வந்துச்சு. எப்படி ஃபர்ஸ்டா வந்துச்சுன்னா, நான் ரெண்டாம் கிளாஸ் எல்லாம் படிக்கும் போது இங்க அப்பா எழுதுவாங்க, சுவர் முழுக்க எறும்புகள் பரபரக்கின்றன, வேலிமலை பாணன் ரெண்டு தொகுதிகள் போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எழுதி முடிச்சிட்டு என்கிட்டயும் எங்க அம்மா கிட்டையும் தான் கேப்பாங்க, எப்படி இருக்கு இந்த கவிதையில ஏதாவது மாற்றம் பண்ணணுமா. எனக்கு அப்ப கவிதை என்னன்னே தெரியாது. அப்ப ஒரு பள்ளிய பத்தி ஒரு கவிதை எழுதுறாங்க. ஒரு வயது முதிர்ந்த பள்ளி வந்து அப்படி இறந்த அந்த சவர்லயே இருக்கு, அது புடிச்சு திங்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சி எறும்பெல்லாம் அதை சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு கவிதை. இப்படி எல்லாம் வந்ததுதான் எனக்கு எழுதக்கூடிய ஆர்வம். அப்பதான் நான் கொஞ்சம் குறிப்பிட்ட ஏஜ், ஒரு 14 வயசு 13 வயசு ஆனோடனே எழுதணும்னு நினைச்சு அதை தொடங்கல. நான் என்ன பண்ணுவேன்னா, படிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல முன்னாடி இங்க வீட்டுல ஒரு தாத்தா ரூம் இருக்கு, அந்த ரூமுக்கு போவேன். போனா அங்க தாத்தாவோட செல்ஃப்ஸ்ல நிறைய புக்ஸா இருக்கும். நான் எப்ப அந்த ரூம்குள்ள போனாலும் அதுல இருந்து ஒரு புக் எடுத்து படிப்பேன். அப்படி படிக்கிறதுல எனக்கு தோணக்கூடிய ஏதாவது எண்ணங்களை ஒரு சின்ன சின்ன பேப்பர்ல எழுதி கீழே போடுவேன். அதை எங்க அப்பா எடுத்து படிப்பாங்க, இல்ல அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த ரூம்குள்ள வந்தாங்கன்னா அதை என்ன பேப்பர் இருக்குன்னு எடுத்து படிக்கும் போது அந்த மோசமான ஹேண்ட் ரைட்டிங்ல கவித்துவமான ஏதாவது ஒரு வார்த்தையை அவங்க பாப்பாங்க. அது மூலமா என்ன மோட்டிவேட் பண்ணி எழுத ஆரம்பிச்சதுதான் என்னோட கவிதைகள்.
0: சரி, தாத்தாவினுடைய அறையில இருந்து புத்தகங்களை எடுத்து வாசிக்கும் போது சஹானாக்கு எவ்வளவு வயது இருந்திருக்கும்? அது மட்டும் இல்லாம நீங்க வளர்ந்த ஊரை பற்றியும் சொல்லுங்களேன்.
1: நான் என்னோட 12 வயசு 13 வயசு இருக்கும், அப்பதான் நான் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க தாத்தா ஊர் வந்து வில்லுக்குறி தான். எங்க அப்பாவோட அம்மாவோட ஊரும் வில்லுக்குறி தான், அம்மாவோட அப்பாவோட ஊரும் வில்லுக்குறி தான். ரெண்டு பேருமே வில்லுக்குறியிலதான் வளர்ந்தாங்க. எங்களுடைய ஊர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த மலை அடி வாரத்துலதான் இருக்கு. ஒரு அழகான ஊர், குளம் குட்டை, அதுக்கப்புறம் அடர்ந்த காட்டு பகுதிகள், அந்த மாதிரி இயற்கை எழில் சூழ்ந்த அழகான ஒரு ஊர் தான் எங்க ஊர்.
0: சின்ன வயசுல எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு இயற்கையான சூழல்லையும் வளர்ந்துருக்கீங்க. இத்தனை ஆண்டுகள்ல இதுவரைக்கும் எத்தனை படைப்புகள் கொடுத்திருக்கீங்க?
1: 3 படைப்புகள் கொடுத்திருக்கேன். ஒன்னு கண்ணரியா காற்று, இன்னொன்னு அஞ்சன கண்ணி, இன்னொன்னு ரியா என்கிற பூனை என்கிற சூரியன்.
0: இந்த மூணுமே கவிதை தொகுப்புகளா இல்ல சிறுகதைகளா?
1: கவிதை தொகுப்புகள் தான். நான் வந்து என் வீட்டு பக்கத்துல உள்ள விஷயங்கள், என்ன சுத்தி நடக்கிற விஷயங்கள், என்ன பாதிச்சது, நான் பார்த்தது, நான் படிச்சது, இதெல்லாம் வந்து அந்த தொகுப்புல கொடுத்திருக்கேன்.
0: இந்த 3 தொகுப்புமே வாழ்வியல் சார்ந்த படைப்புகளா இருக்கு.
1: ஆமா,
0: வாழ்வியல் சார்ந்த கவிதைகளை எழுதும் போது நிறைய விஷயங்களை நினைவுல வச்சிருக்கணும். அந்த அனுபவங்களை உணர்வு பூர்வமா மனதுக்குள்ளயும் வச்சிருந்தாதான் அதை நம்ம படைப்பா கொடுக்க முடியும். அப்படி உங்களுக்கு பாதிச்ச சில விஷயங்களை நீங்க எழுதும் போது, நீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் தினமும் எழுதுற ஒரு எழுத்தாளரா இருந்தீங்களா, இல்ல எனக்கு இன்னைக்கு தோணிச்சு நான் எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரி எழுதுனீங்களா?
1: எனக்கு தோணிச்சும் நான் எழுதியிருக்கேன். ஒரு விஷயத்த பாக்குறேன், அதை பாதிக்கிறதுனா அதை உடனேயும் நான் எழுதியிருக்கேன். தோணி எழுதுனது வந்து நான் ஒரு கனவு கண்டேன். எங்க கணேச பிள்ளை தாத்தா 4ஆம் கிளாஸ் படிக்கும் போதே இறந்து போயிட்டாரு. அந்த டைம்ல வந்து அவரு எப்படி நடப்பாருனா, கூணு நட, ஒரு வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி எல்லாம் போட்டுட்டு அப்படியே மெதுவா நடப்பாரு. நான் ஒரு கனவு கண்டேன், அது என்ன வந்துச்சுன்னா, எங்க தாத்தா மறுபடியும் ஊருக்குள்ள வர மாதிரி ஒரு கனவு. அப்ப என்ன பண்றேன்னா, அந்த கனவுல இருந்து நான் முழிச்சிட்டேன். அப்ப அது என்னோட அனுபவங்கள்ல நான் எழுதினேன். தாத்தா எப்படி நடப்பாரு, அந்த நடை உடை பாவடைகள், தாத்தா எப்படி பேசுவாரு, தாத்தா இப்ப உயிரோட வந்தா என்னெல்லாம் கேப்பாரு. அதுல ஒரு முக்கியமான லைன் என்னன்னா, வீட்டுக்கு வீட்டுக்கு சுரண்டப்படுதே, வருங்கால சந்ததிகளுக்கு மழை இருக்கணுமே அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. என்னால ஒன்னும் பண்ண முடியாது, கவிதை தான் எழுத முடியும். ஆனா நான் ஒரு கவிஞர், நான் ஒரு பெரிய போராளியோ இல்ல சமூக ஆர்வலரோ கிடையாது. அதனால அதை பத்தி எழுதினேன், மழை பெயர்ப்பு அப்படின்னு எழுதினேன். சாரை சாரையாய் ட்ரக்குகளில் மலைகள் இடம்பெயர்க்கப்படுகின்றன. இப்படி எனக்கு தோணதையும் எழுதுவேன், நான் என்ன பாதிச்ச விஷயங்கள், பார்த்த விஷயங்களையும் எழுதுவேன்.
0: நம்மளுடைய எண்ணங்களையும் அனுபவங்களையும் நினைவுகளையும் ஒரு படைப்பா கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மொழியினுடைய தேவை நிறைய இருக்கு. அப்போ உங்ககிட்ட தொடர்ச்சியா வாசிக்கிற பழக்கம் இருந்ததா? அந்த மொழிய வளர்த்துக்கிறதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க?
1: அதுக்கு நிறைய வாசிக்கணும். இப்ப வந்து நான் வந்து என் காதலன் எறும்பை போன்றவன் சொல்லிட்டு என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாரு என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை வச்சு ஒரு கவிதை எழுதினேன். அதுக்கு அடித்தளமா வந்து நீரினும் பெரிதே ஆறல் அவன்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்த நிலைக்கும் நாடனோடு நான் கொண்ட நபே அப்படிங்கிற குறுந்தொகை கவிதை வந்து அந்த எனக்கு பேஸா இருந்துச்சு.

0: நிறைய கவிதைகள் நான் எழுதும் போது சங்க இலக்கியங்கள் அதெல்லாம் எனக்கு பேசா இருக்கும். அதுல ஒரு கவிதை நான் எழுதினது, கடல் மீன்கள் தூங்கி இருக்கும், மணல் நண்டுகள் சண்டையிடும், ஆமைகள் கரையேறி உறங்கும், ஒரே ஒரு மீன் மட்டும் விழித்திருக்கும், என் படகு கடலில் செல்லும் நேரம்னு ஒரு கவிதை. இது வந்து நைட் டைம்ல எழுதின கவிதை தான் இந்த கவிதை. அதனால நம்ம நிறைய வாசிச்சா அது நமக்கு எழுதுறதுக்கு சப்போர்ட்டா இருக்கும்.
1: இப்ப நீங்க சங்ககால கவிதை ஒன்னும் சொன்னீங்க, என்ன மாதிரியான புத்தகங்களும் என்ன மாதிரியான இலக்கண நூல்களும் வாசிச்சுட்டே இருந்தீங்க?
0: குறுந்தொகை வாசிச்சிருக்கேன், குற்றால குறவஞ்சி வாசிச்சிருக்கேன், கலிங்கத்து பரணி வாசிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நவீன இலக்கியங்களும் நிறைய வாசிச்சிருக்கேன். பாரதி கவிதைகள் மெயினா நான் வாசிச்சிருக்கேன். நவீன இலக்கியங்கள்ல வேணி சூர்யா, பிரான்சிஸ் கிருபா, பிரமிள் இவங்க எல்லாரையுமே நான் வாசிச்சிருக்கேன். அதுல வந்து வேணி சூர்யாவோட ஒரு கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா, ஒட்டு மொத்தமாக கைவிடப்பட்டது போல் இருந்தது அப்படின்னு ஒரு கவிதை. முதலில் என்னால், பிறகு இந்த திறந்த வயல்வெளிகளால் நடந்து செல்கையில் தூரத்தில் ஒரு சோலை கொலை பொம்மையினை பார்த்தேன். அது எப்படின்னா, நம்ம வந்து எல்லாரும் கடவுள் இருக்குன்னு சொல்றாங்க பாதி பேர், இல்லன்னு சொல்றாங்க பாதி பேர். வேணி சூர்யா வந்து கடவுள் இருக்குன்னு சொல்லல, இல்லேன்னு சொல்லல. அவர் என்னன்னா, ஒரு சோலைக்குலை பொம்மையோட கடவுளை ஒப்பிடுறாரு. அது எப்படின்னா, ஒரு சோலைக்குலை பொம்மை வந்து அந்த வயல காப்பாத்துறதுக்கு நிக்கிது. அது உண்மையான ஒரு மனசை இல்ல, ஆனாலும் காக்கைகள் வந்து அதை பார்த்துட்டு உண்மை யாரோ நிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த வயலை ஒன்னும் செய்யாம போகுது. அந்த மாதிரி ஒரு பொருளா கடவுளை அந்த இடத்துல அவர் நிக்க வைக்கிறாரு. கடைசியில என்ன சொல்லுவாருன்னா, அந்த கடவுள் இருக்காரு இல்ல அதெல்லாம் கிடையாது, அது ஒரு பேரின்மை, பேரின்மைக்காக போற்றுவோம் நண்பர்களை அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சங்க இலக்கியங்கள் நீங்க எழுதுற கவிதைக்கு நிறைய வழிகாட்டியதாகவும் சொன்னீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல கவிதை மட்டுமே எழுதலாம் அப்படிங்கிற யோசனையில இருக்கிறீங்களா, இல்ல சிறுகதைகள், கட்டுரைகள் அந்த மாதிரி வடிவங்கள்ல எழுதலாம் அப்படிங்கிற எண்ணம் ஏதாவது இருக்கா?
0: நான் வந்து கட்டுரைகள் எழுதி வச்சிருக்கேன், நிறைய கட்டுரைகள் எழுதிருக்கேன். ஸ்டீபன் ஹாக்கிங், கிறிஸ்டி பெர்குசன் தொகுத்த புக்கா படிச்சுட்டு எழுதியிருக்கேன். படிக்காத பிள்ளை என்னோட கட்டுரை எழுதியிருக்கேன். மலாலா பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். காந்தி பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இந்த மாதிரியான கட்டுரைகளும் கல்வி சார்ந்த கட்டுரைகளும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கேன். அதுக்கப்புறம் நான் சிறுகதை கூட ட்ரை பண்ணலாம் அப்படி இருக்கேன்.
1: மூணு படைப்புகளை கொடுக்கும் போது உங்களுடைய நடை இதுதான் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அப்படிதானே? அப்படி பார்க்கும் போது நீங்க எதுல தனித்துவமா விளங்குறீங்க?
0: நான் எதுல தனித்துவமா இருக்கேன்னா, ஒரு 14 வயசு படிக்கும் போது நான் ஒரு கவிதை எழுதுறேன், வகுப்பறைக்கு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. இந்த கவிதையை நான் சொல்லிடுறேன். நீண்டு படர்ந்திருக்கும் மரக்கிளையில் பறவையாய் வந்து அமர்ந்த போது, மினிட்டாம் பூச்சிகளை பிடித்து தின்று ஒளிர் சுடர்விடும் உடம்போடு பறந்த போது, வெள்ளை சாக்பீஸ் துண்டு ஒன்று என் மீது வந்து விழ திடுக்கிட்டேன். ஏடி சஹாடா எங்கே இருக்கிற அப்படிங்கிற ஜெபா சிஸ்டரின் குரலும் வந்து விழுந்தது. கிளாஸுக்கு வெளியே போய் நில்லடி என்றார். ஏதோ நான் கிளாஸுக்கு உள்ளே இருப்பது போல அப்படின்னு அந்த கவிதையை வந்து நான் முடிச்சிருப்பேன். இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னோட டீச்சர்ஸ் நான் வந்து பிஎட்ல ஜாயின் பண்ணும் போது என்னோட ஒரு நல்ல படிக்கிற பொண்ணு வந்து வந்தா, மிஸ் அவள்கிட்ட சொன்னது என்னன்னா, இவளே கவிதை எழுதுறாருல, அப்ப நீயும் ட்ரை பண்ணு. அவங்க என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, கவிதையை வந்து நல்லா படிக்கிறவங்க, நல்ல ஒரு எக்ஸலண்ட் மார்க் எடுக்கக்கூடியவங்க மட்டத்துக்குமே உரியது, இந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கவிதைங்கிறது ஒரு தனித்துவம், அந்த திறமை இருக்கவங்க மட்டும்தான் தொட முடியும். நான் எதை தனித்துவமா நினைக்கிறேன். உன்னோட திட்டு என்கிட்ட இருக்குதுப்பா, திட்டாத, அப்பாக்களே மகள்களை திட்டாதீர்கள் அப்படின்னு எழுதுனேன். எல்லாமே ஒரு குழந்தை தன்மை. அதுக்கப்புறம் ஒரு பூனை கவிதை ஒண்ணு எழுதுறேன், அப்பாவின் தந்திரங்கள். அது எப்படின்னா, அப்பா வந்து டெய்லி வந்து என்ன எழுப்புவாரே, அம்மு நம்ம பூனை ரியாவோட குட்டி வந்து கண்ணு திறந்துருச்சு, அழகான கண்களால என்ன பாக்குது, நீயும் வந்து பாருன்னு பூவுக்கு தெரியாமல் தேனி எடுக்கும் பட்டாம்பூச்சி போல் ஒவ்வொரு நாளும் என்னை எழுப்புவார் அப்பா, துள்ளி குதித்து எந்திப்பேன் அப்படின்னு ஒரு கவிதை. என்னோட கவிதைகள் வந்து இன்னும் குழந்தை தன்மையில இருந்து மாறல, ஒரு குழந்தைத்துவமான ஒரு கவிதையா நான் பாக்குறேன். அது நான் ஃபியூச்சர்ல மாத்துவேனா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னோட தனித்துவமா வந்து இந்த மூணு தொகுப்புலையும் நான் குழந்தை தன்மையை தான் பாக்குறேன்.
1: அப்பா பத்தி நிறைய கவிதைகள் எழுதிருக்கீங்க.
0: ஆமா,
1: அப்பா ஒரு படைப்பாளியாவும் இருக்கிறாங்க.
0: ஆமா,
1: ஒரு படைப்பாளியா அப்பா எவ்வளவு ஆதரவா இருந்தாங்க,
0: அப்பா எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா, நான் வந்து சின்ன வயசுல ரொம்ப ஸ்லோ லேர்னர், டீச்சர்ஸ் எல்லாம் படிக்காத பிள்ளை படிக்காத பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல என்னன்னா, ஒரு ரோட்டரி கிளப்ல ஒரு கவிதை போட்டி நடக்குது, தமிழ் கவிதை போட்டி. நான் வந்து அங்க போய் அந்த கவிதையை எழுதிட்டு வந்துடுறேன். அப்படி கொஞ்ச நாள் போகுது. அந்த டைம்ல என்னன்னா, 4-5 பிள்ளைங்க வந்து வராங்க. வந்து சஹானா இருக்கு.

0: வாடா அப்படின்னு கேக்குறாங்க. சஹானாவா? அதுவா? இன்னைக்கு இருக்கு, கூட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க என்ன ஆச்சரியமா பாக்குறாங்க. இவங்க ஏன் நம்மள ஆச்சரியமா பாக்குறாங்க? நானும் பாத்துட்டு இருக்கு. நீ கவிதை போட்டிக்கெல்லாம் சேர்ந்தையா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா போட்டிக்கு சேர்ந்தேன் அப்படின்னு சொல்றேன். அவங்க நம்பல. கடைசியில அவங்க ஒரு ஹெட்டிங் கொடுத்து நீ கவிதைய சொல்லு, அதுக்கப்புறம் நம்பறேன்னு சொல்றாங்க. அந்த ஹெட்டிங்க்கு நான் டக்குன்னு கவிதைய சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கண்ணுல இருக்க சந்தேகம் எல்லாமே போய் நீ தான் எழுதுனியா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு எல்லாமே உறுதுணையா இருந்தது அப்பா தான். எங்க அப்பா வந்து உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால நீ ஒரு நாள் என் கூட வா, எழுது, உன்னோட டேலண்ட காட்டு அப்படின்னு என்ன வந்து தூக்கி நிறுத்துறது எங்க அப்பா தான்.
1: சரி, ஒரு இளம் படைப்பாளரா இருக்கிறீங்க, அதனால இந்த கேள்வி உங்ககிட்ட. வாய்ப்புகள் வந்து எப்பவுமே ரெண்டு விதத்துல அமையும். ஒன்னு தானா வரக்கூடிய வாய்ப்பு, இன்னொன்னு நாமளா உருவாக்குற ஒரு வாய்ப்பு. நீங்க இதுல எந்த மாதிரி?
0: நான் வந்து எங்க அப்பாவால எனக்கு உருவான ஒரு வாய்ப்பை நானா உருவாக்கிக்கிட்டேன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டெப் வந்து அந்த கவிதை போட்டி தான். எங்க அப்பா தான் கூட்டு போனாரு. அந்த டைம்ல எனக்கு அது நல்ல விதமா அழைஞ்சது. அது வந்து ஃபர்ஸ்ட் வாய்ப்பு. ரெண்டாவது அதை தொடர்ந்து நான் எழுதலாம் அப்படின்னு நினைச்சது வந்து நான் தான். அந்த ரெண்டாவது வாய்ப்பு வந்து நான் தான் உருவாக்குனேன்.
1: இத்தனை கால எழுத்துலக பயணத்துல எந்தெந்த விஷயங்களை நீங்க வலிமையா கத்துக்கிட்டீங்க?
0: இது வந்து முயற்சி இல்லாம எதுவுமே நடக்காது. பொறுமை வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கறத நான் கத்துக்கிட்டேன். முயற்சி இல்லாம எதுவுமே நடக்காதுன்னா நான் ரெண்டு தொகுப்பு எழுதிட்டு அப்படியே கவிதையை ஒண்ணும் வாசிக்காம அப்படியெல்லாம் இருந்தேன்னா எனக்கு கவிதை வராது. நம்ம எழுதுற கவிதை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து புரியாது. நான் வந்து 18 வயசுல கண்ணாரியா காற்று பிளீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 19 வயசுல அஞ்சனா கண்ணிப்பா பிளீஸ் பண்ணேன். இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் 3வது தொகுப்பா பிளீஸ் பண்ணேன். எழுத்து உலகத்துல பொறுமை, நம்மளுடைய அனுபவம் எல்லாமே வந்து ஒரு எழுத்து ஒரு படைப்பா வரதுக்கு பொறுமை வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கறத கத்துக்கிட்டேன்.
1: உங்களுடைய 18 வயசுல ஒரு படைப்பை கொடுத்திருக்கீங்க, உடனே 19 வயசுலயும் ஒரு படைப்பை கொடுத்திருக்கீங்க, ஒரு 6 வருட இடைவெளிக்கு அப்புறமா ஒரு படைப்பை அண்மையில கொடுத்திருக்கீங்க. இந்த 6 வருட இடைவெளி காலத்துல உங்களுடைய எழுத்து எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கும்?
0: கண்டிப்பா இருக்கு. 18 வயசுல நான் எப்படின்னா எனக்கு ஃபுல்லும் கற்பனை சார்ந்த ஒரு விஷயமாவே அது இருந்துச்சு. நான் சொல்லிருக்கேன், என் காதலன் எறும்பை போன்றவன், இனிப்பை போல் எங்கிருந்தாலும் என்னை வந்து அள்ளி செல்பவன் அப்படின்னு ஒரு கற்பனையா நான் எழுதினேன். அதுக்கப்புறம் 19 வயசுல சிரியாவில் குண்டடிப்படும் குழந்தைகளுக்கு அணுகுண்டை ஏதவருக்கே திருப்பி அனுப்பும் சக்தியை அல்லாவை வழங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சமூகம் சார்ந்த கவிதையா எழுதினேன். ஆனா இப்ப வந்து என்ன எழுதுனேன்னா என்னோட சமூகம், என்னோட கற்பனை, என்னோட எல்லா தூமே சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு அனுபவமா வச்சுட்டு வெளி உலகத்தையும் நான் கொஞ்சம் பாக்குறேன். கொஞ்சம் தூரமா பாக்காம மலை பெயர்ப்பு, பழங்குடி மீன், என்ன சுத்தி நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் இந்த வயசுதான் ஒரு அரசியல் பேசுற வயசு, அரசியலை வந்து கரெக்டா கையாள்ற வயசுன்னு நான் நினைக்கிறேன். ரியா என்கிற பூனை அந்த புக்ல கொடுத்த கவிதை என்னன்னா, வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கு, அழுக்கு தேகத்தோட கருப்பு மேனியோட ஒரு பெண் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ரெண்டு பிள்ளைங்க அவங்கள சுத்தி விளையாடிட்டு இருக்குது. இதுல ஒரு போலீஸ் அதிகாரி அந்த அம்மாவை போட்டு அடிக்கிறான். ரெண்டு குழந்தைங்க மேலயும் அந்த லத்தி வந்து படுது. அப்ப அந்த ரெண்டு பிள்ளைங்களும் அழுது அம்மா கிட்ட போய் ஒடுங்குறாங்க. அப்ப அம்மா ஈஸியா ஒரு டைலாக் சொல்றாங்க, நேத்துக்கு அப்பயே அடிச்சான், இன்னைக்கு போலீஸ்காரன் அடிக்கிறான். அந்த மாதிரிப்பட்ட கவிதைகள்லாம் இந்த தொகுப்புல நான் கொடுத்திருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன்.
1: நீங்க பேசும்போது ஆரம்பத்துல சொன்னீங்க மலை பெயர்ப்புகளை நான் பார்த்தேன், அதனால பாதிக்கப்பட்டேன். ஆனா அதெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு நான் வந்து ஒரு போராளியோ இல்ல சமூக ஆர்வலரோ இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க.
0: ஆமா.
1: ஆனா இப்போ நீங்க உங்களுக்கு தெரியாமலே சிறந்த சமூக ஆர்வலரா வளர்ந்துட்டு வர்றீங்க.
0: தேங்க்யூ.
2: தேனமுது தொடரில் இதுவரை படைப்பாளர் டி வி சஹானா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: நேயர்களே, இந்த நேர்முகத்தின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் கேட்கலாம். உடன் உரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் RR குமுதினி. நிகழ்ச்சி அமைப்பு S. நவரத்தினா.

0: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: அகில பாரதிய கார்யக்ரம் மே ஆஜ் ஹம் ஆப்கோ சுன்வானே ஜா ரஹே ஹே டாக்டர் விவேக் கர்மஹி கா சாஸ்திரீ காயன்.
2: நமஸ்கார். In today's national program of music, we are going to broadcast a classical vocal performance by Dr. Vivek Karmahe.
1: सुरों के प्रति अगाध समर्पण और रागों की शुद्धता जब किसी साधक के कंठ से प्रस्फुटित होती है तो संगीत का एक नया अध्याय जन्म लेता है।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:25 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. வாழ்க்கை ரொம்ப அழகான விஷயம. அதை ரொம்ப கஷ்டப்படுத்தி கோபப்படுத்தி நெருக்கடிக்குள்ளெல்லாம் உள்ளாக்கி சஞ்சலத்தோடு வாழறதை விட சந்தோஷமா வாழறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஸோ நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களை பொறுத்து இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை எவ்வளோ கோபப்படுத்தி கஷ்டப்படுத்தி டென்ஷன் ஆகினாலும் கூட நாம நம்மளோட நிலையிலேருந்து தவறாமல் இருக்கிறது அப்படிதான் நமக்கு நாமே கொடுத்துக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். பட் சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நாமளும் அவளும் பெண் தானே அப்படின்ற மாதிரி நாமளும் மனிதர்கள் தானே அப்படின்னு சொல்லி மாறிடுறோம். ஸோ நம்மளுடைய இயல்புலேருந்து நம்ம மாறாமல் இருக்கிறது நமக்கான ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்கும். இந்த சிந்தனையோடு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக காளிதாசனுடைய வரிகள்ல தேவாவோட இசையில எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. ஆத்தா உன் கோவிலிலே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: பதினோரு மணி ஏழு நிமிடம் ஆக போகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எப்பொழுதும் உன் சொப்பனங்கள், முப்பொழுதும் உன் கற்பனைகள், சிந்தனையில் என் சங்கமங்கள், ஒன்றிரண்டா என் சஞ்சலங்கள், காலை நான் பாடும் காதல் பூபாலம் காதில் கேட்காதா, கண்ணா என்னாலும் ஆசையில் நாள்தோறும் நான் தொழும் ஆலயம் நீ அல்லவா, நள்ளிரவில் நான் கண்விழிக்க உன்னினைவில் என் மெய் சிலிர்க்க, பஞ்சனையில் நீ முள்விரித்தாய், பெண்மனதை நீ ஏன் பறித்தாய், ஏக்கம் தீயாக ஏதோ நோயாக காணும் கோலங்கள் யாவும் நீயாக, வாசலிலே மன்னா உன் தேர் வர ஆடுது பூந்தோரணம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தாளாட்டும் பூங்காற்று அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:13. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மேடை ஏறக்கூடுமோ மீண்டும் நமது நாடகம், நானும் நீயும் சேர்வதால் யாருக்கென்ன பாதகம், யாரை சொல்லி நோவது காலம் செய்த கோலம், உன்னை என்னை வாட்டுது காதல் செய்த பாவம், கண்ணும் நெஞ்சம் என் வசம் இல்லையே, என்ன செய்வது சொல்லடி முல்லையே, கனவில் மட்டுமே கைகள் சேரலாம் கண்ணா. தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:18:33 நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ரங்கராஜன் டி நகர்லேருந்து இணைந்திருக்காரு. அனைத்து பாடல்களும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. முதல் பாடலும் சிந்தனையும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. மதுரையிலேருந்து சோ சண்முக சுந்தரம் இனிய இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காரு. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. புரசிவக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. தாளாட்டும் பாடல் இனிமை அப்படின்னு சொல்லி முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து இணைந்திருக்கிறாரு. தென்றல் காற்றை பாடலும் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னேரியிலேருந்து கலில் அகமது இனிய இரவு வணக்கம், பாடல்கள் அருமை அதுவே விவத் பாரதியின் பெருமை அப்படின்னு சொல்லி என்றென்றும் முழுமையான தம் தம் தம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்களும் பயணம் செய்யுங்க. உங்களுடைய கருத்துக்களோடும் உங்களுடைய செவிகளுக்கு செவிகளையும் மனங்களையும் மகிழ்விக்க வரக்கூடிய பாடல்கள் தான் தொடர்ந்து வரப்போகுது. அடுத்த பாடல் உங்களுக்காக பூவடி அவ பொன்னடி அவ தேடி போகும் தேனி தேனடி அந்த திருவடி அவ தேவலோக ராணி தாழம் பூவு வாசம் வீசும் மேனியோ அந்த ஏழு லோகம் பார்த்திராத தேவியோ ரத்தினம் கட்டின பூந்தேறு உங்களை படைச்சதாறு என்னைக்கும் வயசு மூவாறு என் சொல்லும் பலிக்கும் பாரு இது பூவோ பூந்தேனோ. முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி குரலில் இளையராஜாவோட இசையில் கங்கை அமரனுடைய வரிகளில் சின்னத்தம்பி படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:25:48. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எம் எஸ் முரளியோட இசையில, வாலியோட வரிகள்ல, மனோவோட குரல்ல ஒலிக்க இருக்கிறது. சித்திரை பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், வாங்க.

பள்ளியிலிருந்து குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கிலாந்துலேருந்து சிவகுமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. மனதை நிஜமாகவே மயக்கும் கானங்களுக்கு சொந்தக்காரர் இசைஞானி, அதை காற்றில் தவழ விடுவதற்கு நீங்கள் சொந்தக்காரராக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முரளிதரன் இணைந்திருக்கார் நிகழ்ச்சியில். அடுத்ததாக தருமபுரியிலிருந்து முனிராஜ் ஸ்ரீதேவி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் அவினாசிலிருந்து பிரபு தேவி ஸ்ரீசாய், அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இணைந்திருக்கிறாரு. நல்ல மெலடி பாடல்கள் கேட்கணுமா, அது விவத் பாரதியில் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. பெருங்களத்தூர்லேருந்து எஸ் ஆர் பாலாஜி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. நாமக்கல்லிருந்து செல்வராஜ், தென்றல் காற்று வந்தது அரசு சந்தனம் மணக்கிறது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வணக்கம் விவத் பாரதிக்கு அப்படின்னு சொல்லி நண்பர் ஒருவர், அதாவது ஐயப்பராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. இன்னும் நண்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்ருக்குறீங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, காணாத காட்சியெல்லாம் கண்டேனே உன்னழகில், பூ போல கோலமெல்லாம் போட்டாயே உன்புடியில், மானா மதுரையில் மல்லிகை பூ வாங்கி வந்து மை போட்டு மயக்கினியே, கை தேர்ந்த மச்சானே, தாமரையும் பூத்துருச்சு தக்காளி பழுத்துருச்சு, தங்கமே உன் மனசு இன்னும் பழுக்கலையே, இப்போவே சொந்தம் கொண்டு நீ கையில் அள்ளிக்கொள்ளு. நிகழ்ச்சி தரும் பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. இசைஞானி இளையராஜாவுடைய இசையில உங்களுக்காக வர இருக்கிறது தர்மதுரை திரைப்படத்திலிருந்து பாடல். கேட்கலாம் வாங்க.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: நேரம் 11:39. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சொர்க்கம் விண்ணிலே திறக்க நாயகன் ஒருவன் நாயகி ஒருத்தி, தேன்மழை பொழிய பூவுடல் நினைய காமனின் சபையில் காதலன் சுவையில் பாடிடும் கவிதை சுகம்தான். சங்கீத ஸ்வரங்கள் ஏழை கணக்கா இன்னும் இருக்கா கேட்கலாம் வாங்க. அழகன் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, கால் போகும் போக்கில் மனம் போகும் நாளில் கிடையாது தடை போட முள்வேலிதான், நான் போகும் பாதை நிழல் போல கூட வருகின்ற பூங்காற்றும் என் தோழிதான், நீண்ட தூரம் ஓடும் மேகம் யாரை தேடுதோ, நீர் இல்லாமல் வாடும் இந்த ஊரை தேடுதோ, நானும் என்னை கேள்வி கேட்கும் நாளிது திருநாளிது, இவள் ஒரு இளங்குருவி எழுந்து ஆடும் மலர்கொடி, நான் பாடும் பாட்டு தலையாட்டி கேட்டு தினந்தோறும் பூ பூக்கும் தோட்டங்களே, நீரோடை மீது நொடிபோதில் பாய்ந்து இறை தேடும் சென்னாரை கூட்டங்களே, ஆழம் விடுதில் ஊஞ்சல் போட்டு ஆட்டம் ஆடுவேன், ஆவல் தீர தாளம் போட்டு பாட்டு பாடுவேன், வேநீர் காலம் வாழ்த்து கூறும் நாள் இது திருநாள் இது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, பிரம்மா திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மாவோட குரல்ல கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 11:50. எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. எனக்கு ஒன்றுன்னா அவரதே இல்லை. நடுவில் கொஞ்சம் தேனே மானே பொன்மானே இதையெல்லாம் போட்டுக்குங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. உண்டான காயமெங்கும் தன்னாலே மாறிப்போன மாயம் என்ன பொன்மானே? என்ன காயம் ஆனபொழுதும் எந்தன் மீனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மீனி தாங்காது சிந்தேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்று எண்ணும் பொழுது வந்த அழுகை கூட நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. சிவகாமியே, சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலியே. கேட்கலாம் வாங்க. குணா படத்திற்காக பாடல் நமக்காக பாட வராங்க கமலஹாசன் மற்றும் எஸ் ஜானகி.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்

0: முக்கியமே.
1: உன்னை நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
0: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

நேரம் 11:56 ஆக போகுது. நிகழ்ச்சியில அடையாளம் பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இணைந்திருக்கிறாங்க, பரமக்குடியிலிருந்து ஸ்ரீராம் இணைந்திருக்கிறாரு. இளையராஜாவோட இசையில் ஒழித்த பாடல்களை இரவு நேரத்தில் கேட்பதற்கு இனிமையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு புரட்சி பக்கத்திலிருந்து சவுந்தரராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்கின்றோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அழகான இரவு, ஆனந்தமான பாடல், அற்புதமான குரல், ஆழ்ந்த உறக்கம், கேட்டு கிறங்கடிக்கும் சுவையான நிகழ்ச்சி, மனசு மயங்கியது. நள்ளிரவு வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லி தாம்பரத்திலிருந்து வெங்கட்ராமன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. மணிகண்டன், பாடல்கள் அனைத்தும் இனிமை அப்படின்னு சொல்லிட்டு ரணியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன், மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் அனைத்து பாடல்களும் இனிமை, அனைவருக்கும் இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை செய்வி

வழியாக கேட்டு உங்களுடைய மனமும் அகமும் புறமும் ரெண்டுமே சேர்ந்து இந்த பாடல்களுக்குள்ள லயிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. மீண்டும் காற்றின் மொழி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக மலேசிய வாசுதேவன் குழுவினரோடு பாடிய பாடல் வாலினுடைய வரிகளில் இளையராஜாவோட இசையில இதயம் படத்திலிருந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 2.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

ஓஹோ அழகியே, ஆஹா மனைவியே, ஓஹோ அழகியே, ஆஹா மனைவியே. அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லை, அரசனை பார்த்த கண்ணா

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சா இருக்கணும், புதுமனையில் குடி வைப்பேன்.

கண்காட்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்காட்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: எப்பயுமே ஆம்பளைங்க தான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டரை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் என்கிட்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் பாப்மா
1: சல
0: பாத்திரம். ஐயோ வேணாம் வேணாம், நீ சொல்றதுக்கு நான் கிளம்பினாயிட்டா, அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன் பிருந்தா.

நேரம் 4:20. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக கேஜே யேசுதாசருடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில் திரிபுர சுந்தரி என தொடங்கும் பாடல் ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 4:05. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றியது. எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் சூலமங்கலம் ராஜலட்சுமியினுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று காஞ்சிபுரம் எஸ் சண்முகசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். டி பி வெங்கடராஜு அவர்கள் தவில். விநாயக்கா என்று தொடங்கும் வீணை குப்பையர் பாடல். ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம்.

அடுத்து ஸ்ரீ சுவாமிநாதாய கமாஸ் ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி கண்டச்சாப்பு தாளம்.

இனி அமிர்த வர்ஷினி ராகத்தில் அமைந்த சுதாமயி ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம் ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று காஞ்சிபுரம் எஸ் சண்முகசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். டி பி வெங்கடராஜு அவர்கள் தவில். நடச்சி நடச்சி தியாகராஜர் கீர்த்தனை. கரகரப்பிரியா ராகம் ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எஸ் சண்முகசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். டி பி வெங்கடராஜு அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூளமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம்.

மத்யகதோ வஜஸ்பரேதி பானோ பாஸ்கர மார்த்தாண்ட சண்டரஷ்மே திவாகர ஆயுர் ஆரோக்கிய.

நேரம் 5:09. தொடர்வது சுனந்தா மற்றும் சுனலதாவோட குரல்ல தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து ஐங்கிரி நந்தினி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேரம் 5:23. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருவனந்தபுரம் சகோதரிகளுடைய குரலில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து லலிதா நவரத்ன மாலை கேட்கலாம்.